0: காண்பிக்கப்படக்கூடிய தவறு என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியாமல் என்னென்ன விதமான குறுக்கு சுவர் காணப்பட ஆரம்பிக்கிறது? உன் கண்கள் தெளிவாய் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீ உன்னுடைய கண்களினால் பார்த்திருக்க முடியும். நீ மற்றவனுடைய கண்ணை பார்க்கிற, ஆனால் உன் கண்களிலே காணப்படக்கூடிய குறைவுகள் நிமித்தம் கர்த்தரை என்னுடைய கண்களினால் ஒரு முறை கூட பார்க்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய உணர்வு கூட அவன் வாழ்க்கையிலே இல்லையே. எத்தனை விதமான காரியங்களை நீயும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறப்பார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தன்னுடைய பிழைகளை உணரக்கூடிய மனுஷனைத்தான் கர்த்தராகிய தேவன் பாராட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார்? கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான குறைவுகளிலும் நின்று நான் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். உலகத்தில் ஜனங்கள் நிறைய குறைவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை யாராகிலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் இதை 10 மக்களுக்கு முன்னால் போய் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை பற்றி போய் எல்லா விதமான மக்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அந்த மனுஷனுடைய குறைவு நிவர்த்தியாக்கப்படும்படிக்காய் அறையில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினால் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர் செய்யக்கூடிய வாழ்க்கை, அவனுடைய செய்யக்கூடிய காரியம் ஒரு தப்பாத ஒரு காரியம் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆகவே இந்த மனிதன் மனம் திரும்பி நல்ல ஊழியம் செய்யும்படிக்காக நான் ஜெபம் பண்ணு. இதை குறித்து 10-20 பேருக்கு நீ போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குற்றங்களை மன்னியாத ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சுவார். நீ மற்றவனை என்னமாய் குற்றமாய் தீர்க்க ஆரம்பிக்கிறாயோ அதே குற்றத்தை நீ செய்கிறபடியினால் வரக்கூடிய தண்டனைக்கு நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் குறைவுகளை உணரக்கூடிய ஒரு தெளிவு என் வாழ்க்கையில் எதனால் ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைந்து என்னால் பயணம் பண்ண முடியல, எதனால் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்க்கை வாழ முடியல. நிறைய நான் தீர்மானம் எடுக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக ஓடணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரையே சார்ந்து வாழணும்னு சொல்லி, ஆனால் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன காரணம்? என்ன தடை இருக்குது? எனக்கும் கர்த்தருக்கும் இணைக்கப்பட முடியாத தடை என்ன இருக்கிறது? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து இவைகளை சீர்படுத்த வேண்டியதை விட்டுவிட்டு மற்றவனை நீங்களும் நானும் குறைத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் பார்வை தெளிவற்ற பார்வை என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நம்முடைய குறைவை குறித்து கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவன் பேசும்போது லவோதிக்கேய சபையை பார்த்து அதானே சொன்னார், நீ எல்லா விதமான காரியங்களிலும் மற்ற மனுஷனுடைய குறைவுகளை பற்றி நீ பேச ஆரம்பிக்கிறாய். உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். நீ ஒரு காரியத்தையும் பெறாத ஒரு மனுஷனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட உன்னை பற்றி என்ன சொல்ற? ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறேன்னு சொல்ற. நான் தெளிவான பார்வையுள்ளவனாக இருக்கிறாய் என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். நான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். நீ ஒரு காரியத்திற்கும் லாயக்கில்லாத ஒரு மனுஷன் என்பதை பற்றி உணர முடியாத குருடனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய் என்று கர்த்தர் லவோதிக்கேயை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை முதல் காரியம் உணர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. பேச்சில் என்ன குறைவு இருக்குது? பார்வையில் என்ன குறைவு இருக்குது? சிந்தனையில் என்ன குறைவு இருக்கிறது? என்னுடைய பிரயாசங்கள் என்ன குறைவு இருக்கிறது? என்னுடைய நோக்கங்கள் என்ன குறைவு இருக்கிறது? என்னுடைய எல்லா விதமான ஓட்டங்கள் என்ன குறைவு இருக்கிறது? எது கர்த்தராகிய தேவனோடு கூட என்னை இணைய விடாமல் தடுக்கக்கூடியதாய் விளங்கால் இப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் சீராக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இது கடைசி காலம். தெளிந்த மக்கள் வாழ வேண்டிய ஒரு காலம். தெளிவற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்களும் நான் சிக்கி விழுந்து போயிடும். நிறைய ஜனங்கள் சொல்கிற மாதிரி கூட்டத்தோடு போகும்போது நானும் சேர்ந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் என்று அழைக்கப்படக்கூடியது ஒட்டு மொத்தமாய் அதாவது சில விதமான கட்சிக்காரர்கள் சந்திக்கிற மாதிரி எல்லா ஜனங்களையும் கூடி உட்கார வச்சு சந்திக்கிறதுல கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் பர்சனலாக கர்த்தர் சந்திப்பார். தனித்தனியாய் கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் கேள்வி கேட்பார். ஒவ்வொரு மனுஷத்தையும் பேசுவார். தனித்தனியாய் கர்த்தர் பேசுவார். அந்த அளவிற்கு நீங்கள் திராணி பெற்ற மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? பவுல் ஒரு தெளிவை பெற்றுட்டார். என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்? எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கிறதான் என் வேலை என்பதை பற்றி அவர் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனால அதையே அவர் தேடி ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை முதல் காரியம் சிந்தித்து தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவைகளை நோக்கி உங்கள் பயணங்களை நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான ஒரு நாளாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய தெளிவான நிலைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய தெளிவற்ற பார்வை எப்படி இருக்கிறது என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
1: உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தராகிய தேவனை கட்டாயம் எல்லா ஜனமும் சந்திக்கணும். எல்லாரும் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தராகிய தேவனை சந்திக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். அந்த நாள் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் நாளை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பயன்படுத்துவோம். இவ்வளவு நாள் நான் வீணா கழிச்சுட்டே ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வேஸ்டாக்கிட்டே ஆண்டவரே, இனியாகிலும் என்னுடைய வாழ்க்கையின் நாளை நான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி சரியான விதத்தில் நான் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளமெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் சீராக்கப்படும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் மௌனமாயிராமல் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்.

கர்த்தருடைய வருகையை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வருகையின் நாள் எல்லா மக்களுக்கும் உரியது. ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் சந்திக்க கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க, அவருக்கு முன்பதாக நிற்க நீங்கள் உங்களை பாத்திரம் உள்ளவர்களாய் உருவாக்கினது உண்டா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த தகுதியினுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே நின்று விளக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இன்றைக்காகலும் சீர்படுத்தப்படும்படிக்காக மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உமக்கென்று நான் வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி நான் இயங்க, வாழும் இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியம் உண்டாக கர்த்தாவை மறு உலகத்திற்கு என்கின்ற பொக்கிஷங்களை சேர்க்க எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினால் சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் வளைந்து கொண்டு உன்மேல் மதில் போட்டு உன்னுடைய தேங்க்யூமை பாத எல்லா விதமான கட்டடங்களை ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்துவிடக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னீரே. காலங்களை அறிய ஞானத்தை தாங்க, சூழ்நிலைகளை அறிய ஞானத்தை தாங்க, சத்ருவுக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு ஞானத்தை தாங்க சுவாமி. இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தகுதியாய் வாழ்ந்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கங்களை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் நிலைகளை நாங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சீராக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்டு, இனி ஒரு வாழ்க்கையினுடைய தருணம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. ஒரே ஒரு முறைதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும். இனி ஒரு நேரத்தை கேட்டால் கூட எங்களுக்கு அந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லைப்பா. இந்த ஒரு வாழ்க்கையை கூட நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மனதிற்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுள்ளவனாய் காணப்பட்டதினாலே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற நல்ல தெளிந்த வார்த்தை கர்த்தாவே அவர் பேசினது மாதிரி நாங்களும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மக்களாக எதற்காக இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அவைகளை பின்பற்றி ஓடி இலக்கை அடைந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காய் சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.

0: எபிரேயின் புஸ்தகம் 10:37 வசனம்.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்சங்காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார்.
0: வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிச்சு. பஞ்சங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள் எல்லாமே சொன்னார். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க, உலகத்தை எங்கேயாவது அன்பை பார்க்க முடியுது? அன்பான உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல இல்லையா. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:13 வாசித்து பாருங்க.
1: அக்கிரமம் மிகுதியாவதினால்,
0: அநேகருடைய
1: அன்பு தணிந்து போம்.
0: உலகத்துல பார்த்தாலும் எங்கேயும் பாவம் பெருகி கொண்டிருக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்குது. அதனால என்ன செய்யும், அன்பு என்ன செய்யும், தணிஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் இருந்த அன்பு இப்ப நிறைய பேர்ட்ட இல்ல, அன்பு இப்படியே தணிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இணைந்து வருகிற இன்னும் கொஞ்ச கால் தருவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ணவே மாட்டாரு, வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்க்க வேண்டாம், நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும், அவரை நோக்கி நம்ம கடந்து வர வேண்டும். அவர் மெல்லிசத்தை கேட்கணும், அவரு சத்தத்தை கேட்கணும், அவரோடு இருக்கணும். மற்றவங்களை பார்த்தா நம்ம சோறு வரும். மற்றவங்களும் பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும் சொல்லுங்க, யாரை பார்க்கணும் சொல்லுங்க, ஏசப்பா தான் நம்ம பார்க்கணும். நம்ம மற்றவங்கள பாக்குறதுக்கு நம்ம வரலையா இல்லையா, வரல. நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து பார்க்கிறோம். அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்ட வசனத்துல 9-11 வரைக்கும் வாசிப்போம்.
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து, நீங்கள் கேள்விப்படும் போது,
0: இப்ப யுத்தங்கள் எங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம நாட்டுல கலகம்,
1: பயப்படாதிருங்கள்.
0: யுத்தங்களையும் கலகங்களையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள்.
1: இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது,
0: இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, முன்னாலேயே சம்பவித்து கொண்டிருக்கு. யுத்தங்கள், கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, இதெல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறது.
1: ஆனாலும் முடிவு உடனே வராது.
0: எந்த முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது என்றார்.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களை நோக்கி,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு பாருங்க, கூட பிறந்தவங்க குடும்பத்து, ஒரு குடும்பத்துல கூட பாருங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள அன்பு இல்ல. நிறைய குடும்பத்துல நிறைய குடும்பம், கொஞ்சம் குடும்பம் அன்பா இருக்காங்க, நிறைய குடும்பத்துல அன்பு இல்ல. ஏன்னா ஜனத்து விரோதமாய் ஜனம், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அப்படி ஜனத்துக்கு விரோதமா ஜனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
1: பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும்,
0: பாருங்க, ஒரு வாரத்துல எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி இல்லாத நாளே கிடையாது இல்லையா. மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா, கொள்ளை நோய், பஞ்சங்கள், ஸ்ரீலங்கால பஞ்சம்ன்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம், நமக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாடுகள்ல பஞ்சம் இருக்க தெரியாது. இதெல்லாம் பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், அப்புறம் என்னதான், கொள்ளை நோய், எல்லாத்திலும் கொள்ளை நோய். பாத்தீங்களா, கொள்ளை நோய் உலகம் முழுதுமே வந்துருச்சு, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளம், இப்ப வானத்திலிருந்து கல்லெல்லாம் உழுதுன்றாங்க, எத்தனை அடையாளம் தோன்றுன்னு சொல்றாங்க நமக்கு தெரியல. இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவராக இயேசுக்கு வருக ரொம்ப சமீபம். ஆனா உலகத்தின் முடிவு வராது, முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு ரகசிய வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கத்து வரும்போது கைவிட பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, உலகம் என்னதான் வாழ்ந்தாலும் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். அதனால நம்ம என்ன செய்யும், இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் அல்லாதவர்களை போல ஆண்டவரை நோக்கி அதிகமா நம்ம செவிக்கவும் துதிக்கவும், ஆண்டவரை நம்ம வெள்ளிசத்தை கேட்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆராதிக்கவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எல்லாருமே 2 மணி நேரம் 24 நிமிஷம் செவிக்கணும். ஏன்னா தசமா காணி கொடுத்தாலும் ஜெபத்துல உறுதியா இருக்கணும், செபிக்கணும், குடும்பச்சம் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், தனிப்பட்ட முறையிலையும் நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். லூக்கான சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்டார், 21 25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: அடையாளங்கள் தோன்றி சந்திரன் ரத்தம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க, அப்ப நட்சத்திரங்களும் கீழே உதிருதுன்னு சொல்றாங்க. இது அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்னது, தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாது. நிறைய பேருக்கு வேலை இல்ல, கொள்ளை நோயினால எத்தனை பேருக்கு வேலை இழந்துட்டாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள். தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. அடிக்கடி பாருங்க, தண்ணி வெளியே வந்துருச்சு கன்னியாகுமரியில, நிறைய இடத்துல இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பாருங்க சமயமா இருக்குது. ஆனா முதல் அருக முடிவு வரனே வராது. ஆனா கர்த்தர் ரகசிய வர கட்டாயம் முதல் சீக்கிரமா இருக்கும். நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கணும். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். அதே போல வேத வாசிப்பிலையும் தேவனை தியானிக்கிறதுலயும் எல்லாவற்றையும் உறுதியா இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து சபை கூடியது என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட விட்டுறவே கூடாது. கல்யாணம் நல்லது போலதெல்லாம் பின்னால, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: அப்பொழுது இவைகளை உங்களுக்கு என்ன செய்வாராம், கூட கொடுப்பாரு. 100 பைபிள் படுக்க இவைகளை சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம முதலாவது தேவன் ராஜ்யம், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த பங்கன்ல ரெண்டாவது. முதலாவது தேவன் ராஜ்யத்துக்கு சபை கூடுவது யாரும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு இந்த நாள் இன்னொரு நாள் வராது. கடைசி காலத்துல கடைசி வினாடியில இருக்கும், கடைசி காலங்குடையில கடைசி வினாடி இருக்கும். நீங்க பைபிள்லாம் முழுமையா வாசித்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்ம சபை கூடுவர் விட்டுறக்கூடாது, செபத்தை விட்டுறக்கூடாது, துதி விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நிறையணும். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம வெக்கப்படக்கூடாது. பரிசுத்தாவின் இருந்தா தான், நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் மாற்ற முடியும். அதான் பரிசுத்தாவின் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியாம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் வந்தா தான், நம்ம உள்ளத்துல வந்தா தான் வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு வருகைக்கு, ஆண்டோடைய வருகைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். பரிசுத்தாவினாரும் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு வருக ரொம்ப சமயமாயிடுச்சு. நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்துல வசனம் 50:3.
1: நம்முடைய தேவன் வருவார், மௌனமா இரார்.
0: அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்முடைய தேவன் வருவார் என்ன செய்ய மாட்டாரு, மௌனமா இரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன்னால் என்ன பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: கர்த்தர் வரும்போது, முதல்ல வரும்போது குழந்தையா வந்தாரு இல்லையா, குழந்தையா வந்தார். பாவியாக நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தார். இப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க, அக்கினி, அவர் சுற்றிலும் அக்கினி பசல் கொந்தளிப்பா இருக்குமா, அவர் வரப்போறாரு. அப்ப அவர் வரும்போது அவர் முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவர் முகத்தை பார்க்கணும். அவரோட நம்ம பறந்து போகணும்னு சொன்னா, நான் இப்ப ஆயத்தப்பட்டதை இப்பயே நம்ம ஆயத்தப்படணும். இன்னொரு அந்த வசனம் சரி, 50:3.
1: நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன் என்ன பண்ணி பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: மகா போயில் என்ன செஞ்சுமா, கொந்தளிப்பாயிருக்கும். அப்ப நம்ம அது பாருங்க ஆயத்தப்படணும். அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் தான். நம்ம கர்த்தர் வரியை பத்தி தான் நமக்கு இப்ப பேச சொல்லியிருக்காரு. 5-6 வரியை பத்தி தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: தன்
1: மானம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் எப்படி வரப்போறாரா, எப்படி வருவாரா, திருடனை போல எப்ப வருவாரு யாருக்கும் தெரியாது. மார்க்கில் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், குமான் கூட அவர் வருகையே அறிய மாட்டார், பிதா ஒருத்தர் தான் தெரியும். அதனால் என்ன செய்வார், வரும்போது நம்ம என்ன செய்யணும், திருடனை போல வருவேன், தனக்கு நம்ம கற்று கொடுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் இல்லை, ஆவிக்குறி வஸ்திரம், கற்று கொடுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வசனத்தை காத்துக்கொள்ளாம நம்ம அசதியாவோ நிர்வசரமா இருந்தா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்யணும், பிசாசு நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவோம். அதனால தான் இங்க நம்ம ஒரு நாள் சொல்றோம், கற்று பிள்ளைகள் கற்றோடு ஐக்கியமா இருக்கணும், கற்றுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் லூக்காவின் சுவிசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்,
0: எங்க போனார், எருசலேமில் எங்க போனானா, எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: கள்ளர் கையில் அகப்பட்ட
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: எதை உரித்து போயிட்டான், வஸ்திரங்களை உரிந்து போட்டு
1: அவனை காயப்படுத்தி, குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: காயப்படுத்தி மனசு காயப்படுறான், குழப்பத்தை உண்டாக்குறான், சோறு உண்டாக்குறான், நம்ம மனசு அப்படியே குத்துயிரா வருது, உள்ளத்துல செவிக்க முடியாது, துதிக்க முடியாது, நம்மளுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான். அது மாத்திர மனசு என்ன செய்யறான், குழப்பி குத்துயிரா விட்டு போயிடறான், செவிக்க முடியாம துதிக்க முடியல. சரி நிறைய பேர் சொல்றல, நிம்மதியே இல்லை எனக்கு, செவிக்கவே முடியல, துதிக்க முடியல, மனசுல பெரிய போராட்டமா இருக்குது, எனக்குள்ள ரொம்ப போராட்டம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யறேன்னு தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு, செவிக்க முடியல, துதிக்க முடியல, ரொம்ப மனசு போராட்டமா இருக்குது, கத்தோட சன்னியத்துல எனக்கு உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப என்ன செய்ய, ஏன் அப்படி போறேன்னா, அந்த சகோதரர் என்ன பண்ணாரா, எங்க போனாரு, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு, எல்லாம் சொல்லுங்க, எங்க போயிட்டு அந்த சகோதரன், எருசலேமில் இருந்து எரிகோ. எருசலேம் எதை குறிக்குது, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அங்கு, தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எரிகோவுக்கு போயிட்டான். எரிகோங்கிறது சாபம் நிறைந்த இடம். அப்படி போகும்போதுதான் என்ன செய்யறான், பிசாசு நம்ம வஸ்திரத்தை நம்ம விட்டு எடுத்துடுறான். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஐக்கியம் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனையோ உறவினர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் நமக்கு இருக்கலாம், இருந்தாலும் முத என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஐக்கிய, முத கர்த்தரோட ஐக்கியம் இருக்கணும். யோவான் சொல்றாரு, எங்களை ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு என் ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிங்க 1 John 1:3
1: நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
0: எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி,
1: நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை,
0: உங்களுக்கும்
1: அறிவிக்கிறோம்,
0: எங்களுடைய ஐக்கியம்,
1: பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்கள் ஐக்கியம் எங்க இருக்கு, யாரோட இருக்கணும், ஐக்கியம் யாரோட இருக்கணும், பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்கள் இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், நல்ல நிறைய மக்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அண்ணா யோவான் சொல்றாரு, எங்களை ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. போகும்போது தான் அங்க பிசாசன் என்ன செய்யறான், அவங்க திருடன் யாரை குறிக்கிறது, வாசி பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடன் என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்க, நம்ம அழிக்கத்தான் வருகிறான் அன்றி,
1: வேறொன்றுக்கும் வரான்,
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
0: அது
1: பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: நமக்காக ஜீவன் உண்டாயிருக்க, சொந்த ஜீவனே நமக்காக கொடுத்தார். நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூர்ணப்பட வந்தேன். ஆண்டவராக இயேசுக்கிறது நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நமக்கு நம்ம எப்படி வளரணுமா, பரிபூர்ணம் அடை வந்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பேசிட்டு பாருங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நிறைய உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இவைகள்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேர்ல வாசிக்கிறோம், 1 John 1:5 எல்லாரும் பைபிள் தயவு செய்ய பைபிளை பரட்டுங்க, பைபிளை பரட்டாதான் உங்களுக்கும் தெரியும், சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பைபிள் வசனத்தை கேட்கணும், கேட்கறது மாத்தால் நீங்க வாசிக்கணும்.
1: இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தை,
0: நமக்கு என்ன முதல்ல என்ன வேணும், விசுவாசம், தைரியம்,
1: தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட
0: இச்சை அடக்கத்தையும்
1: இச்சை அடக்கத்தோட
0: பொறுமையையும்
1: பொறுமையோட தேவபக்தியும்
0: தேவபக்தியோட
1: சகோதர ஸ்நேகத்தையும்
0: பாத்தீங்களா, என்ன வேணும்? சகோதர சிநேகம் வேணும். எத்தனைதான் நீங்க உலகத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், இருக்கட்டும். அதோட யார் இருக்கணும்? சகோதர சிநேகம், பிள்ளை கத்தோடைய பிள்ளைகளோட சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர்லயும் சொல்றாரு, 12:10 பாருங்க. சகோதர சிநேகம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டோடைய பிள்ளைகளோட நம்ம சிநேகிதான் இருக்க வேண்டும். வாசுங்க,
1: சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, சகோதர சிநேகத்தை எப்படி இருக்கணுமா? ஒருவர் பச்சமா இருக்கணும், கோபமா இருக்க கூடாது, பச்சமா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பச்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் கத்திர விட்டு பிரிய மாட்டோம். அப்ப நம்ம பச்சமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். கத்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எங்கெங்கயோ பிறந்தோம், கத்தர் நம்மள எப்படி மாத்திருக்காரு? ஒரே குடும்பம் மாத்திருக்காரு. ஹலேலூயா,
1: ஹலேலூயா.
0: எங்கெங்கயோ பிறந்த எங்கெங்கயோ வளர்ந்தோம், கத்தர் நம்ம எப்படி மாத்திட்டாரு? ஒரே குடும்பம் மாத்திரு. சபைங்க என்பது ஒரே குடும்பம். அந்த ஐக்கியம் சமாதானம் நமக்குள்ள வரணும். ஹலேலூயா. அப்ப நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாரு? எங்க போயிட்டாரு? எருசலேமில் இருந்து எரிய கோட்டை. எரிய எதை குறிக்குது? சாவு நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டாரு. அதனாலதான் வாஸ்திரம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேற ஒன்றுக்கும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு எதை திருடிட்டு போயிட்டான்? வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். வஸ்திரம் தான் நம்ம மிக மிக அவசியம். வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் பிசாசுக்கு மேடம் கொடுக்கவே கூடாது. வஸ்திரத்தை வஸ்திரம் தான் மிக மிக அவசியம். என்ன வஸ்திரம் வாசித்து பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 61:10
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
1: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த போது, ஆண்டவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு என்ன கொடுக்கறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். எப்படின்னா, பிசாசு வந்து நம்மளை வந்து அங்க போ இப்படி போ அப்படி செய்ய நம்மளை ஏமாத்தி குழப்பிட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருந்தேன், எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ஐசப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கேனப்பா. ஆண்டவர் என்ன சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 16:15
1: இதோ திருடனை போல் வருகிறேன்.
0: எப்படி வர? நம்ம ஆண்டவரா இயேசுகிட்ட எப்படி வருவாரா? திருடனை போல். திருடனை ஏன் திருடன் கொப்பிட்டு இருக்காருன்னா, திருடர் வர்றது யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியவே தெரியும், யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவான். நான் இதோ திருடனை போல வருகிறேன்.
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: என்ன வஸ்திரங்கள்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் வருகைக்கு போக முடியாது. பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் பாருங்க. கர்த்தர் அவர் வந்து ஆண்டு மகிமையா படைச்சிருந்தார். மகிமையா படைச்சு எல்லாமே அவர் நல்லா வச்சிருந்தாரு. என்ன சொன்னாரு? இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாப்பிடும். இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுனால சாவே சாவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருந்தாரு. இவங்க பாம்பு என்ன வந்துச்சு? பாம்பு வந்து கத்தருணி இந்த சாப்பிடண்டான்னு சொன்னாரா? இந்த கனி நீ புசி, புசிக்கிறப்ப உனக்கு நான் நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுக்கும், இந்த கனி புசின்னு சொல்லி அவனை ஏமாத்தி ஏபால சாப்பிட வச்சான். ஏபால என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு பாருங்க, அவங்க வஸ்திரம் இழந்துட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 3:10
1: அதற்கு அவன் நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து
0: நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து
1: ஒளிந்து கொண்டேன் என்றான்.
0: என்ன ஏன் காரணம் என்ன? அந்த வியாபாரம் வந்து பிசாசு வஞ்சிச்சான் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டு இப்பதான் சாப்பிட்டுருக்கலாம். தன் கணவனுக்கும் கொடுத்தாப்புல ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சு, நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி கத்துடி சத்தத்தை கேட்டு கத்துட்டு வர முடியல அவங்களால. ஏன்னா கத்திரி கீழ்படியாம ஆண்டர் சொன்னாரு அந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. இவங்க ஏவாள் சாப்பிட்டது மூலமா தன் கண்ணனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, கத்திரி விட்டு பிரிய வேண்டிய சூழ்நில. அப்ப கத்திரி சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதைத்தாங்க ஆண்டர் சொல்றாரு, ஆண்டவராகி இயேசுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, நான் திருடனை போல வருவேன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆசிப்பான் இருக்க,
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: திருடனை போல் வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடி,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும், காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த சகோதரன் பார்த்தோம், எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். ஆனா என்ன செய்தான், பெசாசு என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை காயப்படுத்தி எப்படி விட்டுட்டு போயிட்டானா, குத்துவரா விட்டு போயிட்டான். கத்தர் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உள்ளத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்படாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் செவிக்கணும், துதிக்கணும், எந்த நேரமும் செவ்வன் துதியில இருப்பேன், எப்பொழுதும் பைபிள் வாசிப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தாலும் நிறைஞ்சிருப்பேன். நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இருதயம் கர்த்தரோடு இருந்தா உங்களுக்கு எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த இதுவும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த விளைவையும் நம்மளுக்கு தொட முடியாது, எந்த குழப்பமும் நமக்குள்ள வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சமாதான குலைச்சல் வராது. நம்ம ஆண்டவர் இருக்க வேண்டும், ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் யோவான் சொல்லின் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தர் விட்டு எப்ப பிரியறோமோ அப்பதான் பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பிசாசு ஒவ்வொரு பாவத்தையா நம்மளை கொண்டு வந்து நம்மள வந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த பாவம் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாவல இருப்பார். அதான் சொன்னார், உலகத்துல ஒருத்தர் உண்டு ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16:33. நீங்கள் எல்லாம் தயவுசெய்து எடுத்துக்கோங்க பைபிள, அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன்
0: கொள்ளுங்க. உலகத்தில் சோர்ந்து போகிறீங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்,
0: ஆனால் எந்த சலன் எந்த சூழ்நிலையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நடந்தால் வரட்டும், பஞ்சம் வந்தால் வரட்டும், என்ன செய்யணும், இன்னும் புகுமையை வந்தால் வரட்டும், யுத்தங்கள் வந்தால் வரட்டும், நம்ம கர்த்தரோடு இருந்தால் எதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் வலது வருஷத்தில் இருக்கிறப்ப நான் என்ன செய்ய போகிறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க 16:8. நம்ம எதை பார்த்து நம்ம அசைக்கப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பைபிள் நிறைய வாசிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், சபக்கொடி விட்டுறக்கூடாது. எப்பவுமே தேவனோடு இருந்தால் எந்த குழப்பம் நமக்கு வராது. வாசிங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால், நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்ட்ட நெருங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் சொல்றது, திருடனை போல வருவேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறன் பாக்கியவான். அப்ப நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, என்ன வஸ்திரம், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சு ஆண்டோட பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு நம்ம உலக ஐக்கியக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகும்போதுதான் பிசாசு நம்ம வஸ்திரத்தை திருடுவான். வஸ்திரத்தை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவதாக ஆண்டு வருகை இருக்கு, நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்யணும், முதல்ல நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 2 பேதுரு 3:14.
1: ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும்,
0: நம்ம எப்படி ஆண்டு வரப்போ காத்திருக்கோம், எப்போ ஆண்டு வருவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதயத்துல காத்திருக்கோம், எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம காத்திருக்கோம். இதயத்துல என்ன செய்யணும், கரையற்றவர்களும்,
1: பிழை இல்லாதவர்களுமாக சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி, ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: கரை பிழை இல்லாம என்ன செய்யணும், அவர் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா ஆண்டு வரைக்கும் நம்ம போக முடியாது, கத்துடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டு நம்ம பக்கத்துலயே நின்று பேசினா கூட நம்மளுக்குள்ள ஆண்டு சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்ல கரையற்றவர்களாகவும் பிழையில்லாதவர்களாகவும் கத்துட்டு வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதயத்துல சமாதானம் சந்தோஷம் சமாதானம். ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது சமான் தாங்கப்பா சந்தோஷம் தாங்க, எனக்காகத்தானப்பா ரத்த சிந்தனைங்க, எனக்காகத்தானே படிக்கப்பட்டுன்னு ஒருக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை சமாளித்து கொடுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டுட்டு கேட்கணும். ஆண்டு சொன்னார் கொலோசியர் 1:20 பாருங்க,
1: அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
0: சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி,
0: பாத்தீங்களா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக நீங்கள் நானும் சமானமா இருக்கணும் தான் என்ன செஞ்சார், சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமானத்தை உண்டாக்கி ஏசப்பா உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கும் பயன் சமானம் இல்லாம இருக்கப்ப உள்ளத்துல குழப்பமா இருக்கு, என் சோர்வு எடுத்துப்படுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போம். அவர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்காக அவர் தன்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார. வாசித்து பாருங்க எபேசியர் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: பாருங்க கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
0: பிழையற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா எப்படி இருக்கணுமா, கரை திரை பிழை ஒன்றுமில்லாமலும் அவருக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தை நிறுத்துறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். கரை தரை பிழை ஒன்றும் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்திக் கொள்ளத்தக்கதாக நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே உண்மை ஒப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தம் என்னை கழுவுன, எனக்கு சமாந்து தாங்க என்றவரே, எனக்கு சந்தோஷம் தாங்க, உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கின்றவரே, எனக்கு சமாதம் மாத்திரம் இல்லப்பா, எனக்கு சமான் தாங்க சந்தோஷம் தாங்க. அது ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம் தான் சமான் தர முடியும், ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவில ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கப்பா, உங்க ரத்தத்தினாலே நீ கழுவுங்க, எனக்கு சமாந்தை தாங்கப்பா. என்ன சமான் தர்றாரு ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற சமாந்தால என்னுடைய சமாந்தத்தை உங்களுக்கு வைத்து போயிரு. வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமானத்தை வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: உலகம் கொடுக்கிற சமான் உலகம் என்ன, கொஞ்ச நேரம் உலக ஆசை பாசங்கள், உலக திருச்சிட்டு இன்பங்கள், உலக காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்ச நேரத்தை சமாதானம் எடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்னோட சமாதானம் எப்படி நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாத்திர ஏசாயின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களா 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு,
0: காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: அவர் நொறுக்கப்பட்டார்,
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்
1: ஆக்கினை,
0: ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை யார் மேல வந்தது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல, அவருடைய பிள்ளைகளாக நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்துச்சு. அதனால இயேசுவே உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு நல்ல சமான் தாங்கப்பா, நான் கரை தேர பிழை ஒன்று இல்லாம நான் உங்களை சன்னிதானத்தில் எப்போதும் சமானத்தோடு இருக்கணும், ஏன் நீர் எப்போ வந்தாலும் ராஜ்யத்துக்கு வரணும்னு கேளுங்க. அதுக்காக தான் அவர் தம்மை தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தார். குலோசியர் புத்தகம் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
0: தேவ சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். எத்தனையோ குடும்பங்கள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த சமாதானத்தை நம்ம கத்துட்டு கேட்டு போயிருக்கணும். அதான் கத்துட்டு சொன்னாரு, அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை திரை கரை பழைய ஒன்றுமில்லாமலும் சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். அப்போ நம்ம சமாதானத்தோடு இருந்தால் தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்காகத்தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா, ஆண்டு எனக்கு சமாளித்து தாங்க. முதல் நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன செய்யணும், நம்ம இந்த நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு திருடாத வடிக்கே நம்ம காத்துக்கொள்ளணும். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை தெர பழ ஒன்றுமில்லாம என்ன செய்யணுமா, சமானத்தோட காக்கணும். இங்க சொல்றாரு சந்தோஷத்தாங்க, என் கரை தர பல ஒன்றுமெல்லாம் பரிசுத்தமும் பிழையற்ற சரிமும் உமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளத்தக்க எனக்காக தம்மை தம்மே உப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தத்தால் என் கழுவுன்னு கேளுங்க, கர்த்தனைக்கு சமானத்தை தருவார். மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, ரெண்டு பேதன் புஸ்தகம் 3:18
1: நம்முடைய கர்த்தரும்
0: இரட்சகருமாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும்
0: வளருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம், கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில என்ன செய்ய நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் அறிகிற அறிவில் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும், நாம் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டு பார்த்துல அதிக நேரம் காத்திருந்தா அவர் அறிகிற அறிவை நம்ம போதிப்பார். அவர் அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும். இதங்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் குலோசியர் புஸ்தகம் 1:10
1: சகலவிதமான நற்கிரிகளுமாகிய
0: கனிகளை தந்து
1: தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: இங்க என்ன சொல்றாரு, தேவன் அறிகிற அறிவில் கிருபையிலும் தேவன் அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, என்ன செய்யணுமா சொல்லுங்க, வாசி சொல்லுங்க.
1: தேவன் அறிகிற அறிவில்
0: என்ன செய்யணும், விருத்தி அடையணும். வாசிப்பா, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாரும் வசனத்தை கவனிங்க, நீங்களும் வாசிங்க, அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: சகலவித
0: நற்கிரிகளுமாகிய
1: கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்ய நம்ம விருத்தி அடைய வேண்டும். நம்ம வளரணும், நாளுக்கு நாள் அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அன்றைய எனக்கு உதவிச்சிங்கப்பா, உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். எப்ப அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியுமா, வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 46:10
1: நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
0: ஜாதிகளுக்குள்ளே நம்ம என்ன செய்ய, நம்ம அமர்ந்து கத்தடி பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கத்தடி பாதத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க தாவீசர் சொல்றாரு 62:1 வாசிங்க.
1: தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
0: பாத்தீங்களா, என்ன சொல்ற, தேவனையே நோக்கி என்ன செய்ய ஆத்மா அமர்ந்திருக்க. ராஜா 40 வருஷம் 6 மாசம் இஸ்ரேல் ஆண்டாரு. அப்படிப்பட்ட ராஜா தான் சொல்றது, என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து அவரை முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்யணும், நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பீசா திருடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அங்க என்ன செய்யணும், நம்ம வந்து கரை தேர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படணும். மூன்றாவதாக என்ன செய்யணும், அவர் அறிகிற அறிவியல் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும், விருத்தி அடையணும். எப்படி விருத்தி அடைய முடியும், பரிசுத்த பவுல் சொல்றாரு அவர் அறிகிற அறிவு நாளுக்குலாம் என்ன செஞ்சாரா, விருத்தி அடைந்தார். இங்க பரிசுத்த பேதுரு எழுதுறாரு, கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்றாரு. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, சகலமான அறிக்கைகளையும் கனிகள் தந்து அவர் அறிகிற அறிவில விருத்தி அடையுங்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நீங்க வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நான் வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு எப்படி தாங்க, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம நாளுக்கு நாள் அவர் அறிகிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். நான்காவதா என்ன செய்யணுமா, யாக்கோபின் புஸ்தகம் 5:8
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை
0: ஸ்திரப்படுத்துங்கள்.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: வருகை எப்படி இருக்குதா, சமீபமாயிருக்கிறது. நம்ம இருதயத்தை நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யணும், நம் பொறுமை, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோர்வுகள். அதான் சொன்னார்ல, உலகத்துல எங்களுக்கு என்ன உண்டு, உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்கை. நான் உலகத்தை செய்தேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரம் வரத்தான் செய்யும். அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அதான் சொல்லி நீடிய பொறுமை இருங்க. அவங்க இருதயத்தை திறப்படுத்துங்க, நம்ம இருதயத்தை திறப்படுத்தணும். யோசுவா 1:8-9
1: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக
0: இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம்
1: நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாய்.
0: எப்படி இருக்கணும், வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக, பழங்கொண்டு திடமானது வேணும். நமக்குள்ள கத்தர் நம்ம கைவிட மாட்டார், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் நீ கைவிட மாட்டேன்னு சொல்லி பலன் கொண்டு திடமானதா இருக்கும். நமக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் குறை சொல்லிடுவோம், சரி என்னடா சர்ச்சி போய் என்ன கிடைச்சிச்சு, ஜேசாமி கும்பிட்டு என்ன கிடைச்சி நம்ம சொல்லிடுறோம். அதான் சொல்றாரு, எப்படி எப்படி இருக்கமா, நீடிய
1: பொறுமையா
0: பொறுமையா அந்த இருதயத்தை சிறப்படுத்து. கத்தர் பாருங்க என்ன ஆச்சு, சமயமா இருக்குது. நம்ம நீடிய பொறுமையோட மாத்துமா காத்துக்கொள்ளணும், நமக்கு பொறுமை வேணும், பொறுமை தான் ஆண்டவரே. அந்த பொறுமை எப்படி வருமா பாருங்க. இங்க ஆண்டவர் நம்ம வாசிக்க கேட்ட லூக்கன் சுவிசேஷம் 21:19
1: உங்கள் பொறுமையினால்,
0: உங்க பொறுமையினால்
1: உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளு.
0: உங்க பொறுமையில நினைச்சீங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஆத்மா காத்துக்கொள்ள பொறுமை வேணும். நம்ம ஏதோ ஆண்டவர் பொறுமை தரக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எந்த வசதியிலும் நம்ம குறை சொல்லாம நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் குறை சொல்லக்கூடாது. அவர் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வித்து நம்ம உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்த பிறகு எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பொறுமையான ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமையானு வர மாட்டேன்தான் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பொறுமை தந்துருவாரு. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 5:22
1: ஆவியின் கனியோ,
0: ஆவியின் கனியோ
1: அன்பு,
0: அன்பு
1: சந்தோஷம்,
0: சந்தோஷம்
1: சமாதானம்,
0: சமாதானம்
1: நீடிய பொறுமை,
0: நீடிய பொறுமை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தருவார். நமக்குள்ள பரிசுத்தன் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தன் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நீடிய பொறுமை தருவார், நம்மளை மாத்திடுவார். அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் மாற்றி நம்ம மறுமாக்கிடுவார். நம்ம பரிசுத்தாவின் மக்கள் வந்தால் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மறுமாக்க முடியும். அவர் தான் மறுமாக்க முடியும், அவர் நம்ம குலத்தில் ப்ரூவ் பண்ணும். அது மாத்திர இப்போ ரெண்டாவது பொறுமை எப்படி வருமா பாருங்க, ரோமர்கள் நிறுவோம் 15:4
1: தேவ வசனத்தினால்,
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது தான் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். தியானிச்சா நமக்கு அது தேவாசனத்தால் உண்டாகும் பொறுமையினால. நம்ம பொறுமை எப்படி வரும், பசு தேவையின் நமக்கு வந்தாருன்னா நமக்கு பொறுமை வரும். ரெண்டாவது பசு தேவையின் அந்த வசனத்தை நமக்கு ஒரு நாள் வாசிக்கனால பொறுமை நமக்கு வரும். இந்த பொறுமையினால நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கத்தர் வருக சமீபம். முதல் என்ன செய்யணும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாமல் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்தில் பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவியில் அரியர் அறிவில் அவர் கிருவியிலும் அரியர் அறிவிலும் வளரணும். அது மாத்திர நாளுக்கு நம்ம நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை தந்து சக நற்கிரியல் கனி தந்து தேவன அரியர் அறிவை விருத்தி அடையணும். அது மாத்திர நான்காவது நம்ம ஆத்துவம் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கத்தர் வரப்போறார், நிச்சயமாக நம்மளை ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவ நேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசிக்கிறதை கூட்டிக்கொள்ளலாம். பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி சவம் பண்ணுங்க. எல்லார் வீட்லையும் குடும்ப சவம் பண்ணுங்க, யாருமே குடும்ப சவம் பண்ணாமல் இருக்காதிங்க, சவம் பண்ணணும். அப்போ நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசிரியத்து உயிர்த்தார். இந்த உலகத்திலேயும் நம்ம கத்தரை கைவிட மாட்டார், பரலோகத்திலேயே அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அதான் தாவீர் சொல்ற கத்தரை எப்போதும் எனக்கு முன் வைத்திருக்கிறபடி நான் என்ன செய்யறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அதான் சொல்ற சங்கீதம் 16:8 பாருங்க,
1: கர்த்தரை,
0: கர்த்தரை
1: எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம் பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா காரியத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளர்த்தீங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக, முன்பாக என்ன எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் சேவம் பண்ணுங்க, எங்கே தான் வந்து கேட்கணும் இல்லை, நல்லா சேவம் பண்ணுங்க, கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் உங்களுக்கு சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உச்சியமாக நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மளை ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்தில் பறந்து போய் அவர் ராஜ்யத்தில் அவரோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் வர காரியங்கள் ரொம்ப சமயமாக இருக்குது. நம்ம ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன அரியர் அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்போ கர்த்தருடைய பாத்திர அதிக நேரம் காத்திருந்து செவிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துறது உறுதி.

0: அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவி ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்களே ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போக்கிறார். வருகையின் அடையாளங்கள் தேசம் முழுதும் உலகம் முழுதும் தோன்றி இருக்கிறது. அந்த மகிமையான வருகையை பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளுக்கு கூட பேசினார். நம்முடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்த, நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும் பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும். சொல்லாம, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடியதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. நம் மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவியல ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்தும். ஒருபோதும் உன் வருகையில் நான் கைவிடப்பட்டவனாகவோ, உன் வருகையில் கைவிடப்பட்டவனாகவோ கத்தாவே நான் போய்விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய் திறந்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா, என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அப்பா அப்பா, என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாமல் நான் வாழணும். சமாதானத்தோடு எங்கள் சன்னிதானத்தில் நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அறிகிற அறிவில் வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமையின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாதபடிக்கு, எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவில வளர, விருத்தி அடைய, வேதத்தை அதிகமாய் வாசிக்க எங்கள் குருவை தாங்க. மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை அதிகமாய் தாரும். பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு அப்பா, நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியானவர்களுக்குள்ள வைக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல்களை கொடுக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்த ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். இப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா. எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரப்பா. ஆசீர்வதிக்க முடியாது, செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிக்க செபிக்க, உம்மோடு ஒப்பராக உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருவை தர வேண்டுமா செபிக்கிறோம். அன்றுவரே ஒவ்வொரு விடத்திலையும் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருவை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். ஆமாண்டுவரே சமானத்தை கொடுக்கிற ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணும், ஒருத்தர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்களிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விரித்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை காலக்க கிருவை தர முடியாது செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு நாமத்துல உடை தெரியறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. சமாளாத குடும்பத்துல சமாளத்தை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டுமே, கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே சமாளித்து தானப்பா நீங்க அதிகமா செபிக்க சொல்றீங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல, சந்தோஷம் இல்ல, தத்தளித்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதம் அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா கெஞ்சு உறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தாபிதராஜை போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிற என் வலதுவரசத்தில் இருக்கிறப்படினாலும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கப்பா உலகத்தில் உபத்திரவன்று திடன் கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ளே இருக்கிறப்படினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் அப்போ யாரும் விட்டு வலதுரம் இடவரும் சாயாது அடிக்க முடிவறிந்த நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திற்கும் அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரையுமே நோக்கி கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்களை வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அன்றுவரே ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போகக்கூடாதப்பா. ஒரு குடும்பத்துக்கு கூட பிரச்சனை வந்தால் அது மேற்கொள்ளக்கூடாதப்பா. அன்றுவரே எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனே உண்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. உங்க பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுதொன்று ஒன்றில் இல்லை நீ சொல்லத்தக்கதாக அப்படியாக மாற்றுமையா மாற்றுமையா மாற்றுமையா. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரு. ஆலோசனை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. our email address aislinkaram@gmail.com or website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை, பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையின் பிரயாசைகளை ஆசீர்வதித்தல்லம்மாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களில் எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா. ஆண்டவரே, கத்தாவே இந்த மாத ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்யப்போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: மத்தேயு சுவிசேஷம் 24:21.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
0: உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமாக எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்தில், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். ஹலிலூயா. அதனால தான் அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவர் கூட இருங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம். இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலேருந்து நீ உட்காரணும், இயேசு கிறிஸ்து அண்டி

0: அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்க செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போறதில்ல. நீங்க செபிச்சீங்கன்னா பரலோகத்துல யாஸ்ப மடியில உட்காரணும். அல்ல என்ன சொன்னாரு, மார்க்கடிதன் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள் அக்கறைக்கு. இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 6 9 வசனம்.
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவாவின் வம்ச வரலாறு.
1: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே,
0: தம் காலத்துல இருந்தவர்களுக்கு, அந்த காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்,
0: நீதிமானும்
1: உத்தமனுமாயிருந்தான்,
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தாரு?
1: நீதிமானும்
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட
1: சஞ்சரித்து
0: கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க எல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்துல இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாம உலகத்து உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் தேவனை தேடாம இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அது மாத்திர தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் அமரத்தில் வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்போவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும். ஆண்டவர் அண்டிக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னால் ஜெயித்த தேவனை கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை நம்ம மேற்கொள்ளாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அப்போ இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பார், இரவெல்லாம் துவிச்சிட்டு இருந்திருப்பார். அதான் சொல்கிறாரு, நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன், உம்மண்டையில் இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பார், துவிச்சிருப்பார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க, சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் தேவையை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றுறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படித்து வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீதராஜர் சொல்கிறாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்துட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அவருக்கு மட்டும்தான் தேவநாய் கர்த்தர். என்ன சொல்ற, மாம்சமான யாருக்கும் நான் தேவநாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சிருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாவீதராஜர் எங்களை மேலே பாடுள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கு எனக்கும் தரமாட்டார்? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும், சஞ்சிருத்துக்கணும். இரவெல்லாம் நான் உம்மோடு இருக்கணும். அப்பா பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா. மே சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 4 வசனம்.
1: உங்கள் படுக்கையிலே,
0: உங்கள் படுக்கையிலே,
1: உங்கள் இருதயத்தில்,
0: உங்கள் இருதயத்தில்
1: பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும்போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்தை நம்மகிட்ட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 63 வசனம்.
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்டால் நமக்கு ஆண்டர் தருவார். 2 நோவா கால நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருத்து? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்ததுக்கு. ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, எப்ரேயன் புஸ்தகம் 11:7
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி,
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காமையே என்ன செஞ்சாரா, தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினாலே, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம் தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு, தேவனோடு செஞ்சிட்டுருக்காரு, ஏன்னா தேவனோடு செஞ்சிட்டு கொண்டுறாரு, அதனால் தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு. காணாமல் இருந்தோம், விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சோம், பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து பார்க்கவே இல்லை அவரு, பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றதுக்கு பார்க்கல, ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பய பக்தி உள்ளவனாகி,
0: அவன் எப்படி ஆனாரா, மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை, மழையை பார்க்கல, மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது, மழை வரும்னு யாருன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனால் பார்க்கல, அது பார்க்காம என்ன செஞ்சார், பேழையை செஞ்சார். ஹல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார், நோவா பேழை செஞ்சார், விசுவாசத்தோடு பேழை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னம்மா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சிட்ருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைனா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு, வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு, ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களில் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா. காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார், இப்போ என்ன செஞ்சு எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். ஹல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா, உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது, நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும், இயேசு நம்பி. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். லூக்கான சுவிசேஷம் 18:8 ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ,
0: பூமியில என்ன செய்வாரா, விசுவாசத்தை காண்பாரோ. உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா, இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா, பூமியில விசுவாசம் காண்பாரோ. நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா, எனக்கு கட்டாயம் இருக்கு, இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார், கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானா, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு, இயேசுக்கிறது தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, சீசல் என்ன கேட்டாங்க, லூக்கான சுவிசேஷம் 17:5
1: அப்பொழுது அப்போஸ்தலர்,
0: அப்போஸ்தலர்
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி
1: எங்கள் விசுவாசத்தை,
0: எங்கள் விசுவாசத்தை
1: வர்த்திக்க பண்ண வேண்டும்,
0: வர்த்திக்க பண்ண வேண்டும்
1: என்றார்கள்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும், வர்த்திக்க பண்ண வேண்டும். கேட்பீங்களா, விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க, விசுவாசம் இல்லைன்னா அவங்ககிட்ட கேளுங்க, அப்படியே அசதியாக உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போகிற அவர் சொன்ன வாக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசப்ப சீசர் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ணும், நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:13
1: விசுவாசித்தேன்
0: விசுவாசித்தேன்
1: ஆகையால் பேசினேன்
0: ஆகையால் பேசினேன்
1: என்று எழுதியிருக்கிறபடி
0: என்று எழுதியிருக்கிறபடி
1: நாங்களும்
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை
0: அந்த விசுவாசத்தின் ஆவியை
1: உடையவர்களாயிருந்து
0: உடையவர்களாயிருந்து
1: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முதல் நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தார்? விசுவாசம் இப்போ காணாதவர்களை குறித்து விசுவாசித்தார். தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க. ரெண்டு பேரும் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்.
1: பூர்வ உலகத்தையும்
0: பூர்வ உலகத்தையும்
1: தப்ப விடாமல்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய
1: நோவா முதலான
0: நோவா முதலான
1: எட்டு பேரை காப்பாற்றி
0: எட்டு பேரை நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? எட்டு பேரை
1: காப்பாற்றி
0: காப்பாற்றினார். நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? நோவா ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு வாசிமா.
1: பூர்வ உலகத்தையும்
0: பூர்வ உலகம் அத்தனை உலகத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய
1: நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி
0: அவர் நீதியை பிரசங்கித்தார். அவங்க குடும்பத்தை எட்டு பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க, சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்கான் சுவிசேஷம் 24:47
1: அன்றியும்
0: அன்றியும்
1: மனம் திரும்புதலும்
0: மனம் திரும்பணும்
1: பாவ மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும்
0: பாவ மன்னிப்பும்
1: எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால் பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும் மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்போ மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோகத்து போக முடியாது. அதான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கே சொன்ன இஸ்லாமிய தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லு எருசலேம் தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா, சொல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கத்திர வரப்போகிறார், ரொம்ப சமீபம். சொல்லுங்க, சொல்லாமத்தீங்கன்னா கத்திர வந்து உங்கள்கிட்ட கேட்பார். பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்கிறதான் கரெக்டு, நான் தான் சொல்கிறது கரெக்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும். பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணியெல்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, கண்ணில் பலன் இருந்தாலும் குணமாக்குங்க. காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும். நரம்பில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. செவிக்கூடி மனசை கொடுங்க. துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க. ஆன்றோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதுதான் அப்பா, தாகமாக இருக்கிற எல்லாரும் இணைத்துல வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உனக்கு இளைப்பார்கள் தெரியும் சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும். ஆண்டவரே பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்ப்பத்தின் கனியில் என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்து படுங்க, பிசாசின் அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்கள்லேயும் வேதத்தை வாசிக்கணும். பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும். தேவனை அண்டி கொள்ளணும், தேவனோடு இருக்கணும். ஐயா, ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தாரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சபதத்தை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 115 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும்
1: பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்கள் செய்யுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் மீன் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்கள மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 107 சங்கீதம் 38 வசனம்.
1: அவர்களை
0: ஆசீர்வதிக்கிறார்
1: மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதிச்ச என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதி பெறுகிறார்கள். மிருகச்சீவன்களை என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகச்சீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிபதியின் புஸ்தகம் 10:22 வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே
0: ஐஸ்வர்யத்தை
1: தரும்
0: அதனோட
1: அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிட்டான்னா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நேரைய பார்க்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். என்ன புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பார்த்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றிருக்காரு. இஸ்ரேல் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும், எப்போதும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115 சங்கீதம் 13 வசனம்.
1: கர்த்தருக்கு
0: பயப்படுகிற
1: பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகம புஸ்தகம் 22:12 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும்
0: பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால்
0: நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கலும், உங்கள் கணவரை பார்க்கலும், உங்கள் மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்க யார் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக நேசிக்கணும். அதான் ஹண்ட்ரட் சொல்லு. நீ வந்து உன் மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன்னு சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டு ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்தில் பயந்தவர் என்று சொல்லி நான் உன்ன.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
0: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால்
1: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பார்த்தீங்களா, எல்லாரும் பார்க்கல, யாரு அதுக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்கல, யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு, கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம், ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, யாரு நேசிச்சாரு, இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது, நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாம புஸ்தகம் 22:16, 17
1: நீ உன் புத்திரன் என்றும்,
0: நீ உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
0: நீ உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
1: அவனை ஒப்பு கொடுத்து,
0: அவனை ஒப்பு கொடுத்து,
1: இந்த காரியத்தை செய்தபடியால்,
0: இந்த காரியத்தை செய்தபடியால்,
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்,
0: உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும்,
1: கடற்கரை மணலை போலவும்,
0: கடல்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும், கடல்களை மணலை போலவும்,
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார், தங்கள் சத்துருக்களின் வாசல்களை, சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர கடல்கரை மணலை போல, அது மாத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போத்துல, அது மாத்திரல சத்துருக்களுடைய வாசல,
1: சத்துருக்களின் வாசல்களை,
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: கடல் தனி மணல் ஆசீர்வதிக்கின்றாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்கின்றாரு. சத்துருடைய வாசலை கூட என்ன செஞ்சிருவேன், நீயே சுகந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன, கத்தரை அவர் அதிகமா நேசித்தார். ஆபிரகாம் கத்தரை அதிகமா நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம், முதல் பிதா வச்சுருக்கிறோமா, ஏசப்பா வச்சுருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தாரை முதல்ல வச்சுருக்கிறோமா, வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசீர்விக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதாக பார்க்குறோம், நீதிபதியின் புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: யார் யார் ஆசீர்விக்கப்படுவா, கருணை கண்ணன் ஆசீர்விக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில், தரித்திரருக்கு கொடுக்கிறான்,
0: தரித்திரன் கொடுக்கிறான். யார் ஆசீர்விக்கப்படுவாங்க, ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பாடு நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டா அப்படின்னு ஆசீர்விக்கல. யார் ஆசீர்விக்கிறாரா, கருணை கண்ணன்.
1: கருணை கண்ணன்,
0: கருணை கண்ணன்
1: ஆசீர்வதிக்கப்படுவான்,
0: ஆசீர்விக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில்,
0: அவன் தன் ஆகாரத்தில்
1: தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான், அவன் தரித்திர கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா, கொடுக்க மனசு வருதா, சேர்த்து வச்ச நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா, மற்றவங்களை உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்விக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்,
0: தாழ்ச்சி
1: அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ,
0: தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவர்களுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்,
0: அநேக சாபங்கள் வரும். கர்த்தருக்கு உதவி செய்யறவங்க நினைச்ச மாட்டாங்க, ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினச்சிக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்கக்கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் நாங்கள் 3 பேர் தான், அம்மா அப்பா நாங்கள் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, யார் சாப்பாடு செஞ்சு சூடாக வச்சுருந்தாலும் யார் வந்து ஆகிறத கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு, எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார், எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க, அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவார், தூக்கி கொடுத்துருவார். அதனால் கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க, கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
0: தரித்திரரை நினைத்து கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீ என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவரை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேலே இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள இருக்கா உனக்கு தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொரை தூக்கி கெட்டுப்பல சாப்பாடை கொடுக்குறோம், அது கத்தர் நம்ம கணக்கில் வச்சிருப்பாரு. கெட்டுப்பழம் சொரை சேலை கொடுக்குறோன்னு சொல்லி பழைய சேலை கத்தர் நம்மளையெல்லாம் கணக்கில் வச்சிருப்பாரு. கிழிஞ்சி போன சேலையை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்கள் இருந்துடலாமே. தர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கத்தர் உங்களை தாழ்ச்சி அடையாமல் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தார் ஆசீர்வித்தார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்கிறாங்க, தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒன்றுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதி வச்சிருப்பார். மூன்றாவதாக கர்த்தர் யார் ஆசீர்விக்கிறார், நீதிமொழியின் புஸ்தகம் 10 6 வசனம்,
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமானுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
0: நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9 வசனம்,
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, உங்கள் பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, ஏதாமல் துக்கப்படுத்திட்டேனா, உங்கள் உள்ளத்தை உடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னியும். நீதிமொழியின் புஸ்தகம் 10:32 வசனம்,
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகளை என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களாக இருந்தால் மற்றவங்களை பற்றி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யார் பிரியமானதை பேசுவோம், யார் பிரியமானதை பேசுவோம், ஆ சொல்லுங்கள், யார் பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32,
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யார் பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்,
1: அப்பொழுது
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: என்
1: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை
1: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவ வேண்டும், கத்தில் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசலை, எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கத்திர கைவிடுற காலம் வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவல் எழுதுகிறாரு, எபேசியர் புஸ்தகம் 1:3 மூன்றாவது வசனம்,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே,
1: பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர் கிறிஸ்துவுக்குள்,
0: அவர் கிறிஸ்துவுக்குள்
1: உன்னதங்களிலே,
0: உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய,
0: ஆவிக்குரிய
1: சகல ஆசீர்வாதத்தினாலும்,
0: உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும்
1: நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்,
0: நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்து கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம தர வல்லவர்கள். முதல் கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது கர்த்தருக்கு உதவிச்சிறவங்களை ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவது யார், ஆண்டு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானது மட்டும்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் நிறமா பேசிட்டோம், இப்போ ஆண்டு பிரியமானது பேசணும். அது மாத்திரம் இல்லை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் என்ன செய்ய, கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம், கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

0: கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பெரியவர்களாக, வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தவர், மகனை விட அதிகமாக நீ நேசித்தான். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கன்னு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உனக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூல்லா. ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லலாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் நமக்கு பிரியமல்லது எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கூட நமக்காக ஆயுதம் ஆக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜபம் செய்வோம், கண்களை மூடி ஜபிக்கலாம். வாய் திறந்து ஜபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே. அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம். அப்பா உங்க பயந்து நடக்கிறது போல எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களும் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை ஏழைய ஜனங்களுக்கு தரித்திரலுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரிலே ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானது பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானது பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்யங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதவன் ஆசிரிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் ஆவில சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தேவ பிரசனத்தில் நிரப்பு, மகா அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, பசுத்தன் அபிஷேகம், இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமய்யா, தேவ அக்கி நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, வல்லமை நிரப்பு, உம்மை பார்க்கட்டும், ஆண்மை கண்களை திறந்துடுங்க, உம்மை பார்க்கட்டும், உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும், தேவ வல்லமை பார்க்கட்டும், தேவ அக்கினி பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும், வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும். ஐயா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திரக்கட்டு உடைங்க, நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா, உம்முடைய கண்மலையாக இயேசுவே, உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும், எங்களுக்கு காதுகளை விருத்தச்சேதனம் படுங்க, குரலை கேட்கட்டும், உடைய குரலை கேட்கட்டும், உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது, வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, விலையிட்ட குணமாக்க, மந்திரக்கட்டி செவனக்கட்டு உடைத்து போடுங்க, பிசாசிரியர்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சம்மா இல்லாத மக்கள் சம்மா தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆசிரிக்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, கட்டிலிருந்து விடுதலை தரணும், கண்ணிலிருந்து விடுதலை தரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாசரேனாக இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்த, நாமத்தை மகிழ்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தகப்பனே அப்பா, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலைச்சிங்க, படிக்கிற பிள்ளைகள் செபிக்கட்டும், துதிக்கட்டும், பார்த்துமா கண்களை திறக்கட்டும், தகப்பனேமே துதிக்கிறோம், எப்படி தூரமாக இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமப்பா, உண்மை பின்னே வடிவரட்டும் ராஜா, உம்மோடு இருக்கட்டும், உண்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவை குடும்பத்தின் தேவையில் சந்திங்க, ஆசீர்வதிங்க, அப்போ வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனைகளாக மாற்றிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிடுங்க, பிரச்சனையை மாற்றிடுங்க, ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க, ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்படுத்துற சந்தோஷத்தோடு சத்தமாக நல்லா மகிழ்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியரங்கமாக இருப்பது செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிகனா மகிமுக்கு செலுத்துகிறோம்,
2: ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. our website handofjesus.in. God bless you.

0: யோவேல் புஸ்தகம் 2:16
1: ஜனத்தை கூட்டுங்கள்,
0: ஜனத்தை கூட்டுங்கள்,
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
0: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
1: முதியோரை சேருங்கள்,
0: முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்,
1: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
0: மதை யார கூட்ட சொல்றாரு? முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
0: நம்ம நினைச்சோம் பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, பாலுங்கிற குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சொல்கிறாரு பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் சேருங்கள்.
1: மணவாளன்
0: தன் அறையையும்
1: மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக.
0: யார் கூப்பிடுறாரு? கூப்பிட்டுறாரு. முதல்ல யாரு? முதியோர்கள். ரெண்டாவது யாரு? பாலுங்கிறவங்களும் குழந்தைங்களும். மூன்றாவது சபைய என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். சபை பரிசுத்தமா இருக்கணும், சபையை பரிசுத்தமாக்கணும். முதல்ல முதியோரா, ரெண்டாவது பாலுங்கிற குழந்தைங்களையும் கூப்பிட்டு. குழந்தைங்க தானே, நம்ம சொல்றோம் குழந்தைங்க தானே, அது தப்பு பண்ணா பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, அப்படி இல்லை. முதல் யார கூட்ட சொல்றாரு? முதல் முதியோரு, ரெண்டாவது
1: பிள்ளைகளையும்
0: பாலுங்கிற பிள்ளைகளையும், அப்புறம் மணவாளனும் மணவாட்டியும். கல்யாணம் பண்ணி இப்போ தானே எப்படி உழித்து வர முடியும், எப்படி சவத்து வர முடியும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் அன்று கூட்ட சொல்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம எப்படி வாழ்க்கையானால் வாழ்ந்துடலாம்னு நினச்சா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேஷம் என்ன செய்யும்? உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழவே கூடாது. இந்த உலகத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது நம்ம எப்படி வாழணுமா பாருங்கள். முத பரிசுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது எப்படி இருக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:7
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை
0: கை கொள்கிறவன்
1: பாக்கியவன் என்றார்.
0: தீர்க்க தரிசன வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்க அவங்க பாக்கியவான். தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்றவங்க பாக்கியவான். நிறைய பேர் வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்க, வசனத்தை கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சரி, வசனத்தை கேளாறு செவ்வன் கத்துக்கு எப்படிப்பட்டதா? நீதிமொழியின் புஸ்தகம் 28:9
1: வேதத்தை கேளாதபடி
0: தன் செவியை விளக்கருடைய ஜபமும்
1: அருவறுப்பானது.
0: இங்க என்ன சரி, தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்ளுகிறவன் என்னது? பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1:22
1: அல்லாமலும்
0: நீங்கள்
1: உங்களை வஞ்சியாதபடிக்கு,
0: உங்களை யார் வஞ்சியாதபடிக்கு? மற்றவங்களை வஞ்சிப்பாங்க, நம்மளும் வஞ்சிக்காது. அத உங்களை வஞ்சியாதபடிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
0: திருவசனத்தை கேட்கிறாய் மாத்துமல்ல,
1: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.
0: திருவசனம் கேட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதன்படி செய்யல இருக்கு. இப்ப நான் பிரசங்கம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை, அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரல, அதன்படி செய்யறவளா இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யறவங்களா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 7:22-23
1: அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே
0: உமது நாமத்தினாலே
1: தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
0: உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
1: உம்முடைய நாமத்தினாலே
0: பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
1: உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
0: உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
1: அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை.
0: ஒரு ஆண்டர் என்ன சொல்லிடுவாரா? ஒரு காலம் உங்களை அறியவில்லை.
1: அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
0: அப்ப என்ன செஞ்சிருவாரு? ஆண்டர் வார்த்தை பாசனத்தை கேட்டு நம்ம செய்யாம இருந்த நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாரு? அக்குறமாக்காரர்களை எல்லாரும் என்னை விட்டு அகண்டு போங்க, போயிருங்க நீங்க அப்படின்னு சொல்லாரு. தீர்க்க தரிசன வசனத்தை கை கொண்டு நடந்த பாக்கியவான்கள். வசனத்தை கேட்கற மாத்துல வசன திமிடி நம்ம நடக்கணும். நம்மளால முடியாது, கத்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். லூக்கான் சுவிசேஷம் 6:46.
1: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று,
0: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று
1: நீங்கள் சொல்லியும்,
0: நீங்கள் சொல்லியும்
1: நான் சொல்லுகிறபடி,
0: நான் சொல்லுகிறபடி
1: நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன?
0: நான் சொல்றபடி நீங்க என்ன செய்யல, செய்யாம போகிறது என்ன? நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, சொல்றபடி நீங்க என்ன செய்றீங்க, செய்யாம போனது என்ன? நம்ம ஆண்டோட வசனத்து பண்ணி நடக்கிறோமா? ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை கை கொண்டு நடக்கிறோமா? இல்லை அது விட்டு விலகி இருக்கிறோமா? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து பெருசாக சொல்லிக்கல, நான் கரெக்டாக இருக்கேன்னு என ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை வசனத்தை கை கொண்டு நடக்கிறனா என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். தீர்க்க தரிசன வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க யாரு? அவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. முத என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? வசனத்தை கேட்டு அது பண்ணி நடக்கிறவங்க பாக்கியவான்கள். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு,
0: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்குள்ளது என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. சீக்கிரமா போறேன், எப்ப வரேன்னு தெரியாது, ஆனா உனக்குள்ளதை நினைச்சு ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொள்ளிப்பத.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும்
0: ஒருவனும்
1: உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு,
0: உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்கு கொடுத்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய? நீ பற்றி கொண்டிரு. கிரீடம் என்ன கிரீடம்? லேவியராம் புஸ்தகம் 21:12.
1: அவனுடைய தேவனின்,
0: அவனுடைய தேவனே
1: அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
0: அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது,
0: அவன் மேல் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் தைலம் உங்க மேல இருக்குதா? அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? பெற்றுட்டு இழந்துட்டீங்களா? பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தாருன்னா நமக்கு எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்தாவின் இருந்தாருன்னா நம்ம

0: உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்த வழி நடத்துறாரா? இல்லாட்டா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேலே இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னொரு வாசிப்போ 21:12.
1: அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
0: அவருடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது. உங்க மேல இருக்குதா? பரிசுத்தர் உங்க மேல இருக்கிறாரா? இல்ல பரிசுத்தன் அபிஷேகம் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? பரிசுத்தவனை இருந்தாருன்னா பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாயத்திருப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரல, அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார். பரிசுத்தவனை இருக்கிறாரா? பரிசுத்தவன் நம்ம மேல இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்க, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க சப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்க, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். சவுல் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். 1 Samuel 16:13.
1: அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து
0: அவன்
1: சகோதரர் நடுவிலே
0: அபிஷேகம் பண்ணினார்.
1: அந்நாள் முதற்கொண்டு
0: கர்த்தருடைய ஆவியானவர்
1: தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
0: சாமுவேல் எழுந்து
1: ராமாவுக்கு போய்விட்டார்.
0: கர்த்தருடைய ஆவி
1: சவுளை விட்டு நீங்கினார்.
0: தாவீதுக்குள்ள பரிசுத்தவான் வந்தாரு. இங்க சவுளுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிட்டாரு? பரிசுத்தவான் அவரை விட்டு நீங்கினார்.
1: கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
0: என்ன செஞ்சிச்சு அந்த ஆவி? கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. சகோதரியே, சகோதரனே, பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அதை நினைச்சிருக்கூடிய இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தாருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டு பிரியமில்லாத காரியம் பேச மாட்டோம். ஆண்டு பற்றி நம்ம குறை சொல்ல மாட்டோம். பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறாரான்னு சொல்லி நம்மளை நம்மே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் புஸ்தகம் 5:19, பரிசுத்தாவி நீ பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதீர்கள்னு சொல்லி இருக்கிறார்.
1: ஆவியை அவித்து போடாதிருங்கள்.
0: ஆவி என்ன செஞ்சக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. நம்ம கை தட்டிட்டா பரிசுத்தாவை நிறைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. கை தட்டுறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தாவின் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நிறைய பேர் சும்மா கூட அண்ணி பேசுவாங்க, அப்போ பரிசுத்தாவில் அபிஷேகம் பெற்றுட்டோம், அப்படி ஏமாந்து போகக்கூடாது. பரிசுத்தாவின் வந்த பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாயத்திருப்பை குறிச்சும் உலகத்தை கண்டித்து உணர்த்தரும். அது மாத்திரல, 1 Samuel 2:27 சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். வாசிங்க 1 Samuel 2:27.
1: நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம்? உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
1: அந்த அபிஷேகம்
0: சகலத்தையும் குறித்து
1: உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே,
0: பரிசுத்தாவியானவர் போதித்தபடியே
1: அவரில் நிலைத்திருப்பீர்கள்.
0: அதுதான் பரிசுத்தாவியானவர். நம்ம கை தட்டுறதுல பரிசுத்தாவியானவர் அல்ல பெரியமானவர்களே. கை தட்டு எப்படி வேணாலும் கை தட்டலாம். முன்னால கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி கை தட்டினா பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டாங்க அப்படியே சொல்லிவிட்டாங்க. அப்படி இல்லை. பரிசுத்தாவின் வந்தானா பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாயத்திருப்பை குறிச்சும் உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது மாத்திரல்ல, பரிசுத்தாவின் வந்தானா சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். பரிசுத்தாவியனரை போல போதிக்கிற ஒருத்தர் இல்லை. அதுதான் பரிசுத்தாவியானவர். நம்ம கை தட்டி அன்னி பாசை பேசிட்டா சிலர் அன்னி பேச சும்மாவே பேசுவாங்க. அது பரிசுத்தவினர் அல்ல. பரிசுத்தவினர் வந்தா சகலத்தையும் போதிப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம விடவே மாட்டார். அதுதான் பரிசுத்தவியானவர். பரிசுத்தவியங்க நீங்க பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதீருங்க. 1 Thessalonians 5:19.
1: ஆவியை அவித்து போடாதிருங்கள்.
0: ஆவி என்ன செஞ்சிடாதீங்க? அவிழ்த்து போடாதீருங்க. அதுக்குத்தான் உதவி.

0: தானே சவுலு இருக்குதுன்னு சொன்னாரு. அபிஷேகத்தை அவுத்து போட்டாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாள் நமக்குள்ள இருக்காரான்னு சொல்லி நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்கிட்ட குறைய காமிங்க, குற்றங்களை காமிங்க, நான் எங்கே இருக்கிறேன், எங்கேவும் பிரிமில்லாத காரியம் இருக்கு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். சபை பரிசுத்தமாக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சபையில் வசனத்தை கை கொள்றவங்க, தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது என்னது? மூணாவது என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளதை நீங்கள் என்ன செய்யணும்? நான் வரும்பளவும் நீங்கள் உங்களுக்குள்ள கிரீடத்தை நான் வரும்பளவும் பற்றி கொண்டு பா. கிரீடம் என்னது? பரிசுத்தாவே தயலும் நம்ம மேலே இருக்கிறார், அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக மார்க்கின் சுவிசேஷம் 13:35-36.
1: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில்
0: வீட்டேஜமான்
1: சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ.
0: ஒரு நம்ம எல்லாருக்கும் நாடு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துல விடியுது, பொழுது அடையுது இல்லையா? அதனால தான் சொல்றாரு, ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதான் சொல்றாரு மனுஷகுமாரன்,
1: அப்படியே நீங்களும்
0: விழித்திருங்கள் ஏனெனில்
1: வீட்டேஜமான்
0: சாயங்காலத்திலோ
1: நடு ராத்திரியிலோ
0: சேவல் கூவும் நேரத்திலோ
1: காலையிலோ எப்பொழுது வருவார் என்று
0: நீங்கள் அறியீர்கள்.
1: நீங்கள் நினையாத வேளையில்
0: அவர் வந்து
1: உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்கிறதை
0: எல்லாருக்கும் சொல்லுகிறேன்
1: விழித்திருங்கள் என்றார்.
0: காலையில் ஒருவரா நாடு ராத்திரியா சேவலுக்கு ஒரு நேரமாக எப்போ வருவாரு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். அதுக்குன்னு தூங்காமல் தூங்கினாலும் நம்ம மாற்று மாத்திரம் விழிப்பு வேண்டும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33.
1: அக்காலத்தை நீங்கள்
0: அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாக இருங்க.
0: அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியால் இங்க விழித்திருங்க. நான் அங்க என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: இந்த காலத்தை அறியாதனால நீங்க என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எப்ப வருவாரு நமக்கு தெரியாது. நம்ம தப்பித்துக் கொள்றதுக்கு தேவன் ஒரு வழியை சொல்றாரு. நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு நம்ம தப்பி சொல்றதுக்கு லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவங்களே என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுது என்ன செய்யணும்பா? ஜெபம் பண்ண விழித்திருக்கணும். கத்தர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. முதல் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டோட வசனத்தை கை கொள்ளணும். மூணாவது ஆண்டோட கொடுத்த கிரீடம்னு பரிசுத்தாவியானவரை அவிழ்த்துப்படாது காத்துக்கணும். நாலாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். கத்தர் சீக்கிரம் வரப்போறாரு. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. கருத்து கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா?

0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வருகையிலே பங்கு பெறுவதற்கு தான் நமக்கு நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் கோடிட்டு காண்பித்தார். ஏன் தாமதம் பண்ணுகிறார்? நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலத்தில் கர்த்தர் சீக்கிரம் வருவார், தாமதம் பண்ண மாட்டார், நம்மை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, நீ மாற்றுமப்பா. முதல்ல சொன்ன சபையை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வாய் திறந்து சொல்லாமா, தேவனே என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கை, சிந்தனை, நடை, உடை, பாவனை எல்லாம் பரிசுத்தமாக மாறணும் ஆண்டவரே. கேளுவோம், கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, எல்லாம் கேட்கலாமா? என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ரெண்டாவது சொன்னார், இது சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனம் கை கொள்கிற பாக்கியவான்கள் வசனங்களை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு நடக்க, அதை கை கொள்ள, அது கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தை கேளாதன் செம் அருவறுப்பானதுன்னு சொன்னீங்களே, வேத வசனத்திற்கு கீழ்ப்படியே அதை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவது சொன்ன, இது சீக்கிரமாக வருகிறேன், உன் கிரீடத்தை நீ காத்துக்கொள்ளுன்னு சொன்னார். கிரீடம் என்பது அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். சவுலன் அபிஷேகத்தை காத்து கொள்ளவில்லை, அந்த அபிஷேகம் தாவீதுக்குள் போய்விட்டது. அவர் அந்த கிரீடத்தை இழந்து போனார். தேவனே, என் அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அசதியாக இருந்து விடாதபடிக்கு, ஆவியன் அவித்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். நான்கோ சொன்னார், இது சீக்கிரம் வருகிறேன், விழித்திருங்கள். சாயங்காலத்திலோ, சேவல்கோ நேரத்திலோ, காலையிலோ, பகலிலோ, எப்பொழுது எஜமான் வருவார் என்று தெரியாது. ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, உன் வருகையில் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற அந்த உயர்ந்த நிலைக்கு நாங்கள் ஆயத்தம் இருக்கணும் ஆண்டவரே. ஜபம் பண்ணலாமா? நன்றி பரலோக பிதாவே. ஆம் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவளோடு எதிர்பார்க்கிற கூட்டத்தில் நானும் நாங்களும் நிற்கணும் ஆண்டவரே. ஆவியும் மனமாட்டி வா என்கிறார்கள், இதை கேட்கணும், வா என்பனாக சொன்ன வாக்கின்படி நாங்கள் ஆயத்தமா அந்த கூட்டத்தில் நானும் இருக்கணும், நாங்களும் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் வசனத்தை நானும் நாங்களும் கை கொள்ளணும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த அபிஷேகமாகிய கிரீடத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஒருவராவது நாங்கள் கைவிடப்படக்கூடாது, எப்படியாவது ரகசிய வரைகளை பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. பாக்கியம் தாரோ, சீக்கிரம் வருகிறேன்னு சொன்னீரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் வருகை உறுதி என்று எங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறதப்பா, எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்து கொடுத்த அக்காவின் வல்லமையை பயன்படுத்தும், பலப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பாங்க.
1: நன்றி ஓடுமை, துதிக்கிறமை, ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருக்கிறோமையா. நாங்கள் சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. அவருடைய கரம் தாங்கட்டும். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்தும். தெய்வீக பிரசனைகளை மூடட்டும், அக்கினி மூடட்டும், கத்துடி மகிழ் மூடட்டும், கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, உண்மை அறிந்து கொள்ள, மென்பிக்குள்ள உமோடு இருக்க அப்பா, விழித்திருந்து ஜெபிக்க, எப்போதும் நாங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க, தேவை அல்லமே நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவை பிரசனத்தோட மூடிக்கோங்க. வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரக்கட்டி செவன்கட்டு உடைங்க. பிசாசின் அழிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்கப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. எத்தனை குடும்பம் உடைஞ்சிருக்காங்க, அந்த குடும்பத்தை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உன் நகைப்படும் முடியா ஜெபிக்கிறோம். குடிக்கிறவங்க விடுதலை பெறணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை பெறணும். கண்ணீர்லையும் வேதலை இருக்கு மக்கள் விடுதலை பெறணும். ஆத்தும கண்களை திறக்கணும். மேறியறிவில் நிரப்பணும் ஐயா. உண்மை அண்டிக்குள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கொஞ்ச காலத்தில் அப்படியே கோபம் பட்டியறி வண்டி கொடுற யாரும் பாக்கி வந்து சொன்னீரேன். நாங்கள் அண்டிக்குள்ளு பா அப்பா, நாங்கள் சன்னிதானத்தில் கழிவுறணும் ஐயா. ஆவியில் நிறைஞ்சி நாங்கள் செபிக்கணும். உன்னதாவில் நிரப்பணும், உன்னதாக்கில் நிரப்பணும், தேவ பிரசனத்தில் நிரம்பி இருக்கணும். காத்து கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தாவே உமக்கு அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆசீர்வதிங்க. நாம் மகிழ்படட்டும். தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. எல்லா காவலும் காத்துக்கோங்க. எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க. அண்மையான காரிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. தேப்பு ரசனையை போது இருக்கட்டும் ஐயா, வழி நடத்தி காத்து கொள்ளும் ஐயோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. சந்திக்க கிருபை தாங்க ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம். எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா துதியான மகிமைக்கு செலுத்துறோம். யேசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: மத்தியில் சுவிசேஷம் நம்ம ஆசிக்கு கட்டி 24:36.
3: அந்த நாளையும்
2: அந்த நாளையும்
3: அந்த நாளிகையையும்
2: அந்த நாளிகையும்
3: என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்.
2: அது ஒருவன் அறியா.
3: பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
2: பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டாங்க. அந்த நாளை யார் மட்டும்தான் அறிய முடியும்? பிதாவாகிய தேவன் மட்டும்தான் அறிய முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட ஆண்டு சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் இப்போ என்ன இது நிறைவேறி கொண்டிருக்குது. வாசித்து பாருங்கள். மத்தியான சுவிசேஷம் 24:37-39 வாசிங்க.
3: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: இது ஆண்டவர் இயேசுக்கிட்டே சொன்னாரு. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலயும் நடக்கும். பாருங்க எப்படியே
3: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
3: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும். இப்ப ஆண்டு சொன்னாரு, பெண் கொண்டு பெண் கொடுத்து குடித்து குடித்து புசித்து என்னத்தை உண்போம். இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் பாருங்க, நிறைய பேரெல்லாம் வீட்டுல எல்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை.
3: ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: பாத்தீங்களா, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புசிக்கிறது, என்னத்தை குடிக்கலாம், அங்க போலாம் இங்க போலாம், விட்டு அங்க போயிட்டு வந்து என்னத்தை புசிக்கலாம், அப்புறம் புசித்தும் குடித்தும். இப்ப அப்படிதான் இருக்காங்க பாத்தீங்களா. சல பிரேளம் வாரி கொண்டு போறதுக்கு வரைக்கும் என்ன செய்யல, சன்னங்களை என்ன செய்யாம இருந்தாங்க, உணராம இருந்தாங்க. இப்ப மனுஷகுமாரன் காலத்திலயும் அப்படி, அது கடைசி அது வாசிமா,
3: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே உணராம இருக்கிற போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலயும் அப்படியே நடக்கும். உணர்வு இல்லை, சன்னங்களுக்கு உணர்வே கிடையாது. புசித்து குளித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து சன்னங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆத்து அப்பத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம அரிச்சா எங்கே போவோம்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றியே கவலை இல்லை. இந்த உலகத்திற்கு பேர் பூசிட்டு குடிச்சு பெண் கொண்டு பெண் கொடுத்து இதுதான் உலகத்தினுடைய உணர்வு இல்லை. ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. எப்போ ஆண்டவர் வருவாரே, நம்ம ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும், இந்த ஆத்மா பற்றி யாருக்குமே அந்த கவலையே கிடையாது. நம்ம பாருங்கள் பிற்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னால் எதை செய்ய நம்ம எப்படி வாழ்வோன்னு சொல்லிட்டு பேங்கில் பணத்தை போட்டு வச்சிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆத்மா குறித்து யாருக்கு என்ன இல்லை, இல்லை இல்லை என்ன இல்லை, கவலையே கிடையாது. நாளைக்கு இப்போ நாளைக்கு வேணும், நம்ம பின்னால் எப்படி நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்போயே பணத்தை போட்டு சேர்த்து வச்சிட்றாங்க. ஆனால் பின்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு அதை குறித்து என்ன சொல்லணும், மக்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு எல்லோரும் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது, அதை சொல்லிட்டு பிதா ஒருவனை தவிர யார் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. மத்தியின் சுவிசேஷம் நம்ம வாசிக்க கட்ட 24 அதிகாரம் 7 வசனம்.
3: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
2: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ ஒருத்தர் பார்த்தா என்ன செய்யல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்
3: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
2: இப்ப பாத்தீங்களா, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்புறம் இப்ப சீனா நம்ம தேசத்து மேல, தைவான் தேசம், இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடங்கி கொண்டிருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
2: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
3: பூமி அதிர்ச்சிகளும்,
2: பூமி அதிர்ச்சியும்
3: பல இடங்களில் உண்டாகும்.
2: பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சி இல்லாத வாரமே கிடையாது. நாலுன்னு சொல்ல, எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி அதிகமாக உண்டாகிட்டு தான் இருக்குது. பஞ்சங்கள் சிலோவில் பஞ்சம், பாகிஸ்தானில் பஞ்சம், நம்ம நாட்டிலேயே கூட திருப்பூர்லாம் வேலையை நிப்பாட்டி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை நிறைய பேர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம், நிறைய மெல்லாம் மூடி இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது நம்ம தேசத்துலேயும். இந்த பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. நம்ம என்ன செய்யணும், கத்திர தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு தேட வேண்டும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. கொள்ளை நோய் எவ்வளவு 2 மேலே பாடாத பாடு எல்லாம் போட்டு இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட நாட்கள் கடைசி விளநாடியில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வீட்டில் எல்லாம் குடும்பச்சம் பண்ணணும். அது மாத்திரல நல்ல எப்பயுமே ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எதில் இன்னும் மனம் திரும்பணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நம்ம எங்கே தான் ரொம்ப நாள் வாழ போகிறோம், பரலோகத்தில் தான் யுக யுகமாக வாழ போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்கிறாங்களே பிற்காலத்துக்கு ஏதாவது சேமிச்சு வைக்கணும் பணத்தை பேங்கில் சேமிச்சு வைக்கணும், இல்லை பின்னால் யார் பார்ப்பா, பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம முடியுமா அந்த காலத்து பிள்ளைங்கள அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேட்குறோம். ஆனால் அது கரெக்டு தான். அதோட நம்ம பரலோகத்தில் வாழணுமே, அங்கே என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், என்ன கற்றுக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கோமா, இல்லை ஏதாவது கத்திற்காக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கியிருக்கிறோமா, இல்லை நம்ம இப்போ ஆண்டவருக்காக எதாவது செஞ்சுருக்கிறோமா, ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, பைபிள் அதிகமாக வாசிக்கிறோமா, குடும்பச்சபம் வீட்டில் நடக்குதா, சிந்திச்சு பாருங்கள் எத்தனை குடும்பத்தில் குடும்பச்சபம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும் தான் நினைக்கிறோம். கத்திர ராஜ்யத்துக்கு போறக்கா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யோசித்து பாருங்கள். ஆண்டு சொல்லுங்கள் பொக்கிசத்தை இங்கே சேர்த்து வைக்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் சாரி மத்தியம் சுவிசேஷம் 6 19 வசனம்.
3: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
2: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்க வேண்டாம்.
3: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
2: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
3: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
2: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
3: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
2: பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
3: அங்கே பூச்சியாவது,
2: அங்கே பூச்சியாவது,
3: துருவாவது,
2: துருவாவது,
3: கெடுக்கிறதும் இல்லை,
2: கெடுக்கிறதும் இல்லை.
3: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
2: அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை.
3: உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ,
4: பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
3: அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
4: எங்க பொக்கிஷம் சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம இறுதி என்ன செய்யும்? ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கும், ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டு சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். சரி, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். முதலா பார்க்குறோம், வாசிக்க கேட்ட ரெண்டு பேரின் புஸ்தகம் 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
4: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து,
4: கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
4: எல்லாரும் எதுக்கு இன்னும் அமைதியா இருக்காரு சொன்ன வாக்கு நிறைவேறதுன்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கேட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி,
3: நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
4: நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே மனம் திரும்ப உதவிச்சிங்கப்பா, நான் எதுலேருந்து திரும்பினேன் ஆண்டவரே, நான் எப்படி மாறணும், எனக்கு உதவிச்சிங்கப்பா. சர்ச்சைக்கு வரேன், காணிக்கெல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எதில் மனம் திரும்பினேன் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருவார். எதுலேருந்தெல்லாம் மனம் திரும்பணும், எதுலேருந்து எதுலேருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது இன்னும் சொல்லி நம்ம ஆண்டவர் கேட்டால் அவர் சொல்லித்தருவார். கேட்கும் நம்ம கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் சொல்லித்தருவார். இங்கே அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தியில் சுவிசேஷம் 4:17
3: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
4: சமீபித்திருக்கிறது
3: என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
4: மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். எதுல இருந்து? நம்ம கோபம், ஆண்டவரின் மேல் கோவப்படக்கூடாது, புறம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. ஆண்டவரே பிரிமில்லாத காரியம் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே நமக்கு எல்லாமே தெரியும், எது இதுலாம் தெரியும், நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நமக்கு இன்னும் அதிகமாக சொல்லித்தருவார். அவர்கிட்ட கேட்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம்தான், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு எல்லாமே சொல்லித்தருவார். ஏன்னா முந்தி உள்ள காலங்களில் ஆண்டவர் அறியாதவர்கள் போற இருந்தார். நம்ம பாவம் செஞ்ச காலங்களிலாம் அப்போ ஆண்டவர் அறியாத போகிறது. இப்பொழுது எல்லாரையும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17:30
3: அறியாமை உள்ள காலங்களை,
4: நம்ம எங்கள் காலத்தில் அறியாது உள்ள காலம். அப்போல்லாம் என்ன செஞ்சார்? தேவன் காணவரை போல இருந்தார்.
3: தேவன் காணாதோர் போல இருந்தார்.
4: இப்பொழுதோ
3: மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார்.
4: மனம் திரும்ப வேண்டும். எதில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கு. அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர்கிட்ட நம்ம வர முடியாது. அதான் சொல்றேன், எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எது எந்தெந்த காரியத்தில் திரும்ப வேண்டும் சொல்லி அந்தந்த காரியத்தில் திரும்பிட்டேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. நம்ம போகணும். இந்த உலக நம்ம சொந்தரில் உலகத்தில் 70 இல்லாட்டி 80 பலத்தின் மிகுதினால 70 இல்லாட்டி 80 அவ்வளோதான். பரலோகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? நித்திய நித்திய காலமாக பரலோகம். ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நடந்தால் பரலோகம், அன்று வாக்கு தத்துவத்தின்படி நடக்காட்டா எங்கே போவோம்? யோசித்து பாருங்கள். அந்த ஆண்டவர் சொன்னார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 9:17
3: துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
4: பார்த்தீங்களா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவங்க, செபிக்காம துதிக்காம அவரை மறந்து, சரி அடுத்த வாரம் சசிப்பற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து ஆண்டவரை மறந்து உலக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவோமானால் என்ன செய்ய முடியாது? கற்பார்களுக்கு போக முடியாது. அதுதான் கர்த்தர் திட்டமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கிற அனைவரும் தேவனை மறக்கிற எல்லா சாதியரும் எங்க பண்ணுவாங்களா? உலகத்தில் தள்ளப்பட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் மறந்து வாழ்ந்த நாள் போதும். ஏதோ சர்ச்சை போயிட்டு வந்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த தரம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மறக்காமல் ஆண்டவரோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, உங்களோடு நான் எப்போது இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாத போல். இப்பொழுதோ என்ன செய்யணும்? எல்லா சாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி,
3: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று,
4: மனம் திரும்ப வேண்டும் என்று
3: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்,
4: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், இங்க மாத்திரல உலகம் முழுவதற்கு பட்ட எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்
3: கட்டளையிடுகிறார்.
4: பார்த்தீங்களா, எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் தேவன் கட்டளையிடுற, மன திரும்புங்க. ஏன்னா மன திரும்ப இருக்கணும். எத்தனை பேர் செபிக்காமல் இருக்கிறோம்? 5 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? 10 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? செபிக்காமே நம்ம நாட்கள் எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணுறோம்? வீட்டில் குடும்பச்சோ இல்லை, செபிக்கிறது இல்லை, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், தேவையில் மறக்கிற எல்லா சாதியும் நரகத்தில் பண்ண, அந்த நிலையை போயிடக்கூடாது. நம்ம இன்றைக்கி செபிப்போன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சேப்பா, இந்த நாளில் இருந்து நான் செபிப்பேன். ஆண்டவரே, நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்போ, அந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் என்ன செய்ய, ஒரு நாள் கடந்து போயிடும், நம்ம செபிக்கணும். ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 25:13 முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க, வாசிக்க,
3: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
4: மனுஷகுமார் வரும் நாளையாவது,
3: நாளிகையாவது,
4: நாளிகையாவது,
3: நீங்கள் அறியாமிருக்கிறபடியா,
4: நீங்க அறியாம இருக்கிறபடியா
3: விழித்திருங்கள்,
4: விழித்திருங்கள், விழித்திருங்க, தூங்காமையா, டெய்லி விழித்திருக்க, டெய்லி விழித்து விழித்து இருக்க முடியுமா? இல்லை, தூங்கணும். அதுதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நானும் நான் நித்திரை செய்ய இருதயமோ விழித்திருந்து,
3: நான் நித்திரை பண்ணினேன்,
4: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
4: என் இதயமோ விழித்திருக்கு. உன்னத பாட்டு 5:2
3: நான் நித்திரை பண்ணினே,
4: நான் நித்திரை பண்ணினே,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
4: என் இதயமோ. நித்திரை பண்ணணும், நம்ம இறுதி விழிப்பா இருக்கணும். இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்களா? பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நீ துதிக்கிறோமே, சௌத்திரிக்கிறோமே. ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஐயா, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. அப்பா, அவை துதிக்கிற என்ன வியாதி இல்லாமல் சுகமாக்குங்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசனி அழித்து போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்கப்பா. உழித்துக்குறமா கூட கிரீச்சர் சாத்து அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறத நாமத்தில், வேலை இல்லாத மக்களுக்கு வேலைக்கு போடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தாங்க ஏசப்பா, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அப்பா, எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்கப்பா, கண்ணீர் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாற்றிடுங்க, கண்ணீர் துடைச்சிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, அமை துதிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமான நிழலில் சொன்னீரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தகப்பனே, மே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் தேவையான ஆவியானவர் இறங்கி அப்பா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய செபிக்கிறோம். தீர்க்க தரிசிகள் எழுப்புங்க, சுவிசேஷர் எழுப்புங்க ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திர அப்போஸ்தலர் எழுப்புங்க ஆண்டவரே, உங்கள் பிரயோஜனமான பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும், ஊழிஞ்சல் ஒவ்வொருவரும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலியாக மாற்றுங்க. நேசுடைய காரம் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் அமைச்சத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள்,
5: 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கௌண்ட் நம்பர் 1909100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.
7: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: இசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை பரிசுத்தாவினை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்கணும்.
4: கண்டினியூ earnestly in prayer, being vigilant in it too with thanksgiving.
2: ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார்.
4: The Lord desires the thanksgiving. The Lord said,
2: இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
4: I created these people for me.
2: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னார்.
4: They will proclaim my praises.
2: கர்த்தர் உங்களை என்ன உருவாக்கின நோக்கம் என்ன தெரியுமா?
4: What is the reason the Lord created us?
2: ஏசாயின் புத்தகம் 43:21
4: Isaiah 43
2: 21
4: 22nd verse.
3: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
4: These people will proclaim my praises.
2: நம்ம செபிக்கிறதாம் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிற
4: தோலத்துல. The Lord keeping us to pray to him.
2: துதிக்க வேண்டும்.
4: We must praise him.
2: அதனால தான் தாவீது ராஜா சொன்னாரு.
4: So King David said,
2: கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திப்பார், துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு
4: சொன்னாரு. I praise the Lord at all times, his praise will be all in all times in my mouth.
2: 40 வருஷமா 6 மாசம் ராஜாவா இருந்தாரு.
4: He was a king of 40 years and 40 months.
2: அவர் வேலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா?
4: He had many works.
2: அந்த சூழ்நிலையில தான் சொன்னாரு.
4: In that situation he said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு சொல்லி.
4: I praise the Lord at all times, his praise will be in my mouth always.
2: இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா?
4: Second, what should we do?
2: முதல்ல நாம ஜெபம் பண்ண வேண்டும்.
4: First we must pray.
2: ஜெபத்தில் உறுதியாய் தரித்து.
4: We must be steadfast in our prayers.
2: இரண்டாவதாக,
4: Second,
2: பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்?
4: What should we do to in order to stand against Satan?
2: 1 பேதுரு புத்தகம்
4: 1 Peter
2: 5
4: 5th chapter
2: 9th verse
4: 9th verse.
3: விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து
2: நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தா அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
4: Resist him steadfast in faith.
2: அதான் சொன்ன லோகங்களே, பரலோகத்தில் குடியிருக்கிறவங்க களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பிசாசன் கொஞ்ச காலம் விட்டு மாத்து உண்டு உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்டோம்.
4: Rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you having great wrath, because he knows that he has a short time.
2: முதலாவது ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must steadfast in our prayers.
2: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must steadfast in our faith.
2: ஆண்டவரே விசுவாச கேட்கணும்.
4: Let us ask the Lord our faith.
2: அவர்தான் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும்.
4: He is the creator and finisher of the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே.
4: Lord give me the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்க வேண்டும்.
4: Lord give me the faith. We must ask that.
2: யூதாவின் புத்தகம்
4: Jude
2: ஒன்றாம் அதிகாரம்
4: First chapter
2: ஒரே அதிகாரம் தான்.
4: There is only one chapter
2: 20th வசனம்
4: 20th verse.
3: நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
2: பாத்தீங்களா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
3: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு.
2: விசுவாசம் என்ன செய்யணுமா, நம்மள என்ன செய்யணும்னா உறுதிப்படுத்தி கொண்டு
3: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
4: But you, beloved, building yourselves upon your most holy faith, praying in the Holy Spirit.
2: மகா பரிசுத்த விசுவாசமால உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு.
4: We must build ourselves on the most high faith.
2: நம்ம விசுவாசத்தை உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong in on our faith.
2: ஆண்டவரே விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: எனக்கு விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: நீங்க தாங்க தரணும் ஆண்டவரே.
4: You can only give this faith to me Lord.
2: அப்படினு சொல்லி நம்ம கேட்கணும்.
4: We must ask the Lord like this.
2: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
4: That is not a pleasure to Lord without our faith.
2: விசுவாசம் மிக மிக மிக அவசியம்.
4: Faith is very very important for us.
2: ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கணும்.
4: We must ask the Lord, Lord give me the faith.
2: எனக்கு விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருக்க முடியாது.
4: We will not please the Lord without a faith.
3: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசிகளின் படியே நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும்
2: நல்
3: மனசாட்சியும் உடையவனாயிரு.

0: that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some having rejected concerning the faith have suffered shipwreck.
1: சொல்றங்களே அனச்சாட்சியே இல்ல உங்களுக்கு.
0: People are saying that there is no conscience in them. They are doing like this.
1: அப்படி சொல்றங்களா இல்லையா?
0: People say like this.
1: நாம் மனச்சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும்.
0: We should keep our conscience.
1: மனச்சாட்சி கர்த்தருக்குடுத்த தீபம்.
0: The lamp, the conscience is the Lord's given lamp for us.
1: அதுதாங்க சொல்றாரு. அது மட்டும் கடைசியா வாசிப்பா. மனசாட்சியை தள்ளிவிட்டு
2: இந்த நல் மனசாட்சியை
1: மனசாட்சி மாத்திரல நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு
2: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
1: விசுவாசமாகிய கப்பலை என்ன, விசுவாசம் எதை குறிக்கிது? கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
0: The faith denotes as a ship.
1: நல் மனசாட்சி என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது.
0: We should not reject the conscience.
1: நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்கணும்.
0: We must ask the Lord daily.
1: ஆண்டவரே எனக்கு நல் மனசாட்சி தாங்கப்பா.
0: Lord give me the good conscience.
1: என் மனசாட்சி வந்து எந்த குறை இராதபடி என்னை காத்துக்கொள்ளும்.
0: There must not be lack in my conscience, Lord.
1: விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்.
0: Concerning faith have suffered shipwreck not happened in my life, Lord.
1: நம்ம அறியாம அந்த நல் மனசாட்சி கரப்படுத்த பேசா பாப்பா.
0: Satan will make to defile the good conscience.
1: நல் மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ளணும்.
0: We must keep the good conscience.
1: விசுவாசமாய் கப்பலை நாம் காத்துக்கொள்ளணும்.
0: We must keep the faith as a ship.
1: விசுவாசத்தை பாஸ்டர் பவுல் எதற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்?
0: Paul denotes the faith to what?
1: கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
0: The faith is like a ship.
1: அப்ப நான் ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம்.
0: So we must ask the Lord, please give me the faith.
2: நிலைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
1: உனக்குள்ள நிலைத்திருக்கிறேன் சொல்லுகிறார்.
0: When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded in you is in you also.
1: நமக்கு நல் மனசாட்சி, நல் மனசாட்சியை நம்ம சேதப்படுத்தக்கூடாது.
0: We should not spoil our good conscience.
1: விசுவாசத்தை சேதப்படுத்தக்கூடாது.
0: We should not spoil our faith.
1: விசுவாசம் எப்படி இருக்கணுமா?
0: How should we must be in our
1: faith? உறுதியா இருக்க வேண்டும்.
0: We must strong, steadfast in the faith.
1: விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எது தின்றாலும் ஓடி போயிடுவா.
0: When we steadfast in our faith, Satan will flee away from us.
1: முதல் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: First we must be strong in our prayer.
1: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: Second we must steadfast in our faith.
1: மூன்றாவது எதில் உறுதியா இருக்க வேண்டுமா?
0: Third in what we must steadfast.
1: நாம் வாசிக்க கேட்ட புத்தகம்,
0: we hear the words.
1: ரெண்டு பேதுரு புத்தகம் 1 Peter 1:12.
0: Second Peter 1:12.
2: இது நிமித்தம்
1: இவைகளை நீங்கள் அறிந்தும்
2: நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும்
1: Therefore
0: I will not be negligent to remind you always of these things, though you know them and are established in the present truth.
1: நம்ம சத்தியன புள்ள பைபிள் வாசிக்கலையே.
0: We didn't not even read completely the Bible, no?
1: எப்படி நான் உறுதியா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா?
0: How can I be strong in this, you are thinking?
1: பரிசுத்த பேதுரு எழுதுறாரு.
0: Peter writes,
1: நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உறுதியா தரித்திருங்கன்னு சொல்றாரு.
0: Established in the present truth which you know.
1: இப்ப எது வரைக்கும் அறிஞ்சிருக்கோம்?
0: How much we knew?
1: அதுல உறுதியா இருக்க வேண்டும். சத்தியத்துல உறுதியா இருக்க வேண்டும்.
0: All these truths.
1: முதல்ல ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
0: First we must steadfast in our prayers.
1: இரண்டாவது எதில் உறுதியா இருக்கணும்?
0: In what we should
1: விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
0: In faith we must steadfast.
1: மூன்றாவது,
0: third,
1: சத்தியத்தில் உறுதியா இருக்கணும்.
0: We must steadfast in our truth.
1: நிறைய பேர் சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல.
0: Many people are not reading the truthful Bible.
1: அப்படி இருக்கவே கூடாது.
0: We should not be like that.
1: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says.
1: நீதிமொழியின் புத்தகம்
0: Proverbs
1: 28th
0: chapter.

0: ஒன்பதாவது வசனம்,
1: 9th verse.
2: வேதத்தை கேளாதபடி,
0: வேதத்தை கேளாதபடி
2: தன் செவியை,
0: தன் செவியை
2: விளக்கருடைய ஜபமும்,
0: தன் செவியை விளக்கருடைய ஜபமும்
2: அருவறுப்பானது,
0: அருவறுப்பானது.
1: One who turns away his ear from hearing the law, even his prayer shall be an abomination.
0: நாம் வசனத்தை கேட்க வேண்டும்.
1: We must hear the verses.
0: வாசிக்க வேண்டும்.
1: We must read the verses.
0: தேவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: We must know about the Lord.
0: இப்ப ஒருத்தர் யாராவது இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு கேக்குறாங்க.
1: Somebody asks us what kind of man he is. What will we say? Even we knew about them a little, but we say he is good.
0: இப்ப இயேசுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ன செய்ய வேண்டும்?
1: If you want to know about the Lord Jesus Christ, what should we do?
0: Bible adhigama vaasikka vendum.
1: We must read the Bible more and more.
0: Vaasikkiradhu maatharalla,
1: not only reading the Bible.
0: அதனை தியானிக்க வேண்டும்.
1: We must meditate all the verses of the Bible.
0: தியானிக்கிற மாத்திரம் இல்ல,
1: not only meditating the reading,
0: வசனத்தை மேல வாஞ்சை வர வேண்டும்.
1: We must have longing on the verses.
0: தாக வர வேண்டும்.
1: We must have thirst on the verses.
0: வசனத்தில் தாகம் வாஞ்சிலாட்ட ஆண்டவர் நம்மை விட்டுவாரு.
1: Without thirst and longing on the verses, the Lord will leave us.
0: அதனால் கர்த்தருடைய வசனம் கால்களில் தீபம், பாதைக்கு வெளிச்சம்.
1: So the Bible says that the verses of the Lord is a lamp for our feet.
0: கர்த்தருடைய பரலோகத்துக்கு போறது கர்த்தருடைய வசனம் தான் கால்களில் தீபம், பாதை
1: வெளிச்சம். To go to the heaven, the verses of the Bible is the lamp and the light.
0: வசன அதிகமாக வாசிக்க வேண்டும்.
1: We must read the Bible more and more.
0: சத்தியத்தில் என்ன செய்ய உறுதியா இருக்க வேண்டும்.
1: We must establish in our truth.
0: மத ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
1: First we must be strong in our prayer.
0: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
1: Second we must steadfast in our faith.
0: மூன்றாவது என்ன செய்யணும்?
1: Third what should we do?
0: சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: We must be strong in the truth.
0: தீத்தின் புத்தகம்
1: Titus
0: 1st chapter
1: 9th chapter
0: 9th verse.
1: 9th verse.
2: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்.
0: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும்.
1: Holding fast the faithful word.
0: ஆரோக்கியமான உபதேசம்.
1: That is a faithful word.
0: நாம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொன்னா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல வேண்டும்.
1: When we want to counsel others, we must give the counsel with the faithful word.
0: ஆரோக்கியமான உபதேசம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும்.
1: We should give the teaching of the faithful word.
0: ஏதோ ஒன்னு சொல்லிரக் கூடாது.
1: We should not say this and that.
0: ஆரோக்கியமான உபதேசம் சொல்ல வேண்டும்.
1: We must give the faithful word to the people.
0: அத பரிசுத்த யோவான் எழுதுகிறாரு.
1: So John says,
0: யோவான் சுவிசேஷம்
1: the gospel of John
0: 8th அதிகாரம்
1: 8th chapter
0: 32வது வசனம்
1: 32nd verse.
2: சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
0: சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
1: And you shall know the truth and the truth shall make you free.
0: சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
1: When we know this truth, then it will deliver us.
0: பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சத்தை ஒன்று மாத்திருந்தா நம்மளை விடுதலையாக்க முடியும்.
1: The truth can free us from all evil things. So the Lord Jesus Christ said, and you shall know the truth and the truth shall make you free. If there is not the truthful word in our heart, how can we be free?
0: சகோதரர் சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே,
1: my beloved brothers and sisters, fathers and mothers, we must be established in the truth.
0: மத ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: First we must steadfast in our prayer.
0: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: Second in faith.
0: மூன்றாவது சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: Third in truth.
0: கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாரா?
1: Who will the Lord look?
0: ஏசாயா புத்தகம்
1: ஐசாயா
0: 66வது அதிகாரம்
1: 6th chapter
0: 2வது வசனம்
1: Second verse.
2: என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: I will look who trembles at my word.
0: வசனத்தை வாசிக்கிறவங்களோடு இங்க சொல்லல.
1: He is not saying that read the Bible.
0: என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: I will look the people who tremble at my word.
0: கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நடுக்க நமக்கு வரணும்.
1: We must have tremble on the word of the Lord.
0: ஆண்டவரே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே.
1: Lord, teach me according to your will, Lord.
0: உம்முடைய நல்ல ஆவியினால் என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே.
1: Kindly guide me in according to your good spirit, O Lord.
0: வசனத்துக்கு நடுங்க வேண்டும்.
1: We must tremble for the word.
0: மதா என்ன செய்யும்? ஜெபத்தில உறுதியா இருக்க வேண்டும்.
1: First we must steadfast in prayer.
0: இரண்டாவது விசுவாசத்தில உறுதியா இருக்க வேண்டும்.
1: Second we must steadfast in faith.
0: மூன்றாவது
1: Third
0: சத்தியத்தில உறுதியா இருக்க வேண்டும்.
1: In truth we must be steadfast.
0: கடைசியாக
1: Finally
0: சபை எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
1: How should the church must be?
0: பிலிப்பியர் புத்தகம்
1: Philippians
0: 1ஆம் அதிகாரம்
1: First chapter
0: 27வது வசனம்
1: 27th verse.
2: நான் வந்து உங்களை கண்டாலும்
0: நான் வராமல் இருந்தாலும்
2: நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று
0: நம்ம எல்லாம் செய்யமா சபையில எல்லாரும் ஒரே ஆவியில் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் இருக்க வேண்டும்.
1: Only let our conduct be worthy of the gospel of Christ so that whether I come and see you or am absent I may hear your affairs that you stand fast in one spirit and with one mind striving together for the faith of the gospel
0: கர்த்தர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம் எங்களுக்கு செபிக்கீங்களா எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம் சீவுள்ள பிதாவே மை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம் அப்பா கெஞ்சுறோம் பரிசுத்தாவில் நிரப்புங்க பக்தி வராய்த்தாங்க செவிக்க உதவிச்சிங்க துதிக்க உதவிச்சிங்க மை ஆராதிக்க உதவிச்சிங்க அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா ஒவ்வொருவருடைய வியாதியும் குணமாக்குங்க எஸ்பா நோய் குணமாக்கு எஸ்பா பலவீனத்தை குணமாக்குங்க எஸ்ப்பா அன்பின் ஆண்டவரையும் மை துதிக்கிறோம் கால்வழியை குணமாக்குங்க எஸ்பா ஐயாமை துதிக்கிறோம் தகப்பறையுமே ஸ்தோத்திரம் எத்தனையோ கொள்ளை நோய் வருதுப்பா அதுலேருந்தெல்லாம் நீ பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளுங்கப்பா பந்தரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க எஸ்பா வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க எஸ்ப்பா திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும் எஸ்ப்பா குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க எஸ்ப்பா சமாளாத மக்கள் சமாளித்தாங்க அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க எஸ்ப்பா ஐயாமை துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க எஸ்ப்பா கத்துடைய கரம் தாங்கணுமா ஐயா தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்ப்பா கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாரும் உங்கள் மகத்துமில் நாமத்தை மகிப்படுத்துங்க தேவ பிரசனத்தில் நிரப்ப வேண்டும்னு ஜெபிக்கிறோம் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க எஸ்ப்பா ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா சமானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்ப்பா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியிச்சிரு தேவன் நீங்கப்பா ஸ்கூல் போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும் நல்லா படிக்கணும் எல்லா பிள்ளையும் நல்லா செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா இவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா அன்றுவரே உண்மை நோக்கி கூப்பிடும் போது அவங்களை நிச்சயமாக ஆசீர்விப்பீங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்கப்பா ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கேட்டுக்கிறோம் பரமபிதாவே ஆமே கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு கலங்காதீங்க
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி இயேசுவின் கரம் ஊழியங்கள் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரிஸ் சவுத் இந்தியா வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச் குன்னூர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO அக்கவுண்ட் நம்பர் 1-0-4-9-0-1-0-0-0-2-2-2-9 மே காட் பிளஸ் யூ
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நமக்கு துணை நிற்கிறார் இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும் இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்
3: அன்பானவர்களே எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
8: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
9: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம், பூமியின் உள்ளாரம், பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள், சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்துல சிறையில வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த மூன்று நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம், ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க. மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க. மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவை உயிர்த்தெழுதலின் முதற்பழம் அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர். மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல. அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயு நற்செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிடச் செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயும் இதை உறுதிப்படுத்திட, கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது, நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இதை திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்துல இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுதாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் இரண்டாம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கழுத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது, அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த இரண்டு இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியை அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹாரிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹாரிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம் நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹாரிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹாரிஸ் என்ற கருத்துக்களின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இரக்கும் மற்றும் ஹாரிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும் இரக்கும் மற்றும் ஹாரிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இரக்கும் மற்றும் ஹாரிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இரக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இரக்கும் மற்றும் ஹாரிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்துல பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்துல செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்துல சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னைப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது, கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார். அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது, கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள், பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளிலிருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளிலிருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல, இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடகலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த 3 நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
8: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
10: பூமி இன்னும் இளம் நிலையில் இருந்தது, ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் மொத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதில் இருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல அனைத்து ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகன் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதியை உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராமம் துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன, முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்து. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிச்சு, இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன், ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன், நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ள உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டினா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும் முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார், இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியிட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமம் இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல, அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வு மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையானது. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில்தான் அவர் அறிந்தார், அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியை தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தள்ளுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றுல மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்த புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கட்டுறத போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கட்டுறது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இளவயதுல இருந்தபோது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார், ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்க. உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிறார். லாமக் தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர், யார் எது இறந்தார், பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்த சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறா? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மேதுசிலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது, பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின, இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது, அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதுசலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார்.

கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கை வைத்தார். எனக்கு அதிக நேரம் மீது அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்கக்கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திரும்பி வந்தபோத கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார், சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார் நிறுத்த முடியாம. அது காற்ற பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது, ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் நீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார். அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது, அது ஒரு சில. யாரோ ஒருவர் பதிலளித்தார், அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரடியுரு. சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள், மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது. கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம், எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயதை தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்கள் முன் தனியாக நின்றாள். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தோட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். ஏனோக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றால் தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார்.
நீங்கள் எங்கிடமிருந்து என்ன

எழுதுகிறேனே. வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போது உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக்கு அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறையை ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூலம் உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசேலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளிய கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. இறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒலி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமைக்கு அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தா. அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையில் இருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா
ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர் அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல, ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. பெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்கள்ல அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடி கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவுல ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார். இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார். அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல. அவ புக போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூடதான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதைய பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரி ஒன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார். கடவுள் அவர் தொலைவில் இல்ல, அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும் எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாகவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒலிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது?
அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கு எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது. மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், ஈர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரைய மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, பேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டுமில்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாகவும் பாரமாகவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவை பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை. அவர் தொடர்ந்தார், மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது. வலிமை மற்றும் பலவீனம், அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்தில் ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது.
ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய்? மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார். ஒரு புகழிடம். எதிலிருந்து புகழிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாயத்தீர்ப்பில் இருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்ல. கேலி செய்தாலும் கூட காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியறிய சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுன. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும், நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றார். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள், காற்றில் மெதுவான காலடி சப்பன, மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம், தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது.
உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளில் இருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இருக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. வெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன் முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல, இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்துவிட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படி இருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சை பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள். இப்போது நோவா விலங்குகளின் மேய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடவுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமிக் ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டுரு.
அவர் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்விய உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருங்க. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள், நினைவரு, மேலும் உலகம் திரும்ப முடியாததாகி விட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்ல. அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள். ஆனா அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள். ஆனா தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்ல. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்து விட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 1990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாயிருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா. பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனித்தார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோண்டனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கி விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர. சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ளத்தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல,
ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக அவசரமின்றி இரக்கமின்றி காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதா அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா? இப்போது அது வெறும் மரம் அங்க, அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர், மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல, அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜனை என் காலடியில நிலத்தாதரவேட்டது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிற. சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேல இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கு இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் அன்றே இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தர தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றியதும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினோ. பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒண்ணுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள். பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்லை.
அது வேகமாகியதா தோன்றியது? வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலான் நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார் குறியிட்ட கற்களை நினைச்ச அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம், சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம், உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகரத் தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா? பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்ததே அவர் பொறுமையுடன் இருந்ததார். 1969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: பிரபுவுக்கே பவித்ரம் நாம் கீ ஜய ஹோ தோ.
0: நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: ஹம் யேசு மசீஹ் கே நாம் பர் ஷோ தேக்னே வாலே சபீ லோகோ கா ஸ்வாகத் கர்தே ஹை.
0: கர்த்தர் தந்த வசனம்
1: பரமேஸ்வர் த்வாரா தியா கயா ஸ்லோக்
0: வெளிப்படுத்தின விசேஷம் 22:7.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: பிரகாஷித் வாக்கிய 22:7 தேக் மே ஷீக்ர ஆனே வாலா ஹூம்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: பிரபு யேசு மசீஹ் த்வாரா கியா கயா ஹர் வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
0: லூக்கா சுவிசேஷம் 21:11.
1: லூக்கா கா சுசமாச்சார் 21:11.
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
1: ஓர் படே படே பூய் டோல் ஹோங்கே ஓர் ஜகே ஜகே அகால் ஓர் மரியா படேங்கி ஓர் ஆகாஷ் மே பயங்கர் பாத்தே ஓர் படே படே சின்ஹ பிரகட் ஹோங்கே.
0: ஆம் அருமையானவர்களே,
1: பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது.
1: பிரபு கா ஹர் ஏக் வசன் பூரா ஹோ ரஹா ஹை.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: ஹமே ஹர் தின் தயார் ரஹனா சாஹியே.
0: ஆண்டவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது.
1: ஹம் நஹீ ஜான்தே கி பிரபு கப் ஆயேங்கே.
0: ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
1: பரமேஸ்வர் கா வசன் அப் பூரா ஹோ கயா ஹை.
0: நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: ஹமே தயார் ரஹனா சாஹியே.
0: யோவான் சுவிசேஷம் 14:3.
2: நான் போய் உங்களுக்காக
0: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
2: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
1: யூஹன்னா அத்தியாய சுசமாச்சார் 14:3. ஓர் யதி மே ஜாகர் தும்ஹாரே லியே ஜகஹ் தயார் கரூ தோ ஃபிர் ஆகர் தும்ஹே அப்னே யஹான் லே ஜாஊங்கா கி ஜஹா மே ரஹூங் வஹா தும் பீ ரஹோ.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, என்னுடைய அன்ப
1: கியா தும்னே தேகா பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: நம்ம வந்து அவர் கூட இருக்க வேண்டும் தான் அந்த விரும்புகிறார்.
1: பிரபு சாஹதா ஹை கி ஹம் உஸ்கே சாத் ரஹே.
0: அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: தோ ஹமே ஜோ கர்னா ஹை வே ஹர் தின் தயார் ரஹனா ஹை.
0: ஆண்டவர் வரப்போறார் பாத்தீங்களா.
1: கியா தும்னே தியான் தியா கி பிரபு ஆ ரஹே ஹை.
0: ஜி, அவர் சந்திக்கல் நம்ம என்ன செய்யணும்,
1: உஸ்ஸே மில்னே கே லியே ஹமே கியா கர்னா சாஹியே.
0: லூக்கான் சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: லூக்கா கா சுசமாச்சார் 24. இஸ்லிய ஜாகதே ரஹோ ஓர் ஹர் சமய பிரார்த்தனா கர்தே ரஹோ கி தும் இன் சப் ஆனே வாலி கட்னாவோ சே பச்னே ஓர் மனுஷ்ய கே புத்ர கே சாம்னே கடே ஹோனே கே யோக்ய பனோ.
0: அவருக்கு முன்பாக நிற்கணும், என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க,
1: உஸ்கே சாம்னே கடே ஹோனே கே லியே க்யா கர்னா ஹோகா. ஹமே ஹமேஷா பிரார்த்தனா கர்னி சாஹியே ஓர் தேக்னா சாஹியே.
0: ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரியா எல்லாம் ஜெபித்து போனார்.
1: கியூகி பிரபு யேசு நே ஏக் ஆதாஷ் கே ரூப் மே ஹமாரே லியே பிரார்த்தனா கி.
0: அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: எப்போதும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: ஜெபிச்சாதா அவர் அருகே நம்ம போக முடியும். அதனால ஜெபிக்கணும்.
1: கேவல் பிரார்த்தனா கே மாத்யம் சே ஹி ஹம் உன்கே குப் ஆகமன் மே ஷாமில் ஹோ சக்தே ஹை.
0: எப்படி ஜெபிக்கணும் பாருங்க,
1: தேகே பிரார்த்தனா கேசே கரே.
0: குலோசேர் புஸ்தகம் 4:2.
2: இடைவிடாமல்
0: ஜெபம் பண்ணுங்கள்.
2: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: குருசியும் 4:10. பிரார்த்தனா மே லகே ரஹோ ஓர் தன்யவாத் கே சாத் உஸ்மே ஜாக்ரித் ரஹோ.
0: நீங்க நினைக்கலாம், நாங்க வேலைக்கெல்லாம் போகணுமே, நாங்க ஆபீஸ் போகணும், எப்படி நாங்க செபிக்க முடியும் இடைவிடாம.
1: ஆப் சோச் சக்தே ஹே கி ஹமே காம் பர் ஜானா ஹோகா, ஹமே ஆஃபீஸ் ஜானா ஹே, ஹம் பினா ருகே பிரார்த்தனா கேசே கர் சக்தே ஹே.
0: நம்ம கை வேலை செய்து இதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: ஹமாரே ஹாத் காம் கர் ரஹே ஹே, ஹமே அப்னே பீதர் பிரபு யேசு மசீஹ் சே பாத் கர்தே ரஹனா சாஹியே.
0: அத ஆண்டவராக இயேசு சொன்னார், இடைவிடாமல் ஜெபம்ங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை விழித்திருங்கன்னு சொன்னார்.
1: பிரபு யேசு மசீஹ் நே யூங் கஹா, நிரந்தர் பிரார்த்தனா கர்தே ரஹோ, தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
0: தாவீது சொன்னார் 34:1.
2: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி
0: எப்போதும்
2: என் வாயில் இருக்கும்.
0: அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
1: ஸ்துதி ஒரு ஸ்துதி கர்னி சாஹியே. 40 டேவிட் நே கஹா பஜன் சம்ஹிதா 34வா மே ஹர் சமய யெகோவா கோ தன்ய கஹா கருங்கா உஸ்கி ஸ்துதி நிரந்தர் மேரே முக் சே ஹோதி ரஹேகி. பிரிய பாயியோ ஓர் பெஹனோ,
0: தாவீது ராஜா பெரிய ராஜாவா இருந்தாரு.
1: தாவூத் ஏக் மஹான் ராஜா தா.
0: அவர் சொல்றாரு எக்காலத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திருப்பா, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு.
1: மே சர்வதா யெகோவா கி ஸ்துதி கர்த்தா ரஹுங்கா ஓர் உஸ்கி ஸ்துதி சதைவ் மேரே முக் சே ஹோதி ரஹேகி.
0: அப்ப நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கணும், ஜெபிச்சா அவருக்கு முன்பா நிற்க முடியும்.
1: இஸ்லிய ஹமே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே, யதி ஹம் பிரார்த்தனா கர்த்தே ஹேன் தோ ஹம் உஸ்கே சாம்னே கடே ஹோ சக்தே ஹேன்.
0: என்னதான் ஜெபிக்கிறது,
1: ஹமே கிஸ்லிய பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: மத்தியின் புஸ்தகம் 2:1-2.
2: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
2: எல்லா மனுஷருக்காகவும்
0: விண்ணப்பங்களையும்
2: ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும்
0: பண்ண
2: வேண்டும்
0: நாம்
2: எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும்
0: கலகமில்லாமல்
2: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
2: அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்
1: ஏக் தீமுத்தியோஸ் கி புஸ்தக் ஹே அத்யாய 2:1-2. அப் மே சப்சே பஹலே யெஹ உபதேஷ் தேதா ஹூ கி பிந்தி ஓர் பிரார்த்தனா ஓர் நிவேதன் ஓர் தன்யவாத் சப் மனுஷ்யோ கே லியே கியே ஜாயே ராஜாவும் ஓர் சப் ஊஞ்சே பத் வாலோ கே நிமித் இஸ்லியே கி ஹம் விஸ்ராம் ஓர் தன் கே சாத் சாரி பக்தி ஓர் கம்பீர்தா சே ஜீவன் பிதாயே.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே,
1: பாயும் ஓர் பெஹனோ,
0: எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும்.
1: ஹமே சபி மனுஷ்யோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே,
0: உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும்,
1: உன்கி ஸ்துதி கர்னி சாஹியே.
0: நம்ம அமைதியில இருக்கணும், அமைதியில நம்ம சமாதானமான உள்ள உலகத்துல வாழணும்னு சொன்னா,
1: அகர் ஹமே இஸ் துனியா மே சாந்தி சே ரஹனா ஹே,
0: பிரதமருக்காக ஜெபிக்கணும்,
1: பிரதான் மந்திரி கே லியே பிரார்த்தனா கரே.
0: நம்ம எல்லா அதிகாரம் உள்ள ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம அத்தியமச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமாரே கேந்திரிய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கரே.
0: நம்ம எல்லா மாநில அமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சபி ராஜ்ய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம கலெக்டருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே அப்னே ஜிலா கலெக்டர் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும்,
1: ஹமே சப் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம இடவிடாம செபிக்கணும்,
1: சமஸ்த மானவ ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
0: ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருக்கணும்,
1: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
0: எல்லா மனிதருக்காக செபிக்கணும்,
1: ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
0: அதிகாரம் யாவருக்காவும் செபிக்கணும்,
1: உன் லோகோ கே லியே பிரார்த்தனா கரே ஜின்கே பாஸ் அதிகார் ஹே.
0: நம்ம பிரதமருக்காவும் செபிக்கணும்,
1: ஹமே அப்னே பிரதான் மந்திரி கே லியே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியர் புஸ்தகம் 6:18.
2: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: எபேசியோ கி புஸ்தக் கா 6:18 பிரகார் சே ஆத்மா மே பிரார்த்தனா ஓர் பிந்தி கர்தே ரஹோ ஓர் இசிலியே ஜாக்தே ரஹோ கி சப் பவித்ர லோகோ கே லியே லகாதார் பிந்தி கியா கரோ.
0: பாத்தீங்களா,
1: பாயோ ஓர் பெஹனோ,
0: பசுத்தான்களுக்கு ஜெபிக்கணும்,
1: சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
1: ஹம் ஜோ சோச்தே ஹேன்,
0: நமக்காக பசுத்தான்கள் ஜெபிக்கணும், ஊழியக்கார் ஜெபிக்கணும், அப்பதான் நம்ம விரும்புறோம்.
1: சந்தோ பிரபு கே சேவகோ கோ ஹமாரே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அப்படி இல்ல, ஊழியக்காருக்காக பசுத்தான்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும்,
1: ஹமே சேவகோ ஓர் சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, மன உறுதியோடு ஜெபிக்கணுமா, ஆவில் நிறைஞ்சி ஜெபிக்கணுமா.
1: பிரபு கா தர்ம கிரந்த் கேதா ஹே, ஹமே ஆத்மா கே சாத் பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அப்படி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்.
1: ஜப் ஹம் இஸ் தரஹ பிரார்த்தனா கர்தே ஹே தோ ஹம் பிரபு கே ராஜ்யமே ஜா சக்தே ஹே.
0: இரண்டாவதாக எபிரேயர் புஸ்தகம் 10:37-38. வருகிறவர்
2: இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார்,
0: தாமதம் பண்ணார்
2: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால்
0: அவன் மேல்
2: என் ஆத்மா பிரியமாயிராதே என்கிறார்.
1: தூசரா இப்ரானியோ கி புஸ்தக் 10:37-38. சமய ரஹ கயா ஹே ஜப்கி ஆனே வாலா ஆயேகா ஓர் தேர் ந கரேகா ஓர் மேரா தர்மி ஜன்வரி விஸ்வாஸ் சே ஜீவித் ரஹேகா ஓர் யதி வேஹ பீச்சே ஹட் ஜாயே தோ மேரா மன் உஸ்ஸே பிரசன்ன ஹோகா.
0: ஹமாரே மியானவர்களே,
1: பாயியோ ஓர் பெஹனோ,
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்துல வர போறாரு.
1: பிரபு யேசு மசீஹ் ஷீக்ரஹி ஆயங்கே.
0: சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: உன்கா வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
0: நம்ம விசுவாசத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
0: நம்ம ஆத்மா பின்வாங்கி போயிட்டா நம்ம ஆண்டவருடைய ஆத்மா நம்ம பிரியமா இருக்காது.
1: மாம் பீச்சே ஹட்தி ஹை தோ பிரபு கி ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹோகி.
0: ஆண்டவரே விசுவாசி தாங்க. ஆண்டவரே
1: ஹே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
0: நமக்கு விசுவாச நாளுக்கு சோர்ந்து போயிடும்.
1: ஹம் தின் ப தின் விஸ்வாஸ் சே தக்தே ஜாதே ஹை.
0: வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து சோர்ந்துடுறோம்.
1: ஹம் ஆனே வாலி சமஸ்யாவும் ஓர் சங்கர்ஷம் சே தக் ஜாதே ஹை.
0: விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
0: ஹம் பின்வாங்கி போயிடக்கூடாது.
1: ஹமே பீச்சே நஹி ஹட்னா சாஹியே.
0: ஹம் பின்வாங்கினா ஆண்டவர் இயேசு ஆத்மா நம்மளுக்கு பிரியமா இருக்காது.
1: யதி ஹம் பீச்சே ஹட்டேங்கே தோ ஹமாரே பிரபு யேசு மசீஹ் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன ஹோகா.
0: ஆண்டவரே கேப் ஆண்டவரே விஸ்வாஸ் தாங்கே சப்பா.
1: ஆவ் ஹம் பிரபு சே பிரார்த்தனா கரே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
0: கேப்ரேன் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
2: விசுவாசத்தை துவங்குகிறவரும்
0: விசுவாசை துவங்குறவரும்
2: முடிக்கிறோருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
0: பொறுமையோட ஓடக்கடவோம்.
1: இப்ரானியோ அத்தியாய 12 ஸ்லோக் 1. இஸ் காரண் ஜப்கி கவாஹோ கா ஐசா படா பாதல் ஹம்கு கேரே ஹுவே ஹை.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு என்று ஓட்டத்தை நியமித்திருக்கிறார்.
1: ஹமாரே லியே ஏக் மார்க் நிர்தாரித் கியா ஹை.
0: ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி ஓட்டம்.
1: ஹர் கிசி கா பிரவாஹ் அலக் ஹோதா ஹை.
0: விசுவாசத்தை தொடங்குறவர் அவர் தான். அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். ஏன்னா கர்த்தர் வரப்போறாரு.
1: வஹி ஹை ஜோ விஸ்வாஸ் கி ஷுருவாத் கர்த்தா ஹை ஜிஸ்கே பிரதி ஹமே அப்னி நியத் ஜாதி மே ஹர் தின் தைரிய கே சாத் தௌட்னா சாஹியே க்யோன்கி பிரபு ஆ ரஹா ஹை.
0: அவர் வரும்போது நம்ம அவர் அருகே ஆயத்தமா இருக்கணும் இல்லையா.
1: வோ ஆயே தோ க்யா ஹமே உஸ்கே லியே தயார் நஹி ரஹனா சாஹியே.
0: ஆண்டவர் கேக்கணும், ஆண்டவரே விசுவாசத்தை தாங்கே சப்பா.
1: பிரபு சே பிரார்த்தனா கரே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
0: நீங்க எங்களுக்காக நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க சப்பா.
1: யேசு ஆப்னே ஹமாரே லியே ஜோ தௌட் நியுக்த் கி ஹை உஸ்மே தைரிய கே சாத் தௌட்னே மே ஹமாரி மதத் கரே.
0: எனக்கு விசுவாசமே வர மாட்டேங்குதே, என்ன செய்யலாம் நினைக்கிறீங்களா?

0: பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
1: ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்
2: தோ கொரிந்தியோ அத்தியாய 4 ஸ்லோக 13 ஹை ஔர் இஸ்லிய கி ஹம்மே வஹி விஸ்வாஸ் கி ஆத்மா ஹை ஜிஸ்கே விஷய மே லிகா ஹை கி மேனே விஸ்வாஸ் கியா இஸ்லிய மே போலா சோ ஹம் பி விஸ்வாஸ் கர்தே ஹை இசிலியே போல்தே ஹை
1: நம் விஸ்வாஸின் ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும்
2: ஹமே விஸ்வாஸ் கி பாவனா பிராப்த கர்னி சாஹியே
1: அசுதே நபிசே எனக்கு தாங்க ஏசப்பா எங்க விஸ்வாசத்தின் ஆவி தாங்கப்பா அப்புறம் அறிக்கைக்கு எங்களை ஆயத்தமா இருக்க முடியும் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும்
2: பவித்திர ஆத்மா கி அபிஷேக் கே லியே பிரார்த்தனா கரே ஹமே விஸ்வாஸ் கி பாவனா கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே தபி ஹம் ஆப்கி யாத்ரா கே லியே தயார் ஹோ சக்தே ஹை ஹமே பிரதிதின் சுன்னனா சாஹியே
1: கர்த்தர் நிச்சயமா தருவார்
2: பிரபு அவஷ்ய தேங்கே
1: மொத பார்த்தோம்
2: சப்சே பெஹலே ஹம்னே தேகா
1: நம்ம எப்பொழுதும் செவ் மணி விழித்திருக்கணும்
2: பிரார்த்தனா கர்த்தே ரஹனா சாஹியே ஔர் ஜாக்தே ரஹனா சாஹியே
1: ஸ்தோத்திரத்தோட செவத்தில் உறுதியா இருக்கணும்
2: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஸ்திர் ரஹோ
1: அது மாத்திரல எல்லாத்துக்காக நம்ம செவ் பண்ணணும்
2: கேவல் இத்னா ஹி நஹி பல்கி ஹமே சபி கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே
1: ராஜாக்களுக்காக அதிகாரம்ல யாவருக்காக செவ் பண்ணணும்
2: ராஜாவும் ஔர் சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கரே
1: ரெண்டாவது
2: தூஸ்ரா
1: நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்
2: விஸ்வாஸ் மே திருட் ரஹோ
1: விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஆத்மா பின்வாங்கிரும்
2: விஸ்வாஸ் தோடா பி கம் ஹோ ஜாயே தோ ஹமாரி ஆத்மா பீச்சே ஹட் ஜாயேகி
1: கத்ர ஆத்மா நம்ம பிரியமா இருக்காது
2: நிச்சய பரமேஸ்வர் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹை
1: அதனால விஸ்வாஸ் ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்
2: அத ஹமே விஸ்வாஸ் மாங்கனா சாஹியே ஔர் உசே பிராப்த கர்னா சாஹியே
1: ஆண்டவரே எனக்கு விஸ்வாஸ் தாங்க ஏசப்பா சொல்லி நம்ம கேட்கணும்
2: பிரபு முஜே விஸ்வாஸ் தோ ஹமே பிரார்த்தனா கர்னி சாஹியே
1: ஏசப்பா நமக்கு விசுவாசத்தை தருவாங்க
2: இயேசு ஹமே விஸ்வாஸ் தேங்கே
1: நம்ம செவம் பண்ணுமா
2: கியா ஹம் பிரார்த்தனா கரே
1: எங்க அன்பா நேசித்து வழி நடத்துற கர்த்தாவே
2: ஏ பிரபு ஜோ ஹம்சே பஹுத் பிரேம் கர்த்தா ஹை ஔர் ஹமாரா மார்க் தர்ஷன் கர்த்தா ஹை
1: உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்
2: तेरे पवित्र नाम की महिमा हो
1: நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் காட்சி பிக்கிறோம்
2: ஜோக்கோ தேக்னே வாலே சபீ லோகோ கே லியே பிரார்த்தனா கர்த்தே ஹை
1: ஒவ்வொரு ஆசீர்வதியும்
2: சபிக்கோ ஆசீர்வாத் தே
1: பலப்படுத்துங்க
2: மஜ்பூத் கர்னா ஹோகா
1: சமான்த்தை கொடுங்க
2: சாந்தி தோ
1: சந்தோஷத்தை கொடுங்க
2: குஷி தோ
1: நீங்க தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே
2: பிரபு ஆப் ஹி தே சக்தே ஹை
1: ஒவ்வொரு பலவீனத்தை மாற்றி போடுங்க
2: சப்கி கம்ஜோரி பத்லோ
1: நோய்களை குணமாக்குங்க சப்பா
2: ரோகம் கோ ठीक करना चाहिए
1: அந்தர் கட்டு உடைச்சி போடுங்க சப்பா
2: இயேசு ஜாது தோடோ
1: தலைவலியை குணமாக்குங்க சப்பா
2: சிர் தர்த் ठीक करना होगा
1: கை கால் வலியை குணமாக்குங்க சப்பா
2: இயேசு கோ ஹாத்தோ ஔர் பேரோ கே தர்த் கோ ठीक करना होगा
1: கொரோனா வியாதியால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க சப்பா
2: கொரோனா பிமாரி சே பீடித் சபீ லோகோ கோ ठीक करें
1: அன்பின் ஆண்டவரே அற்புதங்களை செய்ய முடியாய் செபிக்கிறோம்
2: பிரேம் கே பரமேஸ்வர் ஹம் பிரார்த்தனா கர்த்தே ஹை கி ஆப் சமத்கார் கரேங்கே
1: அதிசயங்களை செய்ய முடியா செபிக்கிறோம்
2: ஹம் சமத்காரோ கே லியே பிரார்த்தனா கர்த்தே ஹை
1: எங்க மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே
2: ஹே பிரபு ஹமாரே லோகோ கே ஆசு பஹுஞ்ச் தே
1: நீங்க தான் செய்ய முடியுமே சப்பா
2: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹை யீஷு
1: நாங்க யார்ட்ட போவோம் சப்பா
2: ஹம் கிஸ்கே பாஸ் ஜாயே யீஷு
1: உம்மை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்ல சப்பா
2: இஸ் துனியா மே ஆப்கே அலாவா கோய் நஹி ஹை யீஷு
1: உண்மையிலதான் எங்களுக்கு விருப்பமா இருக்கிற ஆண்டவரே
2: ஹம் ஆப்சே பியார் கர்த்தே ஹை
1: நீங்க தான் இறங்கணும் ஏசப்பா
2: ஹம் பர் கேவல் தயா கரே
1: கண் பார்வை குறவுள்ள உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கண் பார்வை தாரும் ஏசப்பா
2: யேசு கோ உன் லோகோ கோ திருஷ்டி தேனி ஹோகி ஜின்கி திருஷ்டி சலி கை ஹை
1: காது கேட்காத உங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க ஏசப்பா
2: யேசு கோ பெஹரோ கோ சுன்னே மே மதத் கர்னி சாஹியே
1: மந்திரம் செய்வன உடைச்சி போடுங்க ஏசப்பா
2: யேசு கோ ஜாது டோனா தோடனா ஹோக்
1: கடன் பிரச்சனோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க
2: கர்ஸ் கி சமஸ்யா சே ஜூஜ் ரஹே லோகோ கோ உன்கா கர்ஸ் சுகானே மே மதத் கரே
1: குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைக்கத்தை தாங்க ஏசப்பா
2: யேசு நி சந்தான் லோகோ கோ சந்தான் தோ
1: மாலதான் முடியும்
2: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹை பிரபு
1: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க சப்பா
2: யேசு கோ உன் லோகோ கோ ஆசீர்வாத் தேனா சாஹியே ஜோ வியாபார் கர்த்தே ஹை
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க
2: வியாபார் கர்ணே வாலே லோகோ கோ ஆசீர்வாத் தே
1: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க
2: துமே உன் லோகோ கோ கர் தேனா சாஹியே ஜோ பேகர் ஹை
1: கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க
2: ஆப்கோ லோகோ கோ முகத்மே மே சஃபல்தா திலானி ஹோகி
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா
2: பழனே வாலே பச்சோ கோ சத்புத்தி தோ
1: எங்கள் வாலியூர்லாம் செவிக்கினே சப்பா
2: பிதா ஹமாரே சபீ யுவாவோ கோ பிரார்த்தனா கர்னி சாஹியே
1: திருப்பிள்ளைகளும் ஜெபிக்கணும் சப்பா
2: பிதாஜி பச்சோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே
1: பெரியவங்களும் ஜெபிக்கணும் சப்பா
2: பிதாஜி வயஸ்கோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே
1: யாரும் ஜெபிக்காம இருக்கவே கூடாது சப்பா
2: கோய் பி வியக்தி பிரார்த்தனா கே பினா நஹி ரஹனா சாஹியே
1: நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சப்பா
2: ஆப்கி தயாலுதா கே லியே யேசு கோ தன்யவாத்
1: எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துறோம்
2: ஹம் ஆப்கி பூரி பிரசம்சா கர்த்தே ஹை
1: யேசு நாமத்துல தாழ்மையா கெஞ்சுற பிதாவே ஆமே
2: பிதா ஹம் விநம்ரதா பூர்வக் யேசு கே நாம் பர் ஆப்சே விநந்தி கர்த்தே ஹை ஆமீன்
1: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக
2: பிரபு துமே ஆசீர்வாத் தே
1: நம

0: கேட்ட கேட்டாரு.
1: உஸ்னே ஹமாரி பிரார்த்தனா சுனி.
0: கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: ஆசு போன்ச்சோ.
2: நமது கஸ்டமர் கேர் எண், வாடிக்கை சேவை மைய எண், இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் நமது ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் கேட்கணும், அல்லது ஒரு ஜபக்குறிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒருவேளை காணிக்கை அனுப்ப வேண்டும் நினைக்கலாம், பத்திரிகை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அது டிவி ஊழியர்களை குறித்து தெரிந்து கொள்ளலாம், இதை போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எண்ணை உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 81 44 77 77 96. குறிச்சிட்டிங்களா? 81 44 77 77 96. இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டவுடனே இயேசுவின் கரம் ஊழியங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு அறிவிப்பாக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீ எந்த தகவல் பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒருவர் பத்திரிக்கை குறித்து தெரியணுமா, அதற்குரிய நம்பரை அழுத்துங்க, அல்லது ஏதாவது காணிக்கை அனுப்ப ஒருவேளை கர்த்தர் உள்ளத்தில் ஏவினால் அதற்குரிய தகவல்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்குரிய எண்ணை நீங்கள் அழுத்தலாம். அல்லது ஒருவர் டிவி ஊழியங்கள் எந்தெந்த நேரத்தில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். வெப் டிவி, எஃப்எம் ரேடியோ போன்ற காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஜபக்குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கஸ்டமர் கேர் எண்ணை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாடிக்கை சேவை மைய எண் 81 44 77 77 96 81 44 77 77 96. இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
4: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலேருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192. 81 44 192 192. 81 44 192 192. 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
7: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள், இதுல ஆண்டவராகிய தேவன் தெளிவு பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக வைத்து கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அதுல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை நீங்களும் நானும் சரிவர ஆசிரிக்க நம்மால் முடியும். தெளிவற்ற ஒரு பார்வை நம்முடைய பார்வையாய் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே எந்த விதமான மகிமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்கள் எதுதான் என்பதை அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல அவைகளை பற்றிதான ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான காரியங்கள் அவருக்கு முன்பதாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தாங்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பெருமைகளை தேடித்தரக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும் கூட எதையும் தன்னுடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க துணியாமல் தனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையை மட்டும் தெளிவாய் கண்டு அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பின்பற்றி கடந்து போக ஆரம்பிச்சு அவருடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த பொழுதிலும் கூட சில நேரங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அநேக விதமான வாக்குவாதங்கள் வந்த மாத்திரத்திலும் கூட எந்த விஷயத்திலும் தாங்கள் முன்னெடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாம தெளிவான மார்க்கத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவு, இதுக்குதான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நோக்கி நான் மெய்யாகவே பயணப்பட வேண்டும், இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உங்களின் மூலமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். தெளிவு இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டான உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மனதிலே பல விதமான குழப்பங்களோடு கூட ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த வேலையை முழுமையமா செய்ய முடியாது. ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் எந்த விதமான வேலையும் தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஒரு குழப்பம், ஒரு வேதனை வருகிறது உண்டா நம்ம என்ன செய்யணும் சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒரு குழப்பம், ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுதான் நான் செய்ய வேண்டிய வழி, இதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம், இதுதான் எனக்கு தேவனாகிய கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், இவைகளை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மக்கள் நம்முடைய கால்களை வழுவ போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் இடறி போகாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலும் கூட எதிலும் அவருடைய கால்களிலே அவர்கள் சிக்குண்டு போகாத அளவிற்காக தங்கள் வழிகளிலே அவர்கள் சரியாய் நடந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா, ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழியாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பலவிதமான தெளிவுகளை பற்றி கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பித்தாலும் ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு நல்ல ஒரு வசனமாக வேதம் சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 43வது வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். சில காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய காலங்கள், அந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். காலம் கழிந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்தாலும் கூட முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் செய்ய முடியாது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் பழங்களுக்கு சமம். காலம் கடந்து அந்த வார்த்தையை சொன்னா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாதான் அந்த வார்த்தைகளுக்குரிய முழு பலனை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தப்பி அநேகம் ஆலோசனை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நடைபெறக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த சண்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமா வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், சண்டைக்குரிய காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ ஒரு ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதமாக மகா பெரிய சண்டைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னால பேசின கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? சண்டை நடந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. வரதுக்கு முன்னாலும் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த சண்டை வராமல் நீங்களும் நானும் ஜபத்தின் மூலம் அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து இருக்கலாம். காலம் தப்பி நீங்க சொல்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவேன். இப்ப கர்த்தர் ஒரு காலத்தை பற்றி சொல்கின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலும் சொல்ற. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்லா நீங்க விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு மனிதனும் குழுவாக அல்ல, குடும்பமாக அல்ல, ஒரு கிராமமாக அல்ல, நகரமாக அல்ல, தனித்தனியாய் நாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நாளை நீங்களும் நானும் அறிந்து அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தம் இல்லாம அந்த நாளை நீங்களும் நானும் சந்திக்கிறது முடியாது. அந்த நாளிலே எதை எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் இடத்தை எதிர்பார்க்க போகிறார் தெரியும், என்னென்னலாம் ஆண்டவராகிய தேவனால் அந்த ஒரு காலங்கள் எனக்கு முன்பதாக வகையறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்ற வந்து அநேக விதமான கேள்வியின் வடிவில் ஆகிலோ, அல்லது ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் வடிவில் ஆகிலோ, கர்த்தர் எதை பற்றி என் கூட பேச போகின்றார் எனக்கு தெரியாது. ஆகவே எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்குரிய ஆயத்தத்தை இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கணும். ஊழியம் ஒரு பக்கம் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் ஒரு பக்கம் இருக்கணும், நல்ல கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க செய்யணும், எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வேத தியானத்தின் ஊடாக கடந்து போகணும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய பள்ளிகளுக்குள்ளாக நீங்க கடந்து போக வேண்டும், ஆலயம் எல்லாமே செய்யணும் என்றாலும் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆசிரியர். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னை தேடி வருகிறது உண்டானால் அவரை பார்க்க நான் தகுதி உள்ளவனா இருக்கிறதான் பாருங்க. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் நினைவிலே கொண்ட அந்த நினைவுகள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனால் பிரியப்படுத்தப்படாத அல்லது அருவறுக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்ன, ஒவ்வொரு நாளையும் அந்த நாளிலே அந்த நாளினுடைய துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்ட்டையும் நீங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சு. பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளுக்குரிய அக்கௌண்ட் அன்னன்னைக்கு அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நாளை தினம் அந்த மீதி கணக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்க வந்துட்டாருன்னா எல்லா கணக்கையும் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால என்ன விஷயம் நடந்தது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. நீ கஷ்டப்பட்டு கட்டின பாத்தியா,
எல்லாம் சத்துருவினால் தரை மட்டும் ஒன்றுமில்லாமல் இடித்து இடிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போவோம். எதனால? நீங்களும் நானும் நிர்விசாரமாய் காணப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான் உணர்வற்ற அந்த நிலைகளின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான யோசனைகளை நீங்களும் நானும் செய்ய மனமற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சதுனால, காலங்கள் தானே, இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கல், இன்னொரு ஒரு காலம் பார்க்க மனந்திருப்பதற்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவனை சந்திக்க இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலத்திற்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளை ஆயத்தமடைய பண்ணினா போ, இல்லை இல்லை, ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கர்த்தராகிய தேவன் சந்திக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால், சத்துரு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும் எல்லா ஆவிக்குரிய கட்டுமான பணிகளை தரை மட்டுமாய், வசனத்தில் போடுக்கு, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாத அளவிருக்கா, அதாவது ஓரளவு இடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப சாத்தான் வந்து இடிக்கும் போது மேல இருக்கக்கூடிய, அதாவது அந்த, அதாவது அந்த அந்த அந்த ஜன்னலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி இடிச்சு போனான்னு வச்சுங்க, திரும்ப நம்ம வந்து அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கட்டிடலாம். ஆனா சாத்தான் என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத எல்லாத்தையும் அப்படி வந்து தனித்தனியா சிதற பண்ணக்கூடிய அளவு இருக்கா. நீங்க மீண்டும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இருந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய அளவிற்காக சாத்தான் எல்லா நிலைகளையும் தரை மட்டுமாய் அடித்து வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு முறை நீங்கள் கட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு வீட்டை ஒரு முறை நீங்கள் கட்டி மேல வரைக்கும் வந்து எல்லா பூச்சிக்குரிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான கட்டடங்களும் தவிடுபொடி ஆக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது உண்டானால், மீண்டும் எவ்வளவு காலத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பார். அந்த கட்டடத்தை கட்ட எவ்வளவு நாள் நீங்க வந்து பிரயாசப்பட்டிருப்பீங்க, எத்தனை பொருள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம், இவ்வளவு நாள் செஞ்ச ஃபாஸ்டிங், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம், இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவராக தேவருக்குன்னு வயிறாக எல்லாமே போச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு நாளும் நீ தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் ஆயத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்துட்டான், இப்போ வந்துட்டான்னா, நாளைக்கு வந்துட்டான்னா, இல்லைக்கு இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டான்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் வந்துட்டான்னா, ஒவ்வொரு முறையும் இந்த காத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தால் தான் சத்துருவனுடைய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடமளியாத ஒரு மனிதனாக, உங்களுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றால், உங்களை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளிலும் நிர்விசாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய தந்திரத்தை பாருங்க, நிர்விசாரமான நிலைகளை சாத்தான் பூமி எங்கிலும் உலாவை பண்ணிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வேலையினுடைய பழுக்களின் நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அநேக விதமான தேவைகளுக்காக நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகைக்காக உங்களை பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நீங்களும் நானும் படக்கூடிய கவலை நிமித்தம் உங்களுடைய கட்டுமானங்களை பற்றி தான யோசனை உங்களை வாழ்க்கை விட்டு போயிடும். இப்படிதான் சாத்தான் மறைமுகமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எதை இழந்தாலும் உங்களுடைய கட்டுமானங்களை நீங்கள் இழக்கிறது உண்டானால் மீண்டும் முதலிருந்து அஸ்திபாரத்தை தோண்டி மீண்டும் முதலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை, எதுக்காக நான் வந்தேன், எதுக்காக கர்த்தராகிய தேவனால் நான் தொடப்பட்டேன், எதற்காக கர்த்தராகிய தேவன் என்னை அழைத்தார், இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் இழந்து போகாத அளவிற்கு. ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள், ஏராளமான இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜென்ரேஷன், உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் கூட. உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அநேக விதமான சந்ததிகள், இப்போ உங்களுடைய இடம் ஒருவேளை காலியாக்கப்படுகிறது உண்டானால் உங்கள் இடத்தை பூர்த்தியாக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விழுந்துட்டீங்க, அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த நபர் ரெடியாக காத்திருக்கிறான். எந்த இடம் நமக்கு மெய்யாகவே வேக்கண்ட் ஆக்கப்பட போகிறது, எந்த இடம் எனக்கு காலியாக்கப்பட போகிறது, அந்த காலியை பூர்த்தி செய்ய ஒரு காலத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு மனுஷன் போய் நிற்பான், ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெண்டு பேர் போய் நிற்பான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க, ஒரே ஒரு வேலைக்கு 10,000 அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அழைப்புக்காக நீங்க இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பை ஈடுகட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க ஒரு முறை உங்கள் கால்கள் சறுக்குகிறது உண்டானால் திரும்ப உங்களுடைய வழியில் நீங்க வரவே முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிற இன்னொரு ஆள் வந்துடும்.
ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் கட்டடங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை சந்திக்கும் நாளுக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்ப கர்த்தர் வருவார் எனக்கு தெரியாது. எந்த வேளையிலே கர்த்தர் வருவார், காலையில் வருவாரா, மத்தியானம் வருவாரா, சாயங்காலம் வருவாரா, ராத்திரி விடுவாரா, மதிய எனக்கு தெரியாது. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சகோதரர் நல்ல ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொன்னார். எல்லா நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பற்றி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வந்து ஜெப குறிப்பு சொன்னார். எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காத்திருக்கக்கூடியவன் பாக்கியவன். ஏன்னா எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெறும் விழிப்பு மட்டும் போதாது, எதிலே விழிப்பு இருக்க வேண்டும், உன்னை சந்திக்கும் காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தகுந்ததான ஒரு விழிப்பை நீ உடையவனாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது வீடு கட்டுக்க இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது, வயல் வாங்க காலம் கிடையாது, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களுக்காக நேரத்தை போக்க வேண்டிய காலமும் இது கிடையாது. இது கர்த்தராக தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தகுதியான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தெளிவு தாங்க ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தாங்க. ஒரு வினாடி நான் மெய்யாகவே இழறி போகிறது உண்டானால் என் இடத்தை நிரப்ப நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடத்தை நான் ஒருபோதும் இழந்து போகாத அளவிற்கு என் இடத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அழைப்பு பற்றி ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் என் கையில கர்த்தராக தேவன் தந்திருக்கின்றான். இந்த ஊழியத்தை நான் சற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரமா இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறது உண்டானா உங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஆகவே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஓட்டங்களையும் இழந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய தருணங்களை நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை தந்தால் நான் அந்த காரியத்தை சரியாக செஞ்சிருவேன் கேட்க முடியாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது போனா போனதுதான், அது திரும்ப வராது. அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை எந்த நாளிலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க கூட முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், அந்த அந்த வசனத்தில் என்ன போட்டு உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களை பற்றியதான காலங்களை நீ யோசிக்காமல் விடக்கூடிய அந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த நாளிலே நீ வந்து சமாதானத்துக்குள்ள உரிய காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து மெய்யாகவே சேர்த்து வச்சிருக்கணும். சமாதானத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வச்சிருக்கணும். ஆனால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்பட ஆரம்பிச்சதுனால இப்பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. இப்ப நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் தேடினால் கூட அவைகளை நீ ஒரு நாளும் உன்னுடைய கண்களினால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் விட்டுட்டேன்னா அதை நான் மீண்டும் ஒரு விஷயம் தேடினால் கூட அது என்னுடைய கண்களுக்கு தென்படாது, மறைஞ்சு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே உறுதியாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தையும் இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலும் நான் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு. இன்னைக்கு சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் பலவிதமான தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய கரங்களில் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலம். ஆனால் எத்தனை பொறுப்பை நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அவைகளை பெறுகிறது ரொம்ப கடினம், முடியாது, அது உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு நீ அவைகள் யாவற்றையும் தேட ஆரம்பித்தால் கூட அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயும், அது அது உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறது உண்டானால் அதை விடாமல் எருக பற்றிக்கொள்ளும் ஒரு மனிதனாக நீ உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்ல. இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் வரும். எதை எதெல்லாம் கர்த்தர் தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதை எதெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எவை எவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு தர ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சர்வசாதாரணமாய் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க கூடாது. ஒரு ஜபம் தானங்க, ஒரு ஊழியம் தானங்க, ஏதாவது ஒரு காரியம் தானங்க. இந்த ஒரு வாரம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரக்கூடாது.
அன்னன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்களில் லண்டன் மகாநகரத்தில் ரோடுகள் போடக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்கள், ரோடுனா இப்போ வந்து ரோடு போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து அநேகம் விதமான அதாவது இந்த சிமெண்ட் கற்களை வந்து பதித்து இந்த ரோடுகள் யாவற்றையும் போடுகிறது வழக்கம். இப்போ தான் வந்து தார் சாலை போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து சிமெண்ட் கற்களை வச்சு தான் வந்து அந்த ரோடு போடுகிறது வழக்கம். ஒரு பணியாள் அது வந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே வரான், அதாவது அந்த ஸ்ட்ரீட் முழுசு வந்து அவன் முடிக்க வேண்டும், முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஒவ்வொரு அதாவது அந்த அந்த அதாவது அந்த அந்த தளக்கற்கள் யாவற்றையும் அந்த மனுஷன் வந்து பதித்துக்கொண்டே வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, மாலை ஒரு 6:30 ஆயிடுச்சு, இருட்டி போக போகுது. இருட்டி போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த 2 ஸ்டெப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு போகுது. இவன் பார்க்குறேன் 6:30 ஆயிடுச்சு, இனியும் போய் நான் எப்போ எவ்வளோ நேரம் போய் வேலை பார்க்கறது, நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வந்து இந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு வருஷம் போட்டாலே முடிஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த 2 வருஷம் போடாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு இரவிலே என்ன ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நில சுவாந்தார், அதாவது லேண்ட்லார்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக இந்த லேண்ட்லார்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட பயணப்படுகின்றார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு வயதுக்கு வந்த மகளும் மொத்தம் 3 பேரும் டிராவல் பண்ணுறாங்க. டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் வந்து பஸ் எல்லாம் கிடையாது, அந்த நாட்களில் வந்து அதாவது இந்த இது இந்த சேரட்டை வச்சு தான் போவாங்க, குதிரையை பூட்டியிருக்கக்கூடிய வண்டியில் தான் அவங்க வந்து கடந்து போகிறது வழக்கு. இந்த மனிதன் ஒரு நள்ளிரவு நேரம் அவசரமாக அங்கிருந்து அழைப்பு வர ஆரம்பித்ததுனால வேறு வழி இல்லாமல் உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்குகள் ஆங்காங்கே எரியக்கூடிய அந்த நிலைகளில் இவர் தன்னுடைய குதிரை வண்டியை பூட்டி சேரட்டை பூட்டி தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை அருகாமையில் உட்கார வைத்துக் கொண்டு சேரட்டை ஓடி போறார். போகும் பொழுது இந்த பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியம், இந்த வழியை தான் போகணும், அவங்க மெயின் ரோடுக்கு போகணும்னா. போகக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் ஒன்று நடந்தது, வேகமாக போகக்கூடிய குதிரை அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டினுடைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தன்னுடைய காலை வச்சிச்சு. அவ்வளவுதான், அப்படி வந்து குதிரை அப்படி பல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. அந்த வண்டியோடு கூட அத்தனை விதமான மக்களும் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நில சுவாந்தார் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. அவருடைய மனைவியும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் வாலிப பிள்ளை மட்டும் கைவிடப்பட்டாங்க. மற்ற 2 பேரும் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த காரியத்தை நிமித்தமாக அக்கம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கறது, எங்களை பற்றி தான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. 2 பேரும் இறந்து போன அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில்

யாவற்றையும் தன் வசமாக்கி கொண்டார். இவளோ இப்பொழுது நடுத்தருவிலே விடப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணாக அவள் பெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிச்சு. இப்ப இந்த பெண் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு போனதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு அந்த அதாவது அந்த அந்த கல் வரிசையை போட்டிருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. இவர்களும் தங்களுடைய பயணத்துல எந்த விதமான சேதமும் இல்லாமல் வைப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவன் மெய்யாகவே காலதாமதம் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து செய்வேன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. அதனால் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அந்த பெண் விபச்சாரியாய் மாற்றப்பட்டு குடும்பமே நடுத்தருவிலே கடந்து போகக்கூடிய நிலையின் மூலமாக கடந்து போயிடுச்சு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்மை சாரமும் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்த அநேக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரு கிறிஸ்தவன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் செய்யும் ஒரு தவறு அநேகம் ஜனங்களை சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்கிறதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகான் என்கின்ற ஒரே மனிதன் செய்த அந்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவங்க அதாவது அந்த அந்த எரிகோ அந்த அந்த கோட்டையினுடைய காரியங்கள் யாவற்றையும் தகர்த்து முடிந்த பிறகு கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களும் அந்த கோட்டைக்குள்ளாக உள்ள ஏறி கடந்து போறாங்க. எல்லா விதமான அந்த கோட்டையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அந்த தேசத்தை அவர்கள் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த பட்டணத்திற்குள்ளாக சண்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே மகா பெரிய தோல்வி. எல்லா ஜனங்களாலும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசுவாவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, சாதாரணமான ஒரு அதாவது எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் வலிமையை தந்தார். ஆனால் அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க எங்களால் முடியவில்லை. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு சின்ன பட்டணத்திற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். எல்லா விதமான மக்களுடைய தோல்விக்கும் யார் காரணம் என்றால் அந்த ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு. யாருக்குமே தெரியாம செஞ்சா தவறு, எல்லாருக்கும் சொல்லி செய்யல. அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு குற்றம் அத்தனை பேரையும் தோல்விக்கு உட்படுத்தக்கூடியதாய் விளங்க செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நீங்க செய்யும் அந்தரங்கத்துல செய்யும் ஒரு சின்ன தவறு கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தோடு கூட பிணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனை சார்ந்து எல்லா விதமான மக்கள் இருக்கிறான். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்காதிருக்கக்கூடிய ஒரு ஜெபம் எத்தனையோ ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்காக மாறிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கையில கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடியவனாய் விளங்கு. ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு கேர்ஃபுல்னஸ், எந்த விதமான காரியத்தையும் பற்றி விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட வருகிறது உண்டானால் இல்லைங்க, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு இல்லை இல்லை, அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்களும் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்தை நிமித்தம் எத்தனை பேருக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தேவன் நன்மையை தரப்போகிறார் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க அந்த காரியத்தை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுகிறது உண்டான எத்தனை இழப்புகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனால கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சு முடிங்க. அதன் மூலமா எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றத்தின் ஊடாக வருகிறத பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் செய்யக்கூடிய ஒரு அசதி, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விழுகை, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்காக விளங்கிவிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நிர்விசாரம் இல்லாத ஒரு மக்களாய் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லா இருங்க. அந்தந்த காலங்களை நீங்க பயன்படுத்துங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்து. இந்த காலத்துல கர்த்தர் என்ன ஒரு எந்த விதமான ஓட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை ஓடுங்க. இனி ஒரு காலத்திற்கு நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன் இல்லை இல்லை, அந்த காலம் உங்களுக்கு எனக்கு வருமோ வராது நமக்கு தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் இந்த வினாடியையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. இதுல ஒரு தெளிவு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ சில நேரங்களில் இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை நிமித்தமாக நாம் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், மற்ற மக்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே கொடுத்து, இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது. இந்த நேரத்தை நீ விட்டுட்டீங்கன்னா இந்த காரியத்தை பெறுகிறதுக்கு அநேகம் விதமான சந்ததிகள் பின்னால் நிற்கிறாங்க. இந்த ஓட்டத்தை நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் இழக்க கொடுக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு தெளிவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதில் இரண்டாவது அதிகாரம்
32 வசனம் இந்த

வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே சிமியோன் என்கிற மனிதன் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாய் விளங்கினான். தேவ எத்தனமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவனுடைய இரட்சணத்தை பார்க்காம நீ உன்னுடைய ஜீவனை விட மாட்டப்பா. கர்த்தராகிய தேவனுடைய அந்த முதல் வருகைக்காக நீ காத்திருக்க வேண்டும். எப்ப கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நீ பார்க்கிறையோ அதன் பின்பு நீ சமாதானத்தோடு கூட நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றிருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஆலயத்திற்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்துட முடியுமா? இது இவ்வளோ தள்ளாத வயதுக்குள்ளே போயிட்டேன். இவ்வளோ நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய அதாவது அந்த இயலாமையை, என்னுடைய முதுமையை தாங்க என்னால் முடியலை. இளமையான ஒரு வாழ்க்கைனா அது வேற, ஆனால் முதுமை வர வர வர வர நம்மை அறியாத ஒரு ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிச்சது. போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போதுங்க, எல்லா விதமான தன்மைகளையும் நான் பெற்றிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போதும், நான் எல்லா விதமான காரியங்களையும் ஓய்ச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான முதியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தினால செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையை கண்ண போடனா போதும், பல்லவத்தில் போய் நான் என்னுடைய கண்களை விழித்தால் போதும். இப்போ கர்த்தர் இந்த மனுஷனும் அப்படி தான் ஜெபம் பண்ண இருப்பாரு. என்ன விதமான காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபிக்க ஆரம்பித்தாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பித்தார். அவர் சொன்னார், தேவனுடைய இரட்சணத்தை பாராமல் நீ உன்னுடைய கண்களை மூட மாட்டாய் என்று கர்த்தர் பேசிட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்துக்கு தள்ளாத வயசில் வருவார். தடுமாறி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். இன்னைக்காச்சும் கத்தராக தேவனுடைய ரட்சணத்தை பார்ப்பனா? இன்னைக்காச்சும் கத்தராக தேவனுடைய அந்த மகிமையை என்னுடைய கண்கள் பார்க்குமா? இன்றைக்காகவும் என்னை ஆண்டவராக தேவன் சமாதானத்தோடு கூட தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போவாரா? ஒவ்வொரு முறையும் ஏங்கி ஏங்கி ஏங்கி அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அழைத்து கொண்டு போகப்பட்டார். தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இந்த மனுஷன் தள்ளாத வயதில் உள்ள வரார். வழக்கம் போல எல்லா நாளிலும் வருகிறது மாதிரி அன்னைக்கும் அந்த மனுஷன் உழவுகிறார். இன்னைக்காகிலும் அந்த ஆண்டவராக தேவனுடைய ரட்சணத்தை நான் என்னுடைய கண்களில் பார்ப்பனா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வரக்கூடிய மனுஷனுடைய கைகளில் அந்த பாலகனாகி இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தின மாத்திரத்தில் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். இவர்தான் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். எப்படி பாருங்க, அது எப்படி? யாருமே சொல்லலை இவர் தான் ரட்சகர்னு, சொல்லலை இவர் தான் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெசியாக என்கிறதை பற்றி யாருமே சொல்லலை. இந்த மனிதன் கையினால் தொட்ட மாத்திரத்தில் இவர்தான் வரக்கூடிய மேசியா என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்கின்றார், இதோ உங்களுடைய ரட்சணத்தை என்னுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், இப்பொழுது நான் சமாதானத்தோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழிமுறைகள், வேத புஸ்தகத்துல என்ன காரியத்தை பார்க்க வேண்டும்? கர்த்தர் ஒவ்வொரு ஜபத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காய் வருகிறார். கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு ஜபம் பண்ணக்கூடிய வேளையில நீங்க தப்பா ஜெபம் பண்ணீங்களோ ரைட்டா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றும் உங்களை சந்திக்க கர்த்தர் வந்துவார். ஆனால் கர்த்தரின் சந்திப்பை உணரும் இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த மனுஷன் கர்த்தராக தேவனுடைய இந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் இதோ ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களில் நான் பார்த்துட்டேன், இவர்தான் வரக்கூடிய ரட்சகர் என்பதை நான் புரிந்து கொள்ள, இந்த ஒரு உணர்வு அவன் வாழ்க்கையில் இருக்கும். என்ன உணர்வு இருக்கணும்? என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் சந்தித்தேன் அல்லவா, நான் பார்த்துட்டேன். என்னை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார்னு கூட எனக்கு தெரியல. என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னு கூட தெரியல. எனக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார்னு கூட தெரியல. காரணம் என்ன? உணர்வற்ற இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறது மாதிரி, எவன் எவனை ஆண்டவராக தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார், எவன் எவனை கர்த்தராக தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அவனை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, அவனை கர்த்தராக தேவன் கைவிடுகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவனை சூழ பாளையமாய் நின்று தம்முடைய தூதர்களினால் அவனை ஆண்டவராக தேவன் பாதுகாக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன? எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை பற்றி எனக்கு தெரியல, என் கூட வரக்கூடிய ஆண்டவராகிய தேவனை பற்றியதான எந்த விதமான உணர்வும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், துணிகரமான மீறுதல். இந்த மனுஷன் தள்ளாத வயதிலே அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தை இதோ நான் வரக்கூடிய மேசியாவை என்னுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், நான் பார்த்துட்டேன்,
இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட நான் கடந்து போய்விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உணர்வின் நிலைகள் காணப்படுகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவன், கர்த்தர் என்னை பார்க்கும் ஒரு தேவன். ஆகாரனுடைய வாழ்க்கையில உணர்வு எவ்வளவு நேரங்களை சோதிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலே வரும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய உணர்விலே கர்த்தரை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்தினுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள. ஒவ்வொரு முறையும் நம்மை சந்திக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை மெய்யாகவே கைவிடாத ஒரு தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்தும் தேவன், ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஆலோசனை தரும்படிக்காக நமக்கு பக்கத்துல வராரு. சில நேரங்களில் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழம்பி போன ஒரு நிலைகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, கர்த்தர் யோசனை கர்த்தராக தள கர்த்தராக பக்கத்துலாம் உட்கார்ந்துருப்பா எனக்கு தெரியாது. நான் உணராமல் பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தராக தேவனை உணராமல் நீயும் நானும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது. இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை எந்த நாளிலும் கைவிடாத தேவன் எனக்கு உண்டு என்பதை பற்றியதான ஒரு தெளிவு எனக்கு இருக்கும். எல்லா நாளிலும் என்னை பாதுகாக்கும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை விட்டு விலகாத கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை கட்டாயம் தேற்றக்கூடியதாய் விளங்கி விடுகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி வர ஆரம்பித்தாலும், என்னை உண்டாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உணர்வு என் வாழ்க்கையில வருகிறது உண்டானால் சமாதானத்திற்கு ஏற்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லார். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுதிலும் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மனிதனை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். கர்த்தருடைய நாமத்தினாலே விசாரிக்கும்படிக்காக பவுலை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப பேசக்கூடிய நேரத்திலே பவுல் என்கிற மனிதன் சொல்கின்றான், நான் பரிசேயனுடைய மகனாய் இருக்கின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் உயிர் தருதலுக்காக இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இந்த வார்த்தைகள் சொன்ன மாத்திரத்துல கலவரம் அந்த பகுதியிலே மூட ஆரம்பித்த பொழுது மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த மக்கள் கலவர திரும்பித்தம் பவுலை கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போக ஆரம்பிச்சாங்க. அத்தனை கலவரங்களிலும் கூட எந்த விஷயத்திலும் பவுல் என்கிற மனிதன் தயங்காமல் தைரியமாய் கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே கப்பல்ல அவங்க வந்து பயணப்படுறாங்க. பயணப்படக்கூடிய நேரத்திலே கப்பலே மூழ்கக்கூடிய அளவிற்கு பெரிய சேதத்துக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு, பெரிய அலைகளும் பெரிய காற்றுகளும் வரக்கூடிய நேரத்தில் கப்பலே மூழ்கி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி பவுல் ஜெபிக்கின்றான். ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவன் கூட வந்து வார்த்தை பேசுகின்றார், நீ பயப்படாத, நீ இராயனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக நான் உனக்கு தயவு பாராட்டியிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களின் நிமித்தம் இந்த அலைவும் இந்த சேதமும் எந்த விதமான மனிதர்களையும் பாதிக்காத அளவிற்காக உன் நிமித்தம் நான் இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்ட ஆரம்பிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா நாளிலும் அடைக்கலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து மெய்யாகவே கொல்லும்படிக்காய் வர ஆரம்பிச்சோம், உங்களை எதிர்க்கும்படிக்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவைகளை மெய்யாகவே பார்த்து கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த சேதம் உங்களை தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடி கூட கீழே விழ விடாத அளவிற்காக உங்களை பாதுகாக்கும் கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய வேதம். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில் வரணும், இந்த ஒரு தெளிவு. எந்த காரியங்கள் எல்லை மீறக்கூடிய அளவிற்காய் வர ஆரம்பித்தாலும் கூட எல்லைகளை வடிவமைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சமுத்திரங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன் அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்கு கடவுது என்று சொல்லி எல்லைகளை வகுத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திற்கும் எல்லைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர் அவர் எங்கூட இருக்கும்போது நான் எதற்காக நான் கவலைப்பட? இது ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எவைகளையும் பற்றிதான பயமற்றவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப இந்த தெளிவு இல்லாம போகும்போதா நிறைய நேரங்களில் கலக்கும், நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிதான சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நீங்க ஏன் காலத்தை பத்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து கவலைப்படும்? எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு எலியாவினுடைய காலங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் சாரிபாத் என்கின்ற அந்த ஊரிலே காணப்படக்கூடிய விதவியினுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளையும் இழந்து போனவள், தனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பஞ்சத்திமித்தம் இழந்து போகக்கூடியவள விளங்க ஆரம்பித்த அந்த ஸ்திரிக்கு கர்த்தராகிய தேவன் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரலையா?
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. உண்டானால் எதை பற்றியும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கவலையப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகளை பற்றியதான கவலையும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது. கவலை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த குழப்பம் இருக்கக்கூடிய வரைக்கும் கவலை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், துக்கம் வரும், பாடு வரும், எல்லா விதமான காரியம் வரும். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவு வருகிறது, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, சமுத்திரம் மெய்யாகவே பொங்கி எழக்கூடிய நேரத்தில், அநேகம் விதமான நீர்கள் எல்லாம் கலங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், மக்களுடைய மனதிற்குள் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, அவைகள் எல்லாம் இறையாமல் அமைதலாய் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் விரும்புகிற துறைமுகத்தை சென்று அவர்கள் மெய்யாகவே அடைய ஆரம்பிச்சு, அவ்வளவுதான். இந்த எல்லா விதமான குழப்பங்களும் நின்று போகிறது உண்டானால் விரும்புகிற துறைமுகத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இவ்வளவுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு அஸ்திபாரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருடைய பார்வையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒன்று கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பற்றி பேசுகிறாரு, இரண்டு கர்த்தர் தன்னுடைய பார்வையை பற்றி பேசுகிறார். கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, எல்லா வயல் நிலங்களையும் அவங்க பார்க்குறாங்க, எல்லா நிலங்களும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. காலங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்குற பாருங்க, இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா தானியங்களும் ஆயத்தமாய் காணப்படுகிறதாக கர்த்தருடைய கண்கள் பார்க்குறாங்க. அப்ப இது ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எந்த காலத்துல ஊழியம் செய்ய வேண்டும், அறுவடைக்கு ஆயத்தமாய் அநேக மணிகள் காணப்படக்கூடிய இந்த நேரத்துலதான் நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். காலம் தப்பி நம்ம வந்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் வாசல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால டாக்ஸ் எடுத்து நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா ஒருவனும் உங்களை ஒரு இடத்திற்குள்ளாக அனுமதிக்க போகிறது. இதுதான் காலம். இந்த காலத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இதுதான் ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம். நம்ம நினைக்கிறது மாதிரி வயது சென்று விருத்தாப்பியம் ஆக்கப்பட்ட பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக போவேன் என்று சொன்னால் வயது சென்று விருத்தாப்பியமாக நீங்க மாற்றப்படுவீங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய கல்லூரியில் என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பனாய் காணப்படக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். தேவனை அறியாத நிறைய மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் வந்து உடனே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் வந்து அதாவது இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்து அந்த ஜனங்கள் பங்கு பெற ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ நண்பனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்படிக்காக கடந்து போனேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய தேவனுடைய நாள், இந்த நாள் நமக்கு வந்து மீண்டும் வராதுப்பா, இது இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை வாங்கணும், ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், வாலிபம் என்கின்ற வயது எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படிக்காய் கடவுளினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு இது. இப்போ நீ பேசுகிற வார்த்தை, இது வயசு ஆன ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பேசிட்டு வர. வயசான ஆட்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க, கடவுள் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி யார் சொல்லுவா? வயசு முதிர்ந்த மக்கள் தான் பேசுவாங்க. இப்போ வாலிபத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி இதுதான் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலமா இருக்கிறது உண்டானால், எனக்கு முதல்லயே நான் வந்து பிறக்கக்கூடிய நேரத்திலே வயதான ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில அனுப்பியிருக்கலாம். நான் வரும்போது சின்ன குழந்தையா வந்தேன், அதன் பின்பதாக வாலிபனாக வளர்ந்தேன், எல்லா விதமான அந்தந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஓய்ந்து ஒளிந்த பிறகு நான் என்னுடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன்னு சொன்னேன்.
நான் அவனை பார்த்து சொன்னேன், இல்லை இல்லை, நமக்கு தருணமும் நேரம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இல்லைப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும். அவன் கேட்ட பாடல், இல்லைப்பா இதுக்கெல்லாம் வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நான் வயது சென்ற பிறகு என்னுடைய வீட்டு வாசலில் ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பின்பு நான் வேத புஸ்தகத்தை வாசிப்பேன் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா, அந்த கல்லூரியுடைய இறுதி காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். காலமே கொடுக்கப்படல, நேரமே கொடுக்கப்படல. நம்ம நினைக்கிறோம் காலங்கள் நமக்கு உண்டு, நேரங்கள் இல்லை, இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை வயல்களை இப்பொழுதே முதிர்ந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய வேலையை காலதாமதம் பண்ணாமல் செய்ய வேண்டிய காலம் எது? உன் கண்களை ஏறெடுக்க வேண்டிய காலம் எது? நீ கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கற? வயல்லாம் இருக்குங்கிறத பார்க்கறது இல்லை, முதிர்ந்த கதிர்கள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டிய காலம் எது? நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் சுவிசேஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம். ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, அலைந்து திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய காலம் இது. இனி ஒரு நாள் வரும், ஒரு மனிதனாலும் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் பொழுது, அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக புறப்படுகிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ஒரு வினாடி கூட அசைவின் கூடாக கடந்து போக நம்மளால முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியங்களை செய்யுங்க. ஊழியத்தை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறது. எந்தெந்த மனிதனை கர்த்தராக தேவன் அபிஷேகப்படுத்தினாலும், எவன் எவனை கர்த்தராக தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊழிய செய்ய வேண்டியது இந்த காலம், ஆனால் இந்த காலத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னு யோசிப்பாரு. என்னென்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய வயிற்றுக்கு தேவையான பிழைப்புக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், நம்முடைய தொழிலுக்கு தேவையான காரியத்தை செய்கிறோம், இது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க ஆரம்பிக்கிறோம், நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதியை தீர்க்கும்படிக்காக நீங்களும் நானும் உழைக்கிறோமே தவிர, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய காலத்தை எவ்வளவு எவ்வளவு நீங்களும் நானும் வீணடிக்கிறோம் பாரு. ஒரு நாள் வரும், நீங்கள் வீணடித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கர்த்தருக்கு நாள் கணக்கு சொல்லும். நான் என் பிள்ளைய நான் வந்து பார்க்கறதுக்குத்தான் ஆண்டவர் இவ்வளவு விதமான வேலையை செஞ்சு அதெல்லாம் நமக்கு எடுபடுறது. கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்கிறது தான் இவ்வளவு இரவு பகல் பாராமல் சம்பாதிக்க ஆரம்பித்தேன், எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால் நான் வந்து அதாவது அநேக விதமான வீடுகளை கட்டும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து எடுபடாது. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செஞ்ச? நான் உன் கையில் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தை தந்தனே, அந்த காலத்தில் நீ செஞ்ச பணிகள் என்ன, என்ன காரியத்தை செஞ்ச, எந்த முகத்தோடு கூட நீ என்னை சந்திக்கும்படிக்காய் வருவாய் என்று கர்த்தர் கேட்கும் அந்த நாளிலே என்ன பதில் சொல்லுவீங்க? ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி நமக்கு காலம் கொடுக்கப்படுகிறது இல்லை, நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை, இனி எல்லா விதமான வாசல்களும் அடைக்கப்படுகிறது உண்டானால் இனி உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால எதை நீங்களும் நானும் சாதிக்க முடியும். காலாட்களோடு ஓடும்போதே உங்களை இளைப்படைய பண்ணுகிறது உண்டானால் குதிரைகளோடு கூட நீங்களும் நானும் எப்படி ஓட முடியும்? சமாதானத்திற்குரிய இந்த காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலங்களை தேடுகிறது உண்டானால் வெள்ளம் பிரவாகித்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க, காலங்களை அந்தந்த காலங்களை பயன்படுத்த பிரயாசப்படுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் பார்க்கணும், என்னால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யணும். பரலோகத்தில் நீங்களும் நானும் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷத்துக்காக அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்குனது, நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளான பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக உண்டாக்கப்பட்டு, ஆனால் நம்ம சேர்க்கிறது உலக ரீதியான பொக்கிஷங்களை தவிர பரலோகத்தை பற்றியதான சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால் பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க. எப்படி உங்களை பரலோகத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும்? ஆகவே வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர ஆசரிக்க ஆரம்பித்தார். இதில் ஒரு தெளிவருக்கு வாழ்க்கையில இருக்கணும். மறு உலகத்திற்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? இன்னைக்கே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எதிர்கால வாழ்க்கையை பற்றி நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறோம். என் பிள்ளைக்கு எனக்கு உண்டான எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன் இப்போவே உட்காந்து நம்ம ஆரஞ்சு பார்க்குறோம். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன சேர்க்கணும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்கணும், இனி அந்த பிள்ளைகளுக்கு கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய காரியங்களுக்கு நான் என்ன சேர்க்கணும், இவைகளெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் மறு உலகத்துக்கு நான் என்ன சேர்த்து வச்சுருக்கிறேன்னு யோசிப்பாரு. நீங்கள் இந்த உலகத்துக்கு சேர்த்து வச்சுருக்கீங்க உண்மைதான், கரெக்ட், ஆனால் மறு உலகத்திலே உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறு உலகத்துக்கு உண்டான பொக்கிஷன் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யாம மறு உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது உண்டானால் அந்த மறு உலகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. காலங்களை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழியம் செய்யுங்க, ஜபிக்க வேண்டிய காலங்களை ஜபிங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலத்தில் ஃபாஸ்டிங் இருங்க. கர்த்தருடைய நாமத்தினால என்னென்ன காரியங்களை செய்யக்கூடிய திராணியை இப்போ கர்த்தர் தந்திருக்கிறார், அந்தந்த காரியங்களை முழு பலனை பயன்படுத்தி அந்தந்த காரியங்களிலே முழு இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 7:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க, அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. நீ உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்வை ரொம்ப லாங் பார்வையா போச்சு. நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கறது இல்ல, அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லையாங்க, ட்ரெஸ்ஸிங் கொடுங்க சரியா போடுங்க. அவன் ஒரு ஆபாசமான ஆடை அணிஞ்சு வந்துட்டு இவன் போய் மற்ற மக்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசுவான், என்ன சொல்லுவா? உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோட் சரியில்லையே, நீங்க கர்த்தராக தேவனுடைய மனுஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழலையே. கர்த்தர் சொல்லுகின்றால் முதல் காரியம், உனக்குள் இருக்கக்கூடிய குறைவுகளை நீ பார்க்க நீ பிரயாசப்படும். உன் கண்ணில் கிடக்கிறது என்னது? ஒரு துரும்பு இல்ல, கண்ணில் கிடக்கிறது பெரிய உத்தரம் கிடக்கு. பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டு மற்றவனை நீயும் நானும் குறை பேசுகிறது. இன்னைக்கு யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே அதுல நிறைய விதமான சேனல்கள்ல சில பேர் வந்து ஊழியர்களை குற்றப்படுத்துகிறதே அப்படியே வந்து சேனலே ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. எந்த இந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் பேசுகிற தப்பு, இந்த ஒரு காரியம் குறைவு, இவன் இவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் தப்பு, இவன் கண்ட தரிசன தப்பு, இதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பாரியா முதல்ல. உனக்கு என்னென்ன விதமான தடை உன் வாழ்க்கையில் இருக்கு? நீ மற்றவனை நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்பதாக உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய குறை என்ன? உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய தவறு என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியாம என்னென்ன விதமான குறுக்கு சுவர் காணப்பட ஆரம்பிக்கிறது? உன் கண்கள் தெளிவாய் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீ உன்னுடைய கண்களினால் பார்த்திருக்க முடியும். நீ மற்றவனுடைய கண்ணை பார்க்கிற, ஆனால் உன் கண்களிலே காணப்படக்கூடிய குறைவுகள் நிமித்தம் கர்த்தரை என்னுடைய கண்களினால் ஒரு முறை கூட பார்க்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய உணர்வு கூட உன் வாழ்க்கையிலே இல்லையே. எத்தனை விதமான காரியங்களை நீயும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் பாரு. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தன்னுடைய பிழைகளை உணரக்கூடிய மனுஷனைத்தான் கர்த்தராக தேவன் பாராட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார்? கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான குறைவுகளிலும் நின்று நான் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். உலகத்தில் ஜனங்கள் நிறைய குறைவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை யாராகிலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் இதை 10 மக்களுக்கு முன்னால போய் நீங்க இந்த ஒரு வார்த்தையை பற்றி போய் எல்லா விதமான மக்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அந்த மனுஷனுடைய குறைவு நிவர்த்தியாக்கப்படும்படிக்காய் அறையில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தினால் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர் செய்யக்கூடிய வாழ்க்கை, அவனுடைய செய்யக்கூடிய காரியம் ஒரு தப்பாத ஒரு காரியம் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆகவே இந்த மனிதன் மனம் திரும்பி நல்ல ஊழியம் செய்யும்படிக்காக நான் ஜெபம் பண்ணு. இதை குறித்து 10-20 பேருக்கு நீ போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குற்றங்களை மன்னியாத ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சுவார். நீ மற்றவனை என்னமாய் குற்றமாய் தீர்க்க ஆரம்பிக்கிறாயோ அதே குற்றத்தை நீ செய்கிறபடியினால் வரக்கூடிய தண்டனைக்கு நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் குறைவுகளை உணரக்கூடிய ஒரு தெளிவு என் வாழ்க்கையில, எதனால் ஆண்டவராக தேவனோடு கூட இசைந்து என்னால் பயணம் பண்ண முடியல, எதனால் கர்த்தராக தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்க்கை வாழ முடியல, நிறைய நான் தீர்மானம் எடுக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமா ஓடணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரையே சார்ந்து வாழணும் சொல்லி, ஆனால் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய தீர்மானத்துல வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன காரணம்? என்ன தடை இருக்கு? எனக்கும் கர்த்தருக்கும் இணைக்கப்பட முடியாத தடை என்ன இருக்கிறது? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து இவைகளை சீர்படுத்த வேண்டியதை விட்டுவிட்டு மற்றவனை நீங்களும் நானும் குறைத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் பார்வை தெளிவற்ற பார்வை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய குறைவை குறித்து கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவன் பேசும்போது லவதிக்கே சபையை பார்த்து அதான சொன்னாரு, நீ எல்லா விதமான காரியங்களிலும் மற்ற மனுஷனுடைய குறைவுகளை பற்றி நீ பேச ஆரம்பிக்கிறாய். உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். நீ ஒரு காரியத்தையும் பெறாத ஒரு மனுஷனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட உன்னை பத்தி என்ன சொல்ற? ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறேன்னு சொல்ற. நான் தெளிவான பார்வையுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். நான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். நீ ஒரு காரியத்திற்கும் லாயக்கில்லாத ஒரு மனுஷன் என்பதை பற்றி உணர முடியாத குருடனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய் என்று கர்த்தர் லவோதிக்கேயை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சு.
இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை முதல் காரியம் உணர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. பேச்சில் என்ன குறைவு இருக்குது, பார்வையில் என்ன குறைவு இருக்குது, சிந்தனையில் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய பிரயாசங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய நோக்கங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய எல்லா விதமான ஓட்டங்கள் என்ன குறைவு இருக்கிறது, எது கர்த்தராகிய தேவனோடு கூட என்னை இணைய விடாமல் தடுக்கக்கூடியதாய் விளங்கால், இப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் சீராக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இது கடைசி காலம். தெளிந்த மக்கள் வாழ வேண்டிய ஒரு காலம். தெளிவற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் நான் சிக்கி விழுந்து போயிடும். நிறைய ஜனங்கள் சொல்ற மாதிரி கூட்டத்தோடு போகும்போது நானும் சேர்ந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் என்று அழைக்கப்படக்கூடியது. ஒட்டு மொத்தமாய் அதாவது சில விதமான கட்சிக்காரர்கள் சந்திக்கிற மாதிரி எல்லா ஜனங்களையும் கூடி உட்கார வச்சு சந்திக்கிறது இல்லை கர்த்தர். ஒவ்வொரு மனிதனையும் பர்சனலாக கர்த்தர் சந்திப்பார். தனித்தனியாய் கர்த்தராக தேவனுடைய சந்திப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராக தேவன் கேள்வி கேட்பார். ஒவ்வொரு மனுஷர்கிட்டையும் பேசுவார். தனித்தனியாய் கர்த்தர் பேசுவார். அந்த அளவிற்கு நீங்கள் திராணி பெற்ற மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், பவுல் ஒரு தெளிவை பெற்றுட்டார். என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கிறதா என் வேலை என்பதை பற்றி அவர் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால அதையே அவர் தேடி ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை முதல் காரியம் சிந்தித்து தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவைகளை நோக்கி உங்கள் பயணங்களை நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான ஒரு நாளாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய தெளிவான நிலைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய தெளிவற்ற பார்வை எப்படி இருக்கிறது என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தராகிய தேவனை கட்டாயம் எல்லா ஜனமும் சந்திக்கணும். எல்லாரும் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தராகிய தேவனை சந்திக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். அந்த நாள் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் நாளை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பயன்படுத்துவோம். இவ்வளவு நாள் நான் வீணா கழிச்சிட்டே ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வேஸ்டாக்கிட்டே ஆண்டவரே, இனியாகலும் என்னுடைய வாழ்க்கையின் நாளை நான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி சரியான விதத்தில் நான் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாருவென்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளமெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் சீராக்கப்படும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் மௌனமாகிராமல் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்.

கர்த்தருடைய வருகையை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வருகையின் நாள் எல்லா மக்களுக்கும் உரியது. ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் சந்திக்க கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க, அவருக்கு முன்பதாக நிற்க நீங்கள் உங்களை பாத்திரமுள்ளவர்களாய் உருவாக்கினது உண்டா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த தகுதியினுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே நின்று விளக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இன்றைக்காகலும் சீர்படுத்தப்படும்படிக்காக மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உமக்கென்று நான் வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி நான் இயங்க, வாழும் இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியம் உண்டாக கர்த்தாவே மறு உலகத்திற்கு என்கின்ற பொக்கிஷங்களை சேர்க்க எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினால் சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் வளைந்து கொண்டு உன்மேல் மதில் போட்டு உன்னுடைய தேங்க்யூமை பாதை எல்லா விதமான கட்டடங்களை ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்துவிடக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னீரே. காலங்களை அறிய ஞானத்தை தாங்க, சூழ்நிலைகளை அறிய ஞானத்தை தாங்க, சத்ருக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு ஞானத்தை தாங்க சுவாமி. இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தகுதியாய் வாழ்ந்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கங்களை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில எங்கள் நிலைகளை நாங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சீராக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்டு. இனி ஒரு வாழ்க்கையினுடைய தருணம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. ஒரே ஒரு முறைதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும். இனி ஒரு நேரத்தை கேட்டால் கூட எங்களுக்கு அந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லப்பா. இந்த ஒரு வாழ்க்கையை கூட நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மனதிற்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுள்ளவனாய் காணப்பட்டதினாலே எதற்காக நான் பிடிக்க அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற நல்ல தெளிந்த வார்த்தை கர்த்தாவே பேசினது மாதிரி நாங்களும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மக்களாக எதற்காக இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அவைகளை பின்பற்றி ஓடி இலக்கை அடைந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காய் சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

0: எபிரேயின் புஸ்தகம் 10:37 வசனம்.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார்.
0: வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிச்சு. பஞ்சங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள் எல்லாமே சொன்னார். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டு இருக்குது. இப்போ பாருங்க, உலகத்தை எங்கேயாவது அன்பை பார்க்க முடியுது? அன்பான உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல இல்லையா? ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:13 வாசித்து பாருங்க.
1: அக்கிரமம் மிகுதியாவதினால்,
0: அநேகருடைய
1: அன்பு தணிந்து போம்.
0: உலகத்துல பார்த்தாலும் எங்கேயும் பாவம் பெருகி கொண்டிருக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்குது. அதனால என்ன செய்யும், அன்பு என்ன செய்யும், தணிஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் இருந்த அன்பு இப்ப நிறைய பேர்ட்ட இல்ல, அன்பு இப்படியே தணிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இணைந்து வருகிற இன்னும் கொஞ்ச கால் தருவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ணவே மாட்டாரு, வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்க்க வேண்டாம், நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும், அவரை நோக்கி நம்ம கடந்து வர வேண்டும். அவர் மெல்லிசத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோடு இருக்கணும். மற்றவங்களை பார்த்தா நம்ம சோறு வரும், மற்றவங்களும் பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும் சொல்லுங்க, யாரை பார்க்கணும் சொல்லுங்க, ஏசப்பா தான் நம்ம பார்க்கணும். நம்ம மற்றவங்களை பார்க்கறதுக்கு நம்ம வரலையா இல்லையா, வரல. நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவராகிய இயேசுகிறத பார்க்கறோம். அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்ட வசனத்துல 9-11 வரைக்கும் வாசிப்போம்.
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து, நீங்கள் கேள்விப்படும் போது,
0: இப்ப யுத்தங்கள் எங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம நாட்டுல கலகம்,
1: பயப்படாதிருங்கள்.
0: யுத்தங்களையும் கலகங்களையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள்.
1: இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது,
0: இப்ப எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, முன்னாலேயே சம்பவித்து கொண்டிருக்கு. யுத்தங்கள், கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்குது, இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது.
1: ஆனாலும் முடிவு உடனே வராது.
0: எந்த முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது என்றார்.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களை நோக்கி,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு பாருங்க, கூட பிறந்தவங்க குடும்பத்து, ஒரு குடும்பத்துல கூட பாருங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள அன்பு இல்ல. நிறைய குடும்பத்துல நிறைய குடும்பம், கொஞ்சம் குடும்பம் அன்பா இருக்காங்க, நிறைய குடும்பத்துல அன்பு இல்ல. ஏன்னா சனத்து விரோதமாய் சனம், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அப்படி சனத்துக்கு விரோதமா சனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
1: பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும்,
0: பாருங்க, ஒரு வாரத்துல எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி இல்லாத நாளே கிடையாது இல்லையா? மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா, கொள்ளை நோய், பஞ்சங்கள், ஸ்ரீலங்கால பஞ்சம்ன்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம், நமக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாடுகள்ல பஞ்சம் இருக்க தெரியாது. இதெல்லாம் பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், அப்புறம் என்னதான், கொள்ளை நோய், எல்லாத்துலயும் கொள்ளை நோய். பாத்தீங்களா, கொள்ளை நோய் உலகம் முழுவதுமே வந்துருச்சு, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளம், வானத்திலிருந்து கல் எல்லாம் உழுதுன்றாங்க, எத்தனை அடையாளம் தோன்றுன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவராக இயேசுக்கு வருக ரொம்ப சமீபம். ஆனா உலகத்தின் முடிவு வராது, முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு ரகசிய வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கத்திர வரும்போது கைவிட பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, உலகம் என்னதான் வாழ்ந்தாலும் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். அதனால நம்ம என்ன செய்யும், இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் அல்ல, இப்போ அல்லாதவர்களை போல ஆண்டவரை நோக்கி அதிகமா நம்ம செவிக்கவும் துதிக்கவும், ஆண்டவரை நம்ம வெள்ளிசத்தை கேட்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆராதிக்கவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எல்லாருமே 2 மணி நேரம் 24 நிமிஷம் செவிக்கணும். ஏன்னா தசமா காணி கொடுத்தாலும் செபத்துல உறுதியா இருக்கணும், செபிக்கணும், குடும்பச்சம் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், தனிப்பட்ட முறையிலையும் நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். லூக்கான சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்டார், 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும்,
0: சூரியனிலும் சந்திரங்களிலும் நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: அடையாளங்கள் தோன்றி சந்திரன் ரத்தம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க, அப்ப நட்சத்திரங்களும் கீழே உதிருதுன்னு சொல்றாங்க, இது அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்னது, தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாது. நிறைய பேருக்கு வேலை இல்ல, கொள்ளை நோயினால எத்தனை பேருக்கு வேலை இழந்துட்டாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள், தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, சமுத்திரம் அலைகள் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. அடிக்கடி பாருங்க, தண்ணி வெளியே வந்துருச்சு, கன்னியாகுமரியில நிறைய இடத்துல இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பாருங்க சமயமா இருக்குது. ஆனா முதல் அருகே முடிவு வரனே வராது, ஆனா கர்த்தர் ரகசியம் வர கட்டாயம் முதல் சீக்கிரமா இருக்கும். நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்போ வருவார் நமக்கு தெரியாது, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கணும், ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். அதே போல வேத வாசிப்பிலையும் தேவனை தியானிக்கிறதுலையும் எல்லாவற்றையும் உறுதியா இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து சபை கூடியது என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட விட்டுறவே கூடாது. கல்யாணம் நல்லது போலதெல்லாம் பின்னால, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33 வசனம்.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
0: அப்பொழுது
1: இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: அப்பொழுது இவைகளை உங்களுக்கு என்ன செய்வாரா, கூட கொடுப்பாரு. 100 பைபிள் படுக்க இவைகளை சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம முதலாவது தேவன் ராஜ்யம், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த பங்கன்ல ரெண்டாவது. முதலாவது தேவன் ராஜ்யத்துக்கு சபை கூடுவது யாரும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு இந்த நாள் இன்னொரு நாளைக்கு வராது, கடைசி காலத்துல கடைசி வினாடியில இருக்கும். கடைசி காலங்குடையில கடைசி வினாடி இருக்கும். நீங்க பைபிள் எல்லாம் உள்வையே வாசித்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்ம சபை கூடுவது விட்டுறக்கூடாது, சபத்தை விட்டுறக்கூடாது, துதி விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறையணும். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம வெக்கப்படக்கூடாது. பரிசுத்தாவின் இருந்தா தான் நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாள் மாற்ற முடியும். அதான் பரிசுத்தாவின் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் வந்தா தான், நம் உள்ளத்துல வந்தா தான் வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு பருகைக்கு, ஆண்டோடைய வருகைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். பரிசுத்தாவினால கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு வாழ்க்கை ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்துல வசனம் 50:3 வசனம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: நம்முடைய தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்.
0: அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்முடைய தேவன் வருவார் என்ன செய்ய மாட்டாரு, மௌனமா இரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
0: அவருக்கு முன்னால் என்ன பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: அவர் சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். கர்த்தர் வரும்போது முதல்ல வரும்போது குழந்தையா வந்தாரு இல்லையா, குழந்தையா வந்தார். பாவியாக நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தார். இப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க, அக்கினி, அவர் சுற்றிலும் அக்கினி பசல் கொந்தளிப்பா இருக்குமா, அவர் வரப்போறாரு. அப்போ அவர் வரும்போது அவர் முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவர் முகத்தை பார்க்கணும். அவரை அவரோட நம்ம பறந்து போகணும்னு சொன்னால் நான் இப்போ ஆயத்தப்பட்டதை இப்பயே நம்ம ஆயத்தப்படணும். இன்னொரு அந்த வசனம் சரி, 50:3 வசனம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: நம்முடைய தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
0: அவருக்கு முன் என்ன பண்ணி பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும்,
0: அவரை சுற்றிலும்
1: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: மகா போயில் என்ன செஞ்சுமா, கொந்தளிப்பாயிருக்கும். அப்ப நம்ம அது பாருங்க ஆயத்தப்படணும். அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் தான். நம்ம கர்த்தர் வருகை பத்தி தான் நமக்கு இப்ப பேச சொல்லியிருக்காரு. 5-6 வரியை பத்தி தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனம்.
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக்கொண்டு
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான், பாக்கியவான் எப்படி வரப்போறாராம், எப்படி வருவாரா? திருடனை போல எப்ப வர்றாரு யாருக்கும் தெரியாது. மார்க்கின் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், குமான் கூட அவர் வருகையே அறிய மாட்டார், பிதா ஒருத்தர் தான் தெரியும். அதனால என்ன செய்ய வருவா, வரும்போது நம்ம என்ன செய்யணும், திருடனை போல வருவேன், தனக்கு நம்ம கற்று கொடுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் இல்ல, ஆபிக்குறி வஸ்திரம், கற்று கொடுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாம நம்ம அசதியாவோ நிர்வசரமா இருந்தா நம்ம அந்த வஸ்திரத்தை என்ன செய்வோம், பிசாசு நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவோம். அதனால தான் அங்க நம்ம ஒரு நாள் சொல்றோம், கற்று பிள்ளைகளும் கற்றுக்கூட ஐக்கியமா இருக்கணும், கத்தடி பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் லூக்காவின் சுவிசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமில் இருந்து,
0: எருசலேமில் இருந்து
1: எரிகோவுக்கு போகையில்,
0: எங்க போனாரு, எருசலேமில் எங்க போனானா, எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்,
0: கள்ளர் கையில் அகப்பட்ட
1: அவர்கள்,
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: எதை உரித்திட்டு போயிட்டான், வஸ்திரங்களை உரிந்து போட்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: அவனை காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: காயப்படுத்தி நம்ம மனசு காயப்படுறான், குழப்பத்தை உண்டாக்குறோம், சோறு உண்டாக்குறான், நம்ம மனசு அப்படியே குத்துவிராக இருது, உள்ளத்துல செவிக்க முடியாது, துதிக்க முடியாது, நம்மளுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான். அது மாத்திர மனசு என்ன செய்யறான், குழப்பி குத்துவிராக விட்டு போயிடறான், செவிக்க முடியாம துதிக்க முடியல. சரி நிறைய பேர் சொல்றல, நிம்மதியே இல்லை எனக்கு, சபி செவிக்கவே முடியல, துதிக்க முடியல, மனசுல பெரிய போராட்டமா இருக்குது, எனக்குள்ள ரொம்ப போராட்டம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யறேன் தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு, செவிக்க முடியல, துதிக்க முடியல, ரொம்ப மனசு போராட்டமா இருக்குது, கத்தோட சன்னியத்துல உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப என்ன செய்ய, ஏன் அப்படி போறேன்னா, அந்த சகோதரர் என்ன பண்ணாராம், எங்க போனாரு, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு, எல்லாம் சொல்லுங்க எங்க போயிட்டா அந்த சகோதரன், எருசலேமில் இருந்து எரிகோ. எருசலேம் எதை குறிக்குது, தேவனுடைய, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அங்கே, தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எரிகோவுக்கு போயிட்டான். எரிகோங்கிறது சாபம் நிறைந்த இடம். அப்படி போகும்போது தான் என்ன செய்யலாம், பிசாசு நம்ம வஸ்திரத்தை நம்ம விட்டு எடுத்துடுறான். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஐக்கியம் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனையோ உறவினர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் நமக்கு இருக்கலாம், இருந்தாலும் முதல் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம், முதல் கர்த்தரோட ஐக்கியம் இருக்கணும். யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு என் ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிங்க 1 John 1:3
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
0: எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி
1: நாங்கள் கண்டும்,
0: நாங்கள் கண்டும்
1: கேட்டும் இருக்கிறதை,
0: கேட்டும் இருக்கிறதை
1: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்,
0: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
1: எங்களுடைய ஐக்கியம்,
0: எங்களுடைய ஐக்கியம்
1: பிதாவோடும்,
0: பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்கள் ஐக்கியம் எங்க இருக்கு, யாரோட இருக்கணும், ஐக்கியம் யாரோட இருக்கணும், பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், நல்ல நிறைய மக்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அண்ணா யோவான் சொல்றாரு, எங்களை ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. போகும்போது தான் அங்க பிசாசு என்ன செய்யறான், அவங்க திருடன் யாரை குறிக்குது, வாசி பாருங்க யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடன் என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்க, நம்ம அழிக்கத்தான் வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்,
0: வேறொன்றுக்கு வரான்.
1: நானோ,
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
0: அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: நமக்காக ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவனை தன் சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். ஆண்டவராக இயேசுக்கிறது நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நமக்கு நம்ம எப்படி வளரணுமா, பரிபூர்ணம் அடை வந்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பேசிட்டு பாருங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நிறைய நிறைய உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இவைகள்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேர்ல வாசிக்கிறோம், 2 John 1:5 எல்லாரும் பைபிள் தயவு செய்ய பைபிள் பரட்டுங்க, பைபிள் பரட்டாதான் உங்களுக்கும் தெரியும், சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பைபிள் வசனத்தை கேட்கணும், கேட்கறது மாத்தால் நீங்க வாசிக்கணும்.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்,
0: அதிக ஜாக்கிரதை உள்ளவராய்
1: உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தை,
0: நமக்கு என்ன முதல்ல என்ன வேணும், விசுவாசம், தைரியம்,
1: தைரியத்தோட ஞானத்தையும் பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும்
0: பாத்தீங்களா என்ன வேணும்? சகோதர சிநேகம் வேணும். எத்தனைதான் நீங்க உலகத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், இருக்கட்டும், அதோட யார் இருக்கணும்? சகோதர சிநேகம் பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகளோட சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர்லயும் சொல்றாரு, 12:10 பாருங்க. சகோதர சிநேகம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டோட பிள்ளைகளோட நம்ம சிநேகிதான் இருக்க வேண்டும். வாசுங்க.
1: சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணுமா? ஒருவர் பச்சமா இருக்கணும், கோபமா இருக்க கூடாது, பச்சமா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பச்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் கத்திர விட்டு பிரிய மாட்டோம். அப்ப நம்ம பச்சமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். கத்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எங்கெங்கயோ பிறந்தோம், கத்தர் நம்மள எப்படி மாத்திருக்காரு? ஒரே குடும்பம் மாத்திருக்காரு. ஹலேலூயா,
1: ஹலேலூயா.
0: எங்கெங்கயோ பிறந்த எங்கெங்கயோ வளர்ந்தோம், கத்தர் நம்ம எப்படி மாத்திட்டாரு? ஒரே குடும்பம் மாத்திரு. சபைங்க என்பது ஒரே குடும்பம். அந்த ஐக்கியம் சமாதானம் நமக்குள்ள வரணும். ஹலேலூயா. அப்ப நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம அந்த சகோதரர் என்ன பண்ணிட்டாரு? எங்க இருந்து எங்க போயிட்டாரு? எருசலேமில் இருந்து எரிய கோட்டை. எரிய எதை குறிக்குது? சாபம் நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டாரு. அதனாலதான் வாஸ்தர திருடுவோம், கொல்லவும், அழிக்கவும் வேண்டி வேற ஒன்றுக்கும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு எதை திருடிட்டு போயிட்டான்? வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். வஸ்திரம் தான் நம்ம மிக மிக அவசியம். வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் பிசாசுக்கு மேடம் கொடுக்கவே கூடாது. வஸ்திரத்தை வஸ்திரம் தான் மிக மிக அவசியம். என்ன வஸ்திரம் வாசித்து பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 61:10
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
1: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது,
0: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
1: மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி நகைகளால் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த போது, ஆண்டவர் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு என்ன கொடுக்கறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். எப்படின்னா, பிசாசு வந்து நம்மளை வந்து அங்க போ அங்க போய் இப்படி போ அப்படி செய்ய நம்மளை ஏமாத்தி குழப்பிட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருந்தேன், எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ஐசப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கேனப்பா. ஆண்டவர் என்ன சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 16:15
1: இதோ திருடனை போல் வருகிறேன்.
0: எப்படி வர? நம்ம ஆண்டவரா கேசுகிட்டு எப்படி வருவாரா? திருடனை போல். திருடனை ஏன் திருடன் கொப்பிட்டு இருக்காருன்னா, திருடர் வர்றது யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியவே தெரியும், யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவான். நான் இதோ திருடனை போல வருகிறேன்.
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். என்ன வஸ்திரங்கள்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் வருகைக்கு போக முடியாது. பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் பாருங்க. கர்த்தர் அவரை வந்து ஆண்டு மகிமையா படைச்சிருந்தார், மகிமையா படைச்சு எல்லாமே அவர் நல்லா வச்சிருந்தாரு. என்ன சொன்னாரு? இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாப்பிடும், இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுனால சாவே சாவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருந்தாரு. இவங்க பாம்பு என்ன வந்துச்சு? பாம்பு வந்து கர்த்தர் இந்த சாப்பிடண்டான்னு சொன்னாரா? இந்த கனியை நீ புசி, புசிக்கிறப்ப உனக்கு நான் நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுக்கும், இந்த கனியை புசின்னு சொல்லி அவனை ஏமாத்தி ஏபால சாப்பிட வச்சான். ஏபால என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமுக்கும் குடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு பாருங்க, அவங்க வஸ்திரங்க இழந்துட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 3:10
1: அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து,
0: நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து
1: ஒளிந்து கொண்டேன் என்றான்.
0: ஒளிந்து கொண்டேன். என்ன ஏன் காரணம் என்ன? அந்த ஏபாலன் வந்து பிசாசு வஞ்சிச்சான் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டு இருக்கதான் சாப்பிட்டுருக்கலாம். தன் கணவனுக்கும் கொடுத்தாப்புல ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு, நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி கத்துட்டு சத்தத்தை கேட்டு கத்துட்டு வர முடியல அவங்களால. ஏன்னா கத்து கீழ்படியாம ஆண்டு சொன்னாரு அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. இவங்க ஏவாள் சாப்பிட்டது மூலமா தன் கண்ணனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, கத்திர விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. அப்ப கத்திர சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதைத்தாங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்யக்கூடாது, நான் திருடனை போல வருவேன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆசிப்பான் இருக்க,
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: திருடனை போல் வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடி,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும், காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த சகோதரனை பார்த்தோம், எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். ஆனா என்ன செய்தான், பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை காயப்படுத்தி எப்படி எப்படி விட்டுட்டு போயிட்டானா, குத்துவராக போயிட்டான். கத்தர் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உள்ளத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்படாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் செவிக்கணும், துதிக்கணும், எந்த நேரமும் செவ்வாய் துதியில இருப்பேன், எப்பொழுதும் பைபிள் வாசிப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தாலும் நிறைஞ்சிருப்பேன். நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இருதயம் கர்த்தரோடு இருந்தா உங்களுக்கு எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த இதுவும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த விளைவையும் நம்மளுக்கு தொட முடியாது, எந்த குழப்பமும் நமக்குள்ள வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சமாதான குலைச்சல் வராது. நம்ம ஆண்டவர் இருக்க வேண்டும், ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் யோவான் சொல்லின் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஏசுகிறிஸ்துவோடு எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தர்விட்டு எப்ப பிரியிறோமோ அப்பதான் பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பிசாசு ஒவ்வொரு பாவத்தையா நம்மளை கொண்டு வந்து நம்மளை வந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த பாவம் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாவலா இருப்பார். அதான் சொன்னார், உலகத்துல ஒருத்தர் ஒன்று ஆனாலும் திடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16:33. நீங்கள் எல்லாம் தயவு செய்ய எடுத்துக்கோங்க பைபிள, அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இவைகளை உங்களுக்கு
0: சொன்னேன்.
1: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம் உண்டு,
0: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
0: நீங்க செய்யுங்க, உலகத்தில் உபத்திரம் பார்த்து சார்ந்து சோர்ந்து போகிறீங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்,
0: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனா எந்த சேலஞ்ச் வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நடந்தால் வரட்டும், பஞ்சம் வந்தால் வரட்டும், என்ன செய்யணும், இன்னும் பூமியதிர்ச்சி வந்தால் வரட்டும், யுத்தங்கள் வந்தால் வரட்டும், நம்ம கர்த்தரோடு இருந்தால் எதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் வலது வருஷத்தில் இருக்கிறப்ப நான் என்ன செய்ய போறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க 16:8. நம்ம எதை பார்த்து நம்ம அசைக்கப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பைபிள் நிறைய வாசிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், சபக்கொடி விட்டுறக்கூடாது. எப்பவுமே தேவனோடு இருந்தால் எந்த குழப்பம் நமக்கு வராது. வாசிங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
0: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்ட்ட நெருங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் சொல்றது, தன்னை திருடனை போல வருவேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறன் பாக்கியவான். அப்ப நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, என்ன வஸ்திரம், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சு ஆண்டோடி பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு நம்ம உலக ஐக்கியக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகும்போதுதான் பிசாசு நம்ம வஸ்திரத்தை திருடுவான். வஸ்திரத்தை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவதாக ஆண்டு வருகை இருக்கு, நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்யணும், முதல்ல நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 2 பேதுரு 3:14.
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கள் நீங்கள்,
1: கரையற்றவர்களும்.
0: நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டு வரப்போ காத்திருக்கோம், எப்போ ஆண்டு வருவார் ஒவ்வொரு நாளும் இதயத்துல காத்திருக்கோம், எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம காத்திருக்கோம். இதயத்துல என்ன செய்யணும், கரையற்றவர்களும்,
1: பிழை இல்லாதவர்களும்,
0: பிழை இல்லாதவர்களுமாக,
1: சமாதானத்தோடு,
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: ஜாக்கிரதையாயிருங்க. கரை பிழை இல்லாம என்ன செய்யணும், அவர் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா ஆண்டு வரைக்கும் நம்ம போக முடியாது, கத்துடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டு நம்ம பக்கத்துல நின்று பேசினா கூட நம்மளுக்குள்ள ஆண்டு சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்ல கரையற்றவர்களாகவும் பிழையில்லாதவர்களாகவும் கத்து வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதயத்துல சமாதானம் சந்தோஷம் சமாதானம். ஆண்டு கேளுங்க, ஆண்டு வரையே எனக்கு இது சமான் தாங்கப்பா சந்தோஷம் தாங்க, எனக்காகத்தானே இப்ப ரத்த சிந்தனைங்க, எனக்காகத்தானே படிக்கப்பட்டுன்னு ஒருக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டுகிட்டு கேட்கணும். ஆண்டு சொன்னாரு கொலோசியர் 1:20 பாருங்க,
1: அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
0: சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி,
0: பாத்தீங்களா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக நீங்கள் நானும் சமானமா இருக்கணும் தான் என்ன செஞ்சிடறாரு. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமானத்தை உண்டாக்கி ஏசப்பா உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கும் பயன் சமானம் இல்லாம இருக்கப்ப உள்ளத்துல குழப்பமா இருக்கு, என் சோறு எடுத்துப்படுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போம். அவர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்காக அவரை தன்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார. வாசித்து பாருங்க எபேசியர் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: பாருங்க கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா எப்படி இருக்கணுமா, கரை திரை பிழை ஒன்றுமில்லாமலும் அவருக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தை நிறுத்துறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். கரை தரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்தி கொள்ளத்தக்கதாக நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் எனக்கு கழுவுங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே உண்மை ஒப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தம் என்னை கழுவுன, எனக்கு சமாந்தை தாங்க என்றவரே, எனக்கு சந்தோஷம் தாங்க, உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கின்றவரே, எனக்கு சமாதம் மாத்திரம் இல்லைப்பா, எனக்கு சமான் தாங்க சந்தோஷம் தாங்க. அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சமான் தர முடியும். ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்கப்பா, உங்க ரத்தத்தினால நீ கழுவுங்க, எனக்கு சமாந்தை தாங்கப்பா. என்ன சமான் தர்றாரு ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்குற சமாந்தால என்னுடைய சமாந்தத்தை உங்களுக்கு வைத்து போயிரு. வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமானத்தை வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: உலகம் கொடுக்கிற சமாதம், உலகம் என்ன, கொஞ்ச நேரம் உலக ஆசை பாசங்கள், உலகத்தில் சிட்டு இன்பங்கள், உலக காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்ச நேரம் சமாதத்தை எடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்னோட சமாதானம், எப்படி நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாத்திர ஏசாயின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களா 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: நொறுக்கப்பட்டார்,
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்
1: ஆக்கினை,
0: ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை யார் மேல வந்தது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்துச்சு. அதனால இயேசுவே உங்க ரத்தத்தால என் கழுவுங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு நல்ல சமாதானம் தாங்கப்பா, நான் கரை தேர பிழை ஒன்று இல்லாம நான் உங்களை சன்னிதானத்தில் எப்போதும் சமானத்தோடு இருக்கணும், ஏன் நீர் எப்போ வந்தாலும் ராஜ்யத்துக்கு வரணும்னு கேளுங்க. அதுக்காக தான் அவர் தம்மை தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தார். குலோசியர் புத்தகம் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
0: தேவ சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். எத்தனையோ குடும்பங்கள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த சமாதானத்தை நம்ம கத்துட்டு கேட்டு போயிருக்கணும். அதான் கத்துட்டு சொன்னாரு, அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை திரை கரை பிழை ஒன்றுமில்லாமல் சமாதானத்தோட சன்னிதானத்துல காணப்படணும். அப்ப நம்ம சமாதானத்தோடு இருந்தா தான் கர்த்தராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்காகத்தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவர் எனக்கு சமாளித்து தாங்க. முதல் நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன செய்யணும், நம்ம இந்த நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு திருடாத வடிக்கே நம்ம காத்துக்கொள்ளணும். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை தெர பழ ஒன்றுமில்லாம என்ன செய்யணுமா, சமானத்தோட காக்கணும். இங்க சொல்றாரு சந்தோஷத்தாங்க, என் கரை தர பல ஒன்றுமெல்லாம் பரிசுத்தம் பிள்ளையற்ற சரிமா உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளத்தக்க எனக்காக தம்மை தம்மே உப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு கேளுங்க, கர்த்தனைக்கு சமானத்தை தருவார். மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, ரெண்டு பேதன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 18வது வசனம்.
1: நம்முடைய கர்த்தரும்
0: நம்முடைய கர்த்தரும்
1: இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும்
0: வளருங்கள். நம்ம என்ன சொல்லுங்க, கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில என்ன செய்ய நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் அறிகிற அறிவில வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? நாம் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டு பாத்துல அதிக நேரம் காத்திருந்தா அவர் அறியிற அறிவை நமக்கு போதிப்பார். அவர் அறியிற அறிவில் நம்ம வளர வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம் குலோசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம்.
1: சகலவிதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: இங்க என்ன சொல்றாரு, தேவன் அறியிற அறிவில கிருபையிலும் தேவன் அறியிற அறிவிலும் வளர வேண்டும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, என்ன செய்யணுமா சொல்லுங்க, வாசி சொல்லுங்க. கவனிங்க, நீங்களும் வாசிங்க, அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: சகலவித
0: நற்கிரிகளுமாகிய
1: கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்ய நம்ம விருத்தி அடைய வேண்டும். நம்ம வளரணும், நாளுக்கால அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யப்பா, உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். எப்ப அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியுமா? வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 10வது வசனம்.
1: நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே
0: நம்ம என்ன செய்யணும், அமர்ந்து கர்த்தடி பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே உண்மை அறியிற அறிவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தடி பாதத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க தாவீசர் சொல்றாரு 62வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க.
1: தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
0: பாத்தீங்களா என்ன சொல்ற, தேவனையே நோக்கி என்ன செய்ய ஆத்மா அமர்ந்திருக்க. ராஜா 40 வருஷம் 6 மாசம் இஸ்ரவேல் ஆண்டாரு. அப்படிப்பட்ட ராஜா தான் சொல்றது, என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து அவரை முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்யணும், நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பீசா திருடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்யணும், நம்ம வந்து கரை தேர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படணும். மூன்றாவதாக என்ன செய்யணும், அவர் அறியிற அறிவியல் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும், விருத்தி அடையணும். எப்படி விருத்தி அடைய முடியும், பரிசுத்த பவுல் சொல்றாரு அவர் அறியிற அறிவு நாளுக்குலாம் என்ன செஞ்சாரா விருத்தி அடைந்தார். இங்க பரிசுத்த பேதுரு எழுதுறாரு, கிருபையிலும் அவர் அறியிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்றாரு. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, சகலமான அறிக்கைகளையும் கனிகள் தந்து அவர் அறியிற அறிவில விருத்தி அடையுங்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நீங்க வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நான் வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு எப்படி தாங்க பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம நாளுக்கு நாள் அவர் அறியிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். நான்காவதா என்ன செய்யணுமா, யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம்.
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை
0: சிறப்படுத்துங்கள்.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: வருகை எப்படி இருக்குதா, சமீபமாயிருக்கிறது. நம்ம இருதயத்தை நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யணும், நம் பொறுமை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோர்வுகள். அதான் சொன்னார்ல, உலகத்துல எங்களுக்கு என்ன உண்டு, உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்கை. நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரம் வரத்தான் செய்யும், அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அதான் சொல்லி நீடிய பொறுமை இருங்க. உங்க இருதயத்தை திறப்படுத்துங்க, நம்ம இருதயத்தை திறப்படுத்தணும். யோசுவா 1:8-9.
1: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம்
0: உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக
1: இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம்
0: நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி
1: இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாய்.
0: என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. பழங்கொண்டு திடமானது வேணும். நமக்குள்ள கத்தர் நம்ம கைவிட மாட்டார், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் நீ கைவிட மாட்டேன்னு சொல்லி பலன் கொண்டு திடமானதா இருக்கும். நமக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் குறை சொல்லிடுவோம், என்னடா சர்ச்சி போய் என்ன கிடைச்சிச்சு, ஜேசு சாமி கும்பிட்டு என்ன கிடைச்சி, நம்ம சொல்லிடுவோம். அதான் சொல்றாரு, எப்படி எப்படி இருக்கமா, நீடிய
1: பொறுமையா
0: பொறுமையா அந்த இருதயத்தை சிறப்படுத்து கத்தர் பாருங்க என்ன ஆச்சு, சமயமா இருக்குது. நம்ம நீடிய பொறுமையோட மாத்துமா காத்துக்கொள்ளணும், நமக்கு பொறுமை வேணும், பொறுமை தான் ஆண்டவரே. அந்த பொறுமை எப்படி வருமா பாருங்க. இங்க ஆண்டு நம்ம வாசிக்க கேட்ட லூக்கன் சுவிசேஷம் 21:19
1: உங்கள் பொறுமையினால்
0: உங்க பொறுமையினால்
1: உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளு.
0: உங்க பொறுமையில நினைச்சீங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஆத்துமா காத்துக்கொள்ள பொறுமை வேணும். நம்ம ஏதோ ஆண்டவர் பொறுமை தரக்கூடாது, குறை சொல்லி வரக்கூடாது. ஆண்டவர் எந்த வசதியிலும் நம்ம குறை சொல்லாம நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அவர் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வித்து நமக்கு உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்த பிறகு எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பொறுமையான மாத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமையா எனக்கு வரமாட்டேன்தான் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பொறுமை தந்துருவாரு. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 5:22
1: ஆவியின் கனியோ
0: அன்பு அன்பு
1: சந்தோஷம்
0: சந்தோஷம்
1: சமாதானம்
0: சமாதானம்
1: நீடிய பொறுமை
0: நீடிய பொறுமை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தருவார். நமக்குள்ள பரிசுத்தன் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தன் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நீடிய பொறுமை தருவார், நம்மளை மாத்திடுவார். அப்படியே ஒவ்வொரு நாள் மாற்றி நம்ம மறுமாக்கிடுவார். நம்ம பரிசுத்தாவின் நமக்குள் வந்தால் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மறுமாக்க முடியும். அவர் தான் மறுமாக்க முடியும். அவர் நம்மளத்தில் ப்ரூவ் பண்ணும். அது மாத்திர இப்போ ரெண்டாவது பொறுமை எப்படி வருவோம் பாருங்க, ரோமர்கள் நிறுவோம் 15:4
1: தேவ வசனத்தினால்
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது தான் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். தியானிச்சா நமக்கு அது தேவாசனத்தால் உண்டாகும் பொறுமையினால. நம்ம பொறுமை எப்படி வரும், பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்தாருன்னா நமக்கு பொறுமை வரும். ரெண்டாவது பரிசுத்தாவின் அந்த வசனத்தை நமக்கு ஒரு நாள் வாசிக்கனால பொறுமை நமக்கு வரும். இந்த பொறுமையினால நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கத்திர வருகை சமீபம். முதல் என்ன செய்யணும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாமல் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்தில் பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவியில் அறியிற அறிவியில் அவர் கிருவியிலும் அறியிற அறிவிலும் வளரணும். அது மாத்திரம் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை தந்து சகல நற்கிரியில் கனி தந்து தேவன அறியிற அறிவில் விருத்தி அடையணும். அது மாத்திரம் நான்காவது நம்ம ஆத்துவோம் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கத்தர் வரப்போறார், நிச்சயமாக நம்மளை ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவ நேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசியத்தை கூட்டிக்கொள்ளலாம். பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி செவம் பண்ணுங்க. எல்லார் வீட்டிலையும் குடும்பச்சவம் பண்ணுங்க, யாருமே குடும்பச்சவம் பண்ணாமல் இருக்காதிங்க, செவம் பண்ணணும். அப்போ நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசீர்வித்து உயிர்த்தார். இந்த உலகத்திலேயும் நம்ம கத்தர் கைவிட மாட்டார், பரலோகத்திலே அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அதான் தாவீர் சொல்ற கத்தரை எப்போதும் எனக்கு முன் வைத்திருக்கிற அப்படின்னு நான் என்ன செய்யறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அதான் சொல்ற சங்கீதம் 16:8 பாருங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம் பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா காரியத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளர்ச்சிங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக, முன்பாக என்ன எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க சேவம் பண்ணுங்க, எங்க தான் வந்து கேட்கணும் இல்லை, நல்லா சேவம் பண்ணுங்க, கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் எனக்கு சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உச்சியமா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மளை ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்துல பறந்து போய் அவர் ராஜ்யத்துல அவரோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் வர காரியங்கள் ரொம்ப சமயமா இருக்கு. நமக்கு ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன அறியிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்போ கர்த்தருடைய பாத்திரத்தில் அதிக நேரம் நம்ம காத்திருந்து செவிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தது உறுதி.

0: அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போகிறார். வருகையின் அடையாளங்கள் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் தோன்றி இருக்கிறது. அந்த மகிமையான வருகையிலே பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளுக்கு கூட பேசினார். நம்முடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்த, நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும்பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவேதான் இன்றைக்கு தேவன் சொல்கிறான், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும். சொல்லாம, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடி வரதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அருகிற அறிவியல ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். ஒருபோதும் உடைய வருகையில் நான் கைவிடப்பட்டவனாகவோ, உன் வருகையில் கைவிடப்பட்டவனாகவோ கத்தாவே நான் போய்விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா, என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அப்பா, அப்பா, என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாமல் நான் வாழணும், சமாதானத்தோடு எங்கள் சன்னிதானத்தில் நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அருகிற அறிவில் வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமை என்ற ஆவின் கனியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க் யூ லார்ட். தகப்பனே, நீ கொடுத்த வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, ஆண்டவரே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீசஸ், உன் வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த மகிமையின் வருகைக்கு எங்களை அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தணுமே ஆண்டவரே. ஒரு போதும் வருகிறே நாங்கள் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே. மௌனமாக இருக்க மாட்டீங்க, வரப்போகிறீர், தாமதம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த மகிமின் வருகைக்கு பங்கு பெற எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாத பிடிக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாதபடிக்கு எங்கள் வள உள்ளத்தில் எப்பொழுது சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவில வளர, விருத்தி அடைய, வேதத்தை அதிகமாய் வாசிக்க எங்களுக்கு குறுவை தாங்க. மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை அதிகமாய் தாரும். பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு அப்பா, நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியான எங்களுக்குள் வைக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல் எங்களுக்கு கொடுக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்த ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். இப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. உன் வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா. எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரப்பா. ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்திமே துதிக்க செபிக்க உம்மோடு ஒப்புறாக உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அன்றுவரையும் ஒவ்வொரு விடத்திலையும் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருபை தர முடியா செபிக்கிறோம். பலப்படுத்த முடியா செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷத்தை தர முடியா செபிக்கிறோம். ஆமாண்டவரே சமானத்தை கொடுக்கிற ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணே ஒருவர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உமிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விரித்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை காலக்க கிருவ தர முடியா செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு திராமத்துல உடை தெரியறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. சமாளாத குடும்பத்துல சமாளத்தை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டிய கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே சமாளித்து தானப்பா நீங்க அதிகமா செபிக்க சொல்றீங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல சந்தோஷம் இல்ல தத்தளித்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதத்தையும் அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். தாபிதராஜ போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிறார் என் வலதுவரசத்தில் இருக்கிறபடினால அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர். நீங்க சொன்னீங்கப்பா உலகத்துல உபத்திரம் ஒன்று திடன் கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் அப்ப யாரும் விட்டு வலதுறமும் இடவரும் சாயாது அடிக்க முடிவறிந்த நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திற்கும் அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியா செபிக்கிறோம். அண்டு விரையமே நோக்கி கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியா செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அண்டு வரை ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போகக்கூடாதப்பா. ஒரு குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்தால் அது மேற்கொள்ளக்கூடாதப்பா. அண்டு வரையை எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருப தர முடியா செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனே உண்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. உங்க பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுதொன்று உன்னில் இல்லை சொல்லத்தக்கதாக இப்படியாக மாற்றுமையா மாற்றுமையா மாற்றுமையா. நீங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீர். ஆலோசனை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-11-2435. our email address aislinkaram@gmail.com, our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையன் பிரயாசைகளை ஆசீர்வதித்தரலமாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களில் எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா. ஆண்டவரே, கத்தாவே இந்த மாத ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்யப்போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: மத்தேயு சுவிசேஷம் 24:21.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
1: இனிமேலும் சம்பவியாததுமான
0: மிகுந்த உபத்திரவம்
1: அப்பொழுது உண்டாயிருக்கும்.
0: உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவமா அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம்

0: லூக்கா 3:16
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமாக எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்தில், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். ஹலிலூயா. அதனால தான் அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவர் கூட இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம். இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலிருந்து நீ உட்காரணும், ஏசுக்கிறது அண்டி கொள்ளணும், அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போகிறதில்லை. நீங்கள் செபிச்சிங்கன்னா பரலோகத்தில் ஏசப்பா மடியில் உட்காரணும். அந்த என்ன சொன்னார் மார்க்கடி சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள் அக்கறைக்கு. இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தவில் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 6:9
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவாவின் வம்ச வரலாறு.
1: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே,
0: தம் காலத்தில் இருந்தவர்களுக்கு, அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்,
0: நீதிமானும்
1: உத்தமனுமாயிருந்தான்,
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தாரு?
1: நீதிமான
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க எல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாம உலகத்து உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் தேவனை தேடாம இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அது மாத்திர தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்போவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டிக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். ஜெயித்த தேவனை கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 119:18
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அப்போ இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பார், இரவெல்லாம் துவிச்சிட்டு இருந்திருப்பார். அதான் சொல்கிறாரு, நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில் இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பார், துவிச்சிருப்பார், தேவனோடு செஞ்சிருத்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் இனிமே தேவை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றுறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படித்து வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீது ராஜா சொல்கிறாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்துட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அவருக்கு மட்டும்தான் தேவனை கத்துல என்ன செய்யணும், மாம்சமான யாருக்கும் நான் தேவனாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாவீதுச்ச எங்களை மேலே பாடு உள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டார்? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சரித்துக்கணும். இரவெல்லாம் நான் உம்மோடு இருக்கணும். அப்பா பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா, மே சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திர இல்லை, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 4:4
1: உங்கள் படுக்கையிலே
0: உங்கள்
1: இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும்போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்த நம்மட சொல்லுவார், நம்முடைய பார்த்த அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டு நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 63:6
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்டால் நமக்கு ஆண்டவர் தருவார். ரெண்டாவது நோவா கால நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருது? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்தோம். அதுக்கு ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 11:7
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவளை குறித்து,
0: காணாதவளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி,
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காம என்ன செஞ்சாரா? தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினாலே, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம். தேவனுடைய குரலை கேட்டிருப்பார், தேவனோடு சஞ்சரித்து இருக்காரு. ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டுறாரு, அதனால் தேவனுடைய குரலை கேட்டிருப்பார். காணாமல் இருந்தோம், விசுவாசத்தினால தேவனை எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சோம்? பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவளை குறித்து,
0: காணாதவளை குறித்து பார்க்கவே இல்லை, அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றது பார்க்கல. ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி.
0: அவன் எப்படி ஆனாரா? மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை. மழையை பார்க்கல, மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது. மழை வரும்னு யாருன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனால் பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சார்? பேழை செஞ்சார். அல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார்? நோவா பேழை செஞ்சார், விசுவாசத்தோடு பேழை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னம்மா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைனா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு, வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா? காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார். இப்போ என்ன செஞ்சார்? எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். அல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது, நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும்? இயேசு நம்பி. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 18:8
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ?
0: பூமியில என்ன செய்வாரா? விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில விசுவாசம் காண்பாரோ? நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? எனக்கு கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார்? கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானா? ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசுக்கிறது தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சீசல்? என்ன கேட்டாங்க? லூக்காவின் சுவிசேஷம் 17:5
1: அப்பொழுது
0: கர்த்தரை நோக்கி
1: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேப்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அப்படியே அசதியா உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலிலூயா, ஹலிலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹலிலூயா. விசுவாச சீசல் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார். 2 கொரிந்தியர் 4:13
1: விசுவாசித்தேன்
0: ஆகையால் பேசினேன்
1: என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முத நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமா இருந்தாரு. தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தாரு? விசுவாசம் காணாதவர்களை குறித்து விசுவாசித்தாரு. தேவை எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனா இருந்தார். ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க. 2 பேதுரு 5:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நோவா முதலான
1: 8 பேரை காப்பாற்றி
0: நீதி பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? 8 பேரை
1: காப்பாற்றினார்.
0: நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு வாசிமா.
1: பூர்வ உலகம்
0: அத்தனை உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி
0: அவர் நீதியை பிரசங்கித்தார். அவங்க குடும்பத்தை 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும். நம்ம ஆண்டுகிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்காவின் சுவிசேஷம் 24:47
1: அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால் பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும் மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்ப மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோத்து போக முடியாது. அதான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கே சொன்னார்? இஸ்லாமிய தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லி எருசலேமை தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா? சொல்லாம சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கத்திர வரப்போகிறார். ரொம்ப சமீபம். சொல்லுங்க. சொல்லாமட்டிங்கன்னா கத்திர வந்து உங்கள்கிட்ட கேட்பார். பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்றதான் கரெக்டு, நான் தான் சொல்றது கரெக்டு என்று இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும், பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும். நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணியெல்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, கண்ணில் பலன்றாலும் குணமாக்குங்க, காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும், நரம்பில் பலவீனம் மற்ற மக்களை குணமாக்குங்க, ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க, செபிக்கக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க, ஆன்றோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நானும் உனக்கு இளைப்பாருன்னு சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கற்பத்தின் கனியில் என்ன பல இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்துப்படுங்க, பிசாசின்கள் அழித்துப்படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. காத்துக்கோங்க, எல்லா குடும்பங்கள்லையும் வேதத்தை வாசிக்கணும், பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும், தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனோடு இருக்கணும் ஐயா. ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம், இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றதை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 115 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும்
1: பூமியையும்
0: படைத்த
1: கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்களே செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் மீன் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்கள மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 107 சங்கீதம் 38 வசனம்.
1: அவர்களை
0: ஆசீர்வதிக்கிறார்
1: மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதி என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய
0: மிருகஜீவன்கள்
1: குறையாதிருக்க பண்ணுகிறார்
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார்கள். மிருகஜீவங்களை என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிபதி புத்தகம் 10:22 வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வதிச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நிறைய பார்க்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். 8 புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பார்த்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றிருக்காரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும், எப்போதும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115 சங்கீதம் 13 வசனம்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகம புத்தகம் 22:12 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கலும், உங்கள் கணவரை பார்க்கலும், உங்கள் மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்கலாம். யார் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலாம், அதிகமாக நேசிக்கணும். அதான் ஹண்ட்ரட் சொல்லு. நீ வந்து உன் மகன்னு சொல்லி பார்க்கல, புத்திரன்னு சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டனை ஒப்பு கொடுத்ததுனால நீ என்னை கத்தில் பயந்தவர் என்று சொல்லி நான் உன்ன.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
0: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால்
1: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பார்த்தீங்களா, எல்லாரும் பார்க்கல, யாரு அதுக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்கல, யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு, கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம், ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, யார நேசிச்சாரு, இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது, நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாம புஸ்தகம் 22:16 17
1: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும்
0: கடல்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலும் கடல்களை மணலை போலவும்
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர கடல்கரை மணலை போல, அது மாத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போத்துல, அது மாத்திரல சத்துருக்களுடைய
1: வாசல்களை
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: கடல் தனி மணல் ஆசிரியக்கின்றாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல ஆசிரியக்கின்றாரு. சத்துருடைய வாசலை கூட என்ன செஞ்சிருவேன், நீயே சுதந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன, கத்தரை அவர் அதிகமாக நேசித்தார். ஆபிரகாம் கத்தரை அதிகமாக நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம், முதல் பிதா வச்சுருக்கிறோமா, யாஸ்பா வச்சுருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தாரை முதல்ல வச்சுருக்கிறோமா, வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதாக பார்க்குறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: யார் ஆசீர்வதிக்கப்படுவா, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான்.
0: தரித்திரன் கொடுக்கிறான். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பிட்றது நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வதிக்கல. யார் ஆசீர்வதிக்கிறாரா, கருணை கண்ணன்.
1: கருணை கண்ணன்,
0: கருணை கண்ணன்
1: ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: அவன் தன் ஆகாரத்தில்
1: தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான், அவன் தரித்திரம் கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா, கொடுக்க மனசு வருதா, சேர்த்து வச்சா நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா, மற்றவங்களை உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான்
0: தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: கர்த்தருக்கு உதவிச்சுறங்க நினைச்ச மாட்டாங்க, ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினச்சிக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்கக்கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் நாங்கள் 3 பேர் தான், அம்மா அப்பா நாங்கள் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, யார் சாப்பாடு செஞ்சு சூடாக வச்சுருந்தாலும் யார் வந்து ஆகிறத்தை கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு, எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார், எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க, அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவாரு, தூக்கி கொடுத்துருவாரு. அவன் கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க, கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
0: தரித்திரரை நினைத்து கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீங்க என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவரை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேலே இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள இருக்கு அவனுக்கு, தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொரை தூக்கி கெட்டுப்பாற சாப்பாடை கொடுக்குறோம், அதை கத்தை நம்ம கணக்கில் வச்சிருப்பார். கெட்டுப்பாற சொரை சேலை கொடுக்குறோன்னு சொல்லி பழைய சேலை கத்தை நம்மளையெல்லாம் கணக்கில் வச்சிருப்பார். கிழிஞ்சி போன சேலையை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்கள் இருந்துடலாமே. தர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கத்தர் உங்களை தாழ்ச்சி அடையாமல் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. தர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தார் ஆசீர்வித்தார். ரெண்டாவது தர்த்தருக்கு உதவி செய்கிறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒன்றுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதி வச்சிருப்பார். மூன்றாவதாக கர்த்தர் யாரை ஆசீர்விக்கிறார், நீதிமணியின் புஸ்தகம் 10:6
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமானுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
0: நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நாம்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்ம நீதிமானா மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, ஒரு பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, எதாமல் துக்கப்படுத்திட்டேனா, உங்கள் உள்ளத்தை உடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என்னை குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னியும். நீதிபதியின் புஸ்தகம் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகளை என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களா இருந்தா மற்றவங்களை பத்தி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யாரு பிரியமானதை பேசுவோம், யாரு பிரியமானதை பேசுவோம், சொல்லுங்க, யாரு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசும். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யார் பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 25:34
1: அப்பொழுது ராஜா,
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவ வேண்டும், கத்தில் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசலை, எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கத்திரி கைவிடுற காலம் வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவல் எழுதுகிறாரு, எபேசியர் புஸ்தகம் 1:3
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்
0: உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சகலவிதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்து கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம தர வல்லவர்கள். முத கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது யார்? ஆண்டு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானது மாத்திரம்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் என்னமோ பேசிட்டோம், இப்போ ஆண்டு பிரியமானது பேசணும். அது மாத்திரம் இல்லை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் என்ன செய்ய, கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்வோம், கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

0: கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பெரியவர்களாக, வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தார், மகனை விட அதிகமாய் நீ நேசித்தார். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கன்னு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்த படியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூல்லா. ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவியில் செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதில் கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லலாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கொண்டு நமக்காக ஆயத்தம் ஆக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜபம் செய்வோம், கண்களை மூடி ஜபிக்கலாம். வாய் திறந்து ஜபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே. அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு பயந்து நடக்கிறதால எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா, நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களுமே அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரிலே ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானது பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானது பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்யங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதவன் ஆசிரிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் ஆவில சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தேவ பிரசன்னத்தில் நிரப்பும் ஐயா, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்தன் அபிஷேகம், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ஐயா, தேவ அக்கி நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, வல்லமை நிரப்பு, உம்மை பார்க்கட்டும், ஆண்மை கண்களை திறந்துடுங்க, உம்மை பார்க்கட்டும், உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும், தேவ வல்லமை பார்க்கட்டும், தேவ அக்கினி பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும், வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும் ஐயா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா, உம்முடைய கண்மலையாக இயேசுவே, உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும், எங்களை காதுகள் விருத்தச்சேதனம் படுங்க, உடைய குரலை கேட்கட்டும், உடைய குரலை கேட்கட்டும், உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, விளையாட்ட குணமாக்க, மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசிர்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சம இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆச்சரிக்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, கட்டிலிருந்து விடுதலை தரணும், கண்ணிலிருந்து விடுதலை தரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாசரை நகேசுவின் நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்து, நாமத்தை மகிப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தகப்பனே அப்பா, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகள் செபிக்கட்டும், துதிக்கட்டும், ஆத்துமா கண்களை திறக்கட்டும், தகப்பனேமே துதிக்கிறோம், எப்படி தூரமாக இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமப்பா, உண்மை பின்னே வடி வரட்டும் ராஜா, உம்மோடு இருக்கட்டும், உண்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவைக்கு குடும்பத்தின் தேவையில் சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிடுங்க, பிரச்சனையை மாற்றிடுங்க, ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க, ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்படுத்துற சந்தோஷத்தோடு சத்தமாக நல்லா மகிழ்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளிரங்கமாக இருப்பு வச்சுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துகிறோம்,
2: ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is svinkaram@gmail.com. our website handofjesus.in. God bless you.

0: யோவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 16 வசனம்.
1: ஜனத்தை கூட்டுங்கள்,
0: ஜனத்தை கூட்டுங்கள்,
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
0: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
1: முதியோரை சேருங்கள்,
0: முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்,
1: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
0: மதை யாரு கூட்ட சொல்றாரு? முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
0: நம்ம நினைச்சோம் பிள்ளைங்க வீட்டுல இருந்தா பரவாயில்ல, பாலுங்கிற குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்றோம். அங்க சொல்றாரு பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் சேருங்கள்.
1: மணவாளன்
0: தன் அறையையும்
1: மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக.
0: யார் கூப்பிடுறாரு? முதல்ல யாரு? முதியோர்கள். ரெண்டாவது யாரு? பாலுங்கிறவங்களும் குழந்தைங்களும். மூன்றாவது சபைய என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். சபை பரிசுத்தமா இருக்கணும், சபையை பரிசுத்தமாக்கணும். முதல்ல முதியோரா, ரெண்டாவது பாலுங்கிற குழந்தைங்களையும் கூப்பிட்டு. குழந்தைங்க தானே, நம்ம சொல்றோம் குழந்தைங்க தானே, அது தப்பு பண்ணா பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, அப்படி இல்லை. முத யாரை கூப்பிட்டு சொல்றாரு? முத முதியோர், ரெண்டாவது
1: பிள்ளைகளையும்
0: பாலுங்கிற பிள்ளைகளையும், அப்புறம் மணவாளனும் மணவாட்டியும் கல்யாணம் பண்ணி இப்போதானே எப்படி உள்ளித்துக்கு வர முடியும், எப்படி செவத்துக்கு வர முடியும்னு சொல்ல முடியாது. அவங்களை தான் ஆண்டு கூட்ட சொல்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம எப்படி வாழ்க்கையானால் வாழ்ந்துடலாம்னு நினச்சா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேஷம் என்ன செய்யும்? உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழவே கூடாது. இந்த உலகத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது நம்ம எப்படி வாழணுமா பாருங்கள். முதல் பரிசுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது எப்படி இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 7 வசனம்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை
0: கை கொள்கிறவன்
1: பாக்கியவன் என்றார்.
0: தீர்க்க தரிசன வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க பாக்கியவான். தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்றவங்க பாக்கியவான். நிறைய பேர் வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்க, வசந்து கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சரி, வசந்தை கேளாறு செவ்வன் கத்துக்கு எப்படிப்பட்டதா? நீதிமொழியின் புஸ்தகம் 28:9
1: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது.
0: இங்க என்ன சரி, தீர்க்க தரிசன வசந்தை கை கொள்ளுகிறவன் என்னது? பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1:22
1: அல்லாமலும்
0: நீங்கள்
1: உங்களை வஞ்சியாத படிக்கு
0: மற்றவங்களை வஞ்சிப்பாங்க, நம்மளும் வஞ்சிக்காது. அதை உங்களை வஞ்சியாத படிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.
0: திருவசனம் கேட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதன்படி செய்யறதுல இருக்கு. இப்ப நான் பிரசங்கம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை, அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இல்லை, அதன்படி செய்யறவளா இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளை விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யறவங்களா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 7:22-23.
1: அந்நாளில்
0: அநேகர் என்னை நோக்கி
1: கர்த்தாவே,
0: உமது நாமத்தினாலே
1: தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா,
0: உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா,
1: உம்முடைய நாமத்தினாலே
0: பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
1: உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
0: உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
1: அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை.
0: ஒரு ஆண்டர் என்ன சொல்லிடுவாரா? ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை.
1: அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
0: அப்ப என்ன செஞ்சிருவாரு? ஆண்டர் வார்த்தை பாசனத்தை கேட்டு நம்ம செய்யாம இருந்த நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாரு? அக்கிரமக்காரர்களை எல்லாரும் என்னை விட்டு அகண்டு போங்க, போயிருங்க நீங்க அப்படின்னு சொல்லாரு. தீர்க்க தரிசன வசனத்தை கை கொண்டு நடந்தா பாக்கியவான்கள். வசனத்தை கேட்கற மாத்துல வசனத்தை மீறி நம்ம நடக்கணும். நம்மளால முடியாது, கத்துட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருக்கணும். லூக்கான் சுவிசேஷம் 6:46
1: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று,
0: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று
1: நீங்கள் சொல்லியும்,
0: நீங்கள் சொல்லியும்
1: நான் சொல்லுகிறபடி,
0: நான் சொல்லுகிறபடி
1: நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன?
0: நான் சொல்றபடி நீங்க என்ன செய்யல, செய்யாம போகிறது என்ன? என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, சொல்றபடி நீங்க என்ன செய்றீங்க, செய்யாம போனது என்ன? நம்ம ஆண்டோட வசனத்து பண்ணி நடக்கிறோமா? ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை கை கொண்டு நடக்கிறோமா? இல்லை அது விட்டு விலகி இருக்கிறோமா? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து பெருசாக சொல்லிக்கல, நான் கரெக்டாக இருக்கேன்னு என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை வசனத்தை கை கொண்டு நடக்கிறேனா என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். தீர்க்க தரிசன வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க யாரு? அவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. முத என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? வசனத்தை கேட்டு அது பண்ணி நடக்கிறவங்க பாக்கியவான்கள். மூன்றாவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:3.

0: அற்றி கொண்டு சீக்கிரம் மறப்போற, எப்போ வரேன்னு தெரியாது. ஆனா உனக்குள்ளதை நினைச்சு ஒருவன் எடுத்துக்கொள்ளாத ஒடிக்கி உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொள். ரசிப்பத,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும்
0: ஒருவனும்
1: உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு,
0: உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்கு கொடுத்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்னச்சே நீ பற்றி கொண்டிரு. கிரீடம் என்ன கிரீடம்? லேவியராம் புஸ்தகம் 21:12.
1: அவனுடைய தேவனின்
0: அவனுடைய தேவனே
1: அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
0: அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது,
0: அவன் மேல் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் தைலம் உங்க மேல இருக்குதா? அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? பெற்றுட்டு இழந்துட்டீங்களா? பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தாருன்னா நமக்கு எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்தாவி இருந்தாருன்னா நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்தாவின் இருந்தாருன்னா வசனத்தை கை கொண்டு நடப்போம். பரிசுத்தாவின் நமக்குள்ள இந்த என்ன செய்யும், பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துறாரா? பரிசுத்தாவின் இருந்தாலும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார், வழி நடத்துறாரா? இல்லாட்டா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்று கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேல இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னொரு வாசிப்போம், 21:12.
1: அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
0: அவருடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது,
0: அவன் மேல் இருக்கிறது. உங்க மேல இருக்குதா? பரிசுத்தர் உங்க மேல இருக்கிறாரா? இல்ல பரிசுத்தர் அபிஷேகம் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? பரிசுத்தவன் இருந்தாருன்னா பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்பை குறிச்சும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரல, அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார். பரிசுத்தவன் இருக்கிறாரா? பரிசுத்தவன் நம்ம மேல இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்க, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஏசப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்க, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தார், சவுல் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். 1 Samuel புஸ்தகம் 16:13.
1: அப்பொழுது சாமுவேல்
0: தைல
1: கொம்பை எடுத்து
0: அவனை
1: அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து
0: இறங்கி இருந்தார்.
1: சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார்.
0: தாவீதுக்குள்ள பரிசுத்தவர் வந்தாரு. இங்க சவுளுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிட்டாரு? பரிசுத்தவர் அவரை விட்டு நீங்கினார்.
1: கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
0: என்ன செஞ்சிச்சா அந்த ஆவி? கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. சகோதரியே, சகோதரனே, பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அதை நினைச்சிருக்கூடிய இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தாருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டு பிரிமில்லாத காரியம் பேச மாட்டோம், ஆண்டு பற்றி நம்ம குறை சொல்ல மாட்டோம். பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறாரா என்று சொல்லி நம்மளை நம்மே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு புஸ்தகம் 5:19. பரிசுத்தா நீ பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதீர்கள் சொல்லி இருக்கிறார்.
1: ஆவியை அவித்து போடாதீர்கள்.
0: ஆவி என்ன செய்யக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. நம்ம கை தட்டிட்டா பரிசுத்தா நிறைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. கை தட்டுறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தாவின் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நிறைய பேர் சும்மா கூட அண்ணி பேசுவாங்க, அப்ப பரிசுத்தா அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படி ஏமாந்து போகக்கூடாது. பரிசுத்தவன் வந்த பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாயத்திருப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்தரும். அது மாத்திரல, 1 Samuel 2:27 சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். வாசிங்க 1 Samuel 2:27.
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
0: உங்களில் நிலைத்திருக்கிறது,
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம்? உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
1: அந்த அபிஷேகம்,
0: அந்த அபிஷேகம்
1: சகலத்தையும் குறித்து,
0: சகலத்தையும் குறித்து
1: உங்களுக்கு போதிக்கிறது,
0: உங்களுக்கு போதிக்கிறது.
1: அது சத்தியமாயிருக்கிறது,
0: சத்தியமாயிருக்கிறது.
1: பொய்யல்ல,
0: பொய்யல்ல.
1: அது

0: உங்களுக்கு போதித்தபடியே
1: பசுத்தாவியனர் போதித்தபடியே
0: அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
1: அவர்கள் நிலைத்திருப்பார், அதுதான் பசுத்தாவியானவர். நம்ம கைத்தட்டுறதுல பசுத்தாவியனர் அல்ல பெரியமானவர்களே. கைத்தட்டு எப்படி வேணாலும் கைத்தட்டுலாம், முன்னால கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அப்படி கைத்தட்டி கைத்தட்டுனா பசு பெற்றுக்கிட்டாங்க அப்படியே சொல்லிவிட்டாங்க. அப்படி இல்லை, பசுத்தாவியனர் வந்தானா பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாயத்திருப்ப குறிச்சும் உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது மாத்திரம் இல்ல, பசுத்தாவியர் வந்தானா சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். பரிசுத்தாவியனரை போல போதிக்கிற ஒருத்தர் இல்ல, அதுதான் பரிசுத்தாவியானவர். நம்ம கைத்தட்டி அன்னி பாசை பேசிட்டா சிலர் அன்னி பாசை சும்மாவே பேசுவாங்க, அந்த அது பரிசுத்தாவியனர் அல்ல. பரிசுத்தாவியனர் வந்தா சகலத்தையும் போதிப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும். சின்ன தப்பு பண்ணாலும் விடவே மாட்டார், அதுதான் பரிசுத்தாவியானவர். தஞ்சன் பரிசுத்தாவியங்க நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதிருங்கள். ஒன்று தேசல இருக்கு 5:19,
0: ஆவியை அவித்து போடாதிருங்கள்.
1: ஆவி என்ன செஞ்சிடாதீங்க, அவிழ்த்து போடாதிருங்க. அதுக்கு தான் உதாரணம் சவுலு இருக்குதான் சொன்னார், அபிஷேகத்தை அவித்து போட்டார். நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தாவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாள் நமக்குள்ள இருக்காரான்னு சொல்லி நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்னோட குறைய காமிங்க, குற்றங்களை காமிங்க, நான் எங்கே இருக்கிறேன், எங்கேவும் பிரிமில்லாத காரியம் இருக்கு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். சபை பரிசுத்தமாக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், சபையில் வசனத்தை கை கொள்றவங்க, தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது என்னது, மூணாவது என்ன செய்யணும், உங்களுக்குள்ளதை நீங்கள் என்ன செய்யணும், நான் வரும்பளவும் நீங்க உங்களுக்குள்ள கிரீடத்தை வருமளவா பற்றி கொண்டு கிரீடம் என்னது, பரிசுத்தாவே தயலம் நம்ம மேல இருக்கிறாரு, அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக மார்க்கழுஸ் விசேஷம் 13:35-36.
0: அப்படியே நீங்களும்,
1: அப்படியே நீங்களும்
0: விழித்திருங்கள்,
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்,
1: ஏனெனில்
0: வீட்டு எஜமான்,
1: வீட்டு எஜமான்
0: சாயங்காலத்திலோ,
1: சாயங்காலத்திலோ
0: நடு ராத்திரியிலோ,
1: எப்போ இருந்தாலும் ஒரு நம்ம எல்லாருக்கும் நாடு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துல விடியுது, பொழுது அடையுது இல்லையா, அதனால தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், அதான் சொல்கிறாரு. ஏ மான்சுகுமாரன்,
0: அப்படியே நீங்களும்,
1: அப்படியே நீங்களும்
0: விழித்திருங்கள்,
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்,
1: ஏனெனில்
0: வீட்டெஜமான்,
1: வீட்டெஜமான்
0: சாயங்காலத்திலோ,
1: சாயங்காலத்திலோ
0: நடு ராத்திரியிலோ,
1: நடு ராத்திரியிலோ
0: சேவல் கூவும் நேரத்திலோ,
1: சேவல் கூவும் நேரத்திலோ
0: காலையிலோ,
1: காலையிலோ
0: எப்பொழுது வருவான் என்று,
1: எப்பொழுது வருவார் என்று
0: நீங்கள் அறியீர்கள்,
1: நீங்கள் அறியீர்கள்.
0: நீங்கள் நினையாத வேளையில்,
1: நீங்கள் நினையாத வேளையில்
0: அவன் வந்து,
1: அவர் வந்து
0: உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு,
1: தூங்குவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள்,
1: விழித்திருங்கள்.
0: நான் உங்களுக்கு சொல்கிறதை,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை
0: எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
1: எல்லாருக்கும் சொல்லுகிறேன்.
0: விழித்திருங்கள் என்றார்,
1: விழித்திருங்கள் என்றார். காலையில் ஒருவாரா, நாடு ராத்திரியிலையா, சேவலுக்கு ஒரு நேரமா, எப்போ நேரமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். அதுக்குன்னு தூங்காமல் தூங்கினாலும் நம்ம மாற்று மாத்திரம் விழிப்பு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கழுஸ் விசேஷம் 13:33.
0: அக்காலத்தை நீங்கள்,
1: அக்காலத்தை நீங்கள்
0: அறியாதபடியால்,
1: அறியாதபடியால்
0: எச்சரிக்கையாக இருங்கள்,
1: எச்சரிக்கையாக இருங்க. அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியால் இங்கே விழித்திருங்க. நான் அங்கே என்ன சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்தை அறியாதனால நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எப்போ வருவார் நமக்கு தெரியாது, நம்ம தப்பித்து கொள்றதுக்கு தேவன் ஒரு வழியை சொல்கிறாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம தப்பி சொல்கிறதுக்கு லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
0: ஆகையால்,
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற,
1: இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவங்களே என்ன பழுக்கு என்ன செய்வேன் எப்பொழுதும் செவ் பண்ணி விழித்திருங்கள். எப்படி என்ன நம்பா ஜபம் பண்ண விழித்திருக்கணும். கத்தர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. முதல் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டோட வசனத்தை கை கொள்ளணும். மூணாவது ஆண்டோர் கொடுத்த கிரீடம்னு பரிசுத்தாவியானவரை அவிழ்த்துப்படாது காத்துக்கணும். நாலாவது என்ன செய்யணும், ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். கத்தர் சீக்கிரம் வரப்போறாரு. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. கருத்து கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா.

0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வருகையிலே பங்கு பெறுவதற்கு தான் நமக்கு நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் கோடிட்டு காண்பித்தார். ஏன் தாமதம் பண்ணுகிறார்? நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலத்தில் கர்த்தர் சீக்கிரம் வருவார், தாமதம் பண்ண மாட்டார், நம்மை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, நீ மாற்றுமப்பா. முதலோ சொன்ன சபையை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தமல்ல இன்னும் பரிசுத்தமாகட்டும். வாய் திறந்து சொல்லமா, தேவனே என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கை, சிந்தனை, நடை, உடை, பாவனை எல்லாம் பரிசுத்தமாக மாறணும் ஆண்டவரே. கேளுவோம், கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, எல்லாம் கேட்கலாமா? என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ரெண்டாவது சொன்னார், இவ்வளோ சீக்கிரமாக வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனம் கை கொள்கிற பாக்கியவான்கள் வசனங்களை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு நடக்க, அதை கை கொள்ள, அது கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தை கேளாதன் செம் அருவறுப்பானதுன்னு சொன்னீங்களே, வேத வசனத்திற்கு கீழ்ப்படியே அதை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவது சொல்ல, இது சீக்கிரமாக வருகிறேன், உன் கிரீடத்தை நீ காத்துக்கொள்ளு சொன்னார். கிரீடம் என்பது அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். சவுலன் அபிஷேகத்தை காத்து கொள்ளவில்லை, அந்த அபிஷேகம் தாவீதுக்குள் போய்விட்டது. அவர் அந்த கிரீடத்தை இழந்து போனார். தேவனே, என் அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. அசதியா இருந்து விடாதபடிக்கு, ஆவியால் அவித்து விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும். நான்கோ சொன்னார், இதோ சீக்கிரம் வருகிறேன், விழித்திருங்கள். சாயங்காலத்திலோ, சேவல்கூர் நேரத்திலோ, காலையிலோ, பகலிலோ, எப்பொழுது எஜமான் வருவார் என்று தெரியாது. ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, உன் வருகையில் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற அந்த உயர்ந்த நிலைக்கு நாங்கள் ஆயத்தம் இருக்கணும் ஆண்டவரே. ஜபம் பண்ணலாமா? நன்றி பரலோக பிதாவே. ஆமா ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவளோடு எதிர்பார்க்கிற கூட்டத்தில் நானும் நாங்களும் நிற்கணும் ஆண்டவரே. ஆவியும் மனமாட்டி வா என்கிறார்கள், இதை கேட்கணும் வா என்பனாக சொன்ன வாக்கின்படி நாங்கள் ஆயத்தமா அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும், நாங்களும் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் வசனத்தை நானும் நாங்களும் கை கொள்ளணும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த அபிஷேகமாகிய கிரீடத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஒருவராவது நாங்கள் கைவிடப்படக்கூடாது, எப்படியாவது ரகசிய வரைகளை பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. பாக்கியம் தாரு, சீக்கிரம் வருகிறேன்னு சொன்னீரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் உன் வருகை உறுதி என்று எங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறதப்பா, எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்து கொடுத்த அக்காவை இன்னும் வல்லமையை பயன்படுத்தும், பலப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பாங்க.
1: நன்றி ஓடுமை, துதிக்கிறமை, ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருக்கிறோமையா, நாங்கள் சித்தத்தை செய்ய எங்களை பலன் கொடுங்கப்பா. அவருடைய கரம் தாங்கட்டும். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்தும். தெய்வீக பிரசனை எங்களை மூடட்டும், அக்கினி மூடட்டும், கத்துடைய மகிழ் மூடட்டும், கத்துடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, அறிந்து கொள்ள, மென்பிக்குள்ள உமோடு இருக்க அப்பா, விழித்திருந்து ஜெபிக்க எப்போதும் நாங்கள் செபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு இருவை செய்யுங்க. உன்னதாவில சம்பூர் நிரப்புங்க, தேவ வல்லமையில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்துகளை மூடிக்கோங்க. வியாதியை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரக்கட்டி செவன்கட்டு உடைங்க. பிசாசுங்கிற அழிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்கப்பா. சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. எத்தனை குடும்பம் உடைஞ்சிருக்காங்க, அந்த குடும்பத்தை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. மகிப்படும்படியா ஜெபிக்கிறோம். குடிக்கிறவங்க விடுதலை பெறணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை பெறணும். கண்ணீர்லையும் வேதலை இருக்கு மக்கள் விடுதலை பெறணும். ஆத்தும கண்களை திறக்கணும். அறிவில் நிரப்பணும் ஐயா. அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பட்டி எறியும் வண்டி கொடுற யாவும் பாக்கி வந்து சொன்னீரேன். நாங்கள் அண்டி கொண்டு பாபி அப்பா, நாங்கள் சன்னிதானத்தில் கழிவுறணும் ஐயா. ஆவியில் நிறைஞ்சு நாங்கள் செபிக்கணும். உன்னதாவில் நிரப்பணும், உன்னதாக்கில் நிரப்பணும், தேவ பிரசனத்தை நிரம்பி இருக்கணும். காத்து கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தாவே நமக்கு அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஜீச ஜீச ஜீச ஜீச ஆசீர்வதிங்க. நாம் மகிப்படட்டும். தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. எல்லா கவலையும் காத்துக்கோங்க. எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க. அண்மையான காரிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, தேப்பு ரசனை எப்போது இருக்கட்டும் ஐயா, வழி நடத்தி காத்து கொள்ளுமை, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, சந்திக்க கிருபை தாங்க. ஆண்டவரேமே ஸ்தோத்திரம், எல்லா பொறுப்புகளையும் எடுத்து கொள்ளுங்க, எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம், யேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் எஸ்ரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.
5: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: தங்களின் ஏசுவின் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாறிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: மத்தியில் சுவிசேஷம் நம்ம ஆசிக்க கேட்ட 24:36.
3: அந்த நாளையும்
2: அந்த நாளையும்
3: அந்த நாளிகையையும்
2: அந்த நாளிகையும்
3: என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்.
2: அது ஒருவன் அறியா?
3: பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
2: பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டாங்க. அந்த நாளை யார் மட்டும் அறிய முடியும்? பிதாவாகி தேவன் மட்டும்தான் அறிய முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட ஆண்டு சந்திக்க ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் இப்போ என்ன இது நிறைவேறி கொண்டிருக்குது. வாசித்து பாருங்கள். மத்தியான சுவிசேஷம் 24:37-39 வாசிங்க.
3: நோவாவின்
2: காலத்தில் எப்படி நடந்ததோ
3: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: இது ஆண்டவர் இயேசுக்கிட்டே சொன்னாரு. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலயும் நடக்கும். பாருங்க எப்படியே
3: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
3: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள்
2: புசித்தும் குடித்தும்
3: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: இப்ப ஆண்டு சொன்னாரு, பெண் கொண்டு பெண் கொடுத்து குடித்து புசித்து என்னத்தை உண்போ. இப்ப பாருங்க, இப்பெல்லாம் பாருங்க, நிறைய பேரெல்லாம் வீட்டுல எல்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை.
3: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: பாத்தீங்களா? ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புசிக்கிறது, எண்ணெய் குடிக்கலாம், அங்க போலாம் விட்டு அங்க போயிட்டு வந்து எண்ணெய் புசிக்கலாம், அப்புறம் புசித்து குடித்து. இப்ப அப்படிதான் இருக்காங்க பாத்தீங்களா? சல பிரேளம் வாரிக்கொண்டு போறதுக்கு வரைக்கும் என்ன செய்யல, சன்னங்களை என்ன செய்யாம இருந்தாங்க, உணராம இருந்தாங்க. இப்ப மனுஷகுமாரன் காரத்திலையும் அப்படி, அது கடைசி அது வாசிமா,
3: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே உணராம இருக்கிற போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் அப்படியே நடக்கும். உணர்வு இல்லை, சன்னங்களுக்கு உணர்வே கிடையாது. புசித்து குளித்து பெண் கொடுத்து சன்னங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆத்தம பேத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம அரிச்சா எங்கே போகும்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றியே கவலை இல்லை. இந்த உலகத்திற்கு பேர் பூசித்து குடிச்சு பெண் கொண்டு பெண் கொடுத்து இதுதான் உலகத்தினுடைய உணர்வு இல்லை, ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. எப்போ ஆண்டவர் வருவார், நம்ம ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் ராட்சியத்துக்கு போகணும், இந்த ஆத்மா பற்றி யாருக்குமே அந்த கவலையே கிடையாது. நம்ம பாருங்கள் பிற்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னால் எதை செய்ய நம்ம எப்படி வாழ்வோம்னு சொல்லிட்டு பேங்கில் பணத்தை போட்டு வச்சிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆத்மா குறித்து யாருக்கு என்ன இல்லை, இல்லை என்ன இல்லை, கவலையே கிடையாது. நாளைக்கு இப்போ நாளைக்கு வேணும், நம்ம பின்னால் எப்படி நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்போயே பணத்தை போட்டு சேர்த்து வச்சிட்றாங்க. ஆனால் பின்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான அதை குறித்து என்ன சொல்லணும், மக்களுக்குள்ள உடைய ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு எல்லோரும் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது, அதை சொல்லிட்டேன். பிதா ஒருவனை தவிர யார் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. மத்தியில் சுவிசேஷம் நம்ம வாசிக்க கட்ட 24:7.
3: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
2: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ ஒருத்தர் பார்த்தா என்ன செய்யல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
3: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
2: இப்ப பாத்தீங்களா, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்புறம் இப்ப சீனா நம்ம தேசத்து மேல, தைவான் தேசம், இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடங்கி கொண்டிருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு பிரம ராஜ்யமும்,
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
2: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
3: பூமி அதிர்ச்சிகளும்,
2: பூமி அதிர்ச்சியும்
3: பல இடங்களில் உண்டாகும்.
2: பல இடங்களில் உண்டாகும், பூமி அதிர்ச்சி இல்லாத வாரமே கிடையாது. நாலுன்னு சொல்ல எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி அதிகமா உண்டாகிட்டு தான் இருக்குது. பஞ்சங்கள் சில பஞ்சம், பாகிஸ்தான பஞ்சம், நம்ம நாட்டிலேயே கூட திருப்பூர்ல எல்லாம் வேலையை நிப்பாட்டி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை நிறைய பேர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம், நிறைய மெல்லாம் மூடி இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது நம்ம தேசத்துலேயும். இந்த பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ எல்லாமே நிறைய நடந்து கொண்டிருக்குது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட தேட வேண்டும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. கொள்ளை நோய் எவ்வளவு 2 வருஷத்துக்கு மேலே பாடாத பாடு எல்லாம் மட்டும் இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட நாட்கள் கடைசி விளநாடியில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வீட்டில் எல்லாம் குடும்பச்சம் பண்ணணும். அது மாத்திரல நல்லா எப்பயுமே ஆண்டு சந்திக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எதில் இன்னும் மனம் திரும்பணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நம்ம எங்கே தான் ரொம்ப நாள் வாழ போகிறோம், பரலோகத்தில் தான் யுக யுகமாக வாழ போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்கிறாங்களே பிற்காலத்துக்கு ஏதாவது சேமிச்சு வைக்கணும் பணத்தை பேங்கில் சேமிச்சு வைக்கணும், இல்லை பின்னால் யார் பார்ப்பா, பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம முடியுமா அந்த காலத்து பிள்ளைங்கள அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேட்குறோம். ஆனால் அது கரெக்டு தான். அதோட நம்ம பரலோகத்தில் வாழணுமே, அங்கே என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், என்ன கத்திற்காக என்ன செஞ்சுருக்கோம், ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கோமா, இல்லை ஏதாவது கத்திற்காக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கியிருக்கிறோமா, இல்லை நம்ம ஆண்டவருக்காக எதாவது செஞ்சுருக்கிறோமா, ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, பைபிள் அதிகமாக வாசிக்கிறோமா, குடும்பச்சாவம் வீட்டில் நடக்குதா, சிந்திச்சு பாருங்கள் எத்தனை குடும்பத்தில் குடும்பச்சாவம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும் தான் நினைக்கிறோம். கத்து ராஜ்யத்துக்கு பாருங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம், யோசித்து பாருங்க. அன்று சொன்னவங்க பொக்கிசத்தை இங்கே சேர்த்து வைக்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் சாரி மத்தியமைச்சு விசேஷம் 19:19.
3: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
2: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்க வேண்டாம்.
3: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
2: இங்க பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
3: இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
2: இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
3: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
2: பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
3: அங்கே பூச்சியாவது,
2: அங்கே பூச்சியாவது,
3: துருவாவது,
2: துருவாவது,
3: கெடுக்கிறதும் இல்லை,
2: கெடுக்கிறதும் இல்லை.
3: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
2: அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை.
3: உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ,
2: உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
3: அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
2: எங்க பொக்கிஷம் சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம இருதயம் என்ன செய்யும்? ஆண்டவரோடு சஞ்சித்து கொண்டே இருக்கும், ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். சரி, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். முதலா பார்க்குறோம், வாசிக்க கேட்ட ரெண்டு பேரின் புஸ்தகம் 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
2: எல்லாரும் எதுக்கு ஆண்டவர் இன்னும் அமைதியா இருக்கார் சொன்ன வாக்கு நிறைவேறதுன்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கேட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி,
3: நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
2: நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே மனம் திரும்ப உதவிச்சிங்கப்பா, நான் எதுலேருந்து திரும்பினேன் ஆண்டவரே, நான் எப்படி மாறணும், எனக்கு உதவிச்சிங்கப்பா. சர்ச்சைக்கு வரேன், காணிக்கெல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எதில் மனம் திரும்பினேன் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருவார். எதுலேருந்தெல்லாம் மனம் திரும்பணும், எதுலேருந்து எதுலேருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது இன்னும் சொல்லி நம்ம ஆண்டவர் கேட்டால் அவர் சொல்லித்தருவார். கேட்கும் நம்ம கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் சொல்லித்தருவார். இங்கே அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தியில் சுவிசேஷம் 4:17
3: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
2: சமீபித்திருக்கிறது
3: என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
2: மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். எதுல இருந்து? நம்ம கோபம், ஆண்டவரின் மேல் கோவப்படக்கூடாது, புறம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. ஆண்டவரே பிரிமில்லாத காரியம் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே நமக்கு எல்லாமே தெரியும், எது இதுலாம் நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நமக்கு இன்னும் அதிகமாக சொல்லித்தருவார். அவர்கிட்ட கேட்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம்தான், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு எல்லாமே சொல்லித்தருவார். ஏன்னா முந்தி உள்ள காலங்களில் ஆண்டவர் அறியாதவர்கள் போற இருந்தார். நம்ம பாவம் செஞ்ச காலங்களிலாம் அப்போ ஆண்டவர் அறியாத போகிறது. இப்பொழுது எல்லாரையும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17:30
3: அறியாமை உள்ள காலங்களை,
2: நம்ம எங்கள் காலத்தில் அறியாது உள்ள காலம். அப்போல்லாம் என்ன செஞ்சார்? தேவன் காணவரை போல இருந்தார்.
3: தேவன் காணாதவர் போல இருந்தார்.
2: இப்பொழுதோ
3: மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார்.
2: மனம் திரும்ப வேண்டும். எதில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கு. அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர்கிட்ட நம்ம வர முடியாது. அதான் சொல்றேன், எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எது எந்தெந்த காரியத்தில் திரும்ப வேண்டும் சொல்லி அந்தந்த காரியத்தில் திரும்பிட்டேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. நம்ம போகணும். இந்த உலக நம்ம சொந்தரில் உலகத்தில் 70 இல்லாட்டி 80 பலத்தின் மிகுதினால 70 இல்லாட்டி 80 அவ்வளோதான். பரலோகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? நித்திய நித்திய காலமாக பரலோகம். ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தின்படி நடந்தால் பரலோகம், அன்று வாக்குத்தத்தின்படி நடக்காட்டால் எங்கே போவோம்? யோசித்து பாருங்கள். அந்த ஆண்டவர் சொன்னார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 9:17
3: துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்.
2: பார்த்தீங்களா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவங்க, செபிக்காமல் துதிக்காமல் அவரை மறந்து, சரி அடுத்த வாரம் ஜெசிப்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து ஆண்டவரை மறந்து உலக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவோமானால் என்ன செய்ய முடியாது? கர்த்தர்லோகத்துக்கு போக முடியாது. அதுதான் கர்த்தர் திட்டமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கிற அனைவரும் தேவனை மறக்கிற எல்லா சாதியரும் எங்கே பண்ணுவாங்களா? உலகத்தில் தள்ளப்பட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் மறந்து வாழ்ந்தனால் போதும். ஏதோ சர்ச்சை போயிட்டு வந்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த தரம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மறக்காமல் ஆண்டவரோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, உங்களோடு நான் எப்போது இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாத போல். இப்பொழுதோ என்ன செய்யணும்? எல்லா சாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி,
3: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று,
2: மனம் திரும்ப வேண்டும் என்று
3: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்,
2: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், இங்க மாத்திரல உலகம் முழுவதற்கு பட்ட எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்
3: கட்டளையிடுகிறார்.
2: பார்த்தீங்களா, எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் தேவன் கட்டளையிடுற, மன திரும்புங்க. ஏன்னா மன திரும்ப இருக்கணும். எத்தனை பேர் செபிக்காமல் இருக்கிறோம்? 5 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? 10 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? செபிக்காமே நம்ம நாட்கள் எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணுறோம்? வீட்டில் குடும்பச்சோ இல்லை, செபிக்கிறது இல்லை, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், தேவையில் மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் பண்ண, அந்த நிலையை போயிடக்கூடாது. நம்ம இன்றைக்கி செபிப்போன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சேப்பா, இந்த நாளில் இருந்து எனக்கு செபிப்பேன் ஆண்டவரே, நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்போ. அந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் என்ன செய்ய ஒரு நாள் கடந்து போயிடும். நம்ம செபிக்கணும். ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 25:13 முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க, வாசிக்க.
3: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
2: மனுஷகுமார் வரும் நாளையாவது,
3: நாளிகையாவது,
2: நாளிகையாவது,
3: நீங்கள் அறியாமிருக்கிறபடியா,
2: நீங்க அறியாம இருக்கிறபடியா
3: விழித்திருங்கள்,
2: விழித்திருங்கள், விழித்திருங்க, தூங்காமையா, டெய்லி விழித்திருக்க, டெய்லி விழித்து விழித்து இருக்க முடியுமா? இல்லை, தூங்கணும். அதுதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நானும் நான் நித்திரை செய்ய இருதயமோ விழித்திருந்து,
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
2: என் இதயமோ விழித்திருக்கு. உன்னத பாட்டு 5:2
3: நான் நித்திரை பண்ணினே,
2: நான் நித்திரை பண்ணினே,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
2: என் இதயமோ. நித்திரை பண்ணணும், நம்ம இறுதி விழிப்பா இருக்கணும். இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்களா? பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நீ துதிக்கிறோமே, சௌத்திரிக்கிறோமே. ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஐயா, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. அப்பா, அமை துதிக்கிற என்ன வியாதி இல்லாமல் சுகமாக்குங்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசனி அழித்து போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்கப்பா. உழித்துக்குறமா கூட கிரீச்சர் சாத்து அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தில், வேலை இல்லாத மக்களுக்கு வேலைக்கு போடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அப்பா, எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்கப்பா, கண்ணீர் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாற்றிடுங்க, கண்ணீர் துடைச்சிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, அமை துதிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமான நிழலில் சொன்னீரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தகப்பனே, மே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் தேவன ஆவியானவர் இறங்கி அப்பா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய செபிக்கிறோம். தீர்க்க தரிசிகள் எழுப்புங்க, சுவிசேஷர் எழுப்புங்க ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் எழுப்புங்க ஆண்டவரே, உங்கள் பிரயோஜனமான பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும், ஊழிஞ்சல் ஒவ்வொருவரும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலியாக மாற்றுங்க. நேசுடைய காரம் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அமைச்சத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO. அக்கௌண்ட் நம்பர் 1909100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.
4: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: தங்களின் எதிரின்கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
4: These people will proclaim my praises.
2: நம்ம செபிக்கிறதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற உலகத்துல.
4: The Lord keeping us to pray to him.
2: துதிக்க வேண்டும்.
4: We must praise him.
2: அதனால தான் தாவீது ராஜா சொன்னாரு.
4: So King David said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு
4: சொன்னாரு. I praise the Lord at all times, his praise will be all in all times in my mouth.
2: 40 வருஷமா 6 மாசம் ராஜாவா இருந்தாரு.
4: He was a king of 40 years and 40 months.
2: அவர் வேலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா?
4: He had many works.
2: அந்த சூழ்நிலையில தான் சொன்னாரு.
4: In that situation he said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், அவர் துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொல்லி.
4: I praise the Lord at all times, his praise will be in my mouth always.
2: இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா?
4: Second, what should we do?
2: முதல்ல நாம ஜெபம் பண்ண வேண்டும்.
4: First we must pray.
2: ஜெபத்தில் உறுதியாய் தரித்து.
4: We must be steadfast in our prayers.
2: இரண்டாவதாக,
4: Second,
2: பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்?
4: What should we do to in order to stand against Satan?
2: 1 பேதுரு
4: 1 Peter
2: 5:9
4: 5th chapter
2: 9th verse.
4: 9th verse.
3: விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
2: பார்த்தீங்களா, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
4: Resist him steadfast in faith.
2: அதான் சொன்னார், லோகங்களே பரலோகத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவங்கள உங்களுக்கு ஐயோ, பிசாசன் கொஞ்ச காலம் விட்டு மாத்து உண்டு உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்டோம்.
4: Rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you having great wrath, because he knows that he has a short time.
2: முதலாவது ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must steadfast in our prayers.
2: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must steadfast in our faith.
2: ஆண்டவரே விசுவாசம் கேட்கணும்.
4: Let us ask the Lord our faith.
2: அவர்தான் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும்.
4: He is the creator and finisher of the faith.
2: விசுவாசம் தாங்க ஆண்டவரே.
4: Lord give me the faith. Lord, give me the faith. We must ask that.
2: யூதாவின் புத்தகம்
4: Jude
2: 1 அதிகாரம்
4: First chapter.
2: ஒரே அதிகாரம் தான்.
4: There is only one chapter.
2: 20th வசனம்
4: 20th verse.
3: நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
2: விசுவாசம் என்ன செய்யணுமா நம்மள என்ன செய்யணும்னா உறுதிப்படுத்திக் கொண்டு
3: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி
4: But you, beloved, building yourselves upon your most holy faith, praying in the Holy Spirit.
2: மகா பரிசுத்த விசுவாசமால உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
4: We must build ourselves on the most high faith.
2: நம்ம விசுவாசத்தை மேல உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong on our faith.
2: ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாரும்.
4: Lord give me

0: காரியம்.
1: தட் இஸ் நாட் பிளஷர் டு லார்ட் விதவுட் அவர் ஃபெய்த்.
0: விசுவாசம் மிக மிக மிக அவசியம்.
1: ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ்.
0: ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும்.
1: We must ask the Lord, Lord give me the faith.
0: எனக்கு விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாது.
1: We will not please the Lord without a faith.
2: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசிகளின் படியே நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை
0: சிலர்
2: தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
1: This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some having rejected concerning the faith have suffered shipwreck.
0: சொல்றாங்களே அனசாட்சியே இல்ல உங்களுக்கு.
1: People are saying there is no conscience in them. They are doing like this.
0: அப்படி சொல்றாங்களா இல்லையா?
1: Yeah, people say like this.
0: நாம் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும்.
1: We should keep our conscience.
0: மனசாட்சி கட்டுக்கொடுத்த தீபம்.
1: The lamp, the conscience is the Lord's given lamp for us.
0: அதுதான் இங்க சொல்றாரு. அதை மட்டும் கடைசியா வாசிப்பா. மனசாட்சியை தள்ளிவிட்டு
2: இந்த நல் மனசாட்சியை
0: மனசாட்சி மாத்திரல நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு
2: விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
0: விசுவாசமாக கப்பலை என்ன விசுவாசம் எதை குறிக்கிறது? கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
1: The faith denotes as a ship.
0: நல் மனசாட்சியை என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது.
1: We should not reject the conscience.
0: நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்கணும்.
1: We must ask the Lord daily.
0: ஆண்டவரே எனக்கு நல் மனசாட்சி தாங்கப்பா.
1: Lord give me the good conscience.
0: என் மனசாட்சி வந்து எந்த குறை இராதபடி என்னை காத்துக்கொள்ளும்.
1: There must not be lack in my conscience, Lord.
0: விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்.
1: Concerning faith have suffered shipwreck not happened in my life, Lord.
0: நம்ம அறியாம அந்த நல் மனசாட்சி கரப்படுத்த பேசா பாப்பா.
1: Satan will make to defile the good conscience.
0: நல் மனசாட்சியை நாம காத்துக்கொள்ளணும்.
1: We must keep the good conscience.
0: விசுவாசமாய் கப்பல் நாம காத்துக்கொள்ளணும்.
1: We must keep the faith as a ship.
0: விசுவாசத்தை பாசத்தை பவுல் எதற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்?
1: Paul denotes the faith to what?
0: கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
1: The faith is like a ship.
0: அப்ப நான் ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம்.
1: So we must ask the Lord, please give me the faith.
2: நிலைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
0: உனக்குள்ள நிலைத்திருக்கின்ற நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்லுகிறார்.
1: When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded in you is in you also.
0: நமக்கு நல் மனசாட்சியை நாம் சேதப்படுத்தக்கூடாது.
1: We should not spoil our good conscience.
0: விசுவாசத்தை சேதப்படுத்தக்கூடாது.
1: We should not spoil our faith.
0: விசுவாசம் எப்படி இருக்கணுமா?
1: How should we must be in our
0: faith? உறுதியா இருக்க வேண்டும்.
1: We must strong, steadfast in the faith.
0: விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எது தின்றாலும் ஓடி போயிடுவா.
1: When we steadfast in our faith, Satan will flee away from us.
0: முதல் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: First we must be strong in our prayer.
0: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: Second we must be steadfast in our faith.
0: மூன்றாவது எதில உறுதியா இருக்க வேண்டுமா?
1: Third in what we must steadfast.
0: நாம் வாசிக்க கேட்ட புத்தகம்
1: we hear the words.
0: ரெண்டு பேதும் புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனம்.
1: Second Peter 1 and 12.
2: இது நிமித்தம்
0: இவைகளை நீங்கள் அறிந்தும்
2: நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற
0: சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும்

0: சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தோம்.
1: Therefore, I will not be negligent to remind you always of these things, though you know them and are established in the present truth.
0: நம்ம சத்தியன புள்ள பைபிள் வாசிக்கலையே.
1: We did not even read completely the Bible, no?
0: எப்படி நான் உறுதியா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா?
1: How can I be strong in this? You are thinking?
0: பரிசுத்த பேதுரு எழுதுறாரு.
1: Peter writes.
0: நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உரியை தரித்திருங்கன்னு சொல்றாரு.
1: Established in the present truth which you know.
0: இப்போ எது வரைக்கும் அறிஞ்சிருக்கோம்?
1: How much we knew?
0: அதுல உரியா இருக்க வேண்டும். சத்தியத்துல உரியா இருக்க வேண்டும்.
1: All these truths.
0: முதல்ல ஜெபத்துல உரியா இருக்கணும்.
1: First we must steadfast in our prayers.
0: ரெண்டாவது எதுல உரியா இருக்கணும்?
1: In what we should
0: விசுவாசத்துல உரியா இருக்கணும்.
1: In faith we must steadfast.
0: மூன்றாவது
1: third
0: சத்தியத்துல உரியா இருக்கணும்.
1: We must steadfast in our truth.
0: நிறைய பேர் சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல.
1: Many people are not reading the truthful Bible.
0: அப்படி இருக்கவே கூடாது.
1: We should not be like that.
0: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says.
0: நீதிமொழியின் புத்தகம்.
1: Proverbs.
0: 28th அதிகாரம்.
1: 28th chapter.
0: 9th வசனம்.
1: 9th verse.
2: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது.
1: One who turns away his ear from hearing the law, even his prayer shall be an abomination.
0: நாம் வசனத்தை கேட்க வேண்டும்.
1: We must hear the verses.
0: வாசிக்க வேண்டும்.
1: We must read the verses.
0: தேவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: We must know about the Lord.
0: இப்போ ஒருத்தர் யாராவது இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு கேட்கறாங்க.
1: Somebody asks us what kind of man he is. What will we say? Even we knew about them a little, but we say he is good.
0: இப்ப இயேசுக்கு எப்படிப்பட்டவன் தெரியும் என்ன செய்ய வேண்டும்?
1: If you want to know about the Lord Jesus Christ, what should we do?
0: பைபிள் அதிகமா வாசிக்க வேண்டும்.
1: We must read the Bible more and more.
0: வாசிக்கிறது மட்டும் இல்ல,
1: not only reading the Bible.
0: அதனை தியானிக்க வேண்டும்.
1: We must meditate all the verses of the Bible.
0: தியானிக்கிற மட்டும் இல்ல,
1: not only meditating the reading.
0: வசனத்தை வளை வாங்கி வர வேண்டும்.
1: We must have longing on the verses.
0: தாக வர வேண்டும்.
1: We must have thirst on the verses.
0: வசனத்தை தாகம் வாங்கிலாட்ட ஆண்டவர் நம்மை விட்டுவாரு.
1: Without thirst and longing on the verses, the Lord will leave us.
0: அதனால வசனம் கால்கள் தீபம் பாதைக்கு வெளிச்சம்.
1: So the Bible says that the verses of the Lord is a lamp for our feet.
0: கர்த்தருடைய பரலோகத்துக்கு போறது கர்த்தருடைய வசனம் தான் காலில் தீபம் பாதைக்கு வெளிச்சம்.
1: To go to the heaven, the verses of the Bible is the lamp and the light.
0: வசனம் அதிகமாக வாசிக்க வேண்டும்.
1: We must read the Bible more and more.
0: சத்தியத்தில் என்ன செய்ய உறுதியா இருக்க வேண்டும்.
1: We must establish in our truth.
0: மத ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
1: First we must strong in our prayer.
0: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
1: Second we must steadfast in our faith.
0: மூன்றாவது என்ன செய்யணும்?
1: Third what should we do?
0: சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: We must be strong in the truth.
0: தீத்தின் புத்தகம்
1: Titus
0: 1 அதிகாரம்
1: First chapter
0: 9th வசனம்
1: 9th verse.
2: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்.
0: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும்.
1: Holding fast the faithful word.
0: ஆரோக்கியமான உபதேசம்.
1: That is a faithful word.
0: நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொன்னா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல வேண்டும்.
1: When we want to counsel others, we must give the counsel with the faithful word.
0: ஆரோக்கியமான உபதேசம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும்.
1: We should give the teaching of the faithful word.
0: ஏதோ ஒன்னு சொல்லிர கூடாது.
1: We should not say this and that.
0: ஆரோக்கியமான உபதேசம் சொல்ல வேண்டும்.
1: We must give the faithful word to the people.
0: அதான் பரிசுத்த யோவான் எழுதுகிறாரு.
1: So John says.
0: யோவான் சுவிசேஷம்
1: the gospel of John
0: 8th அதிகாரம்
1: 8th chapter
0: 32nd வசனம்
1: 32nd verse.
2: சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
1: And you shall know the truth and the truth shall make you free.
0: சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
1: When we know this truth, then it will deliver us.
0: பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சத்தியம் ஒன்று மாத்திரம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
1: The truth can free us from all evil things.
0: அது ஆண்டவரே இயேசுகிட்ட சொன்னார்.
1: So the Lord Jesus Christ said,
0: சத்தி தெரிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி.
1: And you shall know the truth and the truth shall make you free.
0: சத்தி வசனம் நமக்குள்ள இல்லைன்னா எப்படி நம்ம விடுதலையாக்க முடியும்?
1: If there is not the truthful word in our heart, how can we be free?
0: சகோதர சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே,
1: my beloved brothers and sisters, fathers and mothers,
0: வசனத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: We must be established in our, in the truth.
0: மத ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: First we must stand fast in our prayer.
0: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: Second in faith.
0: மூன்றாவது சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: Third in truth.
0: கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாரா?
1: Who will the Lord look?
0: ஏசாயின் புத்தகம்
1: ஐசாயா
0: 66 அதிகாரம்
1: 6th chapter
0: 2nd வசனம்
1: second verse.
2: என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: I will look who trembles at my word.
0: வசனத்தை வாசிக்கிறவங்களோட இங்க சொல்லல.
1: He is not saying that read the Bible.
0: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: I will look the people who tremble at my word.
0: கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நடுக்க நமக்கு வரணும்.
1: We must have tremble on the word of the Lord.
0: ஆண்டவரே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே.
1: Lord, teach me according to do according to your will, Lord.
0: உம்முடைய நல்ல ஆவியினால் என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே.
1: Kindly guide me in according to your good spirit, O Lord.
0: வசனத்துக்கு நடுங்க வேண்டும்.
1: We must tremble for the word.
0: நான் வந்து
2: உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும்,
0: நீங்கள்
2: ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று.
0: நம்ம எல்லாம் சரிமா, சபையில எல்லாரும் ஒரே ஆவியில எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்க வேண்டும்.
1: Only let our conduct be worthy of the gospel of Christ, so that whether I come and see you or am absent, I may hear your affairs, that you stand fast in one spirit and with one mind, striving together for the faith of the gospel.
0: கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். எங்களுக்கு செபிக்கீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம். சீவுள்ள பிதாவே, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம் அப்பா, கெஞ்சுறோம். பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க. செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மை ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொருவரும் வியாதியும் குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையும் மை துதிக்கிறோம். கால்வழியை குணமாக்குங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையும் ஸ்தோத்திரம். எத்தனையோ கொள்ளை நோய் வருதுப்பா, அதுலேருந்தெல்லாம் நீ பிள்ளைகளை விடுவித்து காத்து கொள்ளுங்கப்பா. பந்தரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க எஸ்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க எஸ்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் எஸ்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க எஸ்ப்பா. சமாளாத மக்களுக்கு சமாளி தாங்க அப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க எஸ்ப்பா. ஐயாமை துதிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க எஸ்ப்பா. கத்துடைய கரம் தாங்கணும் ஐயா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்ப்பா. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாரும். உங்கள் மகத்தும்ல நாமத்தை மகிப்படுத்துங்க. தேவ பிரசனத்தில் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க எஸ்ப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்ப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியிச்சிரு தேவன் நீங்கப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும், நல்லா படிக்கணும். எல்லா பிள்ளைகளாலும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. அன்றுவரே உண்மை நோக்கி கூப்பிடும் போது அவங்களை நிச்சயமாக ஆசீர்விப்பீங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்தூட்டி உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை
4: அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் பிஏஆர்பி 0 COONOO, அக்கௌண்ட் நம்பர் 1 0 4 9 0 1 0 0 0 0 2 2 2 9. மே காட் பிளஸ் யூ.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
6: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
7: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
9: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
10: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த மூன்று நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார மூணு நாட்கள் மற்றும் மூன்று இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர் தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த இரண்டு தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருக்கிறார். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரச வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த மூன்று நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடம் இருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க. மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவை உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார், மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவளுடைய அதிகாரம் முற்றிலும் உடைஞ்சு விட்டுக. ஆனால் உலகில ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல. அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிடச் செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயும் இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலகின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3 நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4 முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4 சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3 நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2 பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கழுத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது, அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க, ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் 100 கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடியஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹாரிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹாரிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹாரிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்ல. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னைப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர் தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவ என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படை தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றுவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு, சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை, விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
9: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
11: பூமி இன்னும் இளம் நிலையில் இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் முத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதில் இருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். அனைத்து ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகன் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதியா உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தாய். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பணிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராம துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியக வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லையில்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன, முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிட்டு, இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன், ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன், நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ள உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது, நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10 மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டுனா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும், முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார், இருளை எதிர்கொண்டார், மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமோ இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல, அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வை மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார், அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியே தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தள்ளுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க, அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றுல மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றதை போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இள வயதுல இருந்த போது முகத்துல அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாமை தயங்கினார், ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுந்துவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம், யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிறார். லாமேக் தலைய குலுங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர் யார் எது இறந்தார்? பலர் இறந்தாரிடம் மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்தார். சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள். மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறார்? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது.

இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மேதுசிலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பதா. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராம வளர்ந்தது, பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின, இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதுசலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக் மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீது அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்க கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திரும்பி வந்தபோத கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார், சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார், நிறுத்த முடியாம. அது காற்றை பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது, ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் நீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார். அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரிச்சார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ இரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது, அது ஒரு சில. யாரோ ஒருவர் பதிலளித்தார், அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரணியரு. சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள், மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா
ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது. கடவுள் மிக அருகில் வந்துவிட்டார்.

என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம். எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயத தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்பல் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பால் ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தை தொட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். எனக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றா தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்கள் எங்கிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக் அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறைய ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும் பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும் குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவன் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசேலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. பிறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமைக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒலி ஒரு பிளவு போலவும் முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவும் இருந்தது. லாமேக் தம் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமைக்கு அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல் மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தார். அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும்.
வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகன மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையில் இருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலை குனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல. ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்கள்ல அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடி கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவில் ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார். இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார். அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல. அவ புக போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதையை பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரி ஒன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார்.
ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும், எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாகவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒலிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்க எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி, அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, பேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டும் இல்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவை பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டமா என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை, அவர் தொடர்ந்தார்.
மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம் அது தேவனுடைய வார்த்தையை சத்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனா காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்துல அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்துல ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய்? மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகலிடம். எதிலிருந்து புகலிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. கேலி செய்தாலும் கூட காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியது. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கழுவிகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்துல ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுன. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும், நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனால் அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார்.
மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள். காற்றில் மெதுவான காலடி சப்பன். மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம். தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இறுக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை. கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன. ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன. சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன.
சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா, பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள், இப்போது நோவா விலங்குகளின் மெய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அந்த முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடவுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமிக் ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்வியை உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா, கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா, உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருங்க. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள், நினைவு, மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்லை. அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள், ஆனால் அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள், ஆனால் தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 1990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாயிருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா, பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனித்தார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது, ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3. படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோண்டனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒண்ணு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின.
அவை கலங்கிவிடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ள தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக அவசரமின்றி இரக்கமின்றி காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா? இப்போது அது வெறும் மரம் அங்க, அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர், மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல, அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜன என் காலடியில நிலத்தாதரவைத்தது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிற. சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேல இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கு இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் அன்றி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தரத்தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட.
அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல, ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகலினோ. பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒண்ணுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள், பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலான் நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைத்தார். அமைதியை நிமித்தார், குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணும் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகர தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்துவிட்டதா. பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்தது அவர் பொறுமையுடன் இருந்ததார். 99 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

0: கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: பிரபு கே பவித்ர நாம் கி ஜெய ஹோ.
0: நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: ஹம் யேசு மசீஹ் கே நாம் பர் ஷோ தேக்னே வாலே சபி லோகோ கா ஸ்வாகத் கர்தே ஹை.
0: கர்த்தர் தந்த வசனம்,
1: பரமேஸ்வர் த்வாரா தியா கயா ஸ்லோக்,
0: வெளிப்படுத்தின விசேஷம் 22:7.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: பிரகாஷித் வாக்கிய 22:7 தேக் மே சீக்கிர ஆனே வாலா ஹூ.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: பிரபு யேசு மசீஹ் த்வாரா கியா கயா ஹர் வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
0: லூக்கா சுவிசேஷம் 21:11.
1: லூக்கா கா சுசமாச்சார் 21:11.
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
1: ஓர் படே படே பூமி டோல் ஹோங்கே ஓர் ஜகே ஜகே அகால் ஓர் மரியா படேங்கி ஓர் ஆகாஷ் மே பயங்கர் பாத்தே ஓர் படே படே சின்ஹே பிரகட் ஹோங்கே.
0: ஆம் அருமையானவர்களே,
1: பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது.
1: பிரபு கா ஹரேக் வச்சன் பூரா ஹோ ரஹா ஹை.
0: நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தம் இருக்க வேண்டும்.
1: ஹமே ஹர் தின் தயார் ரஹனா சாஹியே.
0: ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது.
1: ஹம் நஹி ஜான்தே கி பிரபு கப் ஆயேங்கே.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
1: பரமேஸ்வர் கா வச்சன் அப் பூரா ஹோ கயா ஹை.
0: நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: ஹமே தயார் ரஹனா சாஹியே.
0: யோவான் சுவிசேஷம் 14:3.
2: நான் போய் உங்களுக்காக
0: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
2: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
1: யூஹன்னா அத்தியாய சுசமாச்சார் 14:3. ஓர் யதி மே ஜாகர் தும்ஹாரே லியே ஜகஹ் தயார் கரூ தோ ஃபிர் ஆகர் தும்ஹே அப்னே யஹான் லே ஜாஊங்கா கி ஜஹான் மே ரஹூங் வஹான் தும் பீ ரஹோ.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, என்னுடைய அன்ப,
1: கியா தும்னே தேகா பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: நம்ம வந்து அவர் கூட இருக்க வேண்டும் தான் அந்த விரும்புகிறார்.
1: பிரபு சாஹதா ஹை கி ஹம் உஸ்கே சாத் ரஹே.
0: அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: தோ ஹமே ஜோ கர்னா ஹை வே ஹர் தின் தயார் ரஹனா ஹை.
0: ஆண்டவர் வரப்போறார் பாத்தீங்களா.
1: கியா தும்னே தியான் தியா கி பிரபு ஆ ரஹே ஹை.
0: ஜி, அவர் சந்திக்கல் நம்ம என்ன செய்யணும்,
1: உஸ்ஸே மில்னே கே லியே ஹமே கியா கர்னா சாஹியே.
0: லூக்கான் சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: லூக்கா கா சுசமாச்சார் 24:24. இஸ்லிய ஜாகதே ரஹோ ஓர் ஹர் சமய பிரார்த்தனா கர்தே ரஹோ கி தும் இன் சப் ஆனே வாலி கட்னாவோ சே பச்னே ஓர் மனுஷ்ய கே புத்ர கே சாம்னே கடே ஹோனே கே யோக்ய பனோ.
0: அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்.
1: உஸ்கே சாம்னே கடே ஹோனே கே லியே க்யா கர்னா ஹோகா, ஹமே ஹமேஷா பிரார்த்தனா கர்னி சாஹியே ஓர் தேக்னா சாஹியே.
0: ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரியே எல்லாம் ஜெபித்து போனார்.
1: கியூகி பிரபு யேசு நே ஏக் ஆதாஷ் கே ரூப் மே ஹமாரே லியே பிரார்த்தனா கி.
0: அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: எப்போதும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: ஜெபிச்சாதா அவர் அருகே நம்ம போக முடியும். அதனால ஜெபிக்கணும்.
1: கேவல் பிரார்த்தனா கே மாத்யம் சே ஹி ஹம் உன்கே குப் ஆகமன் மே ஷாமில் ஹோ சக்தே ஹை.
0: எப்படி ஜெபிக்கணும் பாருங்க,
1: தேகே பிரார்த்தனா கேசே கரே.
0: குலோசேர் புஸ்தகம் 4:2.
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: ஸ்தோத்திரத்துடன்
2: ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: குருசியோ அத்தியாய 4:2. பிரார்த்தனா மே லகே ரஹோ ஓர் தன்யவாத் கே சாத் உஸ்மே ஜாக்ரித் ரஹோ.
0: நீங்க நினைக்கலாம், நாங்க வேலைக்கெல்லாம் போகணுமே, நாங்க ஆபீஸ் போகணும், எப்படி நாங்க ஜெபிக்க முடியும் இடைவிடாம.
1: ஆப் சோச் சக்தே ஹே கி ஹமே காம் பர் ஜானா ஹோகா, ஹமே ஆஃபீஸ் ஜானா ஹே, ஹம் பினா ருகே பிரார்த்தனா கேசே கர் சக்தே ஹே.
0: நம்ம கை வேலை செய்து இதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: ஹமாரே ஹாத் காம் கர் ரஹே ஹே, ஹமே அப்னே பீதர் பிரபு யேசு மசீஹ் சே பாத் கர்தே ரஹனா சாஹியே.
0: அத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கன்னு சொன்னார்.
1: பிரபு யேசு மசீஹ் நே யூங் கஹா, நிரந்தர் பிரார்த்தனா கர்தே ரஹோ, தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
0: தாவீது சொன்னார் 34:1.
2: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி
0: எப்போதும்
2: என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
1: ஸ்துதி ஒரு ஸ்துதி கர்னி சாஹியே. 40 டேவிட் நே கஹா பஜன் சம்ஹிதா 34வா மே ஹர் சமய யெகோவா கோ தன்ய கஹா கருங்கா உஸ்கி ஸ்துதி நிரந்தர் மேரே முக் சே ஹோதி ரஹேகி. பிரிய பாயியோ ஓர் பெஹனோ,
2: தாவீது ராஜா பெரிய ராஜாவா இருந்தாரு.
1: தாவூத் ஏக் மகான் ராஜா தா.
2: அவர் சொல்றாரு எக்காலத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரிப்பா, அவர் துதி எப்போது வாயில இருக்குன்னு.
1: மே சர்வதா யெகோவா கி ஸ்துதி கர்த்தா ரஹுங்கா ஓர் உஸ்கி ஸ்துதி சதைவ் மேரே முக் சே ஹோதி ரஹேகி.
2: அப்ப நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கணும், ஜெபிச்சா அவருக்கு முன்பா நிற்க முடியும்.
1: இஸ்லிய ஹமே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே, யதி ஹம் பிரார்த்தனா கர்த்தே ஹேன் தோ ஹம் உஸ்கே சாம்னே கடே ஹோ சக்தே ஹேன்.
2: என்னதான் ஜெபிக்கிறது,
1: ஹமே கிஸ்லிய பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: மத்தியின் புஸ்தகம் 2:1-2.
3: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும்
2: பண்ண வேண்டும்
3: நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும்
2: கலகமில்லாமல்
3: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
2: ராஜாக்களுக்காகவும்
3: அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்
1: ஏக் தீமுக்தியுஸ்கி புஸ்தக் ஹே அத்யாய 2:1-2. அப் மே சப்சே பஹிலே யே உபதேஷ் தேதா ஹூ கி பின்தி ஓர் பிரார்த்தனா ஓர் நிவேதன் ஓர் தன்யவாத் சப் மனுஷ்யோ கே லியே கியே ஜாயே ராஜாவும் ஓர் சப் ஊஞ்சே பத் வாலோ கே நிமித் இஸ்லியே கி ஹம் விஸ்ராம் ஓர் தன் கே சாத் சாரி பக்தி ஓர் கம்பீர்தா சே ஜீவன் பிதாயே.
2: பாத்தீங்களா அருமையானவர்களே,
1: பாயும் ஓர் பெஹனோ,
2: எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும்.
1: ஹமே சபி மனுஷ்யோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே,
2: உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும்,
1: உன்கி ஸ்துதி கர்னி சாஹியே.
2: நம்ம அமைதியில இருக்கணும், அமைதியில நம்ம சமாதானமான உலகத்துல வாழணும்னு சொன்னா,
1: அகர் ஹமே இஸ் துனியா மே சாந்தி சே ரஹனா ஹே,
2: பிரதமருக்காக ஜெபிக்கணும்,
1: பிரதான மந்திரி கே லியே பிரார்த்தனா கரே.
2: நம்ம எல்லா அதிகாரம் உள்ள ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம அத்தியமச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமாரே கேந்திரிய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கரே.
2: நம்ம எல்லா மாநில அமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சபி ராஜ்ய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம கலெக்டருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே அப்னே ஜிலா கலெக்டர் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும்,
1: ஹமே சப் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம இடவிடாம செபிக்கணும்,
1: சமஸ்த மானவ ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
2: ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருக்கணும்,
1: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
2: எல்லா மனிதருக்காவும் செபிக்கணும்,
1: ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
2: அதிகாரம் யாவருக்காவும் செபிக்கணும்,
1: உன் லோகோ கே லியே பிரார்த்தனா கரே ஜின்கே பாஸ் அதிகார் ஹே.
2: நம்ம பிரதமருக்காவும் செபிக்கணும்,
1: ஹமே அப்னே பிரதான மந்திரி கே லியே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: அது மாத்திரம் இல்ல, எபேசியர் புஸ்தகம் 6:18.
3: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: இப்பிசியோ கி புஸ்தக் கா 6:18 பிரகார் சே ஆத்மா மே பிரார்த்தனா ஓர் பிந்தி கர்தே ரஹோ ஓர் இசிலியே ஜாக்தே ரஹோ கி சப் பவித்ர லோகோ கே லியே லகாதார் பிந்தி கியா கரோ.
2: பாத்தீங்களா
1: பாயும் ஓர் பெஹனோ,
2: பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்கணும்,
1: சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
1: ஹம் ஜோ சோச்தே ஹேன்,
2: நமக்காக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கணும், ஊழியக்கார் ஜெபிக்கணும், அப்பதான் நம்ம விரும்புறோம்.
1: சந்தோ பிரபு கே சேவகோ கோ ஹமாரே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: அப்படி இல்ல, ஊழியக்காருக்காக பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும்,
1: ஹமே சேவகோ ஓர் சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: கட்டடி வேதம் சொல்லுகிறது, மன உறுதியோடு ஜெபிக்கணுமா, ஆவில் நிறைஞ்சி ஜெபிக்கணுமா.
1: பிரபு கா தர்ம கிரந்த் கேஹதா ஹே, ஹமே ஆத்மா கே சாத் பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: அப்படி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்.
1: ஜப் ஹம் இஸ் தரஹ பிரார்த்தனா கர்தே ஹே தோ ஹம் பிரபு கே ராஜ்யமே ஜா சக்தே ஹே.
2: இரண்டாவதாக எபிரேயர் புஸ்தகம் 10:37-38.
3: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார்,
2: தாமதம் பண்ணார்
3: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல்
2: என் ஆத்மா பிரியமாயிராதே என்கிறார்.
1: தூசரா இப்ரானியோ கி புஸ்தக் 10:37-38. சமய ரஹ கயா ஹே ஜப்கி ஆனே வாலா ஆயேகா ஓர் தேர் ந கரேகா ஓர் மேரா தர்மி ஜனவரி விஸ்வாஸ் சே ஜீவித் ரஹேகா ஓர் யதி வேஹ பீச்சே ஹட் ஜாயே தோ மேரா மன் உஸ்ஸே பிரசன்ன ஹோகா.
2: ஹமாரே மியானவர்களே,
1: பாயியோ ஓர் பெஹனோ,
2: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்துல வர போறாரு.
1: பிரபு யேசு மசீஹ் ஷீக்ர ஹி ஆயங்கே.
2: சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: உன்கா வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
2: நம்ம விசுவாசத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
2: நம்ம ஆத்மா பின்வாங்கி போயிட்டா நம்மள ஆண்டவருடைய ஆத்மா நம்மள பிரியமா இருக்காது.
1: மாம் பீச்சே ஹட்தி ஹை தோ பிரபு கி ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹோகி.
2: ஆண்டவரே விசுவாசை தாங்க. ஆண்டவரே
1: ஹே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: நமக்கு விசுவாசம் நாளுக்கு நாள் சோர்ந்து போயிடுறோம்.
1: ஹம் தின் ப தின் விஸ்வாஸ் சே தக்தே ஜாதே ஹை.
2: வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து சோர்ந்துடுறோம்.
1: ஹம் ஆனே வாலி சமஸ்யாவும் ஓர் சங்கர்ஷம் சே தக் ஜாதே ஹை.
2: விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
2: நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது.
1: ஹமே பீச்சே நஹி ஹட்னா சாஹியே.
2: நம்ம பின்வாங்கினா ஆண்டவராக இயேசு ஆத்மா நம்மளுக்கு பிரியமா இருக்காது.
1: யதி ஹம் பீச்சே ஹட்டேங்கே தோ ஹமாரே பிரபு யேசு மசீஹ் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன ஹோகா.
2: ஆண்டவர் கேப்போ, ஆண்டவரே விஸ்வாஸ் தாங்கே சப்பா.
1: ஆஓ ஹம் பிரபு சே பிரார்த்தனா கரே, பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: கேப்ரேன் புஸ்தகம்

0: பொறுமையோடே ஓடக்கடவோம்.
1: இப்ரானியோ அத்தியாய 12 ஸ்லோக 1. இஸ் காரண் ஜப்கி கவாஹோ கா ஐசா படா பாதல் ஹம்கோ கேரே ஹுவே ஹை.
2: ஆண்டவராகிய இயேசுக்கு நமக்கென்று ஓட்டத்தை நியமித்திருக்கிறார்.
1: ஹமாரே லியே ஏக் மார்க் நிர்தாரித் கியா ஹை.
2: ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி ஓட்டம்.
1: ஹர் கிசி கா பிரவாஹ் அலக் ஹோதா ஹை.
2: விசுவாசத்தை தொடங்குறவர் அவர்தான். அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். ஏன்னா கர்த்தர் வரப்போறாரு.
1: வஹி ஹை ஜோ விஸ்வாஸ் கி ஷுருவாத் கர்த்தா ஹை ஜிஸ்கே பிரதி ஹமே அப்னி நியத் ஜாதி மே ஹர் தின் தைரியே கே சாத் தௌட்னா சாஹியே க்யோங்கி பிரபு ஆ ரஹா ஹை.
2: அவர் வரும்போது நம்ம அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் இல்லையா?
1: வ ஆய தோ க்யா ஹமே உஸ்கே லியே தயார் நஹி ரஹனா சாஹியே.
2: ஆண்டவரே கேக்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாச தாங்க ஏசப்பா.
1: பிரபு சே பிரார்த்தனா கரே, பிரபு முஜே விசுவாஸ் தோ.
2: நீங்க எங்களுக்காக நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க ஏசப்பா.
1: யேசு ஆப்னே ஹமாரே லியே ஜோ தௌட் நியுக்த் கி ஹை உஸ்மே தைரியே கே சாத் தௌட்னே மே ஹமாரி மதத் கரே.
2: எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குதே, என்ன செய்யலாம் நினைக்கிறீங்களா? நம்ம ஒண்ணு செய்யலாம்.
1: முஜே கோய் விசுவாஸ் நஹி ஹை, தும்ஹே க்யா லக்தா ஹை மே க்யா கர்த்தா ஹூ.
2: 2 கொரிந்தியர் புத்தகம் 4 அதிகாரம் 13 வசனம்.
0: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
1: தோ கொரிந்தியோ அத்தியாய 4 ஸ்லோக் 13 ஹை. ஓர் இஸ்லிய கி ஹம்மே வஹி விஸ்வாஸ் கி ஆத்மா ஹை ஜிஸ்கே விஷய மே லிகா ஹை கி மேனே விஸ்வாஸ் கியா இஸ்லிய மே போலா சோ ஹம் பீ விஸ்வாஸ் கர்தே ஹை இஸிலியே போல்தே ஹை.
2: நம விஸ்வாஸின் ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: ஹமே விஸ்வாஸ் கி பாவனா பிராப்த கர்னி சாஹியே.
2: அசுதே நபிசேனு தாங்க ஏசப்பா, எங்க விஸ்வாசத்தின் ஆவி தாங்கப்பா, அப்பறம் வரியக்கு எங்க ஆயத்தம் இருக்க முடியும். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும்.
1: பவித்ர ஆத்மா கி அபிஷேக் கே லியே பிரார்த்தனா கரே. ஹமே விஸ்வாஸ் கி பாவனா கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே. தபி ஹம் ஆப்கி யாத்ரா கே லியே தயார் ஹோ சக்தே ஹை. ஹமே பிரதிதின் சுந்தனா சாஹியே.
2: கர்த்தர் நிச்சயமா தருவார்.
1: பிரபு அவஷ்ய தேங்க.
2: மொத பார்த்தோம்,
1: சப்ஸ் பெஹலே ஹம்னே தேகா.
2: நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்.
1: பிரார்த்தனா கர்த்தே ரஹனா சாஹியே ஔர் ஜாக்தே ரஹனா சாஹியே.
2: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
1: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஸ்திர் ரஹோ.
2: அது மாத்திரல, எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
1: கேவல் இத்னா ஹி நஹி பல்கி ஹமே சபி கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: ராஜாக்களுக்காக, அதிகாரம்ல யாவருக்காக ஜெபம் பண்ணணும்.
1: ராஜாவும் ஔர் சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கரே.
2: ரெண்டாவது,
1: தூஸ்ரா,
2: நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்.
1: விஸ்வாஸ் மே திருட் ரஹோ.
2: விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஆத்மா பின்வாங்கிரும்.
1: விஸ்வாஸ் தோடா பி கம் ஹோ ஜாயே தோ ஹமாரி ஆத்மா பீச்சே ஹட் ஜாயேகி.
2: கர்த்தர் ஆத்மா நம்ம பிரியமா இருக்காது.
1: நிச்சய பரமேஸ்வர் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹை.
2: அதனால விஸ்வாஸ் ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: அத ஹமே விஸ்வாஸ் மாங்கனா சாஹியே ஔர் உசே பிராப்த கர்னா சாஹியே.
2: ஆண்டவரே எனக்கு விஸ்வாஸ் தாங்க ஏசப்பா, சொல்லி நம்ம கேட்கணும்.
1: பிரபு முஜே விஸ்வாஸ் தோ. ஹமே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: ஏசப்பா நமக்கு விசுவாசத்தை தருவாங்க.
1: யேசு ஹமே விஸ்வாஸ் தேங்கே.
2: நம்ம ஜெபம் பண்ணுமா?
1: க்யா ஹம் பிரார்த்தனா கரே?
2: எங்க அன்பான இயேசுத்தி வழி நடத்துற கர்த்தாவே.
1: ஏ பிரபு ஜோ ஹம்சே பஹுத் பிரேம் கர்த்தா ஹை ஔர் ஹமாரா மார்க் தர்ஷன் கர்த்தா ஹை.
2: உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: தேரே பவித்ரம் நாம் கி மகிமா ஹோ.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்.
1: ஷோ கோ தேக்னே வாலே சபீ லோகோ கே லியே பிரார்த்தனா கர்தே ஹை.
2: ஒவ்வொரு ஆசீர்வதியும்.
1: சபீ கோ ஆசீர்வாத் தே.
2: பலப்படுத்துங்க.
1: மஸ்பூத் கர்னா ஹோகா.
2: சமான்த்தை கொடுங்க.
1: சாந்தி தோ.
2: சந்தோஷத்தை கொடுங்க.
1: குஷி தோ.
2: நீங்க தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே.
1: பிரபு ஆப் ஹி தே சக்தே ஹை.
2: ஒவ்வொரு பலவீனத்தையும் மாற்றி போடுங்க.
1: சப்கி கம்ஜோரி பத்லோ.
2: நோய்களை குணமாக்குங்க சப்பா.
1: ரோகம் கோ டீ கர்னா சாஹியே.
2: அந்தர கட்டு உடச்சி போடுங்க சப்பா.
1: யேஷு ஜாது தோடோ.
2: தலைவலியை குணமாக்குங்க சப்பா.
1: சிர் தர்த் டீக் கர்னா ஹோகா.
2: கை கால் வலியை குணமாக்குங்க சப்பா.
1: யேஷு கோ ஹாத்தோ ஔர் பேரோ கே தர்த் கோ டீக் கர்னா ஹோகா.
2: கொரோனா வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க சப்பா.
1: கொரோனா பிமாரி சே பீடித் சபீ லோகோ கோ டீக் கரே.
2: அன்பின் ஆண்டவரே, அற்புதங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறோம்.
1: பிரேம் கே பரமேஸ்வர் ஹம் பிரார்த்தனா கர்தே ஹை கி ஆப் சமத்கார் கரேங்கே.
2: அதிசயங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறோம்.
1: ஹம் சமத்காரோ கே லியே பிரார்த்தனா கர்தே ஹை.
2: எங்க மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே.
1: ஹே பிரபு ஹமாரே லோகோ கே ஆசு பூஞ்ச் தே.
2: நீங்க தான் செய்ய முடியுமே சப்பா.
1: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹை. யேஷு
2: நாங்க யார்ட்ட போவோம் சப்பா?
1: ஹம் கிஸ்கே பாஸ் ஜாயே? யேஷு
2: உம்மை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்ல சப்பா.
1: இஸ் துனியா மே ஆப்கே அலாவா கோய் நஹி ஹை. யேஷு
2: உண்மையிலதான் எங்களுக்கு விருப்பமா இருக்கிறோம் ஆண்டவரே.
1: ஹம் ஆப்சே பியார் கர்தே ஹை.
2: நீங்க தான் இறங்கணும் சப்பா.
1: ஹம் பர் கேவல் தயா கரே.
2: கண் பார்வை குறவுள்ளவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கண் பார்வை தாருமேசப்பா.
1: யேசுக்கோ உன் லோகோக்கு திருஷ்டி தேனி ஹோகி ஜின்கி திருஷ்டி சலி கை ஹை.
2: காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா.
1: யேசுக்கோ பஹரோக்கோ சுன்னே மே மதத் கர்னி சாஹியே.
2: மந்திரம் செய்வன உடைச்சி போடுங்க சப்பா.
1: யேசுக்கோ ஜாது டோனா தோனா ஹோக்.
2: கடன் பிரச்சனோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க.
1: கர்ஸ் கி சமஸ்யா சே ஜூஜ் ரஹே லோகோக்கோ உன்கா கர்ஸ் சுகானே மே மதத் கரே.
2: குழந்தை இல்லாத

0: குழந்தை பைக்கிட்ட தாங்க ஏசப்பா.
1: ஏய் ஏசு, நீ சந்தான் லோகோக்கோ சந்தான் தோ.
0: உங்களாலதான் முடியும்.
1: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹேன் பிரபு.
0: சொல்லிச்சிர மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
1: ஏசுக்கோ உன் லோகோக்கோ ஆசீர்வாத் தேனா சாஹியே ஜோ வியாபார் கர்த்தே ஹேன்.
0: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
1: வியாபார் கர்ணே வாலே லோகோக்கோ ஆசீர்வாத் தே.
0: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க.
1: துமே உன் லோகோக்கோ கர் தேனா சாஹியே ஜோ பேகர் ஹேன்.
0: கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க.
1: ஆப்கோ லோகோக்கோ முகத்மே மே சஃபல்தா திலானி ஹோகி.
0: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா.
1: படனே வாலே பச்சோக்கோ சத்புத்தி தோ.
0: எங்கள் வாலியூர்லாம் செவிக்கணும் ஏசப்பா.
1: பிதா ஹமாரே சபி யுவாவோக்கோ பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: திருப்பிள்ளைகளும் செவிக்கணும் ஏசப்பா.
1: பிதாஜி பச்சோக்கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: பெரியவங்களும் செவிக்கணும் ஏசப்பா.
1: பிதாஜி வயஸ்கோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: யாரும் செவிக்காம இருக்கவே கூடாது ஏசப்பா.
1: கோய் பி வியக்தி பிரார்த்தனா கே பினா நஹீ ரஹனா சாஹியே.
0: நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசப்பா.
1: ஆப்கி தயாலுதா கே லியே யேசு கோ தன்யவாத்.
0: எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துறோம்.
1: ஹம் ஆப்கி பூரி பிரசம்சா கர்த்தே ஹேன்.
0: யேசு நாமத்துல தாழ்மையா கெஞ்சுற பிதாவே ஆமென்.
1: பிதா ஹம் விநம்ரதா பூர்வக் யேசு கே நாம் பர் ஆப்சே விநந்தி கர்த்தே ஹேன் ஆமீன்.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: பிரபு துமே ஆசீர்வாத் தே.
0: நம்ம சேவத்தை கேட்டாரு.
1: உஸ்னே ஹமாரி பிரார்த்தனா சுனி.
0: கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: ஆசு போச்சோ.
2: நமது கஸ்டமர் கேர் எண், வாடிக்கை சேவை மைய எண், இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் நமது ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் கேட்கணும், அல்லது ஒரு ஜபக்குறிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒருவேளை காணிக்கை அனுப்ப வேண்டும் நினைக்கலாம், பத்திரிகை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அது டிவி ஊழியர்களை குறித்து தெரிந்து கொள்ளலாம், இதை போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எண்ணை உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 81 44 77 77 96 குறிச்சிட்டிங்களா? 81 44 77 77 96 இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டவுடனே இயேசுவின் கரம் ஊழியங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு அறிவிப்பாக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீ எந்த தகவல் பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒருவர் பத்திரிக்கை குறித்து தெரியணுமா, அதற்குரிய நம்பரை அழுத்துங்க. அல்லது ஏதாவது காணிக்கை அனுப்ப ஒருவேளை கர்த்தர் உள்ளத்தில் ஏவினால் அதற்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்குரிய எண்ணை நீங்கள் அழுத்தலாம். அல்லது ஒருவர் டிவி ஊழியங்கள் எந்தெந்த நேரத்தில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். வெப் டிவி, எஃப்எம் ரேடியோ போன்ற காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஜபுக்குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கஸ்டமர் கேர் எண்ணை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாடிக்கை சேவை மைய எண் 81 44 77 77 96 81 44 77 77 96 இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலேருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தேவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தேவனை கேளுங்க. பரிசுத்தேவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பரிசுத்தேவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
7: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் இதுல ஆண்டவராகிய தேவன் தெளிவு பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக வைத்துக் கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அதுல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை நீங்களும் நானும் சரிவர ஆசிரிக்க நம்மால் முடியும். தெளிவற்ற ஒரு பார்வை நம்முடைய பார்வையாய் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே எந்த விதமான மகிமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்கள் எதுதான் என்பதை அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சார். ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல அவைகளை பற்றிதான ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான காரியங்கள் அவருக்கு முன்பதாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால், தாங்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பெருமைகளை தேடித்தரக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும் கூட, எதையும் தன்னுடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க துணியாமல், தனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையை மட்டும் தெளிவாய் கண்டு அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பின்பற்றி கடந்து போக ஆரம்பிச்சு அவருடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த பொழுதிலும் கூட, சில நேரங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அநேக விதமான வாக்குவாதங்கள் வந்த மாத்திரத்திலும் கூட, எந்த விஷயத்திலும் தாங்கள் முன்னெடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாம தெளிவான மார்க்கத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவு, இதுக்குதான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நோக்கி நான் மெய்யாகவே பயணப்பட வேண்டும், இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உங்களின் மூலமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். தெளிவு இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டான உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மனதிலே பல விதமான குழப்பங்களோடு கூட ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த வேலையை முழுமையமா செய்ய முடியாது. ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் எந்த விதமான வேலையும் தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஒரு குழப்பம், ஒரு வேதனை வருகிறது உண்டா நம்ம என்ன செய்யணும் சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதற்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒரு குழப்பம். ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுதான் நான் செய்ய வேண்டிய வழி, இதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம், இதுதான் எனக்கு தேவனாகிய கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், இவைகளை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மக்கள் நம்முடைய கால்களை வழிவ போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும், ஒரு விஷயத்திலும் இடறி போகாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலும் கூட எதிலும் அவருடைய கால்களிலே அவர்கள் சிக்குண்டு போகாத அளவிற்காக தங்கள் வழிகளிலே அவர்கள் சரியாய் நடந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா, ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பலவிதமான தெளிவுகளை பற்றி கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பித்தாலும், ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு நல்ல ஒரு வசனமாக வேதம் சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19:42-43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 19:42-43 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 43 வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். சில காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய காலங்கள். அந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். காலம் கழிந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்தால் கூட முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் செய்ய முடியாது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் பழங்களுக்கு சமம். காலம் கடந்து அந்த வார்த்தையை சொன்னால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா தான் அந்த வார்த்தைகளுக்குரிய முழு பலனை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தப்பி அநேகம் ஆலோசனை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ நடைபெறக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த சண்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமாக வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், சண்டைக்குரிய காரியங்களை பற்றி ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ ஒரு ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதமாக மகாபெரிய சண்டைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஏங்க, 7 வருஷத்துக்கு முன்னால பேசின கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? சண்டை நடந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. வரதுக்கு முன்னால நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த சண்டை வராமல் நீங்களும் நானும் ஜபத்தின் மூலம் அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து இருக்கலாம். காலம் தப்பி நீங்க சொல்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவேன். இப்ப கர்த்தர் ஒரு காலத்தை பற்றி சொல்லுகின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலும் சொல்ற. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்லா நீங்க விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு மனிதனும் குழுவாக அல்ல, குடும்பமாக அல்ல, ஒரு கிராமமாக அல்ல, நகரமாக அல்ல, தனித்தனியாய் நாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நாளை நீங்களும் நானும் அறிந்து அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தம் இல்லாம அந்த நாளை நீங்களும் நானும் சந்திக்கிறது முடியாது. அந்த நாளிலே எதை எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் இடத்தை எதிர்பார்க்க போகிறார் தெரியும். என்னென்னலாம் ஆண்டவராகிய தேவனால் அந்த ஒரு காலங்கள் எனக்கு முன்பதாக வகையறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்ற வந்து அநேக விதமான கேள்வியின் வடிவில் ஆகிலோ, அல்லது ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் வடிவில் ஆகிலோ, கர்த்தர் எதை பற்றி என் கூட பேச போகின்றார் எனக்கு தெரியாது. ஆகவே எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்குரிய ஆயத்தத்தை இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கணும். ஊழியம் ஒரு பக்கம் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் ஒரு பக்கம் இருக்கணும். நல்ல கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க செய்யணும். எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வேத தியானத்தின் ஊடாக கடந்து போகணும், கர்த்தராக தேவனுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய பள்ளிகளுக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும், ஆலயம் எல்லாமே செய்யணும். என்றாலும் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசிரியர். இன்றைக்கு ஆண்டவராக தேவன் என்னை தேடி வருகிறது உண்டானால் அவரை பார்க்க நான் தகுதி உள்ளவனா இருக்கிறதான் பாருங்க. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராக தேவனுக்குள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராக தேவனுக்கு விரோதமாய் நினைவிலே கொண்ட அந்த நினைவுகள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராக தேவனால் பிரியப்படுத்தப்படாத அல்லது அருவறுக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்ன, ஒவ்வொரு நாளையும் அந்த நாளிலே அந்த நாளினுடைய துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்ட்டையும் நீங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளுக்குரிய அக்கௌண்ட் அன்னைக்கு அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நாளை தினம் அந்த மீதி கணக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்க வந்துட்டார்னா எல்லா கணக்கையும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால என்ன விஷயம் நடந்தது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுவார். நீ கஷ்டப்பட்டு கட்டின பாத்தியா,
1: எல்லாம் சத்ருவினால் தரை மட்டும் ஒன்றுமில்லாமல் இடித்து இடிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போவோம். எதனால? நீங்களும் நானும் நிர்விசாரமாய் காணப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான் உணர்வற்ற அந்த நிலைகளின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான யோசனைகளை நீங்களும் நானும் செய்ய மனமற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சதுனால, காலங்கள் தானே, இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கல, இன்னொரு ஒரு காலம் பார்க்க மனந்திருப்பதற்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவனை சந்திக்க இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலத்திற்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளை ஆயத்தமடைய பண்ணினா போ, இல்லை இல்லை, ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கர்த்தராக தேவன் சந்திக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால், சத்துரு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும் எல்லா ஆவிக்குரிய கட்டுமான பணிகளை தரை மட்டுமாய், வசனத்தில் போட்டுக்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத அளவு இருக்கா, அதாவது ஓரளவு இடிச்ச கூட பரவாயில்ல. இப்ப சாத்தான் வந்து இடிக்கும் போது மேல இருக்கக்கூடிய, அதாவது அந்த, அதாவது அந்த அந்த அந்த ஜன்னலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி இடிச்சு போனான்னு வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம வந்து அந்த அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கட்டிடலாம். ஆனா சாத்தான் என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லா எல்லாத்தையும் அப்படி வந்து தனித்தனியா சிதற பண்ணக்கூடிய அளவு இருக்கா. நீங்க மீண்டும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இருந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய அளவிற்காக சாத்தான் எல்லா நிலைகளையும் தரை மட்டுமாய் அடித்து வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு முறை நீங்கள் கட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு வீட்டை ஒரு முறை நீங்கள் கட்டி மேல வரைக்கும் வந்து எல்லா பூச்சிக்கூடிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான கட்டடங்களும் தவிடுபொடி ஆக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது உண்டானால், மீண்டும் எவ்வளவு காலத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் யோசிப்பாங்க. அந்த கட்டடத்தை கட்ட எவ்வளவு நாள் நீங்க வந்து பிரயாசப்பட்டிருப்பீங்க, எத்தனை பொருள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம், இவ்வளவு நாள் செஞ்ச ஃபாஸ்டிங், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம், இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவராகிய தேவருக்குன்னு வயிறாக எல்லாமே போச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு நாளும் நீ தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் ஆயத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்துட்டான், இப்போ வந்துட்டான்னா, நாளைக்கு வந்துட்டான்னா, இல்லைக்கு இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டான்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் வந்துட்டான்னா, ஒவ்வொரு முறையும் இந்த காத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் சத்ருவனுடைய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடமளியாத ஒரு மனிதனாக, உங்களுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளிலும் நிர்விசாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய தந்திரத்தை பாருங்க, நிர்விசாரமான நிலைகளை சாத்தான் பூமி எங்கிலும் உலாவை பண்ணிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வேலையினுடைய பழுக்களின் நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அநேக விதமான தேவைகளுக்காக நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகுக்காக உங்களை பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நீங்களும் நானும் படக்கூடிய கவலை நிமித்தம் உங்களுடைய கட்டுமானங்களை பற்றியதான யோசனை உங்களை வாழ்க்கை விட்டு போயிடும். இப்படிதான் சாத்தான் மறைமுகமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எதை இழந்தாலும் உங்களுடைய கட்டுமானங்களை நீங்கள் இழக்கிறது உண்டானால் மீண்டும் முதலிருந்து அஸ்திபாரத்தை தோண்டி மீண்டும் முதலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை, எதுக்காக நான் வந்தேன், எதுக்காக கர்த்தராக தேவனால் நான் தொடப்பட்டேன், எதற்காக கர்த்தராக தேவன் என்னை அழைத்தார், இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் இழந்து போகாத அளவிற்கு. ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள், ஏராளமான இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜென்ரேஷன், உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் கூட. உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அநேக விதமான சந்ததிகள், இப்போ உங்களுடைய இடம் ஒருவேளை காலியாக்கப்படுகிறது உண்டானால் உங்கள் இடத்தை பூர்த்தியாக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விழுந்துட்டீங்க, அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த நபர் ரெடியாக காத்திருக்கிறான். எந்த இடம் நமக்கு மெய்யாகவே வேக்கண்ட் ஆக்கப்பட போகிறது, எந்த இடம் எனக்கு காலியாக்கப்பட போகிறது, அந்த காலியை பூர்த்தி செய்ய ஒரு காலத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு மனுஷன் போய் நிற்பான், ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெண்டு பேர் போய் நிற்பான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க, ஒரே ஒரு வேலைக்கு 10,000 அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அழைப்புக்காக நீங்க இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பை ஈடுகட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க ஒரு முறை உங்கள் கால்கள் சறுக்குகிறது உண்டானால் திரும்ப உங்களுடைய வழியில் நீங்க வரவே முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிற இன்னொரு ஆள் வந்துடும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் கட்டடங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை சந்திக்கும் நாளுக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்ப கர்த்தர் வருவார் எனக்கு தெரியாது. எந்த வேளையிலே கர்த்தர் வருவார், காலையில் வருவாரா, மத்தியானம் வருவாரா, சாயங்காலம் வருவாரா, ராத்திரி உழவாரா, மதிய எனக்கு தெரியாது. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சகோதரன் நல்ல ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொன்னாரு. எல்லா நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வந்து ஜெப குறிப்பு சொன்னார். எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காத்திருக்கக்கூடியவன் பாக்கியவன். ஏன்னா எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெறும் விழிப்பு மட்டும் போதாது, எதிலே விழிப்பு இருக்க வேண்டும், உன்னை சந்திக்கும் காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தகுந்ததான ஒரு விழிப்பை நீ உடையவனாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது வீடு கட்டுக்க இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது, வயல் வாங்க காலம் கிடையாது, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களுக்காக நேரத்தை போக்க வேண்டிய காலமும் இது கிடையாது. இது கர்த்தராக தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தகுதியான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தெளிவு தாங்க ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தாங்க. ஒரு வினாடி நான் மெய்யாகவே இழறி போகிறது உண்டானால் என் இடத்தை நிரப்ப நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடத்தை நான் ஒருபோதும் இழந்து போகாத அளவிற்கு என் இடத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அழைப்பு பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் என் கையில கர்த்தராகிய தேவன் தந்திருக்கின்றான். இந்த ஊழியத்தை நான் சற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரமா இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறது உண்டானா உங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஆகவே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஓட்டங்களையும் இழந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய தருணங்களை நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை தந்தால் நான் அந்த காரியத்தை சரியாக செஞ்சிருவேன் கேட்க முடியாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது போனா போனதுதான், அது திரும்ப வராது. அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை எந்த நாளிலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க கூட முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். அந்த அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களை பற்றிதான காலங்களை நீ யோசிக்காமல் விடக்கூடிய அந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த நாளிலே நீ வந்து சமாதானத்துக்குள்ள உரிய காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து மெய்யாகவே சேர்த்து வச்சிருக்கணும். சமாதானத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வச்சிருக்கணும். ஆனால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்பட ஆரம்பிச்சதுனால இப்பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. இப்ப நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் தேடினால் கூட அவைகளை நீ ஒரு நாளும் உன்னுடைய கண்களினால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் விட்டுட்டேன்னா அதை நான் மீண்டும் ஒரு விஷயம் தேடினால் கூட அது என்னுடைய கண்களுக்கு தென்படாது, மறைஞ்சு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே உறுதியாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தையும் இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலும் நான் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு. இன்னைக்கு சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் பலவிதமான தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய கரங்களில் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலம். ஆனால் எத்தனை பொறுப்பை நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அவைகளை பெறுகிறது ரொம்ப கடினம், முடியாது, அது உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, நீ அவைகள் யாவற்றையும் தேட ஆரம்பித்தால் கூட அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிடும், அது அது உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறது உண்டானால் அதை விடாமல் எருக பற்றிக்கொள்ளும் ஒரு மனிதனாக நீ உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்ல. இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் வரும். எதெல்லாம் கர்த்தர் தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில நான் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதையெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எவை எவைகளையெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு தர ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையிலே லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சர்வ சாதாரணமாய் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க கூடாது. ஒரு ஜபம் தானங்க, ஒரு ஊழியம் தானங்க, ஏதாவது ஒரு காரியம் தானங்க. இந்த ஒரு வாரம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரக்கூடாது. அன்னன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்களில் லண்டன் மகாநகரத்தில் ரோடுகள் போடக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்கள், ரோடுனா இப்போ வந்து ரோடு போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து அநேகம் விதமான அதாவது இந்த சிமெண்ட் கற்களை வந்து பதித்து இந்த ரோடுகள் யாவற்றையும் போடுகிறது வழக்கம். இப்போ தான் வந்து தார் சாலை போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து சிமெண்ட் கற்களை வச்சு தான் வந்து அந்த ரோடு போடுகிறது வழக்கம். ஒரு பணியாள் அவன் வந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே வரான், அதாவது அந்த ஸ்ட்ரீட்டு முழுசு வந்து அவன் முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஒவ்வொரு அதாவது அந்த அந்த அதாவது அந்த அந்த தளக்கற்கள் யாவற்றையும் அந்த மனுஷன் வந்து பதித்துக்கொண்டு வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, மாலை ஒரு 6:30 ஆயிடுச்சு, இருட்டி போக போகுது. இருட்டி போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு போகுது. இவன் பார்க்குறேன் 6:30 ஆயிடுச்சு, இனியும் போய் நான் எப்போ எவ்வளோ போய் வேலை பார்க்கறது, நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வந்து இந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் முடித்துக்கொள்வேன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு வருஷம் போட்டாலே முடிஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அந்த ரெண்டு வருஷம் போடாமல் அவன் என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டு போயிட்டான். அன்றைக்கு இரவிலே என்ன ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நில சுவாந்தார், அதாவது லேண்ட்லார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக இந்த லேண்ட்லார்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட பயணப்படுகின்றார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு வயதுக்கு வந்த மகளும், மொத்தம் 3 பேரும் ட்ராவல்

வேறு வழி இல்லாம உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்குகள் ஆங்காங்கே எரியக்கூடிய அந்த நிலைகள்ல இவர் தன்னுடைய குதிரை வண்டியை பூட்டி, சேரட்டை பூட்டி, தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை அருகாமையில் உட்கார வைத்துக் கொண்டு சேரட்டை ஓடி போறார். போகும் பொழுது இந்த பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியம். இந்த வழியை தான் போகணும். அவங்க மெயின் ரோடுக்கு போகணும்னா போகக்கூடிய நேரத்துல என்ன விதமான ஒரு காரியம் ஒன்று நடந்தது. வேகமா போகக்கூடிய குதிரை அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டினுடைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தன்னுடைய காலை வச்சிச்சு. அவ்வளோதான், அப்படியே வந்து குதிரை அப்படியே பல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. அந்த வண்டியோடு கூட அத்தனை விதமான மக்களும் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நில சுவாந்தார் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. அவருடைய மனைவியும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் வாலிப பிள்ளை மட்டும் கைவிடப்பட்டாங்க. மற்ற ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த காரியத்தை நிமித்தமாக அக்கம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கறது எங்களை பற்றியதான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ரெண்டு பேரும் இறந்து போன அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வேறு வழி இல்லாமல் அவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய முறைமைகளின் கூடாக கடந்து போனாங்க. சொந்த பந்தங்கள் எல்லா விதமான மக்களும் இந்த ஒரே ஒரு வாலிபுல தான் இருக்கு. ஆகவே இந்த பிள்ளையை ஏமாற்றி எல்லா சொத்துக்கள் யாவற்றையும் தன்வசமாக்கி கொண்டார். இவளோ இப்பொழுது நடுத்தருவில் விடப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணாக அவள் வெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த பெண் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு போனதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு அந்த அதாவது அந்த கல் வரிசையை போட்டிருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. இவர்களும் தங்களுடைய பயணத்தில் எந்த விதமான சேதம் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவன் மெய்யாகவே காலதாமதம் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து செய்வேன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. அதனால் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அந்த பெண் விபச்சாரியாய் மாற்றப்பட்டு குடும்பமே நடுத்தருவிலே கடந்து போகக்கூடிய நிலையின் மூலமாக கடந்து போயிடுச்சு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்மை சாரமும் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்த அநேக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிறிஸ்தவன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் செய்யும் ஒரு தவறு அநேகம் ஜனங்களை சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்கிறதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகான் என்கின்ற ஒரே மனிதன் செய்த அந்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவங்க அதாவது அந்த அந்த எரிகோ அந்த அந்த கோட்டையினுடைய காரியங்கள் யாவற்றையும் தகர்த்து முடிந்த பிறகு கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களும் அந்த கோட்டைக்குள்ளாக உள்ள ஏறி கடந்து போறாங்க. எல்லா விதமான அந்த கோட்டையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அந்த தேசத்தை அவர்கள் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த பட்டணத்திற்குள்ளாக சண்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே மகா பெரிய தோல்வி. எல்லா ஜனங்களாலும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசுவாவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, சாதாரணமான ஒரு அதாவது எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் வலிமையை தந்தார். ஆனால் அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க எங்களால் முடியவில்லை. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு சின்ன பட்டணத்திற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், எல்லா விதமான மக்களுடைய தோல்விக்கும் யார் காரணம் என்றால் அந்த ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு. யாருக்குமே தெரியாமல் செஞ்சா தவறு, எல்லாருக்கும் சொல்லி செய்யல. அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு குற்றம் அத்தனை பேரையும் தோல்விக்கு உட்படுத்தக்கூடியதாய் விளங்க செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நீங்க செய்யும் அந்தரங்கத்துல செய்யும் ஒரு சின்ன தவறு கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தோடு கூட பிணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனை சார்ந்து எல்லா விதமான மக்கள் இருக்கிறார். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்காதிருக்கக்கூடிய ஒரு ஜெபம் எத்தனையோ ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்காய் மாறிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கையில கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடியவனாய் விளங்கு. ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு கேர்ஃபுல்னஸ், எந்த விதமான காரியத்தையும் பற்றி விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட வருகிறது உண்டானால் இல்லைங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு இல்லை இல்லை அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்களும் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்தின் நிமித்தம் எத்தனை பேருக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தேவன் நன்மையை தரப்போகிறார் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க அந்த காரியத்தை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுகிறது உண்டான எத்தனை இழப்புகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனால கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சு முடிங்க. அதன் மூலமா எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றத்தின் ஊடாக வருகிறத பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் செய்யக்கூடிய ஒரு அசதி, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விழுகை, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்காக விளங்கிவிடும்.
ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நெருவிசாரம் இல்லாத ஒரு மக்களாய் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருங்க, அந்தந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்து. இந்த காலத்தில் கர்த்தர் என்ன ஒரு ஓட்டத்தை தந்து எந்த விதமான ஓட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை ஓடுங்க.

இனி ஒரு காலத்திற்கு நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன் இல்லை இல்லை, அந்த காலம் உங்களுக்கு எனக்கு வருமோ வராது நமக்கு தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் இந்த வினாடியையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறேன். இதில் ஒரு தெளிவு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, சில நேரங்களில் இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை நிமித்தமாக நாம் என்ன என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், மற்ற மக்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு மாத்திரம் ஒன்றுமே கொடுத்து, இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது. இந்த நேரத்தை நீ விட்டுட்டேன்னா, இந்த காரியத்தை பெறுகிறதுக்கு அநேகம் விதமான சந்ததிகள் பின்னால் நிற்கிறாங்க. இந்த ஓட்டத்தை நீ விட்டுட்டேன்னா, உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் இழக்க கொடுக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு தெளிவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதுகிற சுவிசேஷத்தில் அதில் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே சிமியோன் என்கிற மனிதன் ஒரு முறை ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாய் விளங்கினான். தேவ எத்தனமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவனுடைய இரட்சணியத்தை பார்க்காம நீ உன்னுடைய ஜீவனை விட மாட்டப்பான். கர்த்தராகிய தேவனுடைய அந்த முதல் வருகைக்காக நீ காத்திருக்க வேண்டும். எப்ப கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நீ பார்க்கிறையோ, அதன் பின்பு நீ சமாதானத்தோடு கூட நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றிருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஆலயத்திற்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்துட முடியுமா? இவ்வளவு தள்ளாத வயதுக்குள்ள போயிட்டேன், இவ்வளோ நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய அதாவது அந்த இயலாமையை, என்னுடைய முதுமையை தாங்க என்னால் முடியலை. இளமையான ஒரு வாழ்க்கைன்னா அது வேற, ஆனால் முதுமை வர வர வர வர நம்மை அறியாத ஒரு ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிச்சிருக்கு. போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போதுங்க, எல்லா விதமான தன்மைகளையும் நான் பெற்றிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போதும், நான் எல்லா விதமான காரியங்களை ஓய்ச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான முதியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையை கண்ண போடனா போதும், பரலோகத்தில் போய் நான் என்னுடைய கண்களை விழித்தால் போதும். இப்போ கர்த்தர் இந்த மனுஷனும் அப்படி தான் ஜெபம் பண்ணிருப்பாரு. என்ன விதமான காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, தேவனுடைய ரட்சணத்தை பாராமல் நீ உன்னுடைய கண்களை மூட மாட்டாய் என்று கர்த்தர் பேசிட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்துக்கு தள்ளாத வயசில் வருவார். தடுமாறி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். இன்னைக்காச்சும் கர்த்தராகிய தேவனுடைய ரட்சணத்தை பார்ப்பேன்னா, இன்னைக்காச்சும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த மகிமையை என்னுடைய கண்கள் பார்க்குமா, இன்றைக்காகவும் என்னை ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தோடு கூட தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போவாரா? ஒவ்வொரு முறையும் ஏங்கி ஏங்கி ஏங்கி அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அழைத்து கொண்டு போகப்பட்டார். தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இந்த மனுஷன் தள்ளாத வயதில் உள்ள வர்றார். வழக்கம் போல எல்லா நாளிலும் வருகிறது மாதிரி அன்னைக்கும் அந்த மனுஷன் உழவுகிறார். இன்னைக்காகிலும் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சணத்தை நான் என்னுடைய கண்களில் பார்ப்பேனா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வரக்கூடிய மனுஷனுடைய கைகளில் அந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தின மாத்திரத்தில் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். இவர்தான் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். எப்படி பாருங்க, அது எப்படி? யாருமே சொல்லலை இவர்தான் ரட்சகர்னு, சொல்லலை இவர்தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெசியா என்கிறதை பற்றி யாருமே சொல்லலை. இந்த மனிதன் கையினால் தொட்ட மாத்திரத்தில் இவர்தான் வரக்கூடிய மெசியா என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்கின்றார், இதோ உம்முடைய ரட்சணத்தினுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், இப்பொழுது நான் சமாதானத்தோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழிமுறைகள் வேத புஸ்தகத்தில் என்ன காரியத்தை பார்க்க வேண்டும்? கர்த்தர் ஒவ்வொரு ஜபத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காய் வருகிறார். கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு ஜபம் பண்ணக்கூடிய வேளையில் நீங்கள் தப்பாக ஜெபம் பண்ணிக்கலாம், ரைட்டாக ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சந்திக்க கர்த்தர் வந்துடுவார். ஆனால் கர்த்தரின் சந்திப்பை உணரும் இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த மனுஷன் கர்த்தராக தேவனுடைய இந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் இதோ ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களில் நான் பார்த்துட்டேன், இவர்தான் வரக்கூடிய ரட்சகர் என்பதை நான் புரிந்து கொள்ள, இந்த ஒரு உணர்வு அவன் வாழ்க்கையில் இருக்கும். என்ன உணர்வு இருக்கணும்? என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் சந்தித்தேன், நான் பார்த்துட்டேன்.
என்னை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு கூட எனக்கு தெரியல. என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு கூட தெரியல. எனக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறாரு கூட தெரியல. காரணம் என்ன? உணர்வற்ற இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறது மாதிரி எவன் எவனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார், எவன் எவனை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அவனை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, அவனை கர்த்தராகிய தேவன் கைவிடுகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவனை சூழ பாளையமாய் நின்று தம்முடைய தூதர்களினால் அவனை ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன? எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை பற்றி எனக்கு தெரியல, என் கூட வரக்கூடிய ஆண்டவராகிய தேவனை பற்றியதான எந்த விதமான உணர்வும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், துணிகரமான மீறுதல். இந்த மனுஷன் தள்ளாத வயதிலே அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தை, இதோ நான் வரக்கூடிய மேசியாவியனுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், நான் பார்த்துட்டேன், இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட நான் கடந்து போய்விடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உணர்வின் நிலைகள் காணப்படுகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவன், கர்த்தர் என்னை பார்க்கும் ஒரு தேவன். ஆகாரனுடைய வாழ்க்கையில உணர்வு எவ்வளவு நேரங்களை சோதிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை பற்றி அவன் பேச ஆரம்பிச்சான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலே வரும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய உணர்விலே கர்த்தரை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்தினுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நம்மை சந்திக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை மெய்யாகவே கைவிடாத ஒரு தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்தும் தேவன், ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஆலோசனை தரும்படிக்கால் நமக்கு பக்கத்துலாம் வராது. சில நேரங்களில் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழம்பி போன ஒரு நிலைகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, கர்த்தர் யோசனை கர்த்தராக தள கர்த்தராக பக்கத்துலாம் உட்கார்ந்துருப்பார் எனக்கு தெரியாது, நான் உணராமல் பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தராக தேவனை உணராமல் நீயும் நானும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெறுகிறது. இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை எந்த நாளிலும் கைவிடாத தேவன் எனக்கு உண்டு என்பதை பற்றியதான ஒரு தெளிவு எனக்கு இருக்கும். எல்லா நாளிலும் என்னை பாதுகாக்கும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை விட்டு விலகாத கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை கட்டாயம் தேற்றக்கூடியதாய் விளங்கிவிடுகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி வர ஆரம்பித்தாலும், என்னை உண்டாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உணர்வு என் வாழ்க்கையில் வருகிறது உண்டானால் சமாதானத்திற்கு ஏற்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லார். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுதிலும் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மனிதனை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். கர்த்தருடைய நாமத்தினாலே விசாரிக்கும்படிக்காக பவுல கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப பேசக்கூடிய நேரத்திலே பவுல் என்கிற மனிதன் சொல்கின்றான், நான் பரிசேயனுடைய மகனாய் இருக்கின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் உயிர் தருதலுக்காக இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இந்த வார்த்தைகள் சொன்ன மாத்திரத்துல கலவரம் அந்த பகுதியிலே மூட ஆரம்பித்த பொழுது மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த மக்கள் கலவர திரும்பித்தம் பவுலை கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போக ஆரம்பிச்சாங்க. அத்தனை கலவரங்களிலும் கூட எந்த விஷயத்திலும் பவுல் என்கிற மனிதன் தயங்காமல் தைரியமாய் கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே கப்பலில் அவங்க வந்து பயணப்படுறாங்க. பயணப்படக்கூடிய நேரத்திலே கப்பலே மூழ்கக்கூடிய அளவிற்கு பெரிய சேதத்துக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு, பெரிய அலைகளும் பெரிய காற்றுகளும் வரக்கூடிய நேரத்தில் கப்பலே மூழ்கி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி பவுல் ஜெபிக்கின்றான். ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவன் கூட வந்து வார்த்தை பேசுகின்றார், நீ பயப்படாத, நீ இராயனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக நான் உனக்கு தயவு பாராட்டியிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களை நிமித்தம் இந்த அலைவும் இந்த சேதமும் எந்த விதமான மனிதர்களையும் பாதிக்காத அளவிற்காக உன் நிமித்தம் நான் இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்ட ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா நாளிலும் அடைக்கலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து மெய்யாகவே கொல்லும்படிக்காய் வர ஆரம்பிச்சோம், உங்களை எதிர்க்கும்படிக்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவைகளை மெய்யாகவே பார்த்து கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த சேதம் உங்களை தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடி கூட கீழே விழ விடாத அளவிற்காக உங்களை பாதுகாக்கும் கர்த்தர்.
அதுதான் கர்த்தருடைய வேதம். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில் வரணும், இந்த ஒரு தெளிவு. எந்த காரியங்கள் எல்லை மீறக்கூடிய அளவிற்காய் வர ஆரம்பித்தாலும் கூட எல்லைகளை வடிவமைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சமுத்திரங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன் அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்க கடவுள் என்று சொல்லி எல்லைகளை வகுத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திற்கும் எல்லைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர் அவர் எங்கூட இருக்கும்போது நான் எதற்காக நான் கவலைப்பட? இது ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. உண்டானால் எவைகளையும் பற்றிதான பயமற்றவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்போ இந்த தெளிவு இல்லாமல் போகும்போதான் நிறைய நேரங்களில் கலக்கும், நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை பற்றி தான சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நீங்கள் ஏன் காலத்தை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கவலைப்படும்? எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு எலியாவினுடைய காலங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் சாரிபாத் என்கிற அந்த ஊரிலே காணப்படக்கூடிய விதவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளையும் விளந்து போனவள், தனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பஞ்சத்திமித்தம் இழந்து போகக்கூடியவள விளங்க ஆரம்பித்த அந்த ஸ்திரிக்கு கர்த்தராகிய தேவன் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரலையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. உண்டானால் எதை பற்றியும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கவலையப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகளை பற்றியதான கவலையும் என்னுடைய வாழ்க்கையில் வராது. கவலை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த குழப்பம் இருக்கக்கூடியவருக்கும் கவலை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், துக்கம் வரும், பாடு வரும், எல்லா விதமான காரியம் வரும். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு வருகிறது? வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சமுத்திரம் மெய்யாகவே பொங்கி எழக்கூடிய நேரத்தில், அநேக விதமான நீர்கள் எல்லாம் கலங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனதிற்குள் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, அவைகள் எல்லாம் இறையாமல் அமைதலாய் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் விரும்புகிற துறைமுகத்தை சென்று அவர்கள் மெய்யாகவே அடைய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், இந்த எல்லா விதமான குழப்பங்களும் நின்று போகிறது. உண்டானால் விரும்புகின்ற துறைமுகத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இவ்வளவுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு அஸ்திபாரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. உண்டானால் எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருடைய பார்வையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒன்று கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பற்றி பேசுகிறாரு. இரண்டு கர்த்தர் தன்னுடைய பார்வையை பற்றி பேசுகிறார். கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? எல்லா வயல் நிலங்களையும் அவங்க பார்க்கலாம். எல்லா நிலங்களும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. காலங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்குற பாருங்க. இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா தானியங்களும் ஆயத்தமாய் காணப்படுகிறதாக கர்த்தருடைய கண்கள் பார்க்குறது. அப்போ இது ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எந்த காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும்? அறுவடைக்கு ஆயத்தமாய் அநேக மணிகள் காணப்படக்கூடிய இந்த நேரத்தில் தான் நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். காலம் தப்பி நம்ம வந்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் வாசல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க. இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால் டாக்ஸ் எடுத்து நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் ஒருவனும் உங்களை ஒரு இடத்திற்குள்ளாக அனுமதிக்க போகிறது. இதுதான் காலம். இந்த காலத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இதுதான் ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம். நம்ம நினைக்கிறது மாதிரி வயது சென்று விருத்தாப்பியம் ஆக்கப்பட்ட பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக போவேன் என்று சொன்னால் வயது சென்று விருத்தாப்பியமாக மாற்றப்படுவீங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய கல்லூரியில் என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பனாய் காணப்படக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். தேவனை அறியாத நிறைய மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் வந்து உடனே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் வந்து அதாவது இந்த மாதிரி மீட்டிங்லலாம் வந்து அந்த ஜனங்கள் பங்கு பெற ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ நண்பனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்படிக்காக கடந்து போனேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய தேவனுடைய நாள், இந்த நாள் நமக்கு வந்து மீண்டும் வராதுப்பா, இது இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை வாங்கணும், ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னால் வாலிபம் என்கின்ற வயது
எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படிக்காய் கடவுளினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிசு இது. இப்ப நீ பேசுற வார்த்தை, இது வயசு ஆன ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பேசிட்டு வர. வயசான ஆட்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க. கடவுள் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி யாரு சொல்லுவா? வயசு முதிர்ந்த மக்கள் தான் பேசுவாங்க. இப்ப வாலிபத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி இதுதான் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலமா இருக்கிறது உண்டானால், எனக்கு முதல்லயே நான் வந்து பிறக்கக்கூடிய நேரத்திலே வயதான ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவராக தேவன் இந்த பூமியில அனுப்பியிருக்கலாம். நான் வரும்போது சின்ன குழந்தையா வந்தேன், அதன் பின்பதாக வாலிபனாக வளர்ந்தேன். எல்லா விதமான அந்தந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஓய்ந்து ஒளிந்த பிறகு நான் என்னுடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன்னு சொன்னேன். நான் உன்னை பார்த்து சொன்னேன், இல்லை இல்லை, நமக்கு தருணமும் நேரம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இல்லைப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசிரிக்க வேண்டும். அவன் கேட்ட பாடல், இல்லைப்பா இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நான் வயது சென்ற பிறகு என்னுடைய வீட்டு வாசலில் ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பின்பு நான் வேத புஸ்தகத்தை வாசிப்பேன் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியுடைய இறுதி காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். காலமே கொடுக்கப்படலை, நேரமே கொடுக்கப்படலை. நம்ம நினைக்கிறோம் காலங்கள் நமக்கு உண்டு, நேரங்கள் இல்லை இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை வயல்களை இப்பொழுதே முதிர்ந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய வேலையை காலதாமதம் பண்ணாம செய்ய வேண்டிய காலம் இது. உன் கண்களை ஏறெடுக்க வேண்டிய காலம் இது. நீ கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கற? வயல்லாம் இருக்குங்கிறத பார்க்கறது இல்ல, முதிர்ந்த கதிர்கள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் சுவிசேஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம். ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைக்குள்ள அறைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, அலைந்து திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய காலம் இது. இனி ஒரு நாள் வரும், ஒரு மனிதனாலும் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் பொழுது அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக புறப்படுகிறது உண்டானால், உங்களாலும் என்னாலும் ஒரு ஒரு வினாடி கூட அசைவின் கூடாக கடந்து போக நம்மளால முடியாது. ஒரு வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியங்களை செய்யுங்க. ஊழியத்தை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறது. எந்தெந்த மனிதனை கர்த்தராக தேவன் அபிஷேகப்படுத்தினாரோ, எவன் எவனை கர்த்தராக தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊழிய செய்ய வேண்டியது இந்த காலம். ஆனா இந்த காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு யோசிப்பாரு, என்னென்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய வயிற்றுக்கு தேவையான பிழைப்புக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான காரியத்தை செய்யறோம். இது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதியை தீர்க்கும்படிக்காக நீங்களும் நானும் உழைக்கிறோமே தவிர கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது காலத்தை எவ்வளவு நீங்கள் வீணடிக்கிறோம்னு பாருங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் வீணடித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் கணக்கு சொல்லுங்க. நான் என் பிள்ளையை நான் வந்து பார்க்கறதுக்கு தான் ஆண்டவரை இவ்வளவு விதமான வேலையை செஞ்சேன், அதெல்லாம் நமக்கு எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால நான் வந்து அதாவது அநேகம் விதமான வீடுகளை கட்டும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து எடுபடாது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செஞ்ச? நான் உன் கையில ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தை தந்தேனே, அந்த காலத்தில் நீ செஞ்ச பணிகள் என்ன? என்ன காரியத்தை செஞ்ச? எந்த முகத்தோடு கூட நீ என்னை சந்திக்கும்படிக்காய் வருவாய் என்று கர்த்தர் கேட்கும் அந்த நாளிலே என்ன பதில் சொல்லுவீங்க? ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி நமக்கு காலம் கொடுக்கப்படுகிறது இல்லை, நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இனி எல்லா விதமான வாசல்களும் அடைக்கப்படுகிறது உண்டானால், இனி உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால எதை நீங்களும் நானும் சாதிக்க முடியும்? காலாட்களோட ஓடும் போதே உங்களை இளைப்படைய பண்ணுகிறது உண்டானால், குதிரைகளோடு கூட நீங்களும் நானும் எப்படி ஓட முடியும்? சமாதானத்திற்குரிய இந்த காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலங்களை தேடுகிறது உண்டானால், வெள்ளம் பிரவாகித்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. காலங்களை, அந்தந்த காலங்களை பயன்படுத்த பிரயாசப்படுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் பார்க்கணும். என்னால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யணும். பரலோகத்தில் நீங்களும் நானும் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷத்துக்காக அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்குனது. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளான பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக உண்டாக்கப்பட்டு, ஆனால் நம்ம சேர்க்கிறது உலக ரீதியான பொக்கிஷங்களை தவிர பரலோகத்தை பற்றியதான சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால், பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்படி உங்களை பரலோகத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும்? ஆகவே வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். இதில் ஒரு தெளிவு எனக்கு வாழ்க்கையில இருக்கணும். மறு உலகத்திற்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? இன்னைக்கே உட்காந்து யோசிச்சு பாருங்க. எதிர்கால வாழ்க்கையை பற்றி நம்ம உட்காந்து யோசிக்கிறோம்.
என் பிள்ளைக்கு எனக்கு எனக்கு உண்டான எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுக்கிறோமே, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன், இப்போயும் உட்காந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன சேர்க்கணும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்கணும், இனி அந்த பிள்ளைகளுக்கு கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய காரியங்களுக்கு நான் என்ன சேர்க்கணும், இவைகளெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் மறு உலகத்துக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க கொண்டு வந்தா கரெக்ட், ஆனால் மறு உலகத்திலே உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறு உலகத்துக்கு உண்டான பொக்கேஷன் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யாம மறு உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது உண்டானால் அந்த மறு உலகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. காலங்களை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க, ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழிய செய்யுங்க, ஜபிக்க வேண்டிய காலங்களை ஜபிங்க, கர்த்தருடைய நாமத்தினால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலத்துல ஃபாஸ்டிங் இருங்க, கர்த்தருடைய நாமத்தினால என்னென்ன காரியங்களை செய்யக்கூடிய திராணியை இப்ப கர்த்தர் தந்திருக்கிறார் அந்தந்த காரியங்களில் முழு பலனை பயன்படுத்தி அந்தந்த காரியங்களிலே முழு இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 7:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7:3 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன் கவனிங்க, அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. நீ உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்வை ரொம்ப லாங் பார்வையா போச்சு. நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கறது இல்ல, அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லையாங்க, ட்ரெஸ்ஸிங் கூட நீங்க சரியா போடலங்க, அவன் ஒரு ஆபாசமான ஆடை அணிஞ்சு வந்துட்டு இவன் போய் மற்ற மக்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசுவான், என்ன சொல்லுவா, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோட் சரியில்லையே, நீங்க கர்த்தராக தேவனுடைய மனுஷ மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழலையே. கர்த்தர் சொல்லுகின்றால் முதல் காரியம் உனக்குள் இருக்கக்கூடிய குறைவுகளை நீ பார்க்க நீ பிரயாசப்படும். உன் கண்ணில் கிடக்கிறது என்னது? ஒரு துரும்பு இல்ல, கண்ணில் கிடக்கிறது பெரிய உத்தரம் கிடக்கு. பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டு மற்றவனை நீயும் நானும் குறை பேசுகிறது எப்படி? இன்னைக்கு யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணினாலே அதுல நிறைய விதமான சேனல்களை சில பேர் வந்து ஊழியர்களை குற்றப்படுத்துகிறதே அப்படியே வந்து சேனலே ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. எந்த இந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் பேசுற தப்பு, இந்த ஒரு காரியம் குறைவு, இவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் தப்பு, இவன் கண்ட தரிசனம் தப்பு, இதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பாரியா முதல்ல, உனக்கு என்னென்ன விதமான தடை உன் வாழ்க்கையில் இருக்கு, நீ மற்றவனை நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்பதாக உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய குறை என்ன, உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய தவறு என்ன, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியாம என்னென்ன விதமான குறுக்கு சுவர் காணப்பட ஆரம்பிக்கிறது, உன் கண்கள் தெளிவாய் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீ உன்னுடைய கண்களினால் பார்த்திருக்க முடியும். நீ மற்றவனுடைய கண்ணை பார்க்கிற, ஆனால் உன் கண்களிலே காணப்படக்கூடிய குறைவுகள் நிமித்தம் கர்த்தரை என்னுடைய கண்களினால் ஒரு முறை கூட பார்க்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய உணர்வு கூட உன் வாழ்க்கையிலே இல்லையே. எத்தனை விதமான காரியங்களை நீயும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தன்னுடைய பிழைகளை உணரக்கூடிய மனுஷனைத்தான் கர்த்தராக தேவன் பாராட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார் கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான குறைவுகளிலும் நின்று நான் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். உலகத்தில் ஜனங்கள் நிறைய குறைவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை யாராகிலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் இதை 10 மக்களுக்கு முன்னால போய் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை பற்றி போய் எல்லா விதமான மக்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அந்த மனுஷனுடைய குறைவு நிவர்த்தியாக்கப்படும்படிக்காய் அறையில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தினால் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே அவர் செய்யக்கூடிய வாழ்க்கை அவனுடைய செய்யக்கூடிய காரியம் ஒரு தப்பாத ஒரு காரியம் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆகவே இந்த மனிதன் மனம் திரும்பி நல்ல ஊழியம் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணு. இதை குறித்து 10-20 பேருக்கு நீ போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குற்றங்களை மன்னியாத ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சுவார். நீ மற்றவனை என்னமாய் குற்றமாய் தீர்க்க ஆரம்பிக்கிறாயோ அதே குற்றத்தை நீ செய்கிறபடியினால் வரக்கூடிய தண்டனைக்கு நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் குறைவுகளை உணரக்கூடிய ஒரு தெளிவு என் வாழ்க்கையில எதனால் ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைந்து என்னால் பயணம் பண்ண முடியல, எதனால் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்க்கை வாழ முடியல, நிறைய நான் தீர்மானம் எடுக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமா ஓடணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரையே சார்ந்து வாழணும்னு சொல்லி, ஆனால் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய தீர்மானத்துல வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன காரணம், என்ன தடை இருக்கு? எனக்கும் கர்த்தருக்கும் இணைக்கப்பட முடியாத தடை என்ன இருக்கிறது? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து இவைகளை சீர்படுத்த வேண்டியதை விட்டுவிட்டு மற்றவனை நீங்களும் நானும் குறைத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் பார்வை தெளிவற்ற பார்வை என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார்.
நம்முடைய குறைவை குறித்து கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவன் பேசும்போது லவோதிக்கேய சபையை பார்த்து அதானே சொன்னாரு, நீ எல்லா விதமான காரியங்களிலும் மற்ற மனுஷனுடைய குறைவுகளை பற்றி நீ பேச ஆரம்பிக்கிறாய், உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீ ஒரு காரியத்தையும் பெறாத ஒரு மனுஷனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட உன்னை பத்தி என்ன சொல்ற, ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறேன்னு சொல்ற, நான் தெளிவான பார்வையுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார், நான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர், நீ ஒரு காரியத்திற்கும் லாயக்கில்லாத ஒரு மனுஷன் என்பதை பற்றி உணர முடியாத குருடனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய் என்று கர்த்தர் லவோதிக்கேயை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை முதல் காரியம் உணர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. பேச்சில் என்ன குறைவு இருக்குது, பார்வையில் என்ன குறைவு இருக்குது, சிந்தனையில் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய பிரயாசங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய நோக்கங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய எல்லா விதமான ஓட்டங்கள் என்ன குறைவு இருக்கிறது, எது கர்த்தராக தேவனோடு கூட என்னை இணைய விடாமல் தடுக்கக்கூடியதாய் விளங்கால், இப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் சீராக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இது கடைசி காலம், தெளிந்த மக்கள் வாழ வேண்டிய ஒரு காலம். தெளிவற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் நான் சிக்கி விழுந்து போயிடும். நிறைய ஜனங்கள் சொல்ற மாதிரி கூட்டத்தோடு போகும்போது நானும் சேர்ந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் என்று அழைக்கப்படக்கூடியது ஒட்டு மொத்தமாய், அதாவது சில விதமான கட்சிக்காரர்கள் சந்திக்கிற மாதிரி எல்லா ஜனங்களையும் கூடி உட்கார வச்சு சந்திக்கிறது இல்லை கர்த்தர். ஒவ்வொரு மனிதனையும் பர்சனலாக கர்த்தர் சந்திப்பார். தனித்தனியாய் கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராக தேவன் கேள்வி கேட்பார், ஒவ்வொரு மனுஷர்கிட்டையும் பேசுவார், தனித்தனியாய் கர்த்தர் பேசுவார். அந்த அளவிற்கு நீங்கள் திராணி பெற்ற மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், பவுல் ஒரு தெளிவை பெற்றுட்டார், என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கிறதான் என் வேலை என்பதை பற்றி அவர் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால அதையே அவர் தேடி ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை முதல் காரியம் சிந்தித்து தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவைகளை நோக்கி உங்கள் பயணங்களை நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான ஒரு நாளாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய தெளிவான நிலைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய தெளிவற்ற பார்வை எப்படி இருக்கிறது என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தராகிய தேவனை கட்டாயம் எல்லா ஜனமும் சந்திக்கணும். எல்லாரும் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தராகிய தேவனை சந்திக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். அந்த நாள் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் நாளை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பயன்படுத்துவோம். இவ்வளவு நாள் நான் வீணா கழிச்சுட்டே ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வேஸ்டாக்கிட்டே ஆண்டவரே, இனியாகிலும் என்னுடைய வாழ்க்கையின் நாளை நான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி சரியான விதத்தில் நான் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளமெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் சீராக்கப்படும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த நேரம் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் மௌனமாயிராமல் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்.

கர்த்தருடைய வருகையை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வருகையின் நாள் எல்லா மக்களுக்கும் உரியது. ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் சந்திக்க கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க, அவருக்கு முன்பதாக நிற்க நீங்கள் உங்களை பாத்திரம் உள்ளவர்களாய் உருவாக்கினது உண்டா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த தகுதியினுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே நின்று விளக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இன்றைக்காகலும் சீர்படுத்தப்படும்படிக்காக மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உமக்கென்று நான் வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி நான் இயங்க, வாழும் இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியம் உண்டாக கர்த்தாவை மறு உலகத்திற்கு என்கின்ற பொக்கிஷங்களை சேர்க்க எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினால் சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் வளைந்து கொண்டு உன்மேல் மதில் போட்டு உன்னுடைய தேங்க்யூமை பாதை எல்லா விதமான கட்டடங்களை ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்துவிடக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னீரே. காலங்களை அறிய ஞானத்தை தாங்க, சூழ்நிலைகளை அறிய ஞானத்தை தாங்க, சத்ருக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு ஞானத்தை தாங்க சுவாமி. இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தகுதியாய் வாழ்ந்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கங்களை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் நிலைகளை நாங்கள் கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால் சீராக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்டு. இனி ஒரு வாழ்க்கையினுடைய தருணம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. ஒரே ஒரு முறைதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும். இனி ஒரு நேரத்தை கேட்டால் கூட எங்களுக்கு அந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லப்பா. இந்த ஒரு வாழ்க்கையை கூட நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மனதிற்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுள்ளவனாய் காணப்பட்டதினாலே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற நல்ல தெளிந்த வார்த்தை கர்த்தாவே அவர் பேசினது மாதிரி நாங்களும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மக்களாக எதற்காக இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அவைகளை பின்பற்றி ஓடி இலக்கை அடைந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காய் சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

0: எபிரேயின் புஸ்தகம் 10 அதிகாரம் 37 வசனம்.
1: வருகிறவர்
0: வருகிறவர்
1: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார்.
0: தாமதம் பண்ணார். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிச்சு. பஞ்சங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள் எல்லாமே சொன்னார். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க, உலகத்தில் எங்கேயாவது அன்பை பார்க்க முடியுது? அன்பான உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல இல்லையா. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம் 13 வசனம் வாசித்து பாருங்க.
1: அன்பு
0: என்ன செய்யும், தனிஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் இருந்த அன்பு இப்ப நிறைய பேர்ட்ட இல்ல. அன்பு இப்படி தனிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இணைஞ்சு வருகிற இன்னும் கொஞ்ச கால் தருவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ணவே மாட்டாரு, வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அவரை நோக்கி நம்ம கடந்து வர வேண்டும். அவர் மெல்லிசத்தை கேட்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவரோடு இருக்கணும். மற்றவங்களை பார்த்தா நம்ம சோறு வரும். மற்றவங்களும் பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும் சொல்லுங்க, யாரை பார்க்கணும் சொல்லுங்க. ஏசப்பா தான் நம்ம பார்க்கணும். நம்ம மற்றவங்களை பார்க்கறதுக்கு நம்ம வரலையா இல்லையா, வரல. நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவராக இயேசுகிறத பார்க்குறோம். அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் வாசிக்க கேட்ட வசனத்துல 9-11 வரைக்கும் வாசிப்போம்.
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து
0: நீங்கள்
1: கேள்விப்படும் போது
0: இப்ப யுத்தங்கள் எங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம நாட்டுல கலகம்,
1: பயப்படாதிருங்கள்.
0: யுத்தங்களையும் கலகங்களையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள்.
1: இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது.
0: இவைகளை முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, முன்னாலேயே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்குது, இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது.
1: ஆனாலும் முடிவு உடனே வராது.
0: எந்த முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது என்றார்.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களை நோக்கி,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு பாருங்க, கூட பிறந்தவங்க குடும்பத்து ஒரு குடும்பத்துல கூட பாருங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள அன்பு இல்ல. நிறைய குடும்பத்துல நிறைய குடும்பம் கொஞ்சம் குடும்பம் அன்பா இருக்காங்க, நிறைய குடும்பத்துல அன்பு இல்ல. ஏன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அப்படி சனத்துக்கு விரோதமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
1: பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும்.
0: மகாபூமி அதிர்ச்சி பாருங்க, ஒரு வாரத்துல எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி இல்லாத நாளே கிடையாது இல்லையா. மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா, கொள்ளை நோய் பாத்தீங்களா, கொள்ளை நோய், பஞ்சங்கள், சிறிலங்கால பஞ்சம்ன்றாங்க, ஆப்கானிஸ்தான் பஞ்சம். நமக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாடுகள்ல பஞ்சம் இருக்க தெரியாது. இதெல்லாம் பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், அப்புறம் என்னதான், கொள்ளை நோய். எல்லாத்திலும் கொள்ளை நோய் பாத்தீங்களா, கொள்ளை நோய் உலகம் முழுவதுமே வந்துருச்சு. கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும், பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளம், வானத்திலிருந்து கல் எல்லாம் உழுதுன்றாங்க. எத்தனை அடையாளம் தோன்றுன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவராக இயேசுக்கு வருக ரொம்ப சமீபம். ஆனா உலகத்தின் முடிவு வராது. முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கத்து வரும்போது கைவிட பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. உலகம் என்னதான் வாழ்ந்தாலும் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். அதனால நம்ம நினைச்சு இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்துல அல்ல, இப்போ அல்லாதவர்களை போல ஆண்டவரை நோக்கி அதிகமா நம்ம செவிக்கவும் துதிக்கவும், ஆண்டவர்கிட்ட நம்ம வெள்ளிசத்தை கேட்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆராதிக்கவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எல்லாருமே 2 மணி நேரம் 24 நிமிஷம் செவிக்கணும். ஏன்னா தசமா காணி கொடுத்தாலும் செபத்துல உறுதியா இருக்கணும், செபிக்கணும், குடும்பச்சம் பண்ணணும். குடும்பம் பண்ணணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், தனிப்பட்ட முறையிலும் நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். லூக்கான சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்டார், 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: அடையாளங்கள் தோன்றி சந்திரன் ரத்தம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நட்சத்திரங்களும் கீழே உதிருதுன்னு சொல்றாங்க. இது அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்னது தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாது. நிறைய பேருக்கு வேலை இல்ல, கொள்ளை நோயினால எத்தனை பேருக்கு வேலை இழந்துட்டாங்க. எவ்வளவோ கஷ்டங்கள், தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. அடிக்கடி பாருங்க, தண்ணி வெளியே வந்துருச்சு. கன்னியாகுமரியில நிறைய இடத்துல இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பாருங்க சமயமா இருக்குது. ஆனா முதல் அருகு முடிவு உடனே வராது. ஆனா கர்த்தர் ரகசியம் வர கட்டாயம் முதல் சீக்கிரமா இருக்கும். நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கணும். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். அதே போல வேத வாசிப்பிலையும் தேவனை தியானிக்கிறதுலையும் எல்லாவற்றையும் உறுதியா இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து சபை குடியறது என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட விட்டுறவே கூடாது. கல்யாணம் நல்லது போலலாம் பின்னால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33 வசனம்.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: அப்பொழுது இவைகள் உங்களுக்கு என்ன செய்வாராம், கூட கொடுப்பாரு. 100 பைபிள் படுக்க இவையெல்லாம் சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம முதலாவது தேவன் ராஜ்யம், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த பங்கன்ல ரெண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சபை குடிவரது யாரும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு இந்த நாள் இன்னொரு நாளைக்கு வராது. கடைசி காலத்தில் கடைசி வினாடியில் இருக்கும். கடைசி காலங்குடையில கடைசி வினாடி இருக்கும். நீங்க பைபிள்லாம் முழுவையே வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்ம சபை குடிவரது விட்டுறக்கூடாது, சபத்தை விட்டுறக்கூடாது, துதி விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறையணும். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம வெக்கப்படக்கூடாது. பரிசுத்தாவின் இருந்தா தான் நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாற்ற முடியும். அதான் பரிசுத்தாவின் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் வந்தா தான், நம்ம உள்ளத்துல வந்தா தான் வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு பருகைக்கு ஆண்டோடைய வருகைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்தாவினால கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு வாழ்க்கை ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்துல வசனம் 50:3 வசனம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: மௌனமாயிரார். அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்முடைய தேவன் வருவார் என்ன செய்ய மாட்டாரு, மௌனமா இரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன்னால் என்ன பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும்.
0: சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். கர்த்தர் வரும்போது முதல்ல வரும்போது குழந்தையா வந்தாரு இல்லையா, குழந்தையா வந்தார். பாவியாக நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தார். இப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க, அக்கினி அவர் சுற்றிலும் அக்கினி பசல் கொந்தளிப்பா இருக்குமா, அவர் வரப்போறாரு. அப்போ அவர் வரும்போது அவர் முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவர் முகத்தை பார்க்கணும். அவரோட நம்ம பறந்து போகணும்னு சொன்னால் நான் இப்போ ஆயத்தப்பட்டதை இப்பயே நம்ம ஆயத்த பண்ணணும். இன்னொரு அந்த வசனம் சரி, 50:3 வசனம்.
1: நம்முடைய
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன் என்ன பண்ணி பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: மகா புயல் என்ன செஞ்சுமா, கொந்தளிப்பாயிருக்கும். அப்ப நம்ம அதுக்கு பாருங்க ஆயத்தப்படணும். அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் தான். நம்ம கர்த்தர் வருகை பத்தி தான் நமக்கு இப்ப பேச சொல்லியிருக்காரு. 5-6 வருஷமா வரியை பத்தி தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனம்.
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: தன்
1: மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியமான எப்படி வரப்போறாரா, எப்படி வருவாரா? திருடனை போல எப்ப வருவாரு யாருக்கும் தெரியாது. மார்க்கில் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், குமான் கூட அவர் வருகையே அறிய மாட்டார், பிதா ஒருத்தர் தான் தெரியும். அதனால என்ன செய்ய வருவார், வரும்போது நம்ம என்ன செய்யணும், திருடனை போல வருவேன், தனக்கு நம்ம கற்று கொடுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் இல்ல, ஆவிக்குறி வஸ்திரம், கற்று கொடுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாம நம்ம அசதியாவோ நிர்வசரமா இருந்தா நம்ம அந்த வஸ்திரத்தை என்ன செய்வோம், பிசாசு நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவோம். அதனால தான் இங்க நம்ம ஒரு நாள் சொல்றோம், கற்று பிள்ளைக்கும் கற்றோட ஐக்கியமா இருக்கணும், கற்றுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நூற்றாண்டு விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமில் இருந்து,
0: எருசலேமில் இருந்து
1: எரிகோவுக்கு போகையில்,
0: எங்க போனாரு, எருசலேமில் எங்க போனானா, எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்,
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: எதை எதை உரித்துட்டு போயிட்டான், வஸ்திரங்களை உரிந்து போட்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: அவனை காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: காயப்படுத்தி நம்ம மனசு காயப்படுறான், குழப்பத்தை உண்டாக்குறோம், சோறு உண்டாக்குறான், நம்ம மனசு அப்படியே குத்துவிரா வருது, உள்ளத்துல செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்மளுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான். அது மாத்திரம் இல்ல, மனசு என்ன செய்யறோம், குழப்பி குத்துவிரா விட்டு போயிடறான், செவிக்க முடியாம துதிக்க முடியல. சரி நிறைய பேர் சொல்றல, நிம்மதியே இல்லை எனக்கு, சபி செவிக்கவே முடியல, துதிக்க முடியல, மனசுல ஒரு பெரிய போராட்டமா இருக்குது, எனக்குள்ள ரொம்ப போராட்டம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யறேன் தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு, செவிக்க முடியல, துதிக்க முடியல, ரொம்ப மனசு போராட்டமா இருக்குது, கத்தோட சன்னியத்துல எனக்கு உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப என்ன செய்ய, ஏன் அப்படி போறேன்னா, அந்த சகோதரர் என்ன பண்ணாரா, எங்க போனாரு, எருசலேமில இருந்து எரியோக்கு, எல்லாம் சொல்லுங்க, எங்க போயிட்டு அந்த சகோதரன், எருசலேமில இருந்து எரிகோ. எருசலேம் எதை குறிக்குது, தேவனுடைய, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அங்க, தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எரிகோக்கு போயிட்டான். எரிகோங்கிறது சாபம் நிறைந்த இடம். அப்படி போகும்போது தான் என்ன செய்யறான் பிசாசு, நம்ம வஸ்திரத்தை நம்ம விட்டு எடுத்துடுறான். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஐக்கியம் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனையோ உறவினர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் முதல் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம், முத கர்த்தரோட ஐக்கியம் இருக்கலாம். யோவான் சொல்றாரு, எங்களை ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட என் ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிங்க 1 John 1:3
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
0: எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி
1: நாங்கள் கண்டும்,
0: நாங்கள் கண்டும்
1: கேட்டும் இருக்கிறதை,
0: கேட்டும் இருக்கிறதை
1: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்,
0: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
1: எங்களுடைய ஐக்கியம்,
0: எங்களுடைய ஐக்கியம்
1: பிதாவோடும்,
0: பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்கள் ஐக்கியம் எங்க இருக்கு, யாரோட இருக்கணும், ஐக்கியம் யாரோட இருக்கணும், பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்கள் இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், நல்ல நிறைய மக்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அண்ணா யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. போகும்போது தான் அங்க பிசாசு என்ன செய்யறான், அவங்க திருட யாரை குறிக்கிறது, வாசி பாருங்க யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடன் என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்க, நம்மளை அழிக்கத்தான் வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்,
0: வேறொன்றுக்கு வரான்.
1: நானோ,
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
0: அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: நமக்காக ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவனை தன் சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதான் நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். ஆண்டவராக இயேசுக்கிறது நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நமக்கு நம்ம எப்படி வளரணுமா, பரிபூர்ணம் அடை வந்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பேசு பாருங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நிறைய நிறைய உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இவைகள்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேர்ல வாசிக்கிறோம், 2 John 1:5 எல்லாரும் பைபிள் தயவு செய்ய பைபிள் பரட்டுங்க, பைபிள் பரட்டா தான் உங்களுக்கும் தெரியும், சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பைபிள் வசனத்தை கேட்கணும், கேட்கறது மாத்தால் நீங்க வாசிக்கணும்.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்,
0: அதிக ஜாக்கிரதை உள்ளவராய்
1: உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை,
0: நமக்கு என்ன முதல்ல என்ன வேணும், விசுவாசம், தைரியம்,
1: தைரியத்தோட ஞானத்தையும்,
0: தைரியத்தோட ஞானத்தையும்,
1: ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்,
0: ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்,
1: இச்சை அடக்கத்தோட,
0: இச்சை அடக்கத்தோட
1: பொறுமையையும்,
0: பொறுமையையும்,
1: பொறுமையோட தேவ பக்தியும்,
0: பொறுமையோட தேவ பக்தியும்,
1: தேவ பக்தியோட,
0: தேவ பக்தியோட
1: சகோதர ஸ்நேகத்தையும்
0: பாத்தீங்களா. என்ன வேணும்? சகோதர சிநேகம் வேணும். எத்தனைதான் நீங்க உலகத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், இருக்கட்டும். அதோட யார் இருக்கணும்? சகோதர சிநேகம், பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளோட சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர்லையும் சொல்றாரு, 12:10 பாருங்க. சகோதர சிநேகம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டுடைய பிள்ளைகளோட நம்ம சிநேகிதான் இருக்க வேண்டும். வாசுங்க.
1: சகோதர சிநேகத்திலே,
0: சகோதர சிநேகத்திலே
1: ஒருவர் மேல் ஒருவர்,
0: ஒருவர் மேல் ஒருவர்
1: பச்சமாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணுமா? ஒருவர் ஒருவர் பச்சமா இருக்கணும். கோபமா இருக்க கூடாது, பச்சமா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பச்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் கத்துற விட்டு பிரிய மாட்டோம். அப்ப நம்ம பச்சமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எங்கெங்கயோ பிறந்தோம், கர்த்தர் நம்மள எப்படி மாத்திருக்காரு? ஒரே குடும்பம் மாத்திருக்காரு. ஹலேலூயா,
1: ஹலேலூயா.
0: எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ வளர்ந்தோம், கர்த்தர் நம்ம எப்படி மாத்திட்டாரு? ஒரே குடும்பம் மாத்திரு. சபைங்க என்பது ஒரே குடும்பம். அந்த ஐக்கியம் சமாதானம் நமக்குள்ள வரணும். ஹலேலூயா. அப்ப நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாரு? எங்க இருந்து எங்க போயிட்டாரு? எருசலேமில் இருந்து எரிய கோட்டை. எரிய எதை குறிக்குது? சாபம் நிறைஞ்ச இடத்து போயிட்டாரு. அதனாலதான் வாஸ்தரம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேண்டி வேற ஒன்றுக்கும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு எதை திருடிட்டு போயிட்டான்? வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டு. வஸ்திரம் தான் நம்ம மிக மிக அவசியம். வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் பிசாசுக்கு மேடம் கொடுக்கவே கூடாது. வஸ்திரத்தை வஸ்திரம் தான் மிக மிக அவசியம். என்ன வஸ்திரம்? வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 61:10.
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
1: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது,
0: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
1: மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி நகைகளால் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்
1: ஒப்பாக,
0: ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த போது, ஆண்டவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு என்ன கொடுக்கறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். எப்படின்னா, பிசாசு வந்து நம்மளை வந்து அங்க போ அங்க போ இப்படி போ அப்படி செய்ய நம்மளை ஏமாத்தி குழப்பிட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருந்தா எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ஐசப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கேனப்பா. ஆண்டவர் என்ன சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: இதோ
0: இதோ
1: திருடனை போல் வருகிறேன்.
0: எப்படி வர? நம்ம ஆண்டவராக இயேசுகிறது எப்படி வருவாரா? திருடனை போல். திருடனை ஏன் திருடன் கொப்பிட்டு இருக்காருனா, திருடர் வர்றது யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியவே தெரியும், யாருக்கும் தெரியாது. திடீர்னு வருவான், நான் இதோ திருடனை போல வருகிறேன்.
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். என்ன வஸ்திரங்கள்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் வருகைக்கு போக முடியாது. பாருங்க, ஆதாமையும் யாவாலையும் பாருங்க, கர்த்தர் அவர் வந்து ஆண்டு மகிமையா படைச்சிருந்தார். மகிமையா படைச்சு எல்லாமே அவர் நல்லா வச்சிருந்தாரு. என்ன சொன்னாரு? இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாப்பிடும். இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுனால சாவே சாவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருந்தார். இவங்க பாம்பு என்ன வந்துச்சு? பாம்பு வந்து கர்த்தர் இந்த சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? இந்த கனியை நீ புசி, புசிக்கிறப்ப உனக்கு நான் நன்மை தீமை இல்லாம தெரிஞ்சுக்கும், இந்த கனியை புசின்னு சொல்லி அவனை ஏமாத்தி யாபால சாப்பிட வச்சான். யாபால என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமுக்கும் குடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு பாருங்க, அவங்க வஸ்திரம் இழந்துட்டாங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 3:10.
1: அதற்கு அவன் நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு,
0: நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு,
1: நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து,
0: நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து
1: ஒளிந்து கொண்டேன் என்றான்.
0: ஒளிந்து கொண்டேன். என்ன ஏன் காரணம் என்ன? அந்த ஏபாலன் வந்து பிசாசு வஞ்சிச்சான் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டுதான் சாப்பிட்டுருக்கலாம். தன் கணவனுக்கும் கொடுத்தாப்புல ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சு, நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி கத்துடி சத்தத்தை கேட்டு கத்துட்டு வர முடியல அவங்களால. ஏன்னா கத்திரி கீழ்படியாம ஆண்டர் சொன்னாரு அந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. இவங்க ஏவாள் சாப்பிட்டது மூலமா தன் கணவனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, கத்திரி விட்டு பிரிய வேண்டிய சூழ்நில. அப்ப கத்திரி சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதைத்தாங்க ஆண்டர் சொல்றாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்யக்கூடாது, நான் திருடனை போல வருவேன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆசிப்பான் இருக்க,
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: திருடனை போல் வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடி,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும், காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த சகோதரன் பார்த்தோம், எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். ஆனா என்ன செய்தான், பெசாசு என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை காயப்படுத்தி எப்படி விட்டுட்டு போயிட்டானா, குத்துவரா விட்டு போயிட்டான். கத்தர் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உள்ளத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்படாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் செவிக்கணும், துதிக்கணும், எந்த நேரமும் செவ்வன் துதியில இருப்பேன், எப்பொழுதும் பைபிள் வாசிப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தாலும் நிறைஞ்சிருப்பேன். நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இறுதியும் கர்த்தரோடு இருந்தா உங்களுக்கு எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த இதுவும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த வேலையும் நம்மளுக்கு தொட முடியாது, எந்த குழப்பமும் நமக்குள்ள வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சமாதான குலைச்சல் வராது. நம்ம ஆண்டவர் இருக்க வேண்டும், ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் யோவான் சொல்லின் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தர் விட்டு எப்ப பிரியறோமோ அப்பதான் பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பிசாசு ஒவ்வொரு பாவத்தையா நம்மளை கொண்டு வந்து நம்மள இருந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த பாவம் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாவல இருப்பார். அதான் சொன்னார், உலகத்துல ஒருத்தரோண்டு ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16:33. நீங்களே எல்லாம் தயவு செய்ய எடுத்துக்கோங்க பைபிள, அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன்
0: கொள்ளுங்க. உலகத்துல உபத்திரம் சோர்ந்து போகிறீங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்,
0: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனா எந்த சலன் வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நடந்தால் வரட்டும், பஞ்சம் வந்தால் வரட்டும், என்ன செய்யணும், இன்னும் பூமியை வந்தால் வரட்டும், யுத்தங்கள் இருந்தால் வரட்டும், நம்ம கர்த்தரோடு இருந்தால் எதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் தாவீதுராஜ் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பா வைத்திருக்கிற, அவர் வலது வருஷத்தில் இருக்கிறபடி நான் என்ன செய்ய போறது இல்லை, அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க 16:8. நம்ம எதை பார்த்து நம்ம அசைக்கப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பைபிள் நிறைய வாசிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், சபக்கொடி விட்டுறக்கூடாது. எப்பவுமே தேவனோடு இருந்தா எந்த குழப்பம் நமக்கு வராது. வாசிங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால், நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்ட்ட நெருங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் சொல்றது, திருடனை போல வருவேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறன் பாக்கியவான். அப்ப நம்ம வஸ்திரத்தை காத்துக்கணும். என்ன வஸ்திரம், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்க ஆண்டோடி பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு நம்ம உலக ஐக்கியக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகும்போதுதான் பிசாசு நம்ம வஸ்திரத்தை திருடுவான். வஸ்திரத்தை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவதாக ஆண்டு வருகை இருக்கு, நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 2 பேதுரு 3:14.
1: ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும்,
0: நம்ம எப்படி ஆண்டு வரப்போ காத்திருக்கோம், எப்ப ஆண்டு வருவார் சொல்லி ஒவ்வொரு நாளும் இதயத்துல காத்திருக்கோம், எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம காத்திருக்கோம். இதயத்துல என்ன செய்யணும், கரையற்றவர்களும்,
1: பிழை இல்லாதவர்களுமாக சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி, ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: கரை பிழை இல்லாம என்ன செய்யணும், அவர் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா ஆண்டு வரைக்கும் நான் போக முடியாது, கத்துடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டு நம்ம பக்கத்துலேயும் நின்று பேசினா கூட நம்மளுக்குள்ள ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்ல கரையற்றவர்களாகவும் பழையில்லாதவர்களாகவும் கத்து வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதயத்தில் சமாதானம் சந்தோஷம் சமாதானம். ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது சமாதானங்கப்பா சந்தோஷத்தாங்க, எனக்காகத்தானப்பா ரத்த சிந்தனைங்க, எனக்காகத்தானே படிக்கப்பட்டுன்னு ஒறுக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டு சொன்னார் கொலோசியர் 1:20 பாருங்க,
1: அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
0: சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி,
0: பாத்தீங்களா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக நீங்கள் நானும் சமானமா இருக்கணும் தான் என்ன செஞ்சார், சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமானத்தை உண்டாக்கி ஏசப்பா உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கும் பயனு சமானம் இல்லாம இருக்கப்ப உள்ளத்துல குழப்பமா இருக்கு, என் சோர்வு எடுத்துப்படுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போம். அவர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்காக அவர் தன்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார. வாசித்து பாருங்க, எபேசியர் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: பாருங்க கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்
1: பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக
0: மகிமுள்ள சபையாக
1: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
0: அது தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா எப்படி இருக்கணுமா, கரை திரை பிழை ஒன்றுமில்லாமலும் அவருக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தை நிறுத்துறதுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தம்மைத்தாமே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். கரை தரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்திக் கொள்ளத்தக்கதாக நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே உண்மை ஒப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தம் என்னை கழுவுன, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தாங்க, உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கு ஆண்டவரே, எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லைப்பா, எனக்கு சமான் தாங்க சந்தோஷத்தாங்க. அது ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம் தான் சமான் தர முடியும், ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்கப்பா, உங்க ரத்தத்தினால நீ கழுவுங்க, எனக்கு சமாந்தை தாங்கப்பா. என்ன சமான் தர்றாரு ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்குற சமான்தால என்னுடைய சமான்த்தை உங்களுக்கு வைத்து போயிரு. வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: அன்று சொல்ற உலகம் கொடுக்கிற சமாதம், உலகம் என்ன, கொஞ்ச நேரம் உலக ஆசை பாசங்கள், உலகத்தை சிட்டு இன்பங்கள், உலக காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்ச நேரம் சமாதானம் கொடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்னோட சமாதானம் எப்படி, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாத்திர ஏசாயின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களா, 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: அவர் நொறுக்கப்பட்டார்,
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்
1: ஆக்கினை,
0: ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை யார் மேல வந்தது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல, அவருடைய பிள்ளைகளாக நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்துச்சு. அதனால இயேசுவே உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு நல்ல சமாதானம் தாங்கப்பா, நான் கரை தேர பிழை ஒன்று இல்லாம நான் உங்களுடைய சன்னிதானத்தில் எப்போதும் சமானத்தோடு இருக்கணும், ஏன் நீர் எப்போ வந்தாலும் ராஜ்யத்துக்கு வரணும்னு கேளுங்க. அதுக்காக தான் அவர் தம்மைத்தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தார். குலோசியர் புத்தகம் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
0: தேவ சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த சமாதானத்தை நம்ம கத்துட்டு கேட்டு போயிருக்கணும். அதான் கத்துட்டு சொன்னாரு, அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை திரை கரை பிழை ஒன்றுமில்லாமலும் சமாதானத்தோட சன்னிதானத்தில் காணப்படணும். அப்போ நம்ம சமாதானத்தோடு இருந்தால் தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்காகத்தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தாங்க. முதல் நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன செய்யணும், நம்ம இந்த நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு திருடாத வடிக்கே நம்ம காத்துக்கொள்ளணும். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை தெரை பழ ஒன்றுமில்லாம என்ன செய்யணுமா, சமானத்தோட காக்கணும். இங்க சொல்றாரு சந்தோஷத்தாங்க, என் கரை தேர பல ஒன்றுமெல்லாம் பரிசுத்தமும் பிழையற்ற சரிமும் உமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளத்தக்க எனக்காக தம்மை தம்மே உப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு கேளுங்க, கர்த்தனை சமானத்தை தருவார். மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, ரெண்டு பேதன் புஸ்தகம் 3:18
1: நம்முடைய கர்த்தரும்
0: இரட்சகருமாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும்
0: வளருங்கள். நம்ம என்ன சொல்லுங்க, கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில என்ன செய்ய நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் அறிகிற அறிவில வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? நாம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டு பார்த்துல அதிக நேரம் காத்திருந்தா அவர் அறியிற அறிவை நம்ம போதிப்பார். அவர் அறியிற அறிவில் நம்ம வளர வேண்டும். இங்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் குலோசியின் புஸ்தகம் 1:10
1: சகலவிதமான நற்கிரிகளுமாகிய
0: கனிகளை தந்து
1: தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: இங்க என்ன சொல்றாரு, தேவன் அறியிற அறிவில கிருபையிலும் தேவன் அறியிற அறிவிலும் வளர வேண்டும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, என்ன செய்யணுமா சொல்லுங்க, வாசி சொல்லுங்க. தேவன் அறியிற அறிவில என்ன செய்யணும், விருத்தி அடையணும். வாசிப்பா
1: சகலவித
0: கெஞ்சி கேக்குற எல்லா வசனத்தை கவனிங்க, நீங்களும் வாசிங்க, அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: சகலவித
0: நற்கிரிகளுமாகிய
1: கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்ய நம்ம விருத்தி அடைய வேண்டும். நம்ம வளரணும், நாளுக்கு நம்ம அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அண்டவே எனக்கு உதவி செய்யப்பா, உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். எப்ப அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியுமா? வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 46:10
1: நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன்.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம அமர்ந்து கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க தாவீசர் சொல்றாரு 62:1 வாசிங்க.
1: தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
0: பாத்தீங்களா, என்ன சொல்ற, தேவனையே நோக்கி என்ன செய்ய என் ஆத்மா அமர்ந்திருக்க. ராஜா 40 வருஷம் 6 மாசம் இஸ்ரவேல் ஆண்டாரு. அப்படிப்பட்ட ராஜா தான் சொல்றது, என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து அவரை முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்யணும், நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பீசா திருடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அங்க என்ன செய்யணும், நம்ம வந்து கரை தெர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படணும். மூன்றாவதாக என்ன செய்யணும், அவர் அறியிற அறிவியல் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும், விருத்தி அடையணும். எப்படி விருத்தி அடைய முடியும், பரிசுத்த பவுல் சொல்றாரு அவர் அறியிற அறிவு நாளுக்குலாம் என்ன செஞ்சாரா விருத்தி அடைந்தார். இங்க பரிசுத்த பேதுரு எழுதுறாரு, கிருபையிலும் அவர் அறியிற அறிவிலும் வளருங்கள் சொல்றாரு. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு சகலமான அறிக்கைகளையும் கனிகள் தந்து அவர் அறியிற அறிவில விருத்தி அடைங்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நீங்க வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நான் வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு எப்படி தாங்க பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம நாளுக்கு நான் அவர் அறியிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். நான்காவதா என்ன செய்யணுமா, யாக்கோபின் புஸ்தகம் 5:8
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: கர்த்தர் வருகை எப்படி இருக்குதா, சமீபமாயிருக்கிறது. நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யணும், நம் பொறுமை, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோர்வுகள். அதான் ஆண்டு சொன்னார்ல, உலகத்துல எங்களுக்கு என்ன உண்டு, உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்கை. நான் உலகத்தை ஜெயித்தேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரம் வரத்தான் செய்யும். அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அதான் சொல்லி நீடிய பொறுமை இருங்க உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். யோசுவா 1:8-9
1: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக
0: இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம்
1: நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாய்.
0: என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக, பழங்கொண்டு திடமானது வேணும். நமக்குள்ள கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நீ கைவிட மாட்டேன்னு சொல்லி பலன் கொண்டு திடமானதா இருக்கும். நமக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் குறை சொல்லிடுவோம், சரி என்னடா சர்ச்சி போய் என்ன கிடைச்சிச்சு, கேஸ் அமைக்க முடியும் என்ன கிடைச்சி நம்ம சொல்லிடுறோம். அதான் சொல்றாரு, எப்படி எப்படி இருக்குமா, நீடிய
1: பொறுமையா
0: பொறுமையா அந்த இருதயத்தை சிறப்படுத்து. கர்த்தர் வருக என்ன ஆயிடுச்சு, சமயமா இருக்குது. நம்ம நீடிய பொறுமையோடு மாத்துமா காத்துக்கொள்ளணும். நமக்கு பொறுமை வேணும், பொறுமை தான் ஆண்டவரே. அந்த பொறுமை எப்படி வருமா பாருங்க. இங்க ஆண்டு நம்ம வாசிக்க கேட்ட லூக்கன் சுவிசேஷம் 21:19
1: உங்கள் பொறுமையினா,
0: உங்க பொறுமையினா
1: உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளு.
0: உங்க பொறுமையில என்ன செய்ய, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஆத்துமா காத்துக்கொள்ள பொறுமை வேணும். நம்ம ஏதோ ஆண்டவர் பொறுமைத்தரக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எந்த வசதியிலும் நம்ம குறை சொல்லாம நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அவர் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வித்து நம்ம உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்த பிறகு எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பொறுமையான ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமையானு வர மாட்டேன் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பொறுமை தந்துருவாரு. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 5:22
1: ஆவியின் கனியோ,
0: ஆவியின் கனியோ
1: அன்பு,
0: அன்பு
1: சந்தோஷம்,
0: சந்தோஷம்
1: சமாதானம்,
0: சமாதானம்
1: நீடிய பொறுமை,
0: நீடிய பொறுமை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தருவார். நமக்குள்ள பரிசுத்தன் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தன் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நீடிய பொறுமை தருவார், நம்மளை மாத்திடுவார். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மாத்தி நம்ம மறுமாக்கிடுவாரு. நம்ம பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்தாதான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மறுமாக்க முடியும். அவர் தான் மறுமாக்க முடியும். அவர் நம்ம குலத்தில் ப்ரூவ் பண்ணும். அது மாத்திர இப்ப ரெண்டாவது பொறுமை எப்படி வருவான் பாருங்க, ரோமர்கள் நிறுவோம் 15:4
1: தேவ வசனத்தினால்,
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போதுதான் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வாசித்து வாசித்து வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். தியானிச்சா நமக்கு அது தேவ வசனத்தால உண்டாகும் பொறுமையினால. நம்ம பொறுமை எப்படி வரும், பசு தேவை நமக்குள்ள வந்தாருன்னா நமக்கு பொறுமை வரும். ரெண்டாவது பரிசுத்தாவின் அந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசிக்கனால பொறுமை நமக்கு வரும். இந்த பொறுமையினால நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் வருக சமீபம். முதல் என்ன செய்யணும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாம நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவியல அறியிற அறிவில அவர் கிருவியிலும் அறியிற அறிவிலும் வளரணும். அது மாத்திரம் நாளுக்கு நம்ம நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை தந்து சகல நற்கிரியல் கனி தந்து தேவன அறியிற அறிவை விருத்தி அடையணும். அது மாத்திரம் நான்காவது நம்ம ஆத்தம் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கர்த்தர் வரப்போறார், நிச்சயமா நம்மள ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவ நேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசியத்தை கூட்டிக்கொள்ளலாம். பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாச நிறைஞ்சி செவம் பண்ணுங்க. எல்லார் வீட்டிலையும் குடும்பச்சவம் பண்ணுங்க. யாருமே குடும்பச்சவம் பண்ணாம இருக்காதிங்க, செவம் பண்ணணும். அப்ப நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசீர்வித்து உயிர்த்தார். இந்த உலகத்திலேயே நம்ம கர்த்தர் கைவிட மாட்டார். பரலோகத்திலே அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அதான் தாவீர் சொல்றேன், கர்த்தரை எப்போது என் முன்வைத்திருக்கிற அப்படின்னு நான் என்ன செய்யறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. அதான் சொல்ற சங்கீதம் 16:8 பாருங்க,
1: கர்த்தரை,
0: கர்த்தரை
1: எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம் பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா கருத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளர்ச்சிங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்றார், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக, முன்பாக என்ன எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க சேவம் பண்ணுங்க. எங்க தான் வந்து கேட்கணும் இல்லை, நீ எல்லாம் சேவம் பண்ணுங்க. கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் உங்க சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உச்சியமா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மள ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்துல பறந்து போய் அவர் ராஜ்யத்துல அவரோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் வர காரியங்கள் ரொம்ப சமயமா இருக்கு. நமக்கு ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன அறியிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்ப கர்த்தருடைய பாத்திரம் அதிக நேரம் காத்திருந்து செவிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தது உறுதி.

0: அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போக்கிறார். வருகையின் அடையாளங்கள் தேசம் முழுதும் உலகம் முழுதும் தோன்றி இருக்கிறது. அந்த மகிமையான வருகையை பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளுக்கு கூட பேசினார். நம்மளுடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்து நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும்பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவேதான் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும் சொல்லாம. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடி வரதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவியல ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், உடைய பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். ஒருபோதும் உடைய வருகையில் நான் கைவிடப்பட்டவனாகவோ, உன் வருகையில் கைவிடப்பட்டவனாகவோ கத்தாவே நான் போய்விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அப்பா அப்பா என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாமல் நான் வாழணும், சமாதானத்தோடு எங்கள் சன்னிதானத்தில் நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அறிகிற அறிவில் வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமையின் ஆவின் கனியை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க் யூ லார்ட். தகப்பனே, கொடுத்த வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, ஆண்டவரே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீசஸ், உன் வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த மகிமையின் வருகைக்கு எங்களை அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தணுமே ஆண்டவரே. ஒருபோதும் வருகிறே நாங்கள் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே. மௌனமாக இருக்க மாட்டீங்க, வரப்போகிறீர், தாமதம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த மகிமின் வருகைக்கு பங்கு பெற எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாத விடைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாதபடிக்கு எங்கள் வள உள்ளத்தில் எப்போதும் சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவில வளர, விருத்தி அடைய, வேதத்தை அதிகமாய் வாசிக்க எங்களுக்கு குறவை தாங்க. மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை அதிகமாய் தாரும். பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு அப்பா நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியான எங்களுக்குள் வைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்த ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். இப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. உன் வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா. எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரப்பா. ஆசீர்வதிக்க முடியாது, செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிக்க செபிக்க உம்மோடு ஒப்புறாக உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு விடத்திலையும் பேச வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆமாண்டவரே, சமானத்தை கொடுக்கிற ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணும், ஒருத்தர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உமிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விரித்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை காலக்க கிருவை தர முடியாது செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு நாமத்துல உடை தெரியறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. சமாளாத குடும்பத்துல சமாளத்தை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டிய கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே, சமாளித்து தானப்பா நீங்க அதிகமா செபிக்க சொல்றீங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல, சந்தோஷம் இல்ல, தத்தளித்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதத்தையும் அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தாபிதராஜ போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிற என் வலதுவரசத்தில் இருக்கிறபடினால அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர். நீங்க சொன்னீங்கப்பா, உலகத்துல உபத்திரம் ஒன்று திடன் கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் அப்ப யாரும் விட்டு வலதுறமும் இடவரையும் சாயாது அடிக்க முடிவறிந்த நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திற்கும் அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அண்டு விரையமே நோக்கி கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அன்றுவரே, ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போகக்கூடாதப்பா. ஒரு குடும்பத்தை கூட பிரச்சனை வந்தால் அது மேற்கொள்ளக்கூடாதப்பா. அன்றுவரே, எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும்னு செபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனே, உண்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. உங்கள் பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே பூர்ண ரூபதியே, பழுது ஒன்று உனில் இல்லை சொல்லத்தக்கதாக அப்படியாக மாற்றுமையா, மாற்றுமையா, மாற்றுமையா. நீங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரு. ஆலோசனை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 9443078019 and 7599814-1435. our email address aislinkaram@gmail.com, our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கில் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையின் பிரயாசைகளை ஆசீர்வதித்தல்லம்மாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களில் எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா. ஆண்டவரே, கத்தாவே இந்த மாத ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்யப்போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை

0: மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 21 வசனம்.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
0: உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும்
0: கர்த்தர்
1: தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமா இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறையும் வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமா எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்தில், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். ஹலிலூயா. அதனால தான் அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவர் கூட இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம் இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலிருந்து நீ உட்காரணும், ஏசுக்கிறது அண்டி கொள்ளணும், அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போகிறதில்லை. நீங்கள் செபிச்சிங்கன்னா பரலோகத்தில் ஏசப்பா மடியில் உட்காரணும். அல்லவர் என்ன சொன்னார் மார்க்கடிதன் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள். அக்கறைக்கு இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 6:9 வசனம்.
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவா
1: தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
0: அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தின் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தாரு?
1: நீதிமான
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்கெல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாமல் உலகத்து உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் தேவனை தேடாமல் இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அது மாத்திர தேவனோடு என்ன செஞ்சுருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்போவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டிக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னால் ஜெயித்த தேவனை கர்த்த நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 139:18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது,
0: இன்னும்
1: மண்டையில் இருக்கிறேன்,
0: அப்போ இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு, அதான் சொல்கிறாரு. நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில் இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பார், தேவனோடு செஞ்சிருத்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க, சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் இனிமே தேவையை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றுறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படித்து வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீதுராஜர் சொல்கிறாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்திட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் அவருக்கு மட்டும்தான் தேவநாய் கர்த்தர். என்ன சொல்ல மாம்சமான யாருக்கும் நான் தேவநாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாவிகரச்சு எங்களை மேலே பாடுள்ள மனுஷன் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரு? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சரித்துக்கணும். இரவெல்லாம் நம்மோடு இருக்கணும்ப்பா, பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா, மே சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 4:4
1: உங்கள் படுக்கையிலே,
0: உங்கள் படுக்கையிலே,
1: உங்கள் இருதயத்தில்,
0: உங்கள் இருதயத்தில்
1: பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும்போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்தை நம்மகிட்ட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 63:6
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்டால் நமக்கு ஆண்டவர் தருவார். ரெண்டாவது நோவா கால நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருத்து? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்தோம். அதுக்கு ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்கள். ஆமாம், எப்ரேன் புஸ்தகம் 11:7
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி,
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காமையே என்ன செஞ்சாரா? தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினால, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம். தேவனுடைய குரலை கேட்டிருப்பார், தேவனோடு சஞ்சரித்திருக்காரு. ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டுறாரு, அதனால் தேவனுடைய குரலை கேட்டிருப்பார். காணாமல் இருந்தோம், விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சான்? பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து பார்க்கவே இல்லை, அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றது பார்க்கல. ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவர்களை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி.
0: அவன் எப்படி ஆனாரா? மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை, மழையை பார்க்கல, மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது, மழை வரும்னு யாருன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனால் பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சார்? பேழையை செஞ்சார். அல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார்? நோவா பேழையை செஞ்சார், விசுவாசத்தோடு பேலை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னம்மா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சிட்ருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைன்னா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு, வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா? காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார், இப்போ என்ன செஞ்சு எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். அல்லேலூயா. நமக்குள்ளே பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது, நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும்? இயேசு நம்பி. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 18:8
1: ஆகிலும்,
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ?
0: பூமியில என்ன செய்வாரா? விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில விசுவாச காண்பாரோ, நாம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? என கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார், கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானா, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சீசல்? என்ன கேட்டாங்க? லூக்காலின் சுவிசேஷம் 17:5
1: அப்பொழுது
0: அப்போஸ்தலர்
1: கர்த்தரை நோக்கி,
0: எங்கள் விசுவாசத்தை
1: வர்த்திக்க பண்ண வேண்டும்,
0: என்றார்கள் எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேப்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க. விசுவாசம் இல்லையா அவங்க கிட்ட கேளுங்க. அப்படியே அசதியா உட்கார்ந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போறார். அவர் சொன்ன வாக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. விசுவாச சீசல் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவே எனக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார், 2 கொரிந்தியர் 4:13
1: விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன்,
0: என்று
1: எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை
0: உடையவர்களாயிருந்து
1: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: விசுவாசன ஆவி பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன ஆவி பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஒடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. முதல் நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தார்? விசுவாசம் அப்போ காணாதவர்களை குறித்து விசுவாசித்தார். தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க. 2 பேதுரு 5:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? 8 பேரை
1: காப்பாற்றினார்.
0: நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? நோவா ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு வாசிமா.
1: பூர்வ உலகம்
0: அத்தனை உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி
0: அவர் நீதியை பிரசங்கித்தார். அவங்க குடும்பத்தை 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாற்றினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்காலின் சுவிசேஷம் 24:47
1: அன்றியும்
0: மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால் பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்போ, மனம் திரும்பணும். பாவம் நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்போ மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கே சொன்னார்? இஸ்லாமிய தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்துருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாருன்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லு எருசலேம் தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா, சொல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் வரப்போகிறார், ரொம்ப சமீபம். சொல்லுங்க, சொல்லாமத்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்பார் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்கிறதான் கரெக்டு, நான் தான் சொல்கிறது கரெக்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும். பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணியெல்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. கண்ணில் பலன் இருந்தாலும் குணமாக்குங்க. காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும், நரம்பில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க, செவிக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க, ஆண்டோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நானும் உனக்கு இளைப்பார்கள் தேன்னு சொன்னீரே. ஆண்டவரே வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும். ஆண்டவரே பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்ப்பத்தின் கனியில் என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்து படுங்க, பிசாசின் அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமம் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்கள்லேயும் வேதத்தை வாசிக்கணும். பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும். தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனோடு இருக்கணும் ஐயா. ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தாரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்காக நாம் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றத கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144192192 8144192192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.
5: in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.
6: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: ஏற்படுத்தி தந்திருக்காங்க. நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாத்துக்க. தம்பி கிளம்பிட்டானா? நல்லபடியா வாக்கி தருவாங்க. சரியா,
1: எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு கூட வரல? வாங்கப்பா, நீங்க வாங்க.
2: பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு அழகா இருக்கு, மாப்பிள்ள தான் கொஞ்சம் குண்டா இருக்கான் புஷ்ன்னு.
1: ஹலோ சிவா, சொல்லுங்க, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்குங்க. என்னடா அரை மணி நேரத்துல திருப்பி கால் பண்ணிட்டேன்னு நினைக்கியா? அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதானே போன் பண்ணி பேசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு. அது என்னன்னே தெரியல. மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணதுல இருந்து அந்த டேட் எப்ப வரும்னு நான் ரொம்ப காத்துட்டே இருக்கேன் பாத்துக்கோ. எனக்கு வேலை பார்க்கவே மனசு இல்ல, எப்படியோ இருக்கு. மேனேஜர் ஒரு பக்கம் அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு சொல்றான். அறிவு மூளையும் வேலை செய்ய மாட்டேங்கு, கையும் ஓட மாட்டேங்கு. எப்பவும் பார்த்தாலும் வா நினைப்பாவே இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரே வேலைங்க எங்க வீட்டுல. வேலை பாக்காதம்மா, வேலை பார்த்து நீ டயர்ட் ஆகிருவா. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு சோம் இல்லங்க, அதனால எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டியது ஆயிட்டு. இன்னைக்கு உங்க அம்மா அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்ட்டு. இப்ப உன்னையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ.
3: சரி, என்ன செய்ய, அம்மாவுக்கு சோம்பல, நான் எல்லா வேலையும் செய்யணும்.
1: சரி விடு, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன். எங்க அம்மாவே உன்னைய நல்ல வேலை, எங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. நீ வெறும் நீ இருக்கணும், எனக்கு கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா?
3: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்டுட்டு.
1: ஐயோ, எனக்கு வந்து பேச வந்து ரொம்ப அப்படியே எப்படி எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே பானத்துல மிதக்கிற மாதிரி.
3: என்னங்க சொல்றீங்க, எனக்கு தாங்க முடியலங்க, ஒரே சந்தோஷமாவே இருக்கு.
1: ஆமா, நமக்கு கல்யாண டேட் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அம்மா நீ சாப்பிட்டியா? அவளான்னு பேசிட்டு இருக்கேன், சாப்பிட்டியான்னு கூட கேட்கல.
3: இல்லங்க, ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால சாப்பிடவே இல்லைங்க.
1: நீ எப்படி டைம் டு டைம் சாப்பிட வேண்டாமா? மணி பாரு, மணி ஒன்று ஆயிட்டு. நீ சாப்பிடாதது வர நான் சாப்பிடவே மாட்டேன். நீ போய் சாப்பிடுப்போ, எனக்கும் இப்ப லஞ்ச் டைம் தான், நான் சாப்பிடவே மாட்டேன்.
3: சரிங்க சரிங்க, ஒண்ணும் இல்ல, நான் சாப்பிட்டு உங்களுக்கு போன் பண்ணேன்.
1: இல்ல இல்ல, நான் போன்லதான் இருப்பேன். நீ சோறு போடு, என் முன்னாலும் நீ போன் பேசிட்டேதான் நீ சாப்பிடணும், நானும் சாப்பிடுவேன்.
3: இல்லங்க, நீங்க ஒரு நிமிஷம் வைங்க, நான் போய் கிச்சன்ல சோறு போட்டு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு போன் அடிக்கிறேன், இல்லன்னா வீடியோ காலாவது அடிக்கிறேங்க.
1: சரி, அந்த 15 நிமிஷம் கேப் ஆயிருமேன்னு பார்த்தேன். சரி, உடனே அடின்னு மனசெல்லாம் துடிச்சுக்கிட்டே இருக்கும், நீ கால் வரும்னு சொல்லி. சரியா?
3: சரிங்க, நான் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு போன் அடிச்சிருந்தேன்.
1: எவ்வளவு நேரம் ஆயிட்டு அவளை பார்த்து? அரை மணி நேரம் ஆயிட்டு. கால் பண்ணுவோம் ஒரு நிமிஷம். ஹலோ சிபா.
3: என்னங்க, எப்படி இருக்கீங்க
1: சிபா? அரை மணி நேரம் ஆயிட்டு சிபா, எனக்கு நீ பார்த்து
3: பார்த்து இல்லங்க பேசி.
1: கரெக்டா தான் சொன்னேன். நான் நினைச்சேன் உன்னை பாத்துக்கிட்டே எப்படி தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன், என் கனவுல எல்லாம் நீ வருவ பத்தியா, அதனாலதான்.
3: பரவாயில்லங்க, உங்களுக்கு மூளை நிறைய தான் இருக்கு.
1: நான் தான் எப்பவுமே இப்படி பேசுறேன், நீ தான் ஒண்ணுமே பேச மாட்டேங்க. நீ தான் சொல்லுங்க, அங்க சாப்பிட்டீங்களா, அங்க ரொம்ப வேலை இருக்குங்க, வேற என்ன நீ பேசுற?
3: இல்ல இல்ல,
1: நான் தான் சொல்லணும், என் கனவுல வார, நீ அங்க வார. நீ என்னைக்காவது சொல்லிருக்கிய மாமா கனவுல வாரே, நீ என்னைக்காவது சொல்லி இருக்கியா?
3: நான் உங்களை நினைச்சிட்டேதான் நாங்க இருக்கேன். நினைச்சிட்டே இருந்தா ஒரு நாள் ஒரு டைம் ஆகுது நீ கால் பண்ணணும். ஒரு மணி நேரத்துல நாலு நேரம் நான் தான் உனக்கு கால் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது நீ எனக்கு கால் பண்ண வேண்டாமா? இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா எனக்கு? ஆனாலும் ஒரு சைட்ல உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தெரியும்.
1: ரொம்ப வேலையாங்க. அப்ப நான் வேணா பெறவாட்டி போன் பண்ணட்டுமாங்க?
3: உனக்கு மிஞ்சின வேலையாடா இது சொல்லு. நீ எனக்கு வாங்கிட்ட பேச முடியாத அளவுக்கு இதை வேலை இருந்தா எனக்கு வேலையே வேண்டாம், வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான்.
1: சரி ஒன்னும் இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேங்க. உங்களுக்கு என்னங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிட?
3: உன் கைனால நீ என்னத்தை வச்சு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தசமா இருந்தாலும் சரி, அதை நான் ருசிச்சு நான் சாப்பிடுவேண்டா.
1: சும்மா இருங்க, சும்மா விஷம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீ என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேங்களா?
3: உனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சதெல்லாமே நான் விட்டுட்டேம்மா. இப்ப வந்து என்னைக்கு நீ என் லைஃப்ல என்டர் ஆனியும் அப்பத்துல இருந்து உனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். நீயும் நானும் ஆனா உன்னைக்கு நான் சொல்லட்டுமா? உன்னை ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்ததுல நான் வந்து அப்படியே
4: என்ன
3: ஆயிட்டு
4: தெரியும் போய் சொல்லாமா தூங்கு.
3: என்னங்க உங்க அம்மா வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உனக்கு மிஞ்சா எங்க அம்மா எனக்கு முக்கியம் சொல்லு. என்னமோ சொல்லு. கண்ணை மூடிட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்க, உன் ஃபேஸ் தான் வருது. சாப்பிடும் போது தட்டுல உன் ஃபேஸ் தான் வருது. ட்ரெயின்ல ஆபீஸ் போகும்போது சாமனே ஒரு பொம்பளைப்புல உட்காந்துருந்தாலும் அவ ஃபேஸ் கூட ஒன்னு மாதிரி ஆயிருது.
1: என்னங்க அவாதான் நான் நினைச்சு எதையாவது பண்ணிட்டு அடி வாங்காருங்க.
3: ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு காம்பினேஷன் சொல்லட்டுமா?
1: என்னதுங்க
3: யார் என்ன காம்பினேஷன் தெரியுமா? சொல்லுங்க.
1: என்ன காம்பினேஷன் தெரியுமா?
3: சொல்லுங்க. நான் ரொம்ப ஆசையா இருக்கேங்க. நம்ம ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்ல வந்து 10,000 ஜோடிகளை வச்சா கூட நம்ம ஜோடிதான் அல்டிமேட்டா இருக்கும் தெரியுமா சிவா?
1: ஆமாங்க, நீங்க ஒரு 100 கிலோ, நான் ஒரு 80 கிலோ. கரெக்டா தான் இருக்கு.
3: கரெக்டா சொன்னேன், கரெக்டா சொன்னேன். எனக்கு என்னமோ தெரியல, போன் கட் பண்ண மனசே இல்ல.
1: என்னங்க எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்குங்க?
3: ஐயோ உங்க அம்மாட்ட சொல்லு, ஏதாவது ஏதாவது படிச்சிட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது சொல்லு.
1: பேசுறதுதான் புசு புசுன்னு கேக்குமா? இதுல என்னத்த நான் சொல்ல முடியும்?
3: சரி சரி பரவாயில்ல. சப்போஸ் லேட் நைட்ல எலும்புன்னு வச்சுக்கேன், வாஷ்ரூம் எங்கேயாவது போடணும், உடனே நீ கால் பண்ணிடு. நீ தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்றதுல நினைக்காத, ஏன்னா உடனே கால் பண்ணுவோம். நினைச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கேன்.
1: நான் சப்போஸ் அந்த டைம்ல கால் பண்ணா நீங்க ட்ரீம்ல என்னைய பாத்துக்கிட்டு இருப்பீங்க, அது டிஸ்டர்ப் ஆயிருங்க.
3: அப்படி எல்லாம் ட்ரீம்ல பாக்குறத விட நேர்ல தான் பாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீ முதல்ல கால் பண்ணு நைட்ல சப்போஸ் எலும்புனாலும். என்ன?
1: சரிங்க சரிங்க, ஓகே.
3: சரி வச்சிருவியா?
1: ஓகேங்க.
3: சரி வச்சிருவியா?
1: வையுங்க.
3: சரி வச்சிருங்க. சிபா
1: சொல்லுங்க.
3: சிபா என்ன பண்ணிட்டு இருக்கா?
1: நான் இப்போ பைபிள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
3: பைபிள் படிச்சுட்டு இருக்கியா?
1: ஆமாங்க.
3: பைபிள படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாமா ஞாபகமே உனக்கு வரலையா?
1: வருங்க, வரும் வரும் வரும்.
3: அது என்ன வரும் வரும்? நீ எவ்வளவு அழகா சப்பையா அசிங்கமா சொல்ற. வரும் வரும்.
1: என்னால
3: ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாது இவா. சிபா நீ இல்லாம நான் இல்லவே இல்ல சிபா. உண்மையில நான் டிசைட் பண்ணிருக்கேன், இன்னைக்கு எப்படியாவது வெளியே போய் உன் பேர பச்சை குத்த போறேனா.
1: என்னங்க பச்சை? யாருங்க எப்படி குத்துவா?
3: ஆம் சிவா, இதுதான் வந்து காதலின் பிரதிபலிப்புடா. மாமா உன் மேல வச்சிருக்க லவ் நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவேன் சொல்லு.
1: இல்லங்க நீங்க பச்சை குத்தாதீங்க. நான் யான் சொல்றேன்னா
3: எதுக்கு நீ சொல்ல போற? பைபிள்ல இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லுவேன். நீ சும்மா
1: இரு. முதலாவது பைபிள்ல இல்லங்க, அது வேற. அப்புறம் அத பச்சை குத்தும் போது உங்களுக்கு வலிக்குங்க, அப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் வந்துரும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் என்னால இங்க ரொம்ப நிம்மதியா இருக்க முடியுமாங்க?
3: அது என்னமோ உண்மைதான். ஆனா உனக்காக இந்த சின்ன வழிகளை கூட தாங்க முடியலன்னா என்ன? சிவா சிவா உண்மைக்கு நான் சொல்லட்டுமா? சிவா நான் உன என்னைக்கு பார்த்தேனோ உண்மைக்கு சொல்றேன் வந்து, இன் டெப்த் ஆஃப் மை ஹார்ட் ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. சரிங்க இங்க பாருங்க, நீங்க பச்சை மட்டும் குத்துறீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்.
1: ஐயோ பேச மாட்டேன், நீ பெரிய பெரிய வார்த்தை எதுக்கு சொல்ற? பண்ண மாட்டேன் சொல்ற, நீ கிழிச்சு கூட நான் மாம தாண்ட மாட்டேன். நீ அப்படி சொல்ற, தாண்ட மாட்டேன். என்னமா?
3: சரி ஓகேங்க.
1: சரி நாளைக்கு காலையில உனக்கு 9 மணிக்கு கால் பண்ணிருவேன்.
3: என்ன 9 மணிக்கு? நாளைக்கு சண்டே இல்லையா? நான் சர்ச்சைக்கு போனோம்.
1: என்னமா சண்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? நான் நாளைக்கு 9 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு பார்த்தேன். அப்படியே வெளியே எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலான்ட்டு.
3: நீ எங்க அம்மா என் காலை உடச்சு விடுவாங்க. என்
1: அம்மா காலை உடைச்சா நான் உங்க அம்மா தலையை வெட்டிடுவேன். அது என்ன, என் பொண்டாட்டி மேல கை நீட்டுறதும் கால் நீட்டுறதும் இதெல்லாம் வந்து இன்னும் 1 மாசம் தான். அதுக்கப்புறம் உங்க அம்மா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்கேன்.
3: இல்லங்க, 9 மணிக்கு நான் சர்ச்சைக்கு போயிருவேன். அதனால நான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தோன்னு நான் உங்களுக்கு போன் பண்றேன்.
1: வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் போயேன்.
3: இல்லங்க, 9 மணிக்கு இருக்கணும். என்ன எங்க பாஸ்டர் கத்து கத்து கத்துவாங்க மயக்க பிடிச்சி, அதனால எல்லாருமே 9 மணிக்கு வந்துருவாங்க.
1: இன்னும் கொஞ்ச நாள் தான், இனிமேல் அந்த சர்ச்சில் இருந்து உனக்கு விடுதலை, உங்க அம்மாட்ட இருந்து விடுதலை. எங்க பாஸ்டர்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. 11 மணிக்கு போனாலும் சரி, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம வச்சதுதான். அதனால அப்போ நான் 12 மணி வரை வெயிட் பண்ணணுமா? சொல்லுமா?
3: என்னங்க இப்பதானே போன வச்சீங்க, அதுக்குள்ள வீடியோ கால் எதுக்கு அடிச்சீங்க?
1: சும்மா அப்படியே மாமாவோட ஹேர் ஸ்டைல் அப்படியே நம்ம லுக் அப்படியே உனக்கு காட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க?
3: நான் ஆன்லைன்ல ஒரு டிரெஸ் பாத்துக்கிட்டு இருந்தேங்க.
1: அப்படியா? என்ன டிரெஸ்? எவ்வளவு ரூபா அது?
3: அது வந்து 1000 ரூபாய் ரேட்டு போட்டிருக்கு.
1: 1000 ரூபாய் தானா? நான் உனக்கு ஆர்டர் பண்றேன், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல வெயிட் பண்ணிட்டே இரு.
3: என்னங்க 1000 ரூபாய் ரொம்ப இருக்குங்க? வேண்டாம்.
1: அந்த ஒயிட் கலர் தானே நீ சொல்ற?
3: அழகா இருக்கு.
1: இன்னும் April 5 டெலிவர் ஆயிருமா? சரியா?
3: என்னங்க நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க.
1: சும்மா இரு, உனக்கு ஒன்னு ஆசை, நீ ஒன்னு ஆசைப்பட்டுட்டு உனக்கு நான் அதை வாங்கி கொடுக்காம இருக்கவே மாட்டேன். நான் சம்பாதிக்கிறதுல எதுக்கு? என் உயிரே உனக்கு தான். நீ இல்லாம என்னால 1 நிமிஷம் வாழ முடியுமா சொல்லு.
3: சரிங்க, இருக்கட்டும் இருக்கட்டும்.
1: என்ன உங்க அம்மாக்கு சவுண்ட் எல்லாம் கேட்ட மாதிரி இருக்கு?
3: எங்க அம்மா இப்படிதாங்க பேசி சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க.
1: அது என்னமோ தெரியலமா. உங்க அம்மா, உங்க அம்மா வந்து உங்க அப்பா கிட்ட பேசினதே இல்லையா?
3: அத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? சும்மா இருங்க.
1: சும்மா இப்பவும் பாரு என்ன பண்றாங்க உங்க அம்மா, சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு.
3: ஏமா என்னமா?
5: என்னது போன நோண்டிக்கிட்டே இருக்க? ஒரே பேச்சு தான் போல என்ன வீடியோ காலில.
1: ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க மருமோனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். எதுக்கு போட்டு அதுக்கு அவசரப்பட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு?
5: இல்ல, அது கை தவறி பட்டுட்டு. ஏன்னா போன்ல ஒரே காலையில இருந்து நைட் வர ஒரே போன் கைமா தான் இருக்குதிய.
1: பரவ, நீங்க கிளி மாதிரி பொண்ணு வச்சிருக்கீங்க, எப்படி போன் பண்ணாம இருக்க முடியும் சொல்லுங்க.
5: போன்ல இருந்துட்டா வேற வேலையை எப்படி பாக்க?
1: அதெல்லாம் பாத்தலாம், பாத்தலாம். இது உங்களை மாதிரி இருந்தா நான் அந்த போன் அடிச்சு
3: என்னங்க? ஒரு டிரெஸ் தான் வாங்க சொன்னேன், நீங்க இப்படி 5 டிரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க.
1: உனக்கு போய் மிச்சம் தாண்டா எனக்கு. நீ யாரு எப்ப எதுக்கு இமோஷனல் ஆகும், எதுக்கு அழுற? நீ அழாதம்மா, கண்ணத்தோட எனக்கு கஷ்டமா இருக்குல்ல.
3: இல்லங்க, நான் வந்து பிரேயர் பண்ணேன், ஒரு அன்பான கணவர் வேணும்னு. அதே மாதிரி நீங்க
5: ஒண்ணுதான்.
3: ஆமா,
1: பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த நரி மாதிரி
5: என்ன பண்ணிட்டு இருக்கியோ?
3: கொஞ்சம் பொறுத்து அடிக்கங்க உங்களுக்கு போனு.
1: எனக்கு இந்த மாமியார பிடிக்காமலே போயிட்டு.
6: சிவா என்ன, நிச்சயதார்த்தத்துக்கு நல்லா இருந்துச்சு, சாரி எல்லாம் அழகா இருந்துச்ச?
3: எல்லாமே அவையதான் செலக்ட் பண்ணது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்த எல்லாருமே அவங்க தங்கம் ரொம்ப நல்லா பாசமா இருக்காங்க.
6: மாப்பிள்ளா போன் அடிச்சு பேசுவாங்களா?
3: போனா 18 மணி நேரம் போனுதான். ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும் போன் பேசி, அதுக்குள்ள திரும்பியும் ஒரே போன் தான்.
6: ஒரே எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் என்னத்த பேச போறீங்க?
3: எதையாவது பேச வேண்டியதானே?
6: நல்ல டைப் தானா பேசினாலும் தெரியுதா?
3: ரொம்ப நல்ல டைப். ஒரு டிரெஸ் தான் கேட்டு பிரியா, 5 டிரெஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன்.
6: பரவாயில்ல, சரி போனோம்னா இப்ப நல்லா செய்வாங்க போல.
3: அதான் நான் நினைச்சேன், நான் வந்து ஆண்டு கிட்ட நல்ல ஒரு கணவர் வேணும்னு கேட்டேன். ஆனா பாரு, இவ்வளவு ஒரு நல்ல கணவரை இசப்பா கொடுத்துருக்காங்க பாத்தியா.
6: சரி, போன பிறகு தெரியும் நல்ல பையனா நல்ல பையன் இல்லையான்னு.
3: அவன் நீ நேரத்துல என்ன போன் பண்ணிருந்தா?
6: ஆமா, ஒரே போன் அடிக்க அடிக்க உனக்கு ஒரே பிஸி பிஸின்னு வருது.
3: அது அவங்க கூட தான் பேசிக்கிட்டே இருந்த,
6: ஒரே வருத்துக்கிட்டேதான் இருந்த மாதிரி இருக்கு. என்ன இப்போ அதான் கழிஞ்ச வருஷம் எங்க வீட்டு பக்கத்துல வர வந்துச்சு.
3: அங்க வர வந்துச்சா? பரவாயில்லையே. ஆமா, இவளுக்கு என்னமோ நிச்சயதார்த்தம் ஆனோடனே போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தான் அட்வைஸ் பண்ண வந்திருக்கா. எனக்கு தெரியாது, கள்ளிக்குள்ள ஒரு 50 ரவுண்ட் அடிப்பா ஒரு நாளைக்கு. என் புருஷன் எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு. நான் பேசுறதுக்கு என்ன, நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேன்.
4: பெரிய கிருபையினால நம்ம பையனுக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம்.
3: நீ சாப்பிட்டுட்டு போனி சும்மா முதல் நாள் நீ சாப்பிடாம நம்ம சாப்பிட்டுட்டு போவோமா?

0: ஆமாமா,
1: எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு புஷ்பா. என்ன பாரு,
2: என்னவே செய்ய என்னதான் செய்யன்னு எனக்கே தெரியல. டென்ஷனாதான் இருக்கு, பிடிச்சு பிடிச்சு சாத்தி விடலாமான்னு வருது. இவளால அந்த பிள்ளைக்கு லேட் ஆகுது. என்னதான் அந்த பிள்ளையே தெரியலமா, அறிவே இல்ல. எதை சொன்னாலும் எந்த மாப்பிள்ள போட்டோய காட்டினாலும் அந்த மாப்பிள்ள கட்டையா இருக்கான், இவன் குண்டா இருக்கான், இவன் தொப்பை வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கல்லியேற, அவன் அந்த இது இந்த இதுன்னு எதையாவது இந்த பிள்ளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சதும் ஒரு 50 மாப்பிள்ளையாவது இவன் வேண்டான்னு சொல்லி இருந்திருப்பா. பொம்பளைக்கு அவளா இவெல்லாம் சரி, வேலைக்கு போகணும்னு அனுப்பி அனுப்பி அனுப்பி கூறு மணிக்கு போய் அழைந்தான். சொல்லிட்டாக்க ஒரு போன் அடிச்சு கேப்போம். ஹலோ,
3: சொல்லுங்க புஷ்பாக்கா.
2: ஐக்கா நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்களோ?
2: நான் நல்லா இருக்கேன். ஐக்கா உங்ககிட்ட ஒரு விஷயமா போன் அடிச்சு பாத்துக்கிடுங்க.
3: சொல்லுங்கக்கா.
2: ஐக்கா உங்க அக்கா பையன் ஒருத்தர் எலைஜா இருந்தா, அந்த பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்திய.
3: ஆமாக்கா.
2: அதான் லேசா அந்த பையன் கிட்ட நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு லேசா நீங்க சொல்லி பாக்கலாம்ல.
3: என்னக்கா நீங்க சொல்றீங்க?
2: என்ன ஐட்டுக்கா?
3: அவனுக்கு 29 வயசுக்கு, அவங்க பொண்ணுக்கு 33.
2: 29 தான் ஆகுதோ? சரி சரி, நான் நினைச்சேன் ஒருவேளை 33 வயசு ஆயிருக்கும்னு நினைச்சேங்கா, வேற ஒண்ணும் இல்ல.
3: உங்க பிள்ளைக்கு 33 ஆயிட்டரா? எங்க வீட்டு பையனுக்கு எல்லாம் வயசு கூடாதுக்கா, போன வைங்க.
2: இவ என்ன இப்படி வெடுக்குன்னு இப்படி பேசிவிட்டோம், எவ்வளவு துமுறு இருக்கும். எல்லாம் நமக்கு தேவைதான், நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு 33 வயசாயி வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். தெருவுல போறவ வாரவெல்லாம் நம்மள ஏசதானே செய்வா, ஏளனமா வேற பாப்பா. எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அபி? என்னைக்கு உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு என்னைக்கு உன் அண்ணிய கரை சேர்க்க போறேனே எனக்கே தெரியல. வாங்கக்கா, அனதி அக்கா வாங்க.
4: போன் அடிச்சிருந்தீங்க.
2: ஆமாக்கா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. உங்க தம்பி மகை ஒருத்தர் ஒரு பையன் இருந்தா தெரியுமா? அந்த பையனுக்கு லேசா நம்ம பாப்பால கெட்டி குடுக்கலாம்னு தாங்க்கா.
4: என்ன இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணமே முடிஞ்சது, இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்களே. நான் பாப்பா போட்டோ வச்சுமே நினைச்சு கிட்ட விசாரிச்சேன்க்கா. எப்ப எல்லாருமே பாப்பாக்கு வயசு ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவ பேஸ்ல வர அந்த
5: பேசுறீங்க. அக்காவை வீட்டுல வச்சுட்டு நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்?
4: இல்ல அந்த மாப்பிளத்துக்கு வந்ததுனால நான் சொல்றேன்மா. அவ்வளவு
5: எனக்கு ஒண்ணும் அவ்வளவு அவசரம் இல்லம்மா. அக்காவுக்கு முடிக்காம நானும் இது பண்ண மாட்டேன்.
2: ரெண்டுமே இப்படி வந்து கடைசி நேரத்துல இப்படி முட்டிட்டு நிக்க என்ன செய்யன்னு தெரியல. அவளுக்கும் 33, இவளுக்கும் 30, என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலக்கா.
4: ஃபீல் பண்ணாதீங்கக்கா. நீங்க சர்ச்சுக்கு எல்லாம் எப்படி போறீங்க என்னன்னு எனக்கு எதுவும் தெரியலக்கா.
2: மாப்பிள்ளாது இப்ப பாரவி எல்லாம் வேண்டாம் வேண்டாம்
5: சொல்லிக்கிட்டாலே. நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்.
2: உங்க அப்பா அப்பவே சொன்னாவ காலகாலத்துல பொம்பளை பிள்ளைங்க கிட்டி கொடுக்கணும். என்ன பண்ண எனக்கு தெரியலையே. நான் என்ன இந்த பிள்ளைய சேர்த்து வளர்த்தேன்.
1: என்ன ஐட்டியமா புஷ்பா? ஏன் எது கல்றா?
5: ஆனா இன்னைக்கு வந்து திடீர்னு வர்றவங்க எல்லாம் என்னதான் அக்காவோ அக்காவோ வேண்டாம் வயசாயிட்டோம் உடனே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா
2: இருப்பான்.
1: எத்தனை தடவை சொன்னேன் கொஞ்சமாவது கேட்டீல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறது நான் என்ன சொன்னாலும் என் வாய அடைச்சி எதையாவது ஒண்ணு சொல்லி முடிச்சிருவியே. இப்ப பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கும் வெளியே தலை காட்ட முடியுதா? மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு, நைட்டு படுத்தா தூக்க வர மாட்டேங்கி. வயசாயிட்டு எத்தனை தடவை நான் சொன்னேன் கேட்டீங்களா ரெண்டு பேரும்? சரி சர்ச்சுக்குதான் போவோம், சர்ச்சு கூப்பிட்டாலும் வர்றதுல ரெண்டு பேரும் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு அதை பத்தி இதை பத்தி பேசுறது நம்ம சொல்றது எல்லாம் ரிஜெக்ட் பண்றது. என்னத்த பண்ண எனக்கே தெரியல. சரி விட அழாத,
2: இப்ப என்ன சர்ச்சுக்கு வராம இருக்கிறது சொல்லிட்டு வரீங்களோ
1: எவ்வளவு சொல்லி. ஆமா ஆண்டவருடைய கிருபை வேணும், ஆண்டவருடைய சித்தம் இல்லாம வாழ்க்கையில என்ன நடக்கும்? ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் எல்லாமே நடக்கும் சரியா. ஆண்டவரை நம்ம கரெக்டா தேடணும், நேர நேரத்துக்கு கரெக்டா நம்மளும் செய்யணும். இல்ல எந்த காரியத்தை எப்ப செய்யணும் அப்ப செய்யணும். சரி அதை விடு, நான் நாளைக்கு வேணா பாஸ்டர்ட்ட பேசுவோம், பாஸ்டர் கூப்பிடுவோம் சரியா.
2: நம்ம பேசுவோங்க, நம்மதான் இப்படி பண்டிகை கிறிஸ்தவனா இருந்துட்டோம். இப்ப வேணும்னா ஒருவேளை நீங்க வந்து கரெக்டா கரைச்சு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் மாப்பிள்ளை கிப்பிள எதுவும் பார்த்து தர மாட்டாங்களோ?
1: இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பாஸ்டர் அப்படி நினைக்க மாட்டாங்க சரியா. நான் நாளைக்கு கூப்பிடுறேன் பாஸ்டர், நம்ம கொஞ்சம் பேசுவோம், என்ன ஏதுன்னு பேசிட்டு கொஞ்சம் ஜெப கூட்ட மாதிரி வைப்போம்.
2: நாளைக்கு சொல்லாதீங்க, இன்னைக்கு உடனே பாஸ்டர் கூட்டிட்டு வாங்க. என்ன நாளும் நம்ம கடத்தாண்டா, 33 வயசு ஆகி போச்சு பிள்ளைக்கு.
1: சரி இப்ப போன் பண்ணி நான் கூப்பிடட்டா பாஸ்டர்?
2: கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நானும் படப்படனு எதையாவது பண்ணி
1: வச்சேன். சரி பாப்போம், நீ கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம பாஸ்டர்.
0: எந்த கவலையும் படாதீங்க சகோதரர்கள், எல்லா விஷயத்தையும் நான் யாரு சொன்னாங்க சரியா. நல்ல கிறிஸ்தவ ஃபேமிலி நீங்க, கிறிஸ்தவ ஃபேமிலி நீங்க இருந்தது. ஆனா என்னைக்காச்சும் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல எந்த வருத்தமும் படாதீங்க, நான் இப்படி நான் கேட்கறது சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஆரம்ப என்னைக்காச்சும் நீங்க கலந்து இருந்தீங்களா? பிரதரை தான் நான் வாரம் வாரம் பாப்பேன் சர்ச்சில், ஆனா உங்களை எல்லாம் ஒரு நாள் நான் பார்த்த மாதிரியே இல்ல.
2: அது அப்பப்ப கொஞ்சம் வேலை வந்துடும் மாஸ்டர், அதனாலதான் வர முடியல.
0: என்னதான் வேலை இருந்தாலும் எசவ பஸ்ட் தேடணுங்களா, ஆலயத்துக்கு போகணுங்களா? இப்ப நீங்க கொள்ளப்பட்டு என்ன பண்ணீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லுது, இது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுது. அதுக்கப்புறம் பாப்பா கல்யாண விஷயத்துல வசனம் என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வேதம் அழகா சொல்லுது. நீங்க அதுக்கு என்னைக்கா தேடி இருக்கீங்களா? அதை முன்னால வச்சு என்னைக்கா ஜெபிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு வந்து அந்த சத்திய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நீங்க ஆணித்தரமா பிடிச்சு இந்த சித்தம் இயேசுவோட சித்தத்தை நீங்க ஒப்பு கொடுத்திருந்தா இந்த கல்யாண வேலைகள்லாம் அப்பவே உங்களுக்கு ஜெயமா மாறி இருக்குமே. வெளிப்புறமான ஒருவேளை அந்த பையன் ஸ்மோக் பண்றவனா இருக்கலாம், தண்ணி அடிக்கிற பையனா இருக்கலாம், அந்த பையனை நீங்க கட்டி வச்சுட்டு அது பிறகு பாப்பாவுக்கு அந்த கஷ்டப்படுறதுக்கு அப்படிதான் பட்டிருப்பா.
2: இப்பதான் உணர்வு எனக்கு வருது, எல்லாமே பார்த்தோம், ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்தை நாங்க பாக்காம விட்டுட்டோம் பிரதர்.
0: இப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஏசப்பாட்ட அந்த காரியத்தை கல்யாண காரியத்துல வச்சு இடவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பையன் நல்லா ரசிக்கப்பட்ட பையனா இருப்பான், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பான், ரசிக்க போற பையனா இருப்பான், நல்ல பையனா ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. அப்புறம் ரெண்டு சந்தோஷம், உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட போகுது.
2: ஆமா பாஸ்டர், நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து பைசா தான் முக்கியம், கலர் தான் முக்கியம், ஹைட் தான் முக்கியம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே நல்ல பையனா இருந்தாதான் நான் காலம் முழுசும் அந்த இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா நான் அதை வந்து நான் யோசிக்கவே இல்லை. தப்புதான் பாஸ்டர், என் மேலே ரொம்ப பெரிய தப்பு இருக்கு.
0: சரி, எந்த கவலையும் படாதீங்க, எல்லாரும் நல்லபடியா நடக்கும். நாளைக்கு ஆராதனை கண்டிப்பா கலந்துக்கிடுங்க, சரியா? இப்ப கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், சரிங்களா?
2: கண்டிப்பா. இப்படி ஒரு மூடத்தனமா நான் இருந்திருக்கேன். பணம், அழகு, கலரு இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில அவன் ரசிக்கப்பட்டிருக்கணும், ஆவிக்குரிய பையனா இருக்கணும், ஊழியம் செய்யணும், இப்படி எல்லாம் பையன் வந்துச்சு. ஆனா இந்த பையனெல்லாம் நான் பார்க்காம இப்படி பணத்தை பார்த்து நானே அப்படிலாம் வாழ்க்கை நீங்க போக பேசுற கேட்டு நாங்க சர்ச்சுக்கு வந்து கூப்பிடுவீல.
1: சரி, நம்ம ஜோ பண்ணுவோமா, எல்லாம் சரியாயிரும். சரி, அழாதீங்க, சரியா? நாங்க கண்டிப்பா நம்ம
2: மனசுல இருக்க வார அவ்வளத்தையும் ஆண்டு சமூகத்துல இறக்கி வைக்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு
1: இருக்கேன். சர்ச்சைக்கு போயிட்டு வந்தோம், பாஸ்டர் போன் பண்ண மாதிரி இருக்கு.
2: இறக்கி வச்சு ஒரு பெரிய பாரம் என் இருதயத்தை விட்டு போன மாதிரி இருந்து
0: பாஸ்டர். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன், ஒரு ரெண்டு வருஷமா இப்ப ஏண்டாவே எந்த டச்சுமே இல்லாம இருந்தேன். ஏன்னா போன் கால் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு மதியானம் போல அவன் எனக்கு திடீர்னு ஒரு போன் அடிச்சான். அப்ப என்ன விஷயம் சொல்லிட்டு அவன் கேட்க முடிஞ்சல. அவன் சொன்னா, இப்படி என் பையனுக்கு வந்து பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் பாத்துக்க அவன் சொல்லி அண்ட சொன்னான். உடனே எனக்கு பாப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. பாப்பா பாப்பாட்ட நான் சொன்னேன், இப்படி எனக்கும் தெரிஞ்ச சர்ச்சில் உள்ள ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பையன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற பையன் பாத்துக்கங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல வேலையில இருக்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான். அதை விட ரொம்ப முக்கியம், வாரம் தவறாம சர்ச்சைக்கு வருவான், நல்ல குடும்ப பிரேயர் பண்ணுவான், நல்ல ஆவிக்குரிய இருக்கிற பையன் பாத்துக்காங்க. அதனால அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த அவன் என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன், பாப்பாவுக்கு அந்த குடும்பம் அந்த இதை எப்படியாச்சும் நம்ம முடிச்சிருவான்.
1: சரி பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நாங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல பாஸ்டர்.
2: உண்மையிலே எனக்கும் வார்த்தையே இல்ல பாஸ்டர். பரவாயில்ல, என்னைக்கு வீட்டுக்கு வருவாங்க வேணும்னா நம்ம பாப்பால ஒரு நேரம் வந்தோம்னா பொண்ணு பாத்துட்டு வந்து போச்சொல்லுங்க பாஸ்டர்.
0: பிரதர், நீங்க ஏற்கனவே பாப்பா போட்டோ என்ன அனுப்பிருந்தீங்களா? அந்த போட்டோவை நான் மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். மாப்பிள்ள வீட்டுல பாத்தாங்க, மாப்பிள்ளையும் பாத்தாங்க. பாத்துங்க, பாப்பாவும் ரொம்ப பிடிச்சு போச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்ப மாப்பிள்ள போட்டோ உங்களுக்கு நான் இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க, உடனே பாத்தேன்னு
1: சொல்லுங்க.
2: வாட்ஸ்அப்ல
5: பயப்படுற பையன், ரெண்டு ஆசீர்வாதமும் ஏசப்பா எனக்கு இப்ப கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: சரி பாஸ்டர், ரொம்ப
2: எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் பாஸ்டர். எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிட்டு, மெயினா பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. என் பிள்ளை இப்படி மாறுவான்னு நான் நினைச்சே பாக்கல. எல்லா ஆண்டவரோட பெரிய கிருபை, என் பிள்ளை மாறிட்டா. நீங்க வேணும்னா அந்த பையன் கிட்ட பேசி ஒரு வாரத்துக்குள்ள பூ வைக்கிறத சொல்லிருந்தீங்களா?
0: எல்லாமே பேசிட்டேன், எல்லாமே பேசியாச்சு. ஒரு வாரத்தை என்கேஜ்மெண்ட் இருக்கு.
2: சரி, அந்த பையன் பேரு என்ன பாஸ்டர்?
0: லெலின்.
2: அப்படியா?
0: கோயில்ராஜ்.
2: அப்படியா?
0: பாப்பாவோட ஒரு வயசுதான் அவனுக்கு கூட வித்தியாசம்.
2: அப்படியா? சரி சரி. அப்ப பாப்பாக்கு 33, பையனுக்கு 34. பரவாயில்ல, சோத்திரம்.
0: பாத்தீங்களா, நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஆராதனை வந்தீங்க. இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு இயேசப்பா எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? பாப்பாவுக்கு கல்யாணம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இளையவளுக்கும் பாத்தீங்களா, இளையவளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நல்ல மாப்பிள்ள துப்புலாம் எல்லாமே இருக்கு. ரெண்டு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மையான ஆசீர்வாதம் இயேசப்பா இந்த நாளையில இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு தந்திருக்காங்க.

0: வேண்டி இதை செய்யாம விட்டுட்டேன், இந்த ஆண்டவரை தேடாம விட்டுட்டேன், இந்த மண்டைக்கு ஏறாம போயிட்டேன். சரி கை ஓடல கால ஓடல, நான் என்ன செய்ய, ஒரு வாரத்துல பூ வைக்கணும், வாங்க கை எழுப்புக பசம் வந்தது, நீ பாப்பா வேலை இருக்கு.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்று நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு குறும்படத்தையும் எடுக்க ஆண்டவர்களை உதவி செய்வதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதில் பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களில் பாதிக்கும் அதிகமான பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிறீர்கள். எனவே தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இன்னும் இந்த ஊழியம் வளரும், இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த தேவனுடைய வசனத்தை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை, இந்த வார்த்தைகளை நாடகத்தின் மூலமாக வெளியிடுகிற அப்படினால் அநேக குடும்பங்களில் அநேக மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. அநேக தங்கள் தவறுகளை உணர்கிறார்கள். அநேகருடைய உள்ளத்தில் விசுவாசம் எழும்புகிறது. சபைக்கு போகாத அநேகர் சபைக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆபத்தில் நேரங்களில், ஆமென், கஷ்டத்தின் நேரங்களில், இழப்பின் நேரங்களில் கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு உண்டாகிறதற்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பார்த்த இந்த குறும்படத்தில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. நான் விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெபம் என்று 8 மணிக்கு நடத்துகிறேன். அதில் வருகிற அதிகமான விண்ணப்பங்களில் 2வது விண்ணப்பம், என்னோடய வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லை, வயது அதிகமாகி போகிறது, திருமண காரியங்கள் கைகூட வரவில்லை என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பதும், அநேக திருமணமாகாத பிள்ளைகளிடத்தில் விண்ணப்பம் அனுப்புவதும் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திருமணம் பல விதங்களிலே தடைபடுகிறது. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற ஆண்டவர். கன்னி பருவம், வாலிப பருவம், முதிர் வயது இப்படின்னு சொல்லி பலவிதமான பருவங்களை வைத்திருக்கிறார். சிறு வயதிலிருந்து கன்னி பருவத்துக்கு வரும் பொழுது அதில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த பருவத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு வயதில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் வாலிப பருவம் வரும் பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தை நாம் தெளிவாக வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் தெளிவாக வேதத்திலிருந்து வசனங்களை படித்து அதுபோலவே தங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அதினதின் காலத்தில் நேர்த்தியை செய்து வைத்திருக்கிற ஆண்டவர், ஆண்டவரை நம்ம எந்த விதத்தில் குறை சொல்ல முடியாது. திருமண தடைகள் பல விதங்களில் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் பணமே இல்லாமல் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கும். அந்த சாபம் இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த சாபம் போகிற வரைக்கும் அது தடையாகவே இருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் திருமண தடை என்பது அதற்கு காரணம் அவர்களாகவே மாறிவிடுகிறார்கள், பெற்றோர்கள் மாறிவிடுகிறார்கள். சில நேரங்களில் அவன் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் வருத்தம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய காலத்தில் டெக்னாலஜி வளர வளர, பண மோகம் அதிகரிக்க, அந்த உலகத்தின் ஆசைகளின் நன்மைகளையும் அனுபவிக்க ஒரு மனிதனுடைய உள்ளம், ஒரு மனுஷனுடைய உள்ளம் துடிக்கும் பொழுது அதற்கு பணம் தேவைப்படுகிறது. எனவே திருமண காரியம் வருவதற்கு முன்பதாகவே அநேக வாலிபருடைய எண்ணங்களில் செட்டில் ஆகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய கணவனும் வரக்கூடிய

இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதையே நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் கண்டிப்பாக அவசியம், செட்டில்மெண்ட் கண்டிப்பாக அவசியம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே? இந்த குறும்படத்தை பார்க்கும் பொழுது தாயும் மகளும் சேர்ந்து பாருங்க, புருஷனுடைய வார்த்தை கொஞ்சம் கூட கேட்கல, மகள் தகப்பனுடைய பேச்சை கேட்காம தாயும் மகளும் விருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் செட்டில் ஆகணும் என்று சொல்லிவிட்டு பணம் கையில் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, அதற்கு பிறகு என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த போல, அதாவது அந்த படிப்பை வைத்துக்கொண்டு, திறமையை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு, சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு, எனக்கு வருகிறவன் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வருகிறவன் கருப்பாக இருக்கக்கூடாது, எனக்கு வருகிறவன் நல்ல அழகாக இருக்கணும், எனக்கு வருகிறவன் நல்ல பாடி பில்டராக இருக்கணும், எனக்கு வருகிறவன் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கணும், இப்படி என்று வெளி தோற்றியத்தையே பார்த்து பார்த்து பார்த்து கடைசியில் இதில் மயங்கி விழுந்து அழுகிறவர்கள் தான் ஏராளம் பிரியமானவர்களே. எத்தனையோ குடும்பங்கள் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து, பணத்தை மட்டும் பார்த்து, செல்வத்தை மட்டும் பார்த்து, இவளை கட்டணும் அப்படின்னா ஒரு கிலோ நகை கிடைக்கும், ஒரு வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் தேவ ஆலோசனை கேட்க மறுத்து அந்த பிள்ளைகளுடைய குணம் என்பதை ஆராய மனதில்லாமல் பணத்தின் மேலே மோகம் வைத்து இந்த காரியத்தை செய்கிறபடினால் எத்தனையோ குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இளம் வயதிலேயே விவாகரத்து, இப்படி பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே நமக்கு அலங்காரம் என்று சொல்லுகிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பாருங்க, அந்த திருமண பருவம் வரும் பொழுது வரங்கள் வந்து கொண்டே இருக்கும், அதை தட்டி கழித்து கொண்டே இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 7:36 சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்று வசனமே சொல்லுகிறது. ஆனாலும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று பெற்றோர் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன், அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். வயது கடந்து விட்டது, எனக்கு 30 வயசு தாண்டிட்டு இனி எனக்கு திருமணம் நடக்காது, என்னுடைய கன்னிகை பருவம் கடந்து போயிட்டுன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களோ, ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். வசனம் சொல்லும்படி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த விவாக காரியத்தை நடத்தி தருவார். ஆனால் நாம் தவறு செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். நீங்கள் பண ஆசையுள்ளவர்களாய் இராமல் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அழகான வாக்கு தத்துவம். பண ஆசையினால, பண மோகத்தினால செட்டில் ஆகும் என்று சொல்லி பலவிதமான தவறான ஆமென் ஆலோசனைகளை மனதில் வைத்துக்கொண்டு வருகிற வரங்களையெல்லாம், நல்ல வரங்களையெல்லாம் தட்டி கழித்து தட்டி கழித்து கடைசியில் பணம் இருக்கும், சம்பத்து இருக்கும், செட்டில் ஆகிருப்பீங்க, ஆனால் குணம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்து மாறிவிடும். தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இப்படி தான் எனக்கு கனவு வேணும் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இதுவரை திருமணம் நடக்கவே இல்லை. கொஞ்ச தான் கருப்பாக நல்ல குணம் இருக்கும், நல்ல சாட்சி இருக்கும், நல்ல ஆழைத்து போகிற மகனாக இருப்பான், விசாரித்து பார்த்ததில் நல்ல குணமுள்ள மகன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சின்ன குறை இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருப்பார், இல்லைன்றால் வசதி இல்லாமல் இருக்கும், படிப்பு இல்லாமல் இருக்கும், அதை புறக்கணித்து விடுவார்கள். வசனம் சொல்லுகிறது, பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உள்ளத்தை பார்க்கிறார், அவர் புறம்பை பார்க்கிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, பெற்றோர்கள் தயவு செய்து இந்த தவறு நீங்கள் செய்யாதவர், நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து அறியுங்கள்.
கன்னிகை பருவம் கடந்து போவது நல்லதல்ல. கன்னிகை பருவம் கடந்து போவதற்குள்ளாக உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வைக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். ஒருபோதும் நீங்கள் அந்த பருவம் கடந்து போக அனுமதிக்கவே கூடாது. சில சமயங்களில் என்னோட ஞானம் இல்லாத காரணத்தினால, பணமில்லாத காரணத்தினால இப்படி நடந்துச்சு என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எனக்கு பல வருஷம் ஆயிட்டு திருமணம் நடக்கல் என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களோ கவலைப்படாதீர்கள். நெடுங்காலமாய் காத்திரத்தில் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ வருஷம் போல இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமான, உமக்கு சுத்தமான, நல்ல குணமுள்ள ஒரு மகனை எனக்கு தார், நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரீ எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. பணம், அந்தஸ்தி, அழகு, வெளி ஸ்ட்ரக்சர் எதுவுமே பார்க்காதவர்கள். அது உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் அநேகமாக அது தோல்வியில் தான் முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் விரும்புகிற காரியம் அது கர்த்தருடைய விருப்பம் என அறிந்து அதையே நீங்கள் விரும்ப வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் தேவனை ஆராதிக்கிற குடும்பம். அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற கர்த்தர் அந்த காலத்தில் அதனது நேரத்தில் நாம் தான் அதை செய்யாதபடிக்கு பெற்றோர்கள் தவறு செய்கிறோம். பிள்ளைகளும் எந்த காரியத்தை குறித்தும் முரணாய் பேசாதபடிக்கு பெற்றோரிடத்தில் அம்மை நீங்கள் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்திற்கும் பெற்றோர்கள் சித்தத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஒருபோதும் வெளித்தோற்றத்தை பார்க்காதீர்கள், வெளித்தோற்றத்தை பார்க்காதீர்கள், பணத்தை பார்க்காதுங்க, பட்டத்தை பார்க்காதுங்க, செல்வத்தை பார்க்காதுங்க. அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற குணமோ, மறைந்திருக்கிற குணமோ, அது அலங்காரமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை திருமணமான பிறகு அது ஏதென போல இருக்கும். உங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அநியாயத்தில் வருகிற வருமானத்தை காட்டில் கொஞ்சம் வருகிற வருமானமே உத்தமம். உங்கள் வீட்டில் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அது தேவ சமாதானம் இருக்கும், தேவனுடைய சந்தோஷம் குடும்பத்தில் நிறைந்திருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். தவறை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற பெற்றோர்கள், இப்படி நான் வெளித்தோற்றத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, செல்வத்தை பார்த்து நான் நிறைய வருஷங்களை கடத்தி விட்டேன், இனி எனக்கு திருமணம் நடக்குமா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற மகனே, மகளே, கர்த்தரிடத்தில் உன்னை இப்பொழுது அர்ப்பணி. ஆலயத்துக்கு போ, தேவ சமூகத்தில் மன்றாடு. தவறை ஒப்புக்கொள்ளும் பொழுது அடுத்த நிமிடத்தில் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார், சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்புவார். உனக்கு ஏற்ற ஒரு மகனையோ மகளை அவர் ஆயத்தப்படுத்தி அவர் உனக்கு தருவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்கு நன்றியோடு உமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். திருமணம் பல விதங்களிலே தடையாக இருக்கிறது. அதில் ஒரு விதத்தில் ஆண்டவரே இப்படியும் தடையாக இருக்கிற என்பதை வேத வசனத்தின் மூலம் காண்பித்து அது அநேகருக்கு உணர்த்த அன்று கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாட்களை தள்ளி போடாதபடிக்கு அதனதன் காலத்தில் நிறுத்தியே செய்ய வேண்டும் என்கிற உணர்வை பெற்றோர்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தரில் அவர்களோடு பேசும்படியாக செய்விக்கிறேன். செய்த தவறை மன்னித்து இனி யார் யாருடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காமல் காத்து கொண்டிருக்கிறார்களோ உணர்கிற இந்த பட்சத்தில் கர்த்தரிடை விடுவீராக. ஒரு நல்ல மகனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு போயிறாங்க, ஒரு நல்ல மகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு போயிறாங்க. ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகளோடு இருந்த இவள் குடும்பத்தில் சீக்கிரத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பி வழியிட்டு ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியே மணமகனுக்கு நல்ல மணமகளை கொடுக்கும், மணமகளுக்கு நல்ல மணமகனை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை சரிய வேதவசனத்தின்படி
நடத்தி அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு ஞானத்தை கூட தரணும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெபம் வெள்ளிதோறும் 8 மணிக்கு யூடியூப்பில் லைவாக போடுகிறோம். இதில் அநேக பிள்ளைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அம்மன் கர்த்தர் திருமணம் செய்ய உதவி செய்திருக்கிறார். குழந்தை பாக்கியமில்லாத குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக தடைகள் மாறும், ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் பார்க்காதவர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெபம் என்று 8 மணிக்கு லைவ் ஜெபமாக யூடியூப்பில் நடத்தப்படும். அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.

0: 115 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும்
1: பூமியையும்
0: படைத்த
1: கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்கள் செய்யுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் மீன் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்கள மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 107 சங்கீதம் 38 வசனம்.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதிச்ச என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய
0: மிருகஜீவன்கள்
1: குறையாதிருக்க பண்ணுகிறார்
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார்கள். மிருகஜீவங்களை என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிபதியின் புஸ்தகம் 10:22 வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்
0: அதனோட
1: அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்போறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வதிச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நிறைய பார்க்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். என்ன புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பார்த்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றிருக்காரு. இஸ்ரேல் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும், எப்போதும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற
1: பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகம புஸ்தகம் 22:12 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும்
0: பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால்
0: நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கலும், உங்கள் கணவரை பார்க்கலும், உங்கள் மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்க யார் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக நேசிக்கணும். அதான் அன்று சொல்லு, நீ வந்து உன் மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன்னு சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டன் ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்திர பயந்தவர் என்று சொல்லி நான் உன்ன.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
0: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பார்த்தீங்களா, எல்லாரும் பார்க்கல, யாரு அதுக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்கல, யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு, கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம், ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, யார நேசிச்சாரு, இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது, நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாகம புஸ்தகம் 22:16, 17
1: நீ உன் புத்திரன் என்றும்,
0: நீ உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
0: நீ உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
1: அவனை ஒப்பு கொடுத்து,
0: அவனை ஒப்பு கொடுத்து,
1: இந்த காரியத்தை செய்தபடியால்,
0: இந்த காரியத்தை செய்தபடியால்,
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
1: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்,
0: உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும்,
1: கடற்கரை மணலை போலவும்,
0: கடல்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும், கடல்கரை மணலை போலவும்,
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும்,
0: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும்,
1: உன் சந்ததியார்,
0: உன் சந்ததியார்,
1: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை,
0: சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர கடல்கரை மணலை போல, அது மாத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போத்துல, அது மாத்திரல சத்துருக்களுடைய, சத்துருக்களுடைய வாசல,
1: சத்துருக்களின் வாசல்களை,
0: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: பார், கடல் தனி மணல் ஆசீர்வதிக்கின்றாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்கின்றாரு. சத்துருடைய வாசலை கூட என்ன செஞ்சிருவேன், நீயே சுகந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன, கத்தரை அவர் அதிகமாக நேசித்தார். ஆபிரகாம் கத்தரை அதிகமாக நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் முதல்ல எதை வச்சிருக்கிறோம், முதல் பிதா வச்சுருக்கிறோமா, யாஸ்பா வச்சுருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தாரை முதல்ல வச்சுருக்கிறோமா, வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதாக பார்க்குறோம், நீதிபதியின் புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார்.
0: யார், யார் ஆசீர்வதிக்கப்படுவா, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில்,
0: அவன் தன் ஆகாரத்தில்
1: தரித்திரருக்கு கொடுக்கிறான்,
0: தரித்திரன் கொடுக்கிறான். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பாடு நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டா அப்படின்னு ஆசீர்வதிக்கல. யார் ஆசீர்வதிக்கிறாரா, கருணை கண்ணன்.
1: கருணை கண்ணன்,
0: கருணை கண்ணன்
1: ஆசீர்வதிக்கப்படுவான்,
0: ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில்,
0: அவன் தன் ஆகாரத்தில்
1: தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான், அவன் தரித்திரம் கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா, கொடுக்க மனசு வருதா, சேர்த்து வச்சா நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா, மற்றவங்களை உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்,
0: தரித்திரர் கொடுப்பவன்
1: தாழ்ச்சி அடையான்,
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ,
0: தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவர்களுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்,
0: அநேக சாபங்கள் வரும். கர்த்தரர் கர்த்தருக்கு உதவி செய்யறாங்க நினைச்ச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு, மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினச்சிக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்கக்கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் நாங்கள் 3 பேர்த்தா, அம்மா அப்பா நாங்கள் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, யார் சாப்பாடு செஞ்சு சூடாக வச்சுருந்தாலும் யார் வந்து ஆகிறத கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார், எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவார், தூக்கி கொடுத்துருவார். அதனால் கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க, கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை,
0: தரித்திரரை
1: நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
0: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீங்க என்ன செஞ்சீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவரை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேலே இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள இருக்கா உனக்கு தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொரை தூக்கி கெட்டுப்பழ சாப்பாடை கொடுக்குறோம், அது கத்தை நம்ம கணக்கில் வச்சிருப்பாரு. கெட்டுப்பழம் சொரை சேலை கொடுக்குறோன்னு சொல்லி பழைய சேலை கத்தை நம்மளையெல்லாம் கணக்கில் வச்சிருப்பாரு. கிழிஞ்சி போன சேலையை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்கள் இருந்துடலாமே. கர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடையாமல் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தார் ஆசீர்வித்தார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்கிறாங்க, தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒன்றுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதி வச்சிருப்பார். மூன்றாவதாக கர்த்தர் யாரை ஆசீர்விக்கிறார், நீதிமணியின் புஸ்தகம் 10:6
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமானுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
0: நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்ம நீதிமானாக மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, உங்கள் பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, எதாமல் துக்கப்படுத்திட்டேனா, உங்கள் உள்ளத்தை உடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என்னை குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னியும். நீதிபதியின் புஸ்தகம் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகளை என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களா இருந்தா மற்றவங்கள பத்தி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யாரு பிரியமானதை பேசுவோம், யாரு பிரியமானதை பேசுவோம், சொல்லுங்க, யாரு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யாரு பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 25:34
1: அப்பொழுது
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தப்பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவ வேண்டும், கர்த்தர் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசலாம், எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் கைவிடுற காலை வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவல் எழுதுகிறாரு எபேசியர் புஸ்தகம் 1:3 மூன்றாவது வசனம்,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்
0: உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சகலவிதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம தர வல்லவர்கள். முத கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவிச்சிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது யாரு? ஆண்டு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானது மாத்திரம்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் நிறமா பேசிட்டோம், இப்போ ஆண்டு பிரியமானது பேசணும். அது மாத்திரம் இல்லை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம், கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

0: கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களாக, வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தாய், மகனை விட அதிகமாய் நீ நேசித்தான். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன. நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கன்னு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூல்லா. ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் இயன்ற உதவியில் செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லலாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் நமக்கு பிரியமல்லது எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கூட நமக்காக ஆயுதம் ஆக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜெபம் செய்வோம், கண்களை மூடி ஜெபிக்கலாம், வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம் அப்பா, உங்களுக்கு பயந்து நடக்கிறதால எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களுமே அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரில் ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க. இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானதை பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க, பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக. ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக. ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக. பரம தரிசனங்கள் ஆவியில் சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கூறக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தே பிரசனத்தில் நிரப்பும் ஐயா. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தே வல்லமை, தே வல்லமை, தே வல்லமை. பரிசுத்தின் அபிஷேகம், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமய்யா. தேவ அக்கினி நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, வல்லமை நிரப்பும். உம்மை பார்க்கட்டும், ஆண்மை கண்களை திறந்துடுங்க. உம்மை பார்க்கட்டும், உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும். தேவ வல்லமை பார்க்கட்டும், தேவ அக்கினி பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க. நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா. உம்முடைய கண்மலையாக இயேசுவே, உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும். எங்களுக்கு காதுகள் விருத்தச்சேதனம் படுங்க, குரலை கேட்கட்டும், குரலை கேட்கட்டும். உள்ளத்திலும் வெளியிறங்குமா இருப்பிச்சு, இங்கே வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, விளையாட்ட குணமாக்க, மந்திரக்கட்டி செவனக்கட்டு உடைத்து போடுங்க, பிசாசிர்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சம இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆச்சரிக்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, கட்டிலிருந்து விடுதலை தரணும், கண்ணிலிருந்து விடுதலை தரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாசரை நகேசுவின் நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்து, நாமத்தை மகிழ்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, அப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை செபிக்கட்டும், துதிக்கட்டும், ஆத்துமா கண்களை திறக்கட்டும். தகப்பனேமே துதிக்கிறோம், எப்படி தூரமாக இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமப்பா. உண்மை பின்னே வடி வரட்டும் ஆச்சா, உம்மோடு இருக்கட்டும், உண்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவைங்க குடும்பத்தின் தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்போ வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனைகளாக மாற்றிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, பலன் கொடுங்க எசப்பா, கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிடுங்க, பிரச்சனையை மாற்றிடுங்க, ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனை மாற்றுங்க. ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டுமா ஆண்டவரே, மகிழ்படுத்துற சந்தோஷத்தோடு சத்தமாக நல்லா மகிழ்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துகிறோம்,
2: ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ரெண்டு வாரமா தொடர்ந்து கடுமையா வீசின புயல் செயின்ட் லூயிஸையும் லாஸ் வேகாஸையும் ரொம்பவும் கடுமையா பாதிச்சிருக்கு. இதே மாதிரி 500 வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டகரி 6 புயல் சிகாகோவை கடுமையா பாதிச்சுதான் சொல்றாங்க. 500 வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப வீசி இருக்கிற இந்த புயல் தான் ரொம்பவும் கடுமையானதாகவும் பயங்கரமானதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த புயல் ஈஜிப்ட், பஃபலோ, அது மட்டும் இல்லாம நேத்து நியூயார்க்கையும் பயங்கரமா தாக்கியிருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த புயல் உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும் நாங்க நம்புறோம். இதால மக்களுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, மேலும் மின்சார தடையும் ஏற்பட்டிருக்கு. இந்த புயல் இருந்து தப்பிக்கிறதுக்கு மக்கள் கடவுளை வழிபடுறதை தவிர வேற வழி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப மக்கள் மனசுல ஏற்பட்டிருக்கிற பயத்துக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை இந்த புயல் தான் இறுதி நாட்களா, அதுக்கு விட கிடைக்கல. நம்ம அரசாங்கமும் மக்கள் மத்தியில பீதி ஏற்படாம இருக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நேத்து ராத்திரி ஒரு ஹரிகேன் வாஷிங்டன் டிசியை நோக்கி வந்துட்டு இருந்தது. நியூயார்க்ல ஏற்பட்ட புயலும் அதே திசையை நோக்கி போயிட்டு இருந்தது. சமீபத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு தெரியல. ஆனா இந்த ரெண்டு புயலும் ஒன்னோட ஒண்ணு வாஷிங்டனுக்கு மேல மோதிச்சுன்னா அதோட விளைவுகள் என்ன ஆகும் யாராலையும் சொல்ல முடியாது.
1: இன்னைக்கு மத்தியானம் நிச்சயமா நாம ஒரு புயலை சந்திக்க வேண்டி இருக்குங்கறத அவங்களுக்கு தயவு செஞ்சு ஞாபகப்படுத்துங்க. அந்த புயல் பயங்கரமானது, அதனால வெதர் ரிப்போர்ட்ட மத்தியானத்துக்கு முன்னாலேயே என் டேபிளுக்கு அனுப்பினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே ஓகே. ஏதாவது தகவல் வந்திருக்கா?
2: இல்ல, சிட்டியோட நார்த் சைடு பூராவே புயலால அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
1: என்ன சொல்றீங்க?
2: ஆமா, ஜியாலஜிக்கல் சர்வே பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் யாரையுமே அங்க அனுப்ப முடியாது. அந்த ஏரியா முழுக்க வெள்ளம் சூழ்ந்திருக்கு.
1: இந்த ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நிலைமை ரொம்ப மோசமா போகுதுன்னு நினைக்கிறேன். மேடம், உங்களுக்கு போன். என்ன விஷயம் மேடம்? வெதர் ஸ்டேஷன்ல இருந்து உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. விஷயம் எமர்ஜென்சி. நாம நினைச்சபடியே இந்த புயல் நியூயார்க் சிட்டியை தாக்க போகுது. இது நமக்கெல்லாம் ஒரு பேட் நியூஸ் தான். இந்த புயலோட பிடியில இருந்து நாம எல்லாம் எப்படி தப்பிக்கிறதுங்கறத நாம தீவிரமா யோசிக்கணும். எல்லாரையும் அலர்ட் பண்ணுங்க.
3: எனக்கு ரொம்ப சாதாரணமான மேட்டர். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவாலான விஷயங்களை சந்திக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: உங்களுக்கு இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க.
3: என் உடம்புக்கு தான் வயசாச்சே தவிர என் மனசு இன்னும் இளமையா தான் இருக்கு. அதனாலதான் இந்த வேலையில நான் தொடர்ந்து இருக்கேன்.
0: மக்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அதனால்தான் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மக்கள் வெள்ள மலை பாய்கிறது.
3: எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த புயல்ல மாட்டி இருக்கிறவங்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. கிரெம்லின், நான் சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் தெளிவா சொல்லிடு. அது மட்டும் இல்லாம இந்த டீமை நீ தான் வழி நடத்தணும். கால், இப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்க போறேன், அதை நீ தான் செஞ்சாகணும். பாதுகாப்புக்காக நகரத்தை விட்டு வெளியே அனுப்புன விஐபிஸோட பஸ்ல ஒரு பஸ்ஸை காணும்.
5: என் கசின் கூட அதுல தான் போயிருக்கா.
3: அதுல யாரெல்லாம் போனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும்.
5: நிச்சயமா சார்.

0: ஹலோ, என்ன ஹெல்ப் பண்ணுங்க.
1: உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா? என்ன நடந்தது?
0: என் மகளை கடத்திட்டு போயிட்டாங்க.
2: பதினோரு பேர் கடத்தப்பட்டிருக்காங்க.
3: இதுக்கு யார் காரணம் தெரியுமா?
2: அதை பத்தி எந்த தகவலும் இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, குடும்பத்துல முதல் குழந்தைங்களை மட்டும் கடத்திருக்காங்க. ஜூடித்தோட பையனும் அதுல இருக்கான்.
3: நம்ம நாட்டுக்கு வரப்போற புயல தடுக்கிறதுக்கு முழு மூச்சில முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த விதமான தடங்களும் வந்துடக்கூடாது. அதனால இத பத்தி அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படியே கேட்டாலும் பாதுகாப்புக்காக அந்த 11 பேரை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு
2: சொல்லு. ஊடித்தோட மகன் கடத்தப்பட்டிருக்கான்.
3: அவங்களோட வேலைகளை எந்த காரணம் கொண்டும் தடை செய்ய வேண்டாம். இந்த கடத்தல் விவகாரம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களோட கவனம் செதறிடும். சொன்னது புரிஞ்சுதா? போய் வேலையை பாருங்க.

0: தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறீங்களா?
1: பின்ன கைய கட்டிட்டு சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி.
0: உனக்கு உங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா?
1: அனாவசியமா அவங்களே இழுக்கிற.
0: உங்க அம்மா இந்த நாட்டுல ஒரு பெரிய புள்ளிங்கறத நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அதனால எங்களுக்கும் ஆபத்து வந்திருக்கு. உன்னோட சேர்ந்து நாங்களும் எங்க உயிரை இழக்கிறதுக்கு விரும்பல. உனக்காக எங்க உயிரை நாங்க விட முடியாது. எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம்.
1: இப்ப நீ என்னதான் பண்ணணும் சொல்ற?
0: சொல்ற
2: புயல் காற்று அதிகமாக அடித்துக் கொண்டிருப்பதால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களின் மாமூலான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது.
3: பிரான்சி, லைனை கட் பண்ணு. உடனே நீ இங்கிருந்து கிளம்பு. உன்னை மட்டும் கிளம்ப சொல்றேன்னு நினைக்கிறியா? நானும் இங்கிருந்து வந்துட்டா ஆபத்து நேரத்துல விட்டுட்டு வந்துட்டானேன்னு சொல்லி எல்லாரும் என்ன கேலி பேசுவாங்க.
4: நாட்டுல எல்லாரும் ஆபத்துல இருக்கும்போது என்ன மட்டும் தப்பிக்க சொல்றீங்களா?
3: போய் உன்னால முடிஞ்ச உதவிகளை செய். ஒருவேளை என் கணக்கு தப்பா இந்த நாட்டுக்காக என்னுடைய உயிர் போச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல.
4: உங்களோட மரண செய்தி முதல் பக்கத்துல வரா மாதிரி பாத்துக்கிறேன்.
3: Thank you my dear.
4: Good luck sir.
5: வெதர் ஏஜென்சில இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த ரெண்டு புயலும் ஒன்னோட ஒன்னு மோதிக்க போறது இல்லைன்னு தெளிவா தெரியுது.
6: அவங்க சொல்றது தப்பு. நாம அனலைஸ் பண்ணிருக்கிற வரைக்கும் அந்த ஹரிக்கேன் நியூயார்க் புயலோட சேர்ந்து வாஷிங்டன் டிசி மேல கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. இதுல எந்த விதமான மாற்றம்?
5: எதை வச்சு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
6: ஏற்கனவே நாம பார்த்த மாதிரி ஒரு புயலா இது இருந்தா அவங்க சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா இது அப்படி இல்ல. இங்க இருந்து எல்லாரும் காலி பண்ண உடனே ஆர்டர் கொடுக்கணும்.
5: என்னால அப்படி ஆர்டரை இஷ்யூ பண்ண முடியாது. அது பயங்கர குழப்பத்தை உண்டு பண்ணும்.
6: ஜூடித், உனக்கு புரியல, இந்த சிட்டியே அழிய போகுது. நான் பார்த்ததுலயே இது பயங்கரமான புயல் மட்டும் இல்ல, ஆனா இன்னொரு கேட்டகரி 5 ஹரிக்கேனோட இது சேர போகுது. இது எவ்வளவு டேஞ்சரான விஷயம் தெரியுமா? இது எல்லாமே வாஷிங்டன் மேல இருக்கிற தெர்மல் பிலிம் மேல ஃபார்ம் ஆக போகுது. அப்படி ஃபார்ம் ஆன உடனே எல்லாமே டொர்னேடோவா மாற போறது நிச்சயம். நாம நினைச்ச மாதிரி இது கேட்டகரி 6 இல்ல, இது கேட்டகரி.
5: என்ன மாதிரி புயலுங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன விளைவு ஏற்படும் மட்டும் சொல்லுங்க.
6: இந்த ஊரே நியூக்ளியர் வெப்பனால தாக்கப்பட்ட மாதிரி ஆயிடும்.
1: அவர் சொல்றதை விட பாதிப்பு அதிகமா இருக்கும்.
7: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்க கூட இங்கேயே இருந்துடுறேன்.
5: எதை பத்தியும் கவலைப்படாம இங்க இருந்து போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போங்க.

0: டோர்னேடோவின் பாதிப்பு பயங்கரமாக உள்ளது.
1: புயல் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல.
2: முடிவு நெருங்கிட்டு.
1: ஏனா நீயும் குடும்பமும் தப்பிச்சு போக இப்ப நேரம் வந்துருச்சு. மார்ட்டின் ரொம்ப நேரமா ஸ்டீஃபனையும் பாலையும் காணுமே, அவங்க எங்க போனாங்க நீ பாத்தியா?
2: அப்பவே போயிட்டாங்க.
1: நேரம் ஆச்சு, நீயே கிளம்பு.
2: நான் ஆண்டவரை நம்புறேன், அதனால.
1: ஆண்டவரை நம்பல, ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல.
2: என்னால முடியாது பென்னி.
1: நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நேரம் ஆச்சு, முதல்ல கிளம்பு.
2: இத நினைச்சு நான் பயப்படல பென்னி, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நம்ம முடிவு நெருங்கிட்டு இருக்கு.
1: நீ என்ன பேசுற, தெரிஞ்சுதான் பேசுறிய?
2: நீ சொன்ன மாதிரி முடிவு நாள் வந்துருச்சு.
1: இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல.
2: ஆமா நீ தான் சொன்ன, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, தெய்வ தூஷணம் செய்யறவங்க எல்லாருக்குமே இறுதி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீ தானே அன்னைக்கு சொன்ன.
1: நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க, இது ஒண்ணும் முடிவு நாள் கிடையாது.
2: நீ எதுக்கும் தயாரா இரு.
1: கிளம்பு லீலா.
3: ஓகே பை மேடம்.
1: நீ என்ன செஞ்சிட்டு நிக்கிற?
2: நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். இப்ப ஜெபம் பண்ண போறேன், நம்ம ரெண்டு பேருக்காகவும்.
4: சிஸ்டம் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, ரேடர் எல்லாம் பக்காவும் ஒர்க் ஆகுது, ஆனா சிக்னல் தான் அடிக்கடி கட்டாயி வருது. இப்போ என்ன பண்றது?
5: தனியா முடிவு எடுக்கிறதுக்கு எப்பதான் கத்துக்க போற? முதல்ல பிரஷரை செக் பண்ணு.
4: எஸ் 5x5 சார்.
5: பில்லி நாம ஏற்கனவே பேசுன மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. புரிஞ்சுதா?
6: நல்லா புரியுது. ஓகே ராஸ், தகவல் சேகரிக்கிறதுக்கு கர்னல் ஒரு புது வழியை சொல்லியிருக்காரு. இப்ப நான் அதை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப பின்னாடி ஒரு ஃபைபர் கேபிள் மூலமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க கனெக்ட் பண்றோம். இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் தான் புயல். கிட்ட போன உடனே உடனே ரைட்ல திருப்புறோம். கிட்ட போன உடனே அந்த ஜெட்டை சடார்னு ரைட்ல திருப்புறோம். ஜெட்டு ரைட்ல திரும்பினாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் நேரா தான் போகும். நேரா போற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் புயலுக்குள்ள போக ஆரம்பிச்சதுன்னா டேட்டாஸ் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். எப்படி?
1: நல்ல கண்டுபிடிப்பா, அதிசயமா இருக்குல்ல. ஆக வேண்டியதை பாப்போம்.
7: ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கேல்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ண லைன் கிடைக்கல. நீ ஸ்டூவர்ட் கிட்ட பேசு.
1: இல்ல எவ்வளவு ட்ரை பண்ணியும் லைன் கிடைக்கல, என்னன்னே தெரியல. ஆனா அவங்க பத்திரமா இருக்கறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும்.
7: நல்ல விஷயம் தான், அவங்கள இங்க இருந்து அனுப்புனது நல்ல விஷயம் தான்.
8: கடத்தனவங்களோட அடையாளம் ஏதாவது தெரியுமா? யாரையாவது பேரை சொல்லி கூப்பிட்டாங்களா?
1: இல்ல, இத பத்தி நான் ஏற்கனவே சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்லிருக்கேன்.
8: உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது மிஸ் ஸ்டெஃபி, ஆனாலும் நீங்க கொடுக்க போற இந்த தகவல் தான் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாம நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க.
1: நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
8: இப்ப நாம நேரத்தை வீணாக்க முடியாது, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியமானது. உங்க பொண்ணோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு, கடத்தல்காரங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம தப்பிக்க விடக்கூடாது. போன மாசத்துல உங்களுக்கு யார் யார் கால் பண்ணாங்க, நீங்க யார் யார் கூட பேசுனீங்கன்ற தகவலை கொடுக்க முடியுமா?
2: நீங்க போயிட்டு அப்புறம் வரீங்களா? ஓகே,
8: 3 நிமிஷத்துல வரேன்.
1: நடந்துட்டு இருக்கு. நீ பேசுறது கேக்குது.
2: வெளிய புயல் பயங்கரமா இருக்கு, நீ ஆபீஸ்க்கு போய் பத்திரமா இரு. என் கசினை கடத்திட்டாங்க, அவங்கள காப்பாத்தியாகணும்.
1: என்னது கேக்குதே, ரொம்ப பயங்கரமா இருக்க.
2: நான் உடனே கிளம்பியாகணும், நீ ஆபீஸ்க்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு.
1: கால் நீயும் பத்திரமா இரு.

0: தேசத்தின் தேவதூதன் எகிப்தின் மேல் தோன்றி தலைச்சன் பிள்ளைகளை கொன்று போட்டான்.
1: எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்ச நேரத்துல புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
2: எப்படி சொல்றீங்க?
1: எல்லா அனுபவத்தை வச்சுதான் சொல்றேன்.
3: ஓகே டாமி, ஒரு நிமிஷம் வெளி பென்சில்வேனியா பக்கத்துல இருக்கிற சேட்டலைட்டோட மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு.
4: புயல் உருவாகுது சார்.
5: டாமி, ஒரு குட் நியூஸ், நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு டொர்னேடோ ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
4: டாமி, உங்க கண்ணுக்கு ஏதாவது புயல் சின்னம் தெரியுதா?
1: என் கண்ணுக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் தெரியல.
4: அந்த புயல் இதே திசையில வந்ததுன்னா கண்டிப்பா நியூக்ளியர் பிளான்ட்க்கு ஆபத்து உருவாகும்.
3: எனக்கு உதவிக்கு இன்னும் க்ரூ மெம்பர்ஸ் கூட கூப்பிடலாம். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன்.
6: பார்க்கலாம்.
7: இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியாச்சு.
4: இன்னும் 30 செகண்ட்ல சைக்ளோன் உன்னோட கான்டாக்ட் கிடைச்சிடும்.
6: புதுசா ஒரு புயல் உருவாகுது.
7: கான்டாக்டுக்கு இன்னும் 15 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. கர்னல்,
1: ரேடார் ஆன் பண்ணு.
0: சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்,
1: நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஷட் டவுன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா?
0: சரி வாங்க, நாம போய் பார்க்கலாம்.

0: சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
1: கனல், இதே மாதிரி இன்னொரு தடவை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
0: இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரணும்னா எங்களுக்கு ஏறத்தாழ 3 நிமிஷம் ஆகும்.
1: நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல, இப்பவே ஏதாவது பண்ணி ஆகணும்.
0: ஓகே டாக்டர்.

0: One. On.
1: ஒரு விஷயம் டாக்டர், இது டிசி அட்டாக் பண்ணிச்சுன்னா விலை ரொம்ப பயங்கரமா இருக்கும்.

0: நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு.
1: என்னாச்சு சொல்லுங்க.
0: ஒரு 2000 மீட்டர் கீழே இறங்கி முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
1: டேட்டாஸ் ஏதாவது கிடைச்சதா?
0: வேற எந்த டேட்டாஸும் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு 3000 மீட்டர் உயரத்துல ஒரு புது புயல் உருவாகிட்டு இருக்கு.
1: அதுக்குள்ள உங்களால போக முடியாது. இப்ப என்னதான் பண்ண போறீங்க?
0: உங்களோட கோபம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உங்களுக்கு டேட்டாவை அனுப்புனதுக்கு அப்புறம் என் உயிர் போச்சுன்னா அதை பத்தி நான் பெருமையா நினைக்கிறேன்.
1: கர்னல் டியூட்டியில இருக்கும் போது உயிரை இழக்கிறது உங்களுக்கு வேணா ஒரு பெருமையான விஷயமா இருக்கலாம், ஆனா நாம அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சாரி, அந்த டேட்டா எனக்கு கிடைக்கல.
1: ஓகே,
0: எதனால சிக்னல் கட் ஆச்சுன்னு தெரியுமா?
2: இந்த ஃப்ளைட்டுக்கு 20 வயசு ஆச்சு, இன்னும் இதை வச்சு வேலை செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? எனிவே, உங்க கூட வேலை பார்த்ததுல சந்தோஷம். ஏன் மௌனமா இருக்கீங்க சொல்லுங்க.
0: உன்னோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: பிலி, தெர்மல் லூப்பை ரேடார் லூப்போட சிங்க் பண்ண முடியுமா?
3: பண்றேன்.
4: அரசாங்கம் செய்வதறியாது திகைத்துக்
5: கொண்டிருக்கின்றது.
4: இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பேட் நியூஸ் என்னன்னா, எந்த இடமும் பாதுகாப்பா இல்ல.
1: நீ இதை பார்க்கணும். தெர்மல் பவரும் ஸ்டாமும் இணைஞ்சா எப்படி இருக்கும்? இதுல இருக்கு, இங்க பாருங்க. இங்க இருக்கிறது தான் அந்த தெர்மல் ஃப்ளோ. இதுதான் ஸ்டார்ம் ஃபேஸ். இதை ஆன் பண்ணவும் முடியும், அதை அப்படியே ஆஃப் பண்ணவும் முடியும். பாத்திரத்தை சூடுல இருந்து எடுத்துடணும், எதுவுமே வெடிக்காது.
5: தெர்மல் பிளான்ட் ஷட் டவுன் பண்ண சொல்றீங்களா?
1: இல்ல, நான் சொல்றத கேளு. இங்க நம்ம ஊர்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும், கார்ஸ், எலக்ட்ரிசிட்டி. அப்படி இருந்தும் பாதிப்பு ஏற்படல. ஆனா அந்த அளவுக்கு ஹீட் வெசப்பேர் ஹிட் பண்ணாததுனால பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஜுடு, இந்த புயலை தடுக்க நாம இதை பண்ணியே ஆகணும்.
5: உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது ரோஸ். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு மோசமானதா இருக்காது.
1: அப்படி இல்ல,
5: உன்னால ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு ப்ரூஃப் வேணும். கவர்மெண்ட்ட கன்வின்ஸ் பண்ணி டோட்டலா பவரை ஷட் டவுன் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல ராஸ். அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். இது அரசியல்ல பெரிய குழப்பத்தைய உண்டாக்கும். யாரும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க மேடம்.
6: இந்த வீடியோ காட்சி 10 நிமிடத்திற்கு முன் தான் நமது நிலையத்திற்கு வந்தது. இந்த காட்சி மர்ம நபர்களால் நமது நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தேவனின் கட்டளைப்படி நள்ளிரவில் மரணத்தின் தேவதூதன் எகிப்தின் மேல் தோன்றி தலைச்சன் பிள்ளைகளை கொன்று போட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது.
5: எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து ஏன் என்கிட்ட சொல்லல?
7: இது மன்னிக்க முடியாத குற்றம் எனக்கு தெரியும்.
1: ஒன்னும்
7: தெரியாது.
5: உங்க
7: குழந்தைங்க நிச்சயம் இங்க எங்கயோ தான் இருக்கணும். ஆம்புலன்ஸ் தயாரா இருக்கு, ஜிபிஎஸ் ஆக்டிவேட்ல தான் இருக்கு.
5: அப்ப ட்ராக் பண்ணுங்க.
7: அவங்களை பிடிக்கிறத விட முதல்ல புயலை கவனிப்போம்.
5: ராஸ், இந்த புயல் தாக்க போறது இல்ல.
1: டேட்டாஸ் 3 தடவை ரன் பண்ணி பார்த்துட்டோம், கண்டிப்பா தாக்க போகுது.
7: இந்த வேலையை கவனிங்க.
5: அவர் சொல்றது உண்மைதா?
1: இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க சொல்றத நாம கேட்க தேவை.
5: நாம குழந்தைகளை காப்பாத்துறது முக்கியம் இல்ல. புயலை நிறுத்தலனா குழந்தைகளும் சேர்ந்து சாகத்தான் போறாங்க. அதனால முதல்ல புயலை நிறுத்துவோம். இந்த நகரத்தை புயல் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உங்க 2 பேரால மட்டும்தான் முடியும்.

0: என்ன காரியம் பண்ணிருக்கீங்க?
1: இது என்னோட ஐடியா இல்ல, அவனா முடிவெடுத்திருக்கான்.
0: அவனா யாரு? யார் அவன்?
1: மார்ட்டின். அவன்தா, அவன்தா. எனக்கு எதுவும் தெரியாது.
0: மரியாதையா அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்த சொல்லிடுங்க.
1: இல்ல, எனக்கு தெரியாது. நானே இப்பதான் முதல்ல அந்த டேப்பை பார்த்தேன்.
0: எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. ரெண்டு புயலும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்க போதுங்கிற டாக்டர் டஃபியோட ஆராய்ச்சி ரிப்போர்ட் உண்மையாக போகுது. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. உங்களை எல்லாம் இங்க இருக்க சொல்லி நான் வற்புறுத்த போறதில்ல. அப்படியே இங்க யாராவது தங்கினாலும் உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இங்க இருந்து முயற்சி பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே தங்கி எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நான் பாராட்டுறேன். அதே சமயம் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறவங்களோட நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நேரத்தை வீணடிக்காம உங்களோட ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு உடனே கிளம்புங்க.
2: நீ இங்கே இரு, இங்க இருக்கறத உனக்கு பாதுகாப்பா இருக்கும்.
1: இல்ல, நானு வந்து உங்களுக்கு உதவ போறேன்.
2: ஓகே.
0: ராஸ், பவரை ஷட் டவுன் பண்றதுக்கு உண்டான ப்ரூஃபை உடனே ரெடி பண்ணுங்க.
2: சரி.
3: ஜூடித், நான் கிளம்பணும்.
0: ஓகே.
3: நான் உங்களை காப்பாத்தி ஆகணும். அவங்களை திருப்பி கொண்டு வரணும்.
0: ஓகே.
3: கொண்டு வருவேன்.
0: ஓகே.
3: நீ எதை பத்தியும் கவலைப்படாம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு.

0: மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. நானும் கூட ஜபம் பண்ண போறேன்.
1: முடிவு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு.
0: ஆமா மாட்டேன், உண்மைதான்.
1: எனக்கு சந்தோஷமா இருக்கு, நாம இத தைரியமா ஃபேஸ் பண்றோம். ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு வழங்குற நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நாமெல்லாம் சாட்சி சொல்ற நேரம் வந்துருச்சு.
0: அதெல்லாம் இருக்கட்டும் மாட்டேன். நீ பண்ண காரியம் அது ரொம்ப பாவமானது. அதுவும் ஆண்டவர் பேரால நீ பாவம் பண்ணிருக்க.
1: என்ன சொல்ற? அவர் என்கிட்ட பேசினாரு, உன் மூலமா என்கிட்ட
0: பேசினாரு. நீ கேட்டது தப்பா புரிஞ்சுகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. தீர்ப்புல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நிச்சயமா நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத மாட்டி. எல்லாருக்கும் முடிவு நாள் நெருங்கிட்டு இருக்கு. கோபம், பொறாம, காமம் எல்லாம் உனக்கு தலைக்கேறிட்டு இருக்கு. பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க மாட்டேன். குழந்தைங்களை எங்க அடைச்சு வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லிடு. அப்பதான் உன்னை நரகத்திலிருந்து காப்பாத்த முடியுங்கறத நீ ஞாபகம் வச்சுக்க. மேல மேல தப்பு பண்ணி
1: நான் மட்டும் பண்ணல. ஆனா நிச்சயம் நான் நரகத்துக்கு போக மாட்டேன் பெண்ணே.

0: மார்ட்டின் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரலையே.
1: அவங்கிட்ட இருந்து தகவல் வராம நம்ம எதுவும் செய்ய முடியாது. அவன் சொன்னபடி நம்ம கேட்கலனா பணம் நம்ம கைக்கு வராது.
2: நாம செய்யறது முட்டாள்தனம். புயல் அடிக்க போற இந்த நேரத்துல மார்ட்டினுக்காக காத்திருக்கிறது சுத்த வேஸ்ட்.
0: ஆமா, நம்ம பிளான் படி நடப்போம். அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டினை சமாதானப்படுத்திக்கலாம்.
1: வேண்டாம், அவன் சொன்னபடியே வேலையை முடிப்போம்.
0: அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க,
3: அதனால இப்ப என்ன பண்ண முடியுங்க?
0: நாம 11 பேர் இருக்கோம், அதனால அவங்களை ஈஸியா எதிர்க்க முடியும்னு சொல்ல வரேன். நான் சொல்றதை கேளுங்க, இந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியாது. இனிமேல காத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன சொல்ற?
4: உன்னை நான் நம்புறதா இல்ல?
0: என்ன, நீ இன்னும் பழைய ஆளுதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றதை கேட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீ உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்கோ. அவங்க கதவை திறந்த உடனே நாம தப்பிச்சிடலாம்.
4: அதுக்கு நான் தயாரா இல்ல?
0: சாகிறதுக்கு நான் தயாரா இல்ல. என் கூட யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாரும் என் பக்கம் தான்.
3: நீ ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது.
0: நீ தப்பா நினைக்கிற?
3: அப்ப எதுக்காக லீரா நடிக்க சொல்ற?
0: அழகான ஒரு பொண்ணு உயிருக்கு போராடுறனா இவன் தான் இறங்கி வர மாட்டான். நிச்சயமா இது நடக்கும். நான் சொல்றதை கேளுங்க.

0: சின்னம் 30 டிகிரி வளைவில் வாஷிங்டனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ராணுவ வீரர்கள் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புயலின் பாதிப்பு மேலும் அதிகரிக்க உள்ளது.
1: இப்ப நான் என்ன செய்யணும் பாஸ்? நீ வெள்ளி கூட போய் அவனுக்கு உதவியாரு. எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணு. ராஸ் உங்களுக்கு அப்பப்ப அனுப்புற டீடைல்ஸ் வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. டோட்டல் பவரையும் ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா ஜெனரேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால வர்க் பண்ண முடியும். ஓகே பாஸ் சார். எல்லா நாட்டுக்கும் உடனடியா ஒரு தகவல் அனுப்பியாகணும்.
2: என்ன சொல்ற?
1: ஒருவேளை இந்த புயலால டிசி அழிஞ்சு போச்சுன்னா அதோட காரணத்தை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சிட்டிக்கும் தகவல் அனுப்புறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும். யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க.
3: புயலோட பாதிப்பை குறைக்கணும்னா அதோட காரணத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க.
1: அது உங்களால மட்டும்தான் முடியும்.

0: ஹாய் மேரி.
1: ஹலோ பா.
0: கீழ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நாங்களும் உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஹே கேப்டன் பாப், எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன்.
0: குட் பாய்.
1: சரி, எதுக்காக எங்களை ஊரை விட்டு போக
0: சொன்னீங்க? ஆமா மேரி, இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது அவசியமாகுது. அதான் உனக்கு நல்லது. வா, நீ பெரியவனானதும் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு விருப்பப்படுறிய, சொல்லு.
1: உங்களுக்கு விருப்பமா?
0: என்ன கேட்டனா எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னோட பேர பையனை அடிக்கடி பார்க்க முடியல, அதனால தான் சொன்னேன். அடுத்த கோயிலுக்கு நாம எல்லாம் தயாரா இருக்கணும்.
1: நியூயார்க் கோயிலா?
0: ஆமா.
1: டேடி, மறுபடியும் நீங்க போக கூடாது.
0: தகவல் சேகரிக்க நான் போய்தான் ஆகணும். ஆயிரக்கணக்கான உயிர்களை நான் அனுப்புற தகவலால காப்பாற்ற முடியும்.
1: பத்திரமா திரும்பி வந்துருங்க.
0: அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காது. பாபி, நீ முன்னாடி போ, நானும் உங்க அம்மாவும் பின்னாடியே வரோம்.

0: பிரிஜெட் எங்க இருக்க?
1: எனக்கு உதவி பண்ணு, நான் சர்ச்ல இருக்கேன். அவங்க 16 குழந்தைகளை கடத்தி வச்சிருக்காங்க.
0: பிரிஜெட், லைன் கட் ஆயிடுச்சு.
2: பயங்கரமா இருக்குல்ல, இது வரைக்கும் நான் பார்த்த மிகப்பெரிய புயல்ல இதுவும் ஒன்று.
3: உங்களுக்கு பயமா இருக்க?
2: என்னோட அகராதில பயங்கர வார்த்தையே கிடையாது. இந்த அதை ஷூட் பண்ணு.

0: மோசமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு.
1: என்ன சொல்லுண்டா?
2: நுழைஞ்சிடுவேன்.

0: கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கேன்.
1: ராஸ், காற்றோட வேகம் ஒரு மணிக்கு 400 மைல தாண்டிருச்சு. அவரால் தப்பிக்க முடியுமா?
2: அவரால் முடியாது.
0: ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்.

0: இங்க பிரஷர் ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கு, ஆனா தகவல் கிடைக்கும் நினைக்கிறேன். கிடைச்சிடும், எப்ப வேணாலும் எந்த நொடியிலும். இந்த முறை ஏமாத்த மாட்டேன். கிடைச்சிருச்சு சைக்ளோன், உன்னோட தகவல் கிடைச்சிருச்சு.
1: தேங்க்யூ கர்னல், தேங்க்யூ. மிஷன் அக்கம்ப்ளிஷ்.

0: ராஸ், கர்னல் டேவிஸ் பிரயோஜனப்படாத ஒரு விஷயத்துக்கு உயிரை விட்டுட்டார்னு சொல்லாதீங்க.
1: இல்ல மேடம், தகவல் சிடியில இருக்கு.
2: சிடியில காப்பி பண்ணியாச்சு. ப்ராசஸ் கம்ப்ளீட்.
0: டோட்டல் பவரையும் ஷட் டவுன் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன். இது எந்த மாதிரி செயல்பட போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
2: ஒரு சுவிட்ச் மாதிரி, அதை ஆன் பண்ணலாம், ஆஃபும் பண்ணலாம். புயலை தடுக்க இதான் ஒரே வழி.
1: நீங்க கவர்மெண்ட் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்குமே மேடம்.
0: நான் யாரையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பவரை ஷட் டவுன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க?
2: மணி நேரங்கள்.
0: நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல ராஸ்.
2: இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல.
0: சரி, எத்தனை மணி நேரம்?
2: 3, அதுக்கு மேல ஆகாது.
0: சரி, நான் செய்றேன். அதுக்குள்ள எமர்ஜென்சி போர்ஸுக்குலாம் சொல்லி பாதிப்பை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைங்க.
2: ஓகே.
3: இந்த டேட்டாஸை செனட்டர் கிட்ட கொடுத்துரு. இது ரொம்ப முக்கியமான தகவல், அதனால 20 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடணும். நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டோம். இனிமே என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம்.
1: நாம நடக்க வேண்டியது.

0: அவ்வளவு சீக்கிரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது.
1: லேட்டஸ்டா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அந்த ரெண்டு புயலும் ஒன்னோட ஒன்னு நிச்சயமா மோதிக்க போகுது.
2: எல்லா ரிப்போர்ட்ஸையும் நல்லா செக் பண்ணிட்டு சொல்றீங்களா இல்ல நீங்களாவே சொல்றீங்களா?
3: இதுவரைக்கும் நாம பார்த்த புயலை விட இது ரொம்ப மோசமானதா இருக்கும்னு எங்க கிட்ட இருக்கிற டேட்டா ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம ஊரை இதை அழிச்சிடும்
2: அப்படின்னு நீங்களாவே சொல்றீங்க.
1: இல்ல இல்ல சார், இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. தேசிய ஆராய்ச்சி மையமும் நாங்க அனுப்பின தகவலை உண்மைன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க.
4: அப்படின்னா எல்லாரையும் ஊரை விட்டு வெளியேற்றி ஆகணுமா?
1: இல்ல, அது பாதிப்பை அதிகப்படுத்தும். நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு இதுதான் நல்லது. டோட்டல் பவரையும் ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும்.
2: இது முட்டாள்தனம். வயசானவங்க நோயாளிங்களா இருக்காங்களே, நீங்க சொல்ற மாதிரி கரண்ட கட் பண்ணா நிறைய குழப்பங்கள் உண்டாகும்.
3: இந்த புயலோட வேகம் மேல வர ஹீட் காலமோட ஒன்னா சேரும் போது ரொம்ப அதிகமாகும். அந்த மாதிரி சேர்ந்ததாலதான் சிக்காகோ, பாரிஸ், வேகாஸ் இந்த இடம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்க போகும்.
1: நாம உடனடியா பவரை ஷட் டவுன் பண்ணியே ஆகணும்.
2: இதுல மினிஸ்டரோட அட்வைஸ் கேப்போ.
1: மத்தவங்களோட அட்வைஸ் கேக்கிறதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்ல. ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஆபத்துல இருக்கு. பவரை ஆஃப் பண்ணுங்க, தெர்மல் பிரஷரை குறைங்க, இந்த நகரத்தை காப்பாத்துங்க.
2: உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றத வச்சு என்னால அவசர முடிவுல எடுக்க முடியாது. ராசோட ஆராய்ச்சி எந்த அளவுல இருக்கு?
3: நாங்க டேட்டாவை இன்னும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: அப்பனா அது முடிஞ்சதும் உடனே விளக்கமா ஒரு ரிப்போர்ட் அனுப்பி வை.
3: அந்த டேட்டா என் கையில தான் இருக்கு. நீங்க புத்திசாலியா இருந்தா நான் சொல்றது என்னன்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த புயல் கண்டிப்பா
2: இங்க பாருங்க மிஸ்டர் ராஸ், நான் ஒரு முக்கியமான பதவியில இருக்கேன். ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் நான் செயல்படுத்த முடியாது. நிலைமையை இன்னும் மோசமாக்காம நான் சொன்னபடி செய்யுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. கரண்டை கட் பண்ண முடியாது.

0: இந்த நேரத்தில் அவங்க சொல்றபடி கரண்ட்டை கட் பண்றது தான் எல்லாருக்கும் நல்லது. அப்படி நாம கரண்ட்டை கட் பண்ணலனா பல உயிர்களை நாம பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு அவங்க சொல்றபடி கேட்கறது தான் நல்லதுன்னு தோணுது. மின்சாரத்துறை அமைச்சருங்கிற முறையில கரண்ட்டை கட் பண்றதுக்கு நான் உத்தரவு போடுறேன்.
1: நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை மாதிரி விசுவாசம் இல்லாத ஆளுங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்ததுதான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆர்டரை ரெடியா வச்சிருக்கேன், உங்களை டிஸ்மிஸ் பண்றேன்.

0: எல்லாரையும் அனுப்பிடுங்க.
1: ஓகே, எல்லாரும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாரும் சின்சியரா ஒர்க் பண்ணீங்க, ஆனா இதுக்கு மேல இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறது தான் நல்லது. பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. உங்களையும் தான். ஆமா, போங்க.
2: என்ன விளையாடுறீங்களா? இந்த லேப் ஆரம்பிச்சதுல இருந்து நான் இங்க இருக்கேன். இங்க இருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் உருவாக்குனது நான் தான், ஒவ்வொரு கேபிளையும் பத்த வச்சது நான் தான். என்னால போக முடியாது.
0: அவர் சொன்ன மாதிரி இங்க இருந்து போயிடு.
2: நீ கொஞ்சம் வாய முடியா?
1: நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு போங்க.
2: இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் சரியா கிடைக்காது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: பெலே,
2: மொத்த கம்ப்யூட்டரும் என் கண்ட்ரோல்ல இருக்கு.
0: சரி சரி, சண்டை போட்டுக்காம நம்ம வேலையை பார்ப்போம்.
2: அவங்களுக்கு பயந்து இங்கே ஒரு மூலையில உட்கார்ந்து சொல்றியா?

0: ஆல் ரைட், எல்லாரும் நான் சொல்றபடி செய்யுங்க. நல்லா கதவு தட்டுங்க.
1: அவங்க என்ன கலாட்டா பண்றாங்க போய் பாதிக்கும். ஏதாவது வாழ்த்தனம் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அங்கேயே அவங்களை போட்டு தள்ளிரு. ஒருத்தரை கூட விட்டு வைக்காத.
2: நீ மட்டும் எதுக்காக கூடவே இருக்க?
3: வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்கணும்ல, அதனாலதான்.
2: உன் முயற்சியை நான் பாராட்டுறேன். எல்லாரையும் நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.
3: என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். உடனே நாம ஒரு வீடியோ கான்பரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும், அதுவும் இப்பவே.
2: ரொம்ப சந்தோஷம். நான் போறதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு போக போறேன். அதை செய்யாம நான் போக மாட்டேன்.
3: அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் உடனே போகணும். வேற ஏதாவது சொல்லணுமா?
2: அவங்க பக்கம் நீயும் சேர்ந்துட்டியா?
3: எனக்கு வேற வழி இல்ல.
1: ஏய், வாய மூடுங்க. என்ன சத்தம் போறீங்க? என்ன சத்தம் பண்ணி இல்ல?
4: இந்த படுக்கு பிடிச்சு வந்திருக்கு, இவனால மூச்சு விட முடியல.
1: சரி, பின்னாடி போ, செவத்து ஓட்டிகள் நீந்தான். ஓ, சீக்கிரம் ஏமாத்தோ பாக்குறீங்க? இருங்க, உங்களை வச்சுக்கிறேன்.
4: வேற ஏதாவது மட்டமான ஐடியா வச்சிருக்கியா?
1: ஏ, என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடி வர?
3: நாம நல்லா மாட்டிக்கிட்டோம்.
1: என்னடா சொல்ற?
3: என் முகத்தை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அடையாளம் காட்டி அவங்க போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாங்கன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் காட்டி கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல.
1: இதான் உன்னோட முடிவா?
3: மார்டின் மட்டும் சொன்னபடி பணம் எடுத்துட்டு வராம இருந்தா நாம எல்லாரும் ஏமாந்துட வேண்டியதுதான். அப்புறம் எல்லாரும் கம்பி என்னணும்.

0: உள்ள வரலாமா சார்?
1: ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வானிலை ரொம்ப மோசமா இருக்கு, இந்த தகவல் எல்லாருக்கும் அனுப்பி ஆகணும்.
0: நீங்க சொல்றது உண்மைதான் சார், வானிலை ரொம்ப மோசமா தான் இருக்கு. நீங்க கேட்ட தகவல் எல்லாமே இதுல இருக்கு சார், இந்தாங்க.
1: முதல்ல இந்த தகவலை யூரோப்புக்கு அனுப்பி ஆகணும். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார்.
2: ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபீமாவோட டைரக்டர் நமக்கு ஒரு முக்கியமான தகவல் அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி மின்சாரத்துறை அமைச்சர் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார்.
3: உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதவியிலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டிருக்கேன். தங்களோட சுய லாபத்துக்காக என்னை இந்த பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. அது மட்டும் இல்லாம கரண்ட்டை கட் பண்ற அதிகாரம் என்கிட்ட இனிமே இல்லைங்கிறதுனால உங்களோட பாதுகாப்புக்காக நீங்களே உங்க வீட்டில் கரண்ட்டை கட் பண்ணிக்கிங்க. உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இனிமே உங்க கையில தான் இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், அருமையான வேலை.
2: மாடி ரெக்கார்ட் பண்ணலையா?
0: சில பேர் அதிக பிரசிங்கத்தனமா வேலை பார்ப்பாங்க.
3: சுயநலக்காரன்

0: எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு.
1: நீ தேவாலயத்துக்கு அடிக்கடி போகலாம், ஆனா உனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல. இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிற புயல் நமக்கெல்லாம் ஒரு சோதனைங்கறத நீ நம்பவே இல்ல.
0: இல்ல, நான் நம்பல, ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. மாட்டி, நீ என்ன டெஸ்ட் பண்றன்னு எனக்கு நல்லா புரியுது. இல்லனா தலச்சும் பிள்ளைகளை ஏன் நீ கடத்தனோ? உண்மையை சொல்லு, எதுக்காக அவங்களை நீ கடத்தன? உன்னோட இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. மரியாதையை அவங்க எல்லாரையும் விட்டுடு. பென்னிய கூட நீ
1: அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல.
0: பேச வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். அவங்களாலதான் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. நானும் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்த எப்பயாவது சொல்லிடு.
1: இந்த கடத்தலுக்கு பென்னி தான் காரணம்.
0: அவங்க ரொம்ப அழகானவங்க, அதனாலதான் நீ அப்படி செஞ்சேன்னு எனக்கு புரியுது.
1: தேவை இல்லாம வளராத
0: மனுஷனா பிறந்தவன் இந்த விஷயத்துல தப்பு செய்யறது சகஜதா மார்ட்டின். நீ செஞ்ச மாதிரி நானும் செய்வேன். அதுக்கு என்னைக்கும் மன்னிப்புண்டு. அதனால நீ
1: இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியமே இல்ல. இது தீர்ப்பு வழங்குற நாள். இது ஆண்டவரோட சித்தம். இதை மாத்த முடியாது. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவெடுத்திருக்கேன். இனிமே இதை மாத்த முடியாது. ஆண்டவர் மேல மத்தவங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. நான் செய்யறது சரி, நான் செய்யறது சரின்னு ஆண்டவருக்கு தெரியும்.
0: யாரும் நரகத்துக்கு போக வேண்டாம் மாத்தி.
1: நான் நரகத்துலதான் இருக்கேன். இங்க இருந்து வெளியில போகதான் ஆசைப்படுறேன். அதுக்கு யார் தடையா வந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அதுக்கு நான் தடையா வந்திருக்கேன். நீயா? நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளை கொலை பண்ணி நான் பாவத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி துப்பாக்கிய கீழே போடு. கீழே போடு.
2: ஓகே.
1: கீழே தள்ளு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. வாய மூடு.
0: உண்மைதா மார்ட்டின், உண்மைதா. காலேஜ்ல தலையிட மாட்டா.
1: நில்லு. என்ன பண்ற?
0: என்ன முதல்ல சாகடிச்சிருன்னு சொல்ற?
1: ரிச்சர்ட்,
0: எனக்கு எதை பார்த்து பயம் இல்ல மார்ட்டின்.
1: நீ நீ என்ன பாவம் பண்றதுக்கு தூண்ற?
0: ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணிட்ட, இந்த பாவத்தையும் சேர்த்து
1: பண்ணிட்ட. என் மனசை மாத்தாத.
0: என்ன முதல்ல அனுப்பிடுங்கற? என்னோட ஆத்மாக்கு நீதி அளிக்கும் போது ஆண்டவர் விசாரிப்பாரு. அப்ப உனக்கு எதிரா நான் சாட்சி சொல்லுவேன்.
1: அடைச்சு வச்சிருக்கியா? போகலாம்.

0: கொஞ்சம் ரெஸ்ட் தேவையில்ல.
1: ரெண்டு நாள் கழிச்சு உருப்படியா நீங்க பேசிருக்கிற விஷயம் இது மட்டும்தா?
0: நான் எனக்கு சொல்லல, உனக்கு சொன்னேன். உனக்கு இது புதுசு, ஆனா எனக்கு இதெல்லாம் பழகி போன விஷயம்.
1: அனாவசியமா முரண்டு பிடிக்காம என் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க.
0: நான் வந்த வேலையை முடிச்சாகணும். இதுல ஆபத்து அதிகம். நீ உடனே வீட்டுக்கு போயிடு. வேலை முடிஞ்சதும் நானே உன்னை காண்டாக்ட் பண்றேன். எனக்கு துணையா இது ஒண்ணு இருக்கு, அது போதும்.
1: நீங்க திரும்பி வந்து

0: சீக்கிரம் கட்டடம் இடிய போகுது, எல்லாரும் வெளியே போங்க, பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போங்க சீக்கிரம். தயவு செய்து உள்ள யாரும் இருக்க வேண்டாம், உடனே வெளியே இருங்க.
1: நீ உடனே ஆபீஸ்க்கு போ, அங்கேயே பத்திரமா இரு, நான் போய் குழந்தைகளை காப்பாத்திட்டு வந்துடுறேன். சொன்னா கேள, அடம் பிடிக்காத, பாதுகாப்பான இடத்துல போய் இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன்.
2: சீக்கிரம் வந்துரு.
3: That is my favorite.

0: இந்த கடும் புயலால் மக்கள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அனைவரும் வீடு இழந்து காணப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மரண ஓலமாக காட்சியளிக்கிறது. நகரமே தலைகீழாக மாறிவிட்டது. மீட்பு நடவடிக்கையில் ராணுவம் மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதே நிலைமை மேலும் நகரமே தலைகீழாக மாறிவிட்டது. மீட்பு நடவடிக்கையில் ராணுவம் மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதே நிலைமை மேலும் நீடித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இந்த புயலின் தாக்கம் இதே போன்று நீடித்தால் இது கேட்டகரி 7 என்று பெயர் சூட்டப்படும்.
1: சார், என்னாச்சு சார்? எந்திரிங்க சார், அந்த பக்கம் வழி இருக்கு.
2: அதை கிளியர் பண்ணு, நாம தப்பிச்சு போயிடலாம்.
1: பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சார். வாங்க பார்த்து வந்துடுங்க.
3: அடுத்து ஒரு புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்.
4: இந்த மாதிரி ஒரு புயலை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ரெண்டு புயலும் சேரும் போது கேட்டகரி 7 தான், மொத்தமா அழிச்சிடும்.
3: அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்.
4: காபி சொல்ல.
5: ராஸ், ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்ல.
4: நான் இந்த டேட்டாவெல்லாம் ரெடி பண்ணாலும் யார்கிட்டயும் காட்ட முடியாதுன்னு சொல்றியா?
5: தலைமை பொறுப்புல இருக்க வேண்டியவங்க யாருமே இங்க இல்லையே. உயிருக்கு பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்க.
4: அப்ப நாம செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது. சிட்டிக்குள்ள வர முக்கியமான எலக்ட்ரிக்கல் ஹப்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா?
5: எனக்கு அவ்வளவா தெரியாது. உன்னோட வைஃப்க்கு ஏதாவது தெரியுமான்னு கேளு.
6: சரியா தெரியல, ஆனா ஃபுல்லா ஷட் டவுன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்.
4: ஒரு பகுதியை ஷட் டவுன் பண்ணலாம் சொல்ல வரியா?
6: ஜோடி, உன்னால வீக் லிங்க கண்டுபிடிக்க முடியும்னா என்னால வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்.
5: வீக் லிங்கா? எங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் கேக்குறேன்.
7: போகணும்.
5: அப்புறம் பவரை 345 ல இருந்து 138 கிலோவாட்ஸ்க்கு குறைக்கணும்.
7: அத தான் வீக் லிங்க்னு சொல்றாங்க. ஆனா முழுசா பவரை கட் பண்ணாக்க ஒரு பெரிய குழப்பம் நடக்கும் நினைக்கிறேன். அதுக்கு தான் யோசிக்கிறேன்.
6: நீங்க நினைக்கிற மாதிரி எந்த குழப்பமும் ஏற்பட போறது இல்ல. ஏன்னா நாம முழுசா பவரை கட் பண்ண போறது இல்ல. ஒரு பகுதியை தான் கட் பண்ண போறோம். மிச்சம் இருக்கிற பவர் சிஸ்டத்தை ரன் பண்ண உதவும்.
5: இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா?
6: முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு?
5: டாடி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க.
7: நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் போது நான் எப்படி குழப்பம் அடையாம இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு தெரியல. சரி, நீ சொல்ற மாதிரி நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
8: Come on Judith, phone எடு.
1: மாடியில ரொம்ப மோசமாக்கு.
0: இது மிகவும் சோகமான நிலைமை. ஏனென்றால் நகரில் எந்த ஒரு இடமும் புயலுக்கு தப்பவில்லை. அனைத்து இடமும் புயலால் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கு சென்றாலும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பான இடத்தை தேடி மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நிமிடங்களில் இரண்டாவதாக ஒரு புயல் தாக்கப் போகிறது. வீடுகளை இழந்த மக்கள் இப்புயலில் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறார்கள் என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். எந்த நிமிடம் என்ன நடக்கும் என்று மக்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: தேவையில்லாம டென்ஷன் ஆகாம பேசாம உட்காரு.
9: நம்மளை கடத்தி வச்சவங்கள ஒருத்தனோட அடையாளம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அதை வச்சு நாம தப்பிச்சிடலாம்.
1: நானும் ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
5: சரி சரி போதும், கொஞ்சம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? ரொம்ப நேரமா இதே கேட்டு தலைவலிக்குது.
9: திடீர்னு பிரஷர் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல?
5: இல்ல, இது ஹரிகேன், லோ பிரஷர் சிஸ்டம். காத்து மொத்தமா இந்த பில்டிங்குள்ளதான் இருக்கு. காத்து வெளியேறும் போது நம்மளால முடியாது.
10: ஓகே,
5: கண்டிப்பா இந்த பக்கம் வழி இருக்கணும். இது நகத்துங்க.
9: வா, இந்த பக்கம் வழி இருக்கு.
5: வாங்க, சீக்கிரம் எல்லாரும் வாங்க, இது வழியே வெளியே போயிடலாம். வாங்க. அகோரமான புயல ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு.
10: அங்க பாத்தியா, இது வரைக்கும் யாருமே பாத்திருக்க முடியாத ஒரு பயங்கரமான புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இத பாக்குறது ரொம்ப அபூர்வம். நம்ம இங்கே இருக்கலாம்.
5: இங்கே இருந்தா நம்ம செத்துருவோம்.
10: நான் தான் சொன்னேன் உனக்கு இது புதுசு, எனக்கு இதெல்லாம் சகஜம்.
5: உங்களுக்கு வேணும்னா உங்க உயிர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு.
10: சரி, நான் இப்போ உனக்காக இங்கிருந்து வரத்துக்கு சம்மதிக்கிறேன். எனக்காகவும் கவலைப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

0: சீக்கிரமா கிளம்புங்க, புயல் தாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
1: புயல் அடிச்சு கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுல கரண்ட் அங்கங்க லீக் ஆகிட்டு இருக்கு சார்.
2: பாத்து நீயும் போய் சேர்ந்துட போற.
1: நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்களை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன்ல.
2: சரி சரி, கோவப்படாம ட்ரை பண்ணு, சீக்கிரம் போயிடலாம்.
1: ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, எல்லாரும் ஏன் இப்படி சுயநலமா இருக்காங்க?
2: இது எல்லாத்துக்கும் காரணம் அரசியல் தான்.
1: நானும் அவங்களோட இருந்தேன்றத நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்ச அருவறுப்பா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேலையாச்சே.
2: நம்ப முடியல. கேஸ் மெல் வருதுல்ல?
1: ஆமா, கேஸ் லீக் ஆகுது, வாங்க போயிடலாம்.
0: அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே?
3: கவலைப்படாத, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க எல்லாரும் மார்ட்டினோட கோடவுன்ல தான் இருக்காங்க.
0: நீ எங்க இருக்க?
3: நான் தேவாலயத்துல இருந்து கோடவுனுக்கு தான் போயிட்டு இருக்கேன்.
0: நீ போ, நான் உனக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்.
3: நீங்க அங்க வந்திருக்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.
0: நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் இங்க இருக்கேன். இந்த வேலைய என்னால சமாளிக்க முடியும்.
4: சும்மா சொல்றியா?
0: ஆமா, நீங்க கிளம்புங்க. கால் நீ எங்கேயும் போகாத, நீ அங்கேயே இரு, நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம்.
3: ஓகே.
5: என்ன
1: பண்றது?
4: இந்த புயலால நிறைய பேர் சாக போறாங்க, அதுல இவங்களும் சாகட்டும்.

0: ஹலோ,
1: உங்களுக்கு என்ன வேணும்?
0: ஹாய், ஐ அம் கேல் டஃபி. ஆமா, நீங்க யாரு?
1: என் பேர் ட்ரிஷாப்ல.
0: உங்க கண்ட்ரோல் ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? நான் ஒரு இன்ஜினியர். நான் வந்து
1: உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். பவர் ப்ராப்ளத்தை பத்தி நீங்க எழுதின கட்டுரையை நான் படிச்சிருக்கேன்.
0: சார், நமக்கு இப்ப புதுவிதமான பவர் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. கண்ட்ரோல் ரூம் கூட்டிட்டு போறீங்களா?
2: நம்மளை ஆத்தரைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல, அதனால 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டே இரு.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கேக்குற தகவல் எல்லாமே கிடைச்சிரும். நீ வேணா இப்ப பாரு, இந்த கீபேட்ல இருக்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணா எல்லாமே அதுக்கப்புறம் நம்மளுக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. சிக்னல் கட் ஆயிருச்சு.
2: ஏன், எப்படி?
3: மேல இருந்து வர சிக்னல் கேபிள் கட் ஆயிருக்கணும்.
2: அது எங்க இருக்குன்னு தெரியுமா?
3: அது ஓரளவுக்கு தெரியும்.
1: நீங்க உள்ள வரணும்னா பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கணும்.
0: யார்கிட்ட இருந்து? எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? நேத்திக்கு என் பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க.
1: அந்த பஸ்லயா?
0: அதுக்காக அதையே நினைச்சு நான் கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன்னா, நாட்டை காப்பாத்துறதுக்காக இந்த நேரத்துக்கு நான் உங்க கூட நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்.
4: அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நல்லா தேடி பார்த்தா பிடிச்சிடலாம்.
3: இப்ப எந்த வழியா போ சொல்ற?
2: காத்து அந்த பக்கத்துல இருந்து தான் வருது.
3: நீ போய் பின்னாடி யாராவது நம்மள சேஸ் பண்ணிட்டு வராங்களா பாரு. ஏன் பின்னாடி பக்கம் நீ போய் பார்த்தா என்ன?
5: சொன்னதை மட்டும் சரி.

0: மச்சான், எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்காங்க.
1: 79.2ங்கிறது தான் நம்மளுடைய மேஜிக் நம்பர். புயலை நிறுத்தணும்னா அதுக்கு கீழே வெப்பத்தை எடுத்துட்டு போயாகணும்.
2: அப்படின்னா சேட்டலைட்டோட கனெக்ஷன் நமக்கு தேவை.
1: சீக்கிரமா சேட்டலைட்டை ஆக்சஸ் பண்ணுங்க, நமக்கு உடனடியா தகவல் தேவை, அப்பதான் காப்பாற்ற முடியும்.
2: ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு.
3: நான் அவங்க போன வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது.
4: எல்லாரும் இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சுக்கங்க, வெளியே வர வேண்டாம், அங்கே இருங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது?
5: இனிமேல என்னால இது பண்ணிருக்க முடியாது. உடனடியே நம்ம எல்லாரும் இங்கிருந்து வெளியே போயாகணும்.
6: நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு முட்டாள்தனமா யோசிக்காது. இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்கலன்னா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான்.
5: என்ன
3: பண்றது?

0: தேடிட்டு இருக்காங்க.
1: நம்மள எதுக்காக இவங்க கடத்துறாங்கன்னு புரியுதா?
0: எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கங்க. அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டதுக்கு அப்புறம் நாங்க சிக்னல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். ஓகே, இந்த போன்ல இருந்து என்னோட அங்கிள் காலுக்கு போன் பண்ணி நாம எங்க இருக்கோங்கிற அட்ரஸ் கொடுத்துருங்க. இந்த காரணத்தை கொண்டு நீங்க யாரும் இங்கிருந்து வெளியே போக கூடாது. ஜாக்கிரதையா இருக்க கேசோ. ஓகே,
2: இது நிச்சயமா முட்டாள்தனமான ஐடியா.
0: இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு நாங்க தேச புரியாம மாட்டிட்டு தவிச்சுட்டு தான் இருக்கோம். இனிமே நான் சொல்றதை கேளு.
2: சிக்னல் கிடைச்சிருக்கோம். நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். எப்படி போகணும் தெரியல.
1: தயாரா இருக்க, முதல் ஷெட்டரை எழுங்க.
3: சீக்கிரம் வந்து காப்பாத்து.
1: ஓகே,

0: கால் உடஞ்சிருச்சு நினைக்கிறேன்.
1: அசையாதீங்க, அங்கேயே நில்லுங்க. நில்லுங்க,
0: இப்போ வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
2: இந்த அளவு பத்தாது.
1: எல்லா ரோடும் பிளாக் ஆயிருக்கு.
3: நிச்சயமா வேற ரூட் இருக்கும்.
4: நான் வாஷிங்டன் டிசில இருந்து செனட்டர் ரயன் கால் பேசுறேன். எங்க நாடு பெருமளவுல புயலால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உங்க நாடும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தகவலை அனுப்பி வைக்கிறேன். இந்த மெயில்ல அந்த புயலை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. ஃபுல்லா பவரை ஷட் டவுன் பண்ணாதான் இந்த புயல்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியும். இதோ மெயில் அனுப்புறேன்.
1: ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா, மத்தவங்களை கண்டுபிடி.
0: நான் மேல மாட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது மேல வந்து எனக்கு காப்பாத்து.
2: முன்னாடி
0: சர்க்கஸ்ல வேலை பாத்தியா? சொல்லவே இல்ல.
2: இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தான், எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க?
0: நல்ல வேலை கை உடையறதுக்கு முன்னாடி வந்து சந்திக்க. ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமா
5: பாதி சிட்டிக்கு பவர் கட் பண்ணிட்டேன். இப்ப ரீடிங் என்ன?
2: இது பத்தாது, இன்னும் குறைவு.
0: கை போயிருமன்னு
2: போலாம். இந்த கயிற உன் கால கட்டுற,
0: ஒண்ணும்
2: ஆகாது, பயப்படாத.
0: ஒண்ணும்
2: ஆகாது.
0: பாட்டு படுத்து நம்ம ரெண்டு பேரும் காப்பாற்றணும்.

0: நல்ல வழி தப்பிச்சுட்டான்.
1: ஜெனரேட்டர் ஆன் பண்ண நான் ஞாபகம் இல்லையா?
0: இந்த நேரத்தில் எதுக்காக ஜெனரேட்டர் போய் ஆன் பண்ண சொல்றேன்?
1: இப்ப விளையாட்டு வேண்டாம்.
0: ஜூடி,
1: என்ன பண்ணிக்கிட்டு
2: இருக்கேன்
1: தெரியலையே. கடைசி ரீடிங் 80.6. ஏன் இப்படி திடீர்னு நின்னு போச்சேன்னு தெரியல. ஏதாவது செஞ்சு வெப்பத்தை குறைச்சாகணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல.
2: இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்.

0: நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். ஒர்க் அவுட் ஆகுதானே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி நம்ம கிட்டே எதுவும் இல்லை.
1: எந்த மாற்றமும் இல்ல. நிலைமை தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க?
2: சிக்னல் கட்டுச்சு.
1: டெம்பரேச்சர் இறங்குனது பத்தாது, இன்னும் கொஞ்சம் இறங்கணும். இன்னும் 0.2 டிகிரி பாக்கி இருக்கு. இன்னும் எதை குறைக்கிறதுன்னு தெரியலையே. நீங்க நினைக்கிறது சரிதான். நாம இருக்கிற இடத்தோட பவரையே கட் பண்ணுங்க.
3: லெஃப்ட் திருப்பி

0: கால் உடஞ்சிருச்சு நினைக்கிறேன்.
1: சரி, ஸ்டூவர்ட் மத்தவங்களும் எங்க?
0: லீராவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்டூவர்ட் தொடுத்துட்டு போயிருக்காங்க.
2: வேண்டாம், நீ இவனை பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் ஸ்டூவர்ட் பாத்துக்கோ.
1: நீ இங்கே ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பாக்குறேன். சீக்கிரமா வந்துற.
3: புயல் அதிகமாயிடுச்சு, பில்டிங் உடைய போகுது.

0: எனக்கு தெரியாது.
1: மத்தவங்க எங்கன்னு பாக்கலாம், நான் போய் ஜூடித்த கூப்பிட்டு வர்றேன், நீங்க போய் மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ப்ரொஃபசர், இதுல ஒரு குண்டு தான் இருக்கு.

0: அம்மை,
1: பீட்டர் எங்க?
2: அவனால நடக்க முடியல, அவங்கதான் இருக்கான்.
1: வாங்க அவனை காப்பாற்ற.
3: அசையாதீங்க. ஒழுங்கு மரியாதையா துப்பாக்கி கீழே போட போறியா இல்ல உயிரை விட போறியா சொல்லு. துப்பாக்கிய கீழே போடு. யாருக்கு ஒண்ணாகலையே?
2: ஒண்ணாகல.
3: இங்க இருந்து வெளியில போலாம்.
0: சக்சஸ். டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு.
4: இது சைக்ளோன் 2 டார்கெட் எனக்கு நல்லா தெரியுது. இது எனக்கே ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஒரு குட் நியூஸ், புயல் மறைஞ்சு போச்சு, நமக்கு வந்த ஆபத்து நீங்கிருச்சு. தேங்க்ஸ் டு யூ கர்னல்.

0: தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்திருக்கேன். ஐ எம் வெரி சாரி.
1: பரவாயில்ல, நீ எடுத்த தைரியமான முடிவுனாலதான் இப்ப நம்ம உயிரோட இருக்கோம்.
0: ஆமா, என்ன பண்றது, எல்லாம் உங்க அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டு தான்.
2: ஆமாடா, யாருக்கு எதுவும் இல்ல.
0: அவங்களுக்கு பயங்கரமான துணிச்சல் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. ஹேய், சும்மா ஜோக் அடிச்சியா, கோச்சிக்கிட்டியா?
2: இந்த தாத்தா கூட பேச.
1: தாத்தா
2: பலமாடி பட்டுச்சா?
3: எனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு என்ன?
2: எனக்கு ஒண்ணு இல்ல.

இறந்துட்டோமேனு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த அளவுக்காவது நாமெல்லாம் உயிரோட இருக்கிறோமேனு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இனிமே புதியதொரு வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்களை அணுகலாம். நம்மளோட இந்த வெற்றிய கர்னல் டேவிஸ்க்கு சமர்ப்பணம் பண்ணணும். புதுசா ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துழைக்கணும்.

0: யோவேல் புஸ்தகம் 2 16 வசனம்.
1: ஜனத்தை கூட்டுங்கள்,
0: ஜனத்தை கூட்டுங்கள்,
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
0: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்,
1: முதியோரை சேருங்கள்,
0: முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்,
1: பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
0: மொத யாரை கூட்ட சொல்றாரு? முதியோரை சேருங்கள்,
1: பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
0: நம்ம என்ன, பிள்ளைங்க வீட்டில இருந்தா பரவாயில்ல, பாலுங்கிற குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு, பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் சேருங்கள்.
1: மணவாளன்
0: தன் அறையையும்
1: மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக.
0: யாரு கூப்பிடுறாரு? கூப்பிடுறாரு முதல்ல யாரு? முதியோர்கள். ரெண்டாவது யாரு? பாலுங்கிறவங்களும் குழந்தைங்களும். மூன்றாவது, சபைய என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். சபை பரிசுத்தமா இருக்கணும், சபையை பரிசுத்தமாக்கணும். முதல்ல முதியோரா, ரெண்டாவது பாலுங்கிற குழந்தைங்களையும் கூப்பிட்டு. குழந்தைங்க தானே, நம்ம சொல்றோம் குழந்தைங்க தானே, அது தப்பு பண்ணா பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, அப்படி இல்லை. முத யாரை கூட்ட சொல்றாரு? முத முதியோரு, ரெண்டாவது
1: பிள்ளைகளையும்
0: பாலுங்கிற பிள்ளைகளையும், அப்புறம் மணவாளனும் மணவாட்டியும். கல்யாணம் பண்ணி இப்போதானே எப்படி உழித்து வர முடியும், எப்படி சவத்து வர முடியும்னு சொல்ல முடியாது. அவங்கள தான் அன்று கூட்ட சொல்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம எப்படி வாழ்க்கையானால் வாழ்ந்துடலான்னு நினச்சா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேஷம் என்ன செய்யும்? உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழவே கூடாது. இந்த உலகத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது நம்ம எப்படி வாழணுமா பாருங்கள். முதல் பரிசுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது எப்படி இருக்கணும்? வெளிப்படுத்தின சேஷம் 22:7 வசனம்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை
0: கை கொள்கிறவன்
1: பாக்கியவன் என்றார்.
0: தீர்க்க தரிசன வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க பாக்கியவான். தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்றவங்க பாக்கியவான். நிறைய பேர் வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்க, வசனத்தை கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சரி, வசனத்தை கேளாறு செவ்வன் கத்துக்கு எப்படிப்பட்டதா? நீதிமொழியின் புஸ்தகம் 28:9 வசனம்.
1: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும்
0: அருவறுப்பானது. இங்க என்ன சரி, தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்ளுகிறவன் என்னது? பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1:22 வசனம்.
1: அல்லாமலும் நீங்கள்
0: உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை யார் வஞ்சியாதபடிக்கு? மற்றவங்களை வஞ்சிப்பாங்க, நம்மளும் வஞ்சிக்காது. அத உங்களை வஞ்சியாதபடிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
0: திருவசனத்தை கேட்கிறாள் மாத்துமல்ல,
1: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.
0: திருவசனம் கேட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதன்படி செய்யல இருக்கு. இப்ப பிரசங்கம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை, அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரல, அதன்படி செய்யறவளா இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளை விரும்புகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யறவங்களா இருக்கணும். மத்தியான சுவிசேஷம் 22:22-23 வசனம்.
1: அந்நாளில்
0: அநேகர் என்னை நோக்கி
1: கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா,
0: உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் குறைத்தோம் அல்லவா,
1: உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
0: உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தும் அல்லவா என்பார்கள்.
1: அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை.
0: ஒரு காண்டர் என்ன சொல்லிடுவாரா? ஒரு காலம் உங்களை அறியவில்லை.
1: அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
0: அப்ப என்ன செஞ்சிருவாரு? ஆண்டு வார்த்தை பசனத்தை கேட்டு நம்ம செய்யாம இருந்த நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாரு? அக்கிரமக்காரர்களை எல்லாரும் என்ன விட்டு அகண்டு போங்க, போயிருங்க நீங்க அப்படின்னு சொல்லாரு. தீர்க்க தரிசன வசனத்தை கை கொண்டு நடந்த பாக்கியவான்கள். வசனத்தை கேட்கற மாத்துல வசனத்தை முடி நம்ம நடக்கணும். நம்மளால முடியாது, கத்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். லூக்கான் சுவிசேஷம் 6:46
1: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று,
0: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று
1: நீங்கள் சொல்லியும்,
0: நீங்கள் சொல்லியும்
1: நான் சொல்லுகிறபடி,
0: நான் சொல்லுகிறபடி
1: நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன?
0: நான் சொல்றபடி நீங்க என்ன செய்யல, செய்யாம போகிறது என்ன? என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, சொல்றபடி நீங்க என்ன செய்றீங்க, செய்யாம போனது என்ன? நம்ம ஆண்டோட வசனத்தை பண்ணி நடக்கிறோமா? ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை கை கொண்டு நடக்கிறோமா? இல்லை அது விட்டு விலகி இருக்கிறோமா? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து பெருசாக சொல்லிக்கல, நான் கரெக்டாக இருக்கேன்னு என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை வசனத்தை கை கொண்டு நடக்கிறேனா என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். தீர்க்க தரிசன வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க யாரு? அவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. முதல் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? வசனத்தை கேட்டு அது பண்ணி நடக்கிறவங்க பாக்கியவான்கள். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:11
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு,
0: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்குள்ளது என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. சீக்கிரமா போற, எப்ப வரேன்னு தெரியாது. ஆனா உனக்குள்ளதை நினைச்சு ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொள்ளிப்பத.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும்,
0: ஒருவனும்
1: உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு,
0: உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்கு கொடுத்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய? நீ பற்றி கொண்டிரு. கிரீடம் என்ன கிரீடம்? லேவியரா புஸ்தகம் 21:12
1: அவனுடைய தேவனின்,
0: அவனுடைய தேவனே
1: அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
0: அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது,
0: அவன் மேல் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் தைலம் உங்க மேல இருக்குதா? அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? பெற்றுட்டு இழந்துட்டீங்களா? பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தாருன்னா நமக்கு எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்தாவின் இருந்தாருன்னா நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்தாவின் இருந்தாருன்னா வசனத்தை கை கொண்டு நடப்போம். பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நியாய தீர்ப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துறாரா? பரிசுத்தாவின் இருந்தாலும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார், வழி நடத்துறாரா? இல்லாட்டா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேலே இருக்குதா யோசித்து பாருங்க. இன்னொரு வாசிப்பா 21:12
1: அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
0: அவருடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது,
0: அவன் மேல் இருக்குது. உங்க மேல இருக்குதா? பரிசுத்தர் உங்க மேல இருக்கிறாரா? இல்ல பரிசுத்தன் அபிஷேகம் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? பரிசுத்தவனை இருந்தாருன்னா பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரல, அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துவார். பரிசுத்தவனை இருக்கிறாரா? பரிசுத்தவன் நம்ம மேல இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே என் பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்க. ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க சப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்க, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். சவுல் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். 1 Samuel 16:13
1: அப்பொழுது சாமுவேல்,
0: அப்பொழுது சாமுவேல்
1: தைலக்கொம்பை எடுத்து,
0: தைலக்கொம்பை எடுத்து
1: அவனை,
0: அவனை
1: அவன் சகோதரர் நடுவிலே,
0: அவன் சகோதரர் நடுவிலே
1: அபிஷேகம் பண்ணினார்,
0: அபிஷேகம் பண்ணினார்.
1: அந்நாள் முதற்கொண்டு,
0: அந்நாள் முதல் கொண்டு
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: கர்த்தருடைய ஆவியானவர்
1: தாவீதின் மேல் வந்து,
0: தாவீதின் மேல் வந்து
1: இறங்கி இருந்தார்,
0: இறங்கி இருந்தார்.
1: சாமுவேல் எழுந்து,
0: சாமுவேல் எழுந்து
1: ராமாவுக்கு போய்விட்டார்,
0: ராமாவுக்கு போய்விட்டார்.
1: கர்த்தருடைய ஆவி,
0: கர்த்தருடைய ஆவி
1: சவுலை விட்டு நீங்கினார்.
0: தாவீதுக்குள்ள பரிசுத்தவான் வந்தாரு. இங்க சவுலுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிட்டாரு, பரிசுத்தாவேன் அவர் விட்டு நீங்கினார்.
1: கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி,
0: கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி
1: அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
0: என்ன செஞ்சிச்சு அந்த ஆவி? கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. சகோதரியே, சகோதரனே, பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அதை நினைச்சிருக்கூடிய இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆண்டு பிரியமில்லாத காரியம் பேச மாட்டோம், ஆண்டு பத்தி நம்ம குறை சொல்ல மாட்டோம். பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறாரா என்று சொல்லி நம்மளை நம்மே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு புத்தகம் 5:19 பரிசுத்தாவி நீ பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதீர்கள் சொல்லி இருக்கிறார்.
1: ஆவியை அவித்து போடாதிருங்கள்.
0: ஆவி என்ன செஞ்சக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. நம்ம கை தட்டிட்டா பரிசுத்தாவி நிறைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. கை தட்டுறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கோம்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தாவின் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நிறைய பேர் சும்மா கூட அண்ணி பேசுவாங்க, அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படி ஏமாந்து போகக்கூடாது. பரிசுத்தாவின் வந்த பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்தரும். அது மாத்திரல, 1 Peter 2:27 சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். வாசிங்க 1 Peter 2:27,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
0: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறது,
0: உங்களை நிலைத்திருக்கிறது.
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் என்ன செய்ய வேண்டா? உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது.
0: பொய்யல்ல.
1: அது உங்களுக்கு போதித்தபடியே,
0: பரிசுத்தாவியானவர் போதித்தபடியே
1: அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
0: அதுதான் பரிசுத்தாவியானவர். நம்ம கை தட்டுறதுல பரிசுத்தாவியானவர் அல்ல பெரியமானவர்களே. கை தட்டுறது எப்படி வேணாலும் கை தட்டுலாம். முன்னால கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி கை தட்டினா பரிசுத்தாவி பெற்றுவிட்டாங்க அப்படியே சொல்லிவிட்டாங்க. அப்படி இல்லை. பரிசுத்தாவி வந்தானா பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்திருப்ப குறிச்சும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரல்ல, பரிசுத்தாவி வந்தானா சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். பரிசுத்தாவியனரை போல போதிக்கிற ஒருத்தர் இல்லை. அதுதான் பரிசுத்தாவியானவர். நம்ம கை தட்டி அன்னி பாசை பேசிட்டா சிலர் அன்னி பேசு சும்மாவே பேசுவாங்க. அது பரிசுத்தாவினர் அல்ல. பரிசுத்தாவினர் வந்தா சகலத்தையும் போதிப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம விடவே மாட்டார். அதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவி எங்க நீங்க பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதிருங்க. 1 Thessalonians 5:19
1: ஆவியை அவித்து போடாதிருங்கள்.
0: ஆவி என்ன செஞ்சிடாதீங்க? அவிழ்த்து போடாதிருங்க. அதுக்குத்தான் உதாரணம் சவுலு இருக்குதான் சொன்னாரு, அபிஷேகத்தை அவித்து போட்டாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாள் நமக்குள்ள இருக்காரான்னு சொல்லி நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்கிட்ட குறைய காமிங்க, குற்றங்களை காமிங்க, நான் எங்கே இருக்கிறேன், எங்கேவும் பிரிமில்லாத காரியம் இருக்கு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். சபையை பரிசுத்தமாக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சபையில் வசனத்தை கை கொள்றவங்க, தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்றவங்க பாக்கியவான்கள். மூணாவது என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளதை நீங்கள் என்ன செய்யணும்? நான் வரும்பளவும் உங்களுக்குள்ள கிரீடத்தை நான் வரும்பளவும் பற்றி கொண்டு கிரீடம் என்னது? பரிசுத்தாவே தயலும் நம்ம மேலே இருக்கிறார், அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக மார்க்கழு சுவிசேஷம் 13:35-36
1: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: வீட்டேஜமான்
0: சாயங்காலத்திலோ
1: நடு ராத்திரியிலோ.
0: அது எப்போ இருந்தாலும் ஒரு நம்ம எல்லாருக்கும் நாடு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துல விடியுது, பொழுது அடையுது இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாரு மனுஷகுமாரன்,
1: அப்படியே நீங்களும்
0: விழித்திருங்கள். ஏனெனில்
1: வீட்டேஜமான்
0: சாயங்காலத்திலோ
1: நடு ராத்திரியிலோ
0: சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ
1: எப்பொழுது வருவான் என்று
0: நீங்கள்
1: அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார்.
0: காலையில் ஒருவரா நாடு ராத்திரியா சேவலுக்கு ஒரு நேரமா எப்போ தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். அதுக்கான தூங்காமல தூங்கினாலும் நம்ம மாற்று மாத்திர விழிப்பு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. அந்த காலத்தை நீங்க அறியாதபடியால் இங்க விழித்திருங்க. நான் அங்க என்ன சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்தை அறியாதனால நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எப்போ வருவாரு நமக்கு தெரியாது. நம்ம தப்பித்துக் கொள்றதுக்கு தேவன் ஒரு வழியை சொல்றாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம தப்பி சொல்றதுக்கு லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: இனி சம்பவிப்பார இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களை என்ன செய்வோம், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எப்படி என்ன செய்யணும்பா, ஜபம் பண்ண விழித்திருக்கணும். கத்தர் எப்போ வருவார் நம்ம தெரியாது. முதலாவது என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டோட வசனத்தை கை கொள்ளணும். மூணாவது ஆண்டோர் கொடுத்த கிரீடமின்னு பரிசுத்தாவியானவரை அவிழ்த்துப்படாது காத்துக்கணும். நாலாவது என்ன செய்யணும், ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். கத்தர் சீக்கிரம் வரப்போறாரு. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. கருத்து கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா.

0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வருகையிலே பங்கு பெறுவதற்கு தான் நமக்கு நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் கோடிட்டு காண்பித்தார். ஏன் தாமதம் பண்ணுகிறார்? நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சீக்கிரம் வருவார், தாமதம் பண்ண மாட்டார், நம்மை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, நீ மாற்றுமப்பா. முதலோச்சன சபையை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வாய் திறந்து சொல்லமா, தேவனே என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கை, சிந்தனை, நடை, உடை, பாவனை எல்லாம் பரிசுத்தமாக மாறணும் ஆண்டவரே. கேளுவோம், கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, எல்லாம் கேட்கலாமா? என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ரெண்டாவது சொன்னார், இது சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனம் கை கொள்கிற பாக்கியவான்கள் வசனங்களை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு நடக்க, அதை கை கொள்ள, அது கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தை கேளாதவன் செவ்வம் அருவறுப்பானதுன்னு சொன்னீங்களே, வேத வசனத்திற்கு கீழ்ப்படியே அதை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவது சொன்ன, இது சீக்கிரமாக வருகிறேன், உன் கிரீடத்தை நீ காத்துக்கொள்ளு சொன்னார். கிரீடம் என்பது அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். சவுளன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளவில்லை, அந்த அபிஷேகம் தாவீதுக்குள் போய்விட்டது. அவர் அந்த கிரீடத்தை இழந்து போனார். தேவனே, என் அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அசதியா இருந்து விடாதபடிக்கு, ஆவியன் அவித்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். நான்கோ சொன்னார், இதோ சீக்கிரம் வருகிறேன், விழித்திருங்கள். சாயங்காலத்திலோ, சேவல்கோ நேரத்திலோ, காலையிலோ, பகலிலோ, எப்பொழுது எஜமான் வருவார் என்று தெரியாது. ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, உன் வருகையில் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாழும் என்ற அந்த உயர்ந்த நிலைக்கு நாங்கள் ஆயத்தம் இருக்கணும் ஆண்டவரே. ஜபம் பண்ணலாமா? நன்றி பரலோக பிதாவே. ஆமாண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே வாழும் என்று அவளோடு எதிர்பார்க்கிற கூட்டத்தில் நானும் நாங்களும் நிற்கணும் ஆண்டவரே. ஆவியும் மனமாட்டி வா என்கிறார்கள், இதை கேட்கணும், வா என்பனாக சொன்ன வாக்கின்படி நாங்கள் ஆயத்தமா அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும், நாங்களும் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் வசனத்தை நானும் நாங்களும் கை கொள்ளணும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த அபிஷமாக கிரீடத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஒருவராவது நாங்கள் கைவிடப்படக்கூடாது, எப்படியாவது ரகசிய வரைகளை பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. பாக்கியம் தாரோ, சீக்கிரம் வருகிறேன்னு சொன்னீரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் வருகை உறுதி என்று எங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறதப்பா, எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்து கொடுத்த அக்கா இன்னும் வல்லமே பயன்படுத்தும், பலப்படுத்தும். செய்வதற்காய் நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பாங்க.
1: நன்றி ஓடுமை, துதிக்கிறமை, ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருக்கிறோமையா, நாங்கள் சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. அவருடைய கரம் தாங்கட்டும். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்தும். தெய்வீக பிரசனைகளை மூடட்டும், அக்கினி மூடட்டும், கத்துடி மகிழ் மூடட்டும், கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, அறிந்து கொள்ள, மெண்டிக்குள்ள உமோடு இருக்க அப்பா, விழித்திருந்து ஜெபிக்க எப்போதும் நாங்கள் செபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உன்னதாவில் சம்பூர் நிரப்புங்க, தேவ வல்லமேல் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தோட மூடிக்கோங்க. வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத குணமாக்குங்க. மந்திர கட்டி செவன் கட்டி உடைங்க. பிசாசுங்களை அழிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. எத்தனை குடும்பம் உடைஞ்சிருக்காங்க, அந்த குடும்பத்தை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உன் நகைப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். குடிக்கிறவங்க விடுதலை பெறணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை பெறணும். கண்ணீர்ல வேதில இருக்க மக்கள் விடுதலை பெறணும். ஆத்தும கண்களை திறக்கணும். அறிவில் நிரப்பணும் ஐயா. உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி வண்டி கொடுற யாவும் பாக்கியம் வந்து சொன்னீரே. நாங்கள் அண்டி கொள்ளும் பா அப்பா. நாங்கள் சன்னிதானத்தில் கழிவுறணும் ஐயா. ஆவியில் நிறைஞ்சு நாங்கள் செபிக்கணும். உன்னதாவில் நிரப்பணும், உன்னதாக்கில் நிரப்பணும், தேவ பிரசனத்தை நிரம்பி இருக்கணும். காத்துக்கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தாவே உமக்கு அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஜீசஸ் ஆசீர்வதிங்க. நாம் மகிழ்படட்டும். தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. எல்லா காவலும் காத்துக்கோங்க. எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க. அண்மையான காரிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, தேப்பு ரசனையை போது இருக்கட்டும் ஐயா, வழி நடத்தி காத்து கொள்ளும் ஐயோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, சந்திக்க கிருபை தாங்க ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம், எல்லா பொறுப்புகளையும் எடுத்து கொள்ளுங்க, எல்லா துதியான மகிமைக்கு செலுத்துறோம், யேசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112-435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு புஷ்பா, என்ன பண்ண, என்னமே செய்ய, என்னதான் செய்யணும் எனக்கே தெரியல. டென்ஷனாதான் இருக்கு, பிடிச்சு பிடிச்சு சாத்தி விடலாமான்னு வருது. இவளால அந்த பிள்ளைக்கு லேட் ஆகுது. என்னதான் இந்த பிள்ளையே தெரியலமா, அறிவே இல்ல. எதை சொன்னாலும், எந்த மாப்பிள்ள போட்டோய காட்டினாலும், அந்த மாப்பிள்ள கட்டையா இருக்கான், இவன் குண்டா இருக்கான், இவன் தொப்பைய வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கல்லி ஏறான், அந்த இது இந்த இதுன்னு எதையாவது இந்த பிள்ளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது ஒரு 50 மாப்பிள்ளையாவது இவன் வேண்டான்னு சொல்லி இருந்திருப்பா. பொம்பளைக்கு அவள இவெல்லாம் சரி, வேலைக்கு போகணும்னு அனுப்பி அனுப்பி அனுப்பி கூறு மணிக்கு போய் அழைந்தான். சொல்லிட்டு அக்காக்கு ஒரு போன் அடிச்சு கேப்போம். ஹலோ,
1: சொல்லுங்க புஷ்பாக்கா.
0: அக்கா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்களோ?
0: நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயமா போன் அடிச்சு பாத்துக்கிடுங்க.
1: சொல்லுங்கக்கா.
0: அக்கா உங்க அக்கா பையன் ஒருத்தர் எலைஜா இருந்தா, அந்த பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்திய.
1: ஆமாக்கா.
0: அதான் லேசா அந்த பையன் கிட்ட, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு லேசா நீங்க சொல்லி பாக்கலாம்ல.
1: என்னக்கா நீங்க சொல்றீங்க?
0: என்ன இதுக்கா?
1: அவனுக்கு 29 வயசுக்கா, அவங்க பொண்ணுக்கு 33.
0: 29 தான் ஆகுதோ? சரி சரி, நான் நினைச்சேன் ஒருவேளை 33 வயசு ஆயிருக்கும்னு நினைச்சேங்க, வேற ஒண்ணும் இல்ல.
1: உங்க பிள்ளைக்கு 33 ஆயிட்டனா, எங்க வீட்டு பையனுக்கு எல்லாம் வயசு கூடாதுக்கா, போன வைங்க.
0: இவன் என்ன இப்படி வெடுக்குன்னு இப்படி பேசிவிட்டா, எவ்வளவு துமுறு இருக்கும். எல்லாம் நமக்கு தேவைதான், நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு 33 வயசாயி வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். தெருவுல போறவ வாரவள நம்மள ஏசதானே செய்வா, ஏளனமா வேற பாப்பா. எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அபி? என்னைக்கு உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு, என்னைக்கு உன் அண்ணிய கரை சேர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. வாங்கக்கா, அனவியக்கா வாங்க.
2: போன் அடிச்சிருந்தீங்க.
0: ஆமாக்கா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லு. உங்க தம்பி மகை ஒருத்தர், ஒரு பையன் இருந்தா தெரியுமா? அந்த பையனுக்கு லேசா நம்ம பாப்பால கெட்டி குடுக்கலாம்னு தாங்க்கா.
2: என்ன இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணமே
0: முடிஞ்சது,
2: இவ்வளவு லேட் ஆகுது சொல்றீங்களே. நான் பாப்பா போட்டோ வச்சுமே 4-5 கிட்ட விசாரிச்சேன்க்கா. இப்ப எல்லாருமே பாப்பாக்கு வயசு ஆயிட்டுன்னு சொல்றாங்க.
0: மாப்பிள்ளா
2: லாஸ்டா ஒரு 2 மாப்பிளத்துக்கும் வந்துச்சுக்கா. அவங்க வந்து இப்ப உங்க இளைய பொண்ணுதான் கேக்காங்க. அதான் என்ன செய்ய, நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா அவங்க கேட்டனால நான் உங்ககிட்ட சொல்றேன்க்கா.
3: என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்காவை வீட்டுல வச்சுட்டு நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்?
2: இல்ல, அந்த மாப்பிளத்துக்கும் வந்ததுனால நான் சொல்றேன்மா.
3: எனக்கு ஒண்ணும் அவ்வளவு அவசரம் இல்லம்மா. அக்காவுக்கு முடிக்காம நானும் இது பண்ண மாட்டேன்.
0: ரெண்டுமே இப்படி வந்து கடைசி நேரத்துல இப்படி முட்டிட்டு நிக்க, என்ன செய்யன்னு தெரியல. அவளுக்கும் 33, இவளுக்கும் 30, என்ன செய்யணும் எனக்கே தெரியலக்கா.
2: ஃபீல் பண்ணாதீங்கக்கா. நீங்க சர்ச்சுக்கு எல்லாம் எப்படி போறீங்க என்னன்னு எனக்கு எதுவும் தெரியலக்கா.
0: மாப்பிள்ள வராது இப்ப பாரவி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டாலேம்மா.
3: அல்லாதம்மா, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்.
0: உங்க அப்பா அப்பவே சொன்னாவ காலகாலத்துல பொம்பளை பிள்ளைய கிட்டி கொடுக்கணும். என்ன பண்ண எனக்கு தெரியலையே. நான் என்ன இந்த பிள்ளைய பெற்று வளர்த்தேன்.
4: என்ன ஆயிட்டேம்மா புஷ்பா? ஏன் எது கல்ற?
3: அவங்களும் நம்ம அக்காவா சொல்ல வேண்டிய எல்லா குறையும் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து திடீர்னு வர்றவங்க எல்லாம் என்னதான் அக்காவெல்லாம் அக்காவை வேண்டாம் வயசாயிட்டாங்கலாம் உடனே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா
0: இருப்பான்.
4: எத்தனை தடவை சொன்னேன் கொஞ்சமாவது கேட்டீல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறது, நான் என்ன சொன்னாலும் என் வாய அடைச்சு எதையாவது ஒண்ணு சொல்லி முடிச்சிருவியே. இப்ப பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கும் வெளியே தலை காட்ட முடியுதா? மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு, நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கி. வயசாயிட்டு எத்தனை தடவை நான் சொன்னேன் கேட்டீங்களா ரெண்டு பேரும்? சரி சர்ச்சுக்குதான் போவோம், சர்ச்சு கூப்பிட்டாலும் வரதுல ரெண்டு பேரும் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு அதை பத்தி இதை பத்தி பேசுறது, நம்ம சொல்றது எல்லாம் ரிஜெக்ட் பண்றது. என்னத்த பண்ண எனக்கே தெரியல. சரி விட அழாத,
0: இப்ப என்ன சர்ச்சுக்கு வராம இருக்கிறது நமக்கு இப்ப பிள்ளைக்கு பாப்பலாம் சொல்லிட்டு வரீங்களோ
4: எவ்வளவு சொல்லி. ஆமா ஆண்டவுடைய கிருபை வேணும், ஆண்டவுடைய சித்தம் இல்லாம வாழ்க்கையில என்ன நடக்கும்?
0: மாப்பிள்ளைக்கு
4: இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாஸ்டர், அப்படி நினைக்க மாட்டாங்க. சரியா, நான் நாளைக்கு கூப்பிடுறேன் பாஸ்டர், நம்ம கொஞ்சம் பேசுவோம், என்ன ஏதுன்னு பேசிட்டு கொஞ்சம் ஜெப கூட்ட மாதிரி வைப்போம்.
0: நாளைக்கு சொல்லாதீங்க, இன்னைக்கு உடனே பாஸ்டர் கூட்டிட்டு வாங்க. என்ன நாளும் நம்ம கடத்தாண்டா, 33 வயசு ஆகி போச்சு பிள்ளைக்கு.
4: சரி இப்ப போன் பண்ணி நான் கூப்பிடட்டா பாஸ்டர்?
0: கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நானும் படப்படனு எதையாவது பண்ணி
4: வச்சேன். சரி பாப்போம், நீ கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணு, நம்ம பாஸ்டர்.
5: எந்த கவலையும் படாதீங்க சகோதரர்கள், எல்லா விஷயத்தையும் நான் யாரு சொன்னாங்க. சரியா, நல்ல கிறிஸ்தவ ஃபேமிலி நீங்க, கிறிஸ்தவ ஃபேமிலியா நீங்க இருந்தது. ஆனா என்னைக்காச்சும் நீங்க ஒழுங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல எந்த வருத்தமும் படாதீங்க, நான் இப்படி நான் கேட்கறேன் சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஆரம்பத்தில் என்னைக்காச்சும் நீங்க கலந்துருந்தீங்களா? பிரதரை தான் நான் வாரம் வாரம் பாப்பேன் சர்ச்சில், ஆனா உங்களெல்லாம் ஒரு நாள் பார்த்த மாதிரியே இல்ல.
0: அது அப்பப்ப கொஞ்சம் வேலை வந்துடும் மாஸ்டர், அதனாலதான் வர முடியல.
5: என்னதான் வேலை இருந்தாலும் எசவ பஸ் தேடணுங்களா, ஆலயத்துக்கு போகணுங்களா? இப்ப நீங்க கொல்லப்பட்டு என்ன பண்ணீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லுது, இது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு பாப்பா கல்யாண விஷயத்துல வசனம் என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வேதம் அழகா சொல்லுது. நீங்க அதுக்கு என்னைக்கா தேடி இருக்கீங்களா? அதை முன்னால வச்சு என்னைக்கா ஜெபிச்சிருக்கீங்களா சொல்லுங்க? குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு வந்து அந்த சத்திய வசனங்களை கேட்டு அந்த வசனத்தை நீங்க ஆணித்தரமா பிடிச்சு இந்த சித்தம் இயேசுபாவோட சித்தத்தை நீங்க ஒப்பு கொடுத்திருந்தா இந்த கல்யாண வேலைகள்லாம் அப்பவே உங்களுக்கு ஜெயமா மாறி இருக்குமே. அந்த தவற நீங்க பண்ணிட்டீங்க, அவ்வளவுதானே? இனி நீங்க அதெல்லாம் அந்த தவறத்தை நீங்க பண்ணாதீங்க. பாப்பா நீ பாரு, உனக்கு எத்தனோ துப்பு இயேசப்ப கொண்டு வந்தாங்க, உனக்கு நல்ல நல்ல காரியத்தை இயேசப்ப மற்றவங்க உலகத்தன் மூலமா கொண்டு வந்தாங்க. அந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளான்னு சொல்லி எத்தனை துப்பு வந்துச்சு. ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருந்த? வெளிப்புறமா பார்த்த, அந்த மாப்பிள்ளோடைய வெளிப்புறமா நீ பாத்துட்டே இருந்த. பணம் வேணும், அந்த பாப்பிள்ள அழகு வேணும் அப்படின்னு சொல்லி வெளிப்புறமான தோட்டத்தை நீ பாத்துக்கிட்டே இருந்த. ஆனா அந்த மாப்பிள்ளை எப்படி, அந்த மாப்பிள்ளை எப்படி நல்ல மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி அந்த இதை நீ பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த பையன் ஸ்மோக் பண்றவனா இருக்கலாம், தண்ணி அடிக்கிற பையனா இருக்கலாம், அந்த பையனை நீங்க கட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு பாப்பாவுக்கு அந்த கஷ்டப்படுறதுக்கு அப்படிதான் பட்டிருப்பா.
0: இப்பதான் உணர்வு எனக்கு வரும், எல்லாமே பார்த்தோம், ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்தை நாங்க பாக்காம விட்டுட்டோம்.
5: இப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஏசப்பாட்ட அந்த காரியத்தை கல்யாண காரியத்துல வச்சு இடவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பையன் நல்லா ரசிக்கப்பட்ட பையனா இருப்பான், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பான், சச்சிக்கு போற பையனா இருப்பான், நல்ல பையனா ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. அப்படி ரெண்டு சந்தோஷம், உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட போகுது.
0: ஆமா பாஸ்டர், நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து பைசாதான் முக்கியம், கலர் தான் முக்கியம், ஹைட்டு தான் முக்கியம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே நல்ல பையனா இருந்தாதான் நான் காலம் முழுசும் அந்த இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா நான் அதை எந்து நான் யோசிக்கவே இல்லை. தப்புதான் பாஸ்டர், யார் மேலயும் ரொம்ப பெரிய தப்பு இருக்கு.
5: சரி, எந்த கவலையும் படாதீங்க, எல்லாரும் நல்லபடியா நடக்கும். நாளைக்கு ஆராதனை கண்டிப்பா கலந்துடுங்க, சரியா? இப்ப கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், சரிங்களா?
0: கண்டிப்பா. இப்படி ஒரு மூடத்தனமா நான் இருந்திருக்கேன். பணம், அழகு, கலரு இதெல்லாம் பாத்துட்டு கடைசியில அவன் ரசிக்கப்பட்டிருக்கணும், ஆவிக்குரிய பையனா இருக்கணும், ஊழியம் செய்யணும், இப்படி எல்லாம் பையன் வந்துச்சு. ஆனா இந்த பையனெல்லாம் நான் பார்க்காம இப்படி பழத்தை பார்த்து நானே அப்படிலாம் வாழ்க்கை நீங்க போக பேசுற கேட்டு நாங்க சர்ச்சுக்கு வந்து கூப்பிடுவீல.
4: சரி, நம்ம ஜோ பண்ணுவோமா, எல்லாம் சரியாயிரும். சரி, அழாதீங்க, சரியா? ஆனா கண்டிப்பா நம்ம
0: மனசுல இருக்க வாரம் அவ்வளத்தையும் ஆண்டு சமூகத்துல இறக்கி வைக்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு
4: இருக்கேன். போயிட்டு வந்தோம், பாஸ்டர் போன் பண்ற மாதிரி இருக்கு.
5: குடும்பமா கலந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நேரத்தில் நானும் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்லுறதுக்காக தான் போன் அடிச்சிருக்கேன்.
4: சொல்லுங்க
5: பாஸ்டர். பாப்பா கல்யாண விஷயமா தான் ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்கு, அவரை
4: சொல்லுங்க.
0: இறக்கி வச்சு ஒரு பெரிய பாரம் என் இருதயத்தை விட்டு போன மாதிரி இருந்து
5: பாஸ்டர். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன், ஒரு ரெண்டு வருஷமா இப்ப ஏண்டாவன் என்ன டச்சுமே இல்லாம இருந்தான். போன் கால் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு மதியானம் போல அவன் எனக்கு திடீர்னு ஒரு போன் அடிச்சான். அப்ப என்ன விஷயம் சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க முடியல. அவன் சொன்னா, இப்படி என் பையனுக்கு வந்து பொண்ணு பாத்துட்டு இருக்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். உடனே பாப்பா நேரம் தான் வந்துச்சு. பாப்பா நேரம் பாப்பாட்ட நான் சொன்னேன், இப்படி எனக்கு தெரிஞ்ச சச்சில் உள்ள ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவனும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பையன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற பையன் பாத்துக்க, நல்ல ஃபேமிலி, நல்ல வேலையில இருக்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான். அதை விட ரொம்ப முக்கியம், வாரம் தவறாம சர்ச்சைக்கு வருவான், நல்ல குடும்ப பிரேயர் பண்ணுவான், நல்ல ஆவிக்குரிய இருக்க பையன் பாத்துக்காங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், அந்த அவன் என் ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கிறேன். பாப்பாவுக்கு அந்த குடும்ப அந்த இதை எப்படியாச்சும் நம்ம முடிச்சிருவான்.
4: சரி பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நாங்க எனக்கு என்ன சொல்லவே தெரியல பாஸ்டர்.
0: உண்மையிலே எனக்கும் வார்த்தையே இல்ல பாஸ்டர். பரவாயில்ல, என்னைக்கு வீட்டுக்கு வருவாங்க வேணும்னா நம்ம பாப்பால ஒரு நேரம் வந்தா கொண்டு பாத்துட்டு வந்து போச்சலுங்க பாஸ்டர்.
5: பிரதர், நீங்க ஏற்கனவே பாப்பா போட்டோ என்ன அனுப்பிருந்தீங்களா? அந்த போட்டோவை நான் மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். மாப்பிள்ள வீட்டுல பாத்தாங்க, மாப்பிள்ளையும் பாத்தாங்க. பாத்துங்க, பாப்பாவும் ரொம்ப பிடிச்சு போச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்ப மாப்பிள்ள போட்டோ உங்களுக்கு நான் இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க, உடனே பாத்தேன்னு
4: சொல்லுங்க.
0: வாட்ஸ்அப்ல எடுங்க. நல்லா இருக்கு, ஆனா லேசும் கொஞ்சம் கருப்பா மாதிரி இருக்கு.
4: ஒன்னும் இல்லம்மா, நான் என்ன நினைச்சேன், நிறைய பைசா இருக்கணும், செட்டில் ஆயிருக்கணும்னு. ஆனா அதுவும் இருக்கு. இதுல பார்த்தா ஆண்டுக்கு பயப்படுற பையன். அதனால ரெண்டு ஆசீர்வாதமும் இயேசுப்பா எனக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: சரி பாஸ்டர், ரொம்ப எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம் பாஸ்டர். எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிட்டு, மெயினா பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. என் பிள்ளை இப்படி மாறுவான்னு நான் நினைச்சே பாக்கல. எல்லா ஆண்டவரோட பெரிய கிருபை, என் பிள்ளை மாறிட்டா. நீங்க வேணும்னா அந்த பையன் கிட்ட பேசி ஒரு வாரத்துக்குள்ள பூ வைக்கிறத சொல்லிருந்தீங்களா?
5: எல்லாமே பேசிட்டேன், எல்லாமே பேசியாச்சு. ஒரு வாரத்தை என்ஜாய்மெண்ட் இருக்கு.
0: சரி, அந்த பையன் பேர் என்ன பாஸ்டர்?
5: லெலின்.
0: அப்படியா?
5: கோயில்ராஜ்.
0: அப்படியா?
5: பாப்பாவோட ஒரு வயசுதான் கூட வித்தியாசம்.
0: அப்படியா? சரி சரி. அப்ப பாப்பாக்கு 33, பையனுக்கு 34. பரவாயில்ல, இயேசுவே சோத்திரம்.
5: பாத்தீங்களா, நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஆராதனையில வந்தீங்க. இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு இயேசப்பா எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? பாப்பாவுக்கு கல்யாணம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இளையவளுக்கும் பாத்தீங்களா, இளையவளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நல்ல மாப்பிள்ள துப்பு எல்லாம் எல்லாமே இருக்கு. ரெண்டு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மையான ஆசீர்வாதம் இயேசப்பா இந்த நாளையில இந்த ஒரு வாரத்தை உங்களுக்கு தந்திருக்காங்க. சரி, என் மீதி வேலையை நம்ம கல்யாண வேலையா இல்லாம நம்ம பாப்போம்.
0: நான்
5: வைக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி பாஸ்டர். சோத்ரம்பா, ஆனா ஒரு வாரம் சர்ச்சுக்கு போயே இவ்வளவு அற்புதம்னா, இதெல்லாம் 24-25 வயசு இருக்கும் போதே நான் இதை செய்யாம விட்டு விட்டேன், இந்த ஆண்டவரை தேடாம விட்டு விட்டேன், இந்த மண்டைக்கு ஏறாம போயிட்டேன். சரி, கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன செய்ய? ஒரு வாரத்துல பூ வைக்கணும். பாதிய கை எழுப்புதான் வசம் வந்தது. நீ பாப்பா வேலை இருக்கு.
6: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்று நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு குறும்படத்தையும் எடுக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதில் பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களில் பாதிக்கும் அதிகமான பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிறீர்கள். எனவே தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இன்னும் இந்த ஊழியம் வளரும், இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த தேவனுடைய வசனத்தை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை, இந்த வார்த்தைகளை நாடகத்தின் மூலமாக வெளியிடுகிறோம் அப்படின்னால் அநேக குடும்பங்களில் அநேக மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. அநேக தங்கள் தவறுகளை உணர்கிறார்கள். அநேகருடைய உள்ளத்தில் விசுவாசம் எழும்புகிறது. சபைக்கு போகாத அநேகர் சபைக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆபத்தில் நேரங்களில், அமேன், கஷ்டத்தின் நேரங்களில், இழப்பின் நேரங்களில் கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு உண்டாகிறதற்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பார்த்த இந்த குறும்படத்தில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. நான் விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெபம் என்று 28 மணிக்கு நடத்துகிறேன். அதில் வருகிற அதிகமான விண்ணப்பங்களில் ரெண்டாவது விண்ணப்பம், என்னோடய வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லை, வயது அதிகமாகி போகிறது, திருமண காரியங்கள் கைகூட வரவில்லை என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பதும், அநேக திருமணமாகாத பிள்ளைகளிடத்தில் விண்ணப்பம் அனுப்புவதும் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திருமணம் பல விதங்களிலே தடைபடுகிறது. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இது ஆண்டுடைய வார்த்தை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற ஆண்டவர். கன்னி பருவம், வாலிப பருவம், முதிர் வயது, இப்படின்னு சொல்லி பலவிதமான பருவங்களை வைத்திருக்கிறார். சிறு வயதிலிருந்து கன்னி பருவத்துக்கு வரும் பொழுது அதில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த பருவத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு வயதில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் வாலிப பருவம் வரும் பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தை நாம் தெளிவாக வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் தெளிவாக வேதத்திலிருந்து வசனங்களை படித்து அதுபோலவே தங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அதினதின் காலத்தில் நேர்த்தியை செய்து வைத்திருக்கிற ஆண்டவர், ஆண்டவரை நம்ம எந்த விதத்தில் குறை சொல்ல முடியாது. திருமண தடைகள் பல விதங்களில் இருக்கிறது. சிலரோட வாழ்க்கையில பணமே இல்லாமல் இருக்கும், சிலரோட வாழ்க்கையில சாபங்கள் இருக்கும். அந்த சாபம் இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த சாபம் போகிற வரைக்கும் அது தடையாகவே இருக்கும். ஆனா சிலருடைய வாழ்க்கையில திருமண தடை என்பது அதற்கு காரணம் அவர்களாகவே மாறிவிடுகிறார்கள், பெற்றோர்கள் மாறிவிடுகிறார்கள். சில நேரங்களில் அவன் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் வருத்தம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய காலத்தில் டெக்னாலஜி வளர வளர, பண மோகம் அதிகரிக்க, அந்த உலகத்தின் ஆசைகளின் நன்மைகளையும் அனுபவிக்க ஒரு மனிதனுடைய உள்ளம், ஒரு மனுஷனுடைய உள்ளம் துடிக்கும் பொழுது அதற்கு பணம் தேவைப்படுகிறது. எனவே திருமண காரியம் வருவதற்கு முன்பதாகவே அநேக மாணவர்களுடைய எண்ணங்களில் செட்டில் ஆகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், அது மாத்திரமல்ல வரக்கூடிய கணவனோ வரக்கூடிய மனைவியோ இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதையே நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் கண்டிப்பாக அவசியம், செட்டில்மெண்ட் கண்டிப்பாக அவசியம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே, இந்த குறும்படத்தை பார்க்கும் பொழுது தாயும் மகளும் சேர்ந்து பாருங்க, புருஷனுடைய வார்த்தை கொஞ்சம் கூட கேட்கல, மகள் தகப்பனுடைய பேச்சை கேட்காம தாயும் மகளும் விருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் செட்டில் ஆகணும் என்று சொல்லிவிட்டு பணம் கையில் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, அதற்கு பிறகு என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த போல, அதாவது அந்த படிப்பை வைத்துக்கொண்டு, திறமையை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு, சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு, எனக்கு வருகிறவன் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வருகிறவன் கருப்பாக இருக்கக்கூடாது, எனக்கு வருகிறவன் நல்ல அழகாக இருக்கணும், எனக்கு வருகிறவன் நல்ல பாடி பில்டராக இருக்கணும், எனக்கு வருகிறவன் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கணும், இப்படி என்று வெளி தோற்றியத்தையே பார்த்து பார்த்து பார்த்து கடைசியில் இதில் மயங்கி விழுந்து அழுகிறவர்கள் தான் ஏராளம் பிரியமானவர்களே. எத்தனையோ குடும்பங்கள் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து, பணத்தை மட்டும் பார்த்து, செல்வத்தை மட்டும் பார்த்து, இவளை கட்டணும் அப்படின்னா ஒரு கிலோ நகை கிடைக்கும், ஒரு வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் தேவ ஆலோசனை கேட்க மறுத்து அந்த பிள்ளைகளுடைய குணம் என்பதை ஆராய மனதில்லாமல் பணத்தின் மேலே மோகம் வைத்து இந்த காரியத்தை செய்கிறபடினால் எத்தனையோ குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இளம் வயதிலேயே விவாகரத்து, இப்படி பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே நமக்கு அலங்காரம் என்று சொல்லுகிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பாருங்க, அந்த திருமண பருவம் வரும் பொழுது வறண்ட

பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்று வசனமே சொல்லுகிறது. ஆனாலும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று பெற்றோர் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன், அது பாவம் அல்ல. விவாகம் பண்ணட்டும். வயது கடந்து விட்டது, எனக்கு 30 வயசு தாண்டிட்டு, இனி எனக்கு திருமணம் நடக்காது, என்னுடைய கன்னிகை பருவம் கடந்து போயிட்டுன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களோ, ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். வசனம் சொல்லும்படி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த விவாக காரியத்தை நடத்தி தருவார். ஆனால் நாம் தவறு செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். நீங்கள் பண ஆசையுள்ளவர்களாய் இராமல் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அழகான வாக்கு தத்துவம். பண ஆசையினால, பண மோகத்தினால செட்டில் ஆகும் என்று சொல்லி பலவிதமான தவறான அமேன் ஆலோசனைகளை மனதில் வைத்து கொண்டு வருகிற வரங்களையெல்லாம், நல்ல வரங்களையெல்லாம் தட்டி கழித்து தட்டி கழித்து கடைசியில் பணம் இருக்கும், சம்பத்து இருக்கும், செட்டில் ஆகிருப்பீங்க, ஆனால் குணம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்து மாறிவிடும். தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இப்படி தான் எனக்கு கணவன் வேணும் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இதுவரை திருமணம் நடக்கவே இல்லை. கொஞ்சம் கருப்பாக நல்ல குணம் இருக்கும், நல்ல சாட்சி இருக்கும், நல்ல ஆழைத்து போகிற மகனாக இருப்பான், விசாரித்து பார்த்ததில் நல்ல குணமுள்ள மகன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சின்ன குறை இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருப்பார், இல்லை வசதி இல்லாமல் இருக்கும், படிப்பு இல்லாமல் இருக்கும், அதை புறக்கணித்து விடுவார்கள். வசனம் சொல்லுகிறது, பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கருத்து சொல்லுகிறார். அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அவர் புறம்பை பார்க்கிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, பெற்றோர்கள் தயவு செய்து இந்த தவறு நீங்கள் செய்யாதவர் நீங்கள் உங்களை ஒய்த்து ஆராய்ந்து அறியுங்கள். கன்னிகை பருவம் கடந்து போவது நல்லதல்ல. கன்னிகை பருவம் கடந்து போவதற்குள்ளாக உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வைக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். ஒருபோதும் நீங்கள் அதை அந்த பருவம் கடந்து போக அனுமதிக்கவே கூடாது. சில சமயங்களில் என்னுடைய ஞானமில்லாத காரணத்தினால, பணமில்லாத காரணத்தினால இப்படி நடந்துச்சு என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எனக்கு பல வருஷம் ஆயிட்டு திருமணம் நடக்கல என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். நெடுங்காலமாய் காத்திரத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமான, உமக்கு சுத்தமான, நல்ல குணமுள்ள ஒரு மகனை எனக்கு தாரு, நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரீ எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரத்தில் ஜோம் பண்ணுங்க. பணம், அந்தஸ்தி, அழகு, வெளி ஸ்ட்ரக்சர் எதுவுமே பார்க்காதவர்கள். அது உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் அநேகமாக அது தோல்வியில் தான் முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் விரும்புகிற காரியம் அது கர்த்தருடைய விருப்பம் என்று அறிந்து அதையே நீங்கள் விரும்ப வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் தேவனை ஆராதிக்கிற குடும்பம், அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற கர்த்தர், அந்த காலத்தில் அதனது நேரத்தில் நாம் தான் அதை செய்யாதபடிக்கு பெற்றோர்கள் தவறு செய்கிறோம். பிள்ளைகளும் எந்த காரியத்தை குறித்தும் முரணாய் பேசாதபடிக்கு பெற்றோரிடத்தில் அம்மை நீங்கள் அன்பை நடந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்திற்கும் பெற்றோர்கள் சித்தத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஒருபோதும் வெளித்தோற்றத்தை பார்க்காதீர்கள், வெளித்தோற்றத்தை பார்க்காதீர்கள், பணத்தை பார்க்காதுங்க, பட்டத்தை பார்க்காதுங்க, செல்வத்தை பார்க்காதுங்க, அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற குணமோ, மறைந்திருக்கிற குணமோ

அது அலங்காரமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை திருமணமான பிறகு அது ஏதனை போல இருக்கும். உங்கள் நடுவிலை கர்த்தர் வாசம் பண்ணுவார். அநியாயத்தில் வருகிற வருமானத்தை காட்டில் கொஞ்சமாக வருகிற வருமானமே உத்தமம். உங்கள் வீட்டில் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அது தெய்வ சமாதானம் இருக்கும். தெய்வனுடைய சந்தோஷம் குடும்பத்தில் நிறைந்திருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். தவறை உணர்ந்து ஒப்பு கொடுக்குற பெற்றோர்கள், இப்படி நான் வெளித்தோற்றத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, செல்வத்தை பார்த்து நான் நிறைய வருஷங்களை கடத்தி விட்டேன், இனி எனக்கு திருமணம் நடக்குமா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற மகனை மகளே, கர்த்தத்தில் உன்னை இப்பொழுது அர்ப்பணி. ஆலயத்துக்கு போ, தேவ சமூகத்தில் மன்றாடு. தவறை ஒப்புக்கொள்ளும் பொழுது அடுத்த நிமிடத்தில் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்புவார். உனக்கு ஏற்ற ஒரு மகனையோ மகளை அவர் ஆயத்தப்படுத்தி அவர் உனக்கு தருவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். திருமணம் பல விதங்களிலே தடையாக இருக்கிறது. அதில் ஒரு விதத்தில் ஆண்டவரே இப்படியும் தடையாக இருக்கிறேன் என்பதை வேத வசனத்தின் மூலம் காண்பித்து அது அநேகருக்கு உணர்த்த ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாட்களை தள்ளி போடாதபடிக்கு அதனதன் காலத்தில் நிறுத்தியே செய்ய வேண்டும் என்கிற உணர்வை பெற்றோர்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து, கர்த்தரில் அவர்களோடு பேசும்படியாக வைக்கிறேன். செய்த தவறை மன்னித்து இனி யார் யாருடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காமல் காத்து கொண்டிருக்கிறார்களோ உணர்கிற இந்த பட்சத்தில் கர்த்தரிடை விடுவீராக. ஒரு நல்ல மகனை கர்த்தரை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. ஒரு நல்ல மகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகளோடு இருங்க. இவள் குடும்பத்தில் சீக்கிரத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியிட்டு ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியே மணமகனுக்கு நல்ல மணமகளை கொடுக்கும், மணமகளுக்கு நல்ல மணமகனை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை சரியாக வேதவசனத்தின்படி நடத்தி அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு ஞானத்தை கொடுத்தரணும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். விசேஷத்து வெள்ளிக்கிழமை ஜெபம் வெள்ளிதோறும் 8 மணிக்கு யூடியூப்பில் லைவாக போடுகிறோம். இதில் அநேக பிள்ளைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அம்மன் கர்த்தர் திருமணம் செய்ய உதவி செய்திருக்கிறார். குழந்தை பாக்கியமில்லாத குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அந்த ஜபத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக தடைகள் மாறும், ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் பார்க்காதவர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷத்தை வெள்ளிக்கிழமை ஜபம் என்று 8 மணிக்கு லைவ் ஜபமாக யூடியூப்பில் நடத்தப்படும். அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.

0: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: மத்தியில் சுவிசேஷம் நம்ம ஆசிக்கப்பட்ட 24:36.
1: அந்த நாளையும்
2: அந்த நாளையும்
1: அந்த நாளிகையையும்
2: அந்த நாளிகையையும்
1: என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்,
2: அது ஒருவனும் அறியா,
1: பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
2: பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டாங்க. அந்த நாளை யார் மட்டும்தான் அறிய முடியும்? பிதாவாகிய தேவன் மட்டும்தான் அறிய முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட ஆண்டு சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் இப்போ என்ன இது நிறைவேறி கொண்டிருக்குது. வாசித்து பாருங்கள் மத்தியான சுவிசேஷம் 24:37-39
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: இது ஆண்டவர் இயேசுக்கிட்டே சொன்னாரு. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க எப்படியே
1: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
1: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும். இப்ப ஆண்டு சொன்னாரு, பெண் கொண்டு பெண் கொடுத்து குடித்து குடித்து புசித்து என்னத்தை உண்போம். இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் பாருங்க, நிறைய பேரெல்லாம் வீட்டுல எல்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை.
1: ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: பாத்தீங்களா, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புசிக்கிறது, என்னத்தை குடிக்கலாம், அங்க போலாம் இங்க போலாம், விட்டு அங்க போயிட்டு வந்து என்னத்தை புசிக்கலாம், அப்புறம் புசித்து குடித்து இப்ப அப்படிதான் இருக்காங்க பாத்தீங்களா. சல பிரேளம் வாரி கொண்டு போறதுக்கு வரைக்கும் என்ன செய்யல, சன்னங்களை என்ன செய்யாம இருந்தாங்க, உணராம இருந்தாங்க. இப்ப மனுஷகுமாரன் காரத்திலையும் அப்படி, அது கடைசி அது வாசியமா,
1: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே உணராம இருக்கிற போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் அப்படியே நடக்கும். உணர்வு இல்லை, சன்னங்களுக்கு உணர்வே கிடையாது. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து சன்னங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆத்து அப்பத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம அரிச்சா எங்கே போவோம்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றியே கவலை இல்லை. இந்த உலகத்திற்கு பேர் பூசித்து குடிச்சு பெண் கொண்டு பெண் கொடுத்து இதுதான் உலகத்தில் நடக்க உணர்வு இல்லை. ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. எப்போ ஆண்டவர் வருவாரு, நம்ம ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் ராட்சிக்கு போகணும், இந்த ஆத்மா பற்றி யாருக்குமே அந்த கவலையே கிடையாது. நம்ம பாருங்கள் பிற்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னால் எதை செய்ய நம்ம எப்படி வாழ்வோன்னு சொல்லிட்டு பேங்கில் பணத்தை போட்டு வச்சிடறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆத்மா குறித்து யாருக்கு என்ன இல்லை, இல்லைகள் என்ன இல்லை, கவலையே கிடையாது. நாளைக்கு இப்போ நாளைக்கு வேணும், நம்ம பின்னால் எப்படி நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்போயே பணத்தை போட்டு சேர்த்து வச்சிடறாங்க. ஆனால் பின்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு அதை குறித்து என்ன சொல்லணும், மக்களுக்குள்ள உடைய ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு எல்லோரும் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது, அதை சொல்லிட்டேன். பிதா ஒருவனை தவிர யாரும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. மத்தியின் சுவிசேஷம் நம்ம வாசிக்க கட்ட 24 அதிகாரம் 7 வசனம்.
3: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
2: சலத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ ஒருத்தர் பார்த்தா என்ன செய்யல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. சலத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
3: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
2: இப்ப பாத்தீங்களா, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்புறம் இப்ப சீனா நம்ம தேசத்து மேல, தைவான் தேசம், இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடங்கி கொண்டிருக்குது. அதான் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்,
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
2: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
3: பூமி அதிர்ச்சிகளும்,
2: பூமி அதிர்ச்சியும்
3: பல இடங்களில் உண்டாகும்.
2: பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சி இல்லாத வாரமே கிடையாது. நாலு நூறு சொல்ல, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி அதிகமா உண்டாகிட்டு தான் இருக்குது. பஞ்சங்கள் சிலோல பஞ்சம், பாகிஸ்தான பஞ்சம், நம்ம நாட்டிலேயே கூட திருப்பூர்ல எல்லாம் வேலையை நிப்பாட்டி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை நிறைய பேர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம், நிறைய மெல்லாம் மூடி இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது. நம்ம தேசத்துலேயும் இந்த பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு தேட வேண்டும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. கொள்ளை நோய் எவ்வளவு 2 மேலே பாடாத பாடு எல்லாம் மட்டும் இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட நாட்கள் கடைசி விளநாடியில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வீட்டில் எல்லாம் குடும்பச்சம் பண்ணணும். அது மாத்திரல, நல்லா எப்பயுமே ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எதில் இன்னும் மனம் திரும்பணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நம்ம எங்கே தான் ரொம்ப நாள் வாழ போகிறோம், பரலோகத்தில் தான் யுக யுகமாக வாழ போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்கிறாங்களே பிற்காலத்துக்கு ஏதாவது சேமிச்சு வைக்கணும் பணத்தை பேங்கில் சேமிச்சு வைக்கணும், இல்லை பின்னால் யார் பார்ப்பா, பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம முடியுமா அந்த காலத்து பிள்ளைங்கள அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் அது கரெக்டு தான். அதோட நம்ம பரலோகத்தில் வாழணுமே, அங்கே என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், என்ன கத்திற்காக என்ன செஞ்சுருக்கோம், ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கோமா, இல்லை ஏதாவது கத்திற்காக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கியிருக்கிறோமா, இல்லை நம்ம இப்போ ஆண்டவருக்காக எதாவது செஞ்சுருக்கிறோமா, ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, பைபிள் அதிகமாக வாசிக்கிறோமா, குடும்பச்சம் வீட்டில் நடக்குதா, சிந்திச்சு பாருங்கள். எத்தனை குடும்பத்தில் குடும்பச்சம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும் தான் நினைக்கிறோம். கத்திர ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யோசித்து பாருங்கள். அன்று சொன்னவங்க பொக்கிசத்தை இங்கே சேர்த்து வைக்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் சாரி மத்தியம் சுவிசேஷம் 19 வசனம்.
3: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
2: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்க வேண்டாம்.
3: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
2: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
3: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
2: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
3: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
2: பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
3: அங்கே பூச்சியாவது
2: துருவாவது
3: கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
2: அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை.
3: உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ,
2: உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
3: அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
2: எங்க பொக்கிஷம் சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம இறுதி என்ன செய்யும்? ஆண்டோடு சஞ்சித்து கொண்டே இருக்கும், ஆண்டோடு பேசிக்கொண்டே இருப்போம். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம், வாசிக்க கேட்ட ரெண்டு பேரின் புஸ்தகம் 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
2: எல்லாரும் எதுக்கு இன்னும் அமைதியா இருக்க சொன்ன வாக்கு நிறைவேறதுன்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி,
3: நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
2: நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லைன்னா காண்டவர் கேட்போம், ஆண்டவரே மனம் திரும்ப உதவிச்சிங்கப்பா, நான் எதுலேருந்து திரும்பினேன் ஆண்டவரே, நான் எப்படி மாறணும், எனக்கு உதவிச்சிங்கப்பா, சர்ச்சைக்கு வரேன், காணிக்கெல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எதில் மனம் திரும்பின ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருவாரு. எதுலேருந்தெல்லாம் மனம் திருமணம், எதுலேருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது இன்னும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லித்தருவார். கேட்கும் நம்ம கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் சொல்லித்தருவார். இங்கே அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தியில் சுவிசேஷம் 4:17
3: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
2: சமீபித்திருக்கிறது
3: என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
2: மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை ஏசுக்கு சொன்னார். எதுல இருந்து? நம்ம கோபம், ஆண்டவரின் மேல் கோவப்படக்கூடாது, புறம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. ஆண்டவரையும் பிரிமில்லாத காரியம் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரை நமக்கு எல்லாமே தெரியும், எது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நமக்கு இன்னும் அதிகமாக சொல்லித்தருவார். அவர்கிட்ட கேட்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு எல்லாமே சொல்லித்தருவார். ஏன்னா இந்தி உள்ள காலங்களில் ஆண்டவர் அறியாதவர்களை போகிற இருந்தார். நம்ம பாவம் செஞ்ச காலங்களில் அப்போ ஆண்டவர் அறியாத போகிறது. இப்பொழுது எல்லாரையும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மத்திய அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 17:30
3: அறியாமை உள்ள காலங்களை,
2: நம்ம எங்கள் காலத்தில் அறியாது உள்ள காலம். அப்போல்லாம் என்ன செஞ்சார்? தேவன் காணவரை போல இருந்தார்.
3: தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார்
2: மனம் திரும்ப வேண்டும். எதில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கு. அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர்கிட்ட நம்ம வர முடியாது. அதான் சொல்றேன், எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எது எந்தெந்த காரியத்தில் திரும்ப வேண்டும் சொல்லி அந்தந்த காரியத்தில் திரும்பிட்டேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. நம்ம போன முன் இந்த உலகம் நம்ம சொந்தரில் உலகத்தில் 70 இல்லாட்டி 80 பலத்தின் மிகுதியில் 70 இல்லாட்டி 80 அவ்வளோதான். பரலோகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? நித்திய காலமாக பரலோகம். ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தின்படி நடந்தால் பரலோகம், அன்று வாக்குத்தத்தின்படி நடக்காட்டால் எங்கே போவோம்? யோசித்து பாருங்கள். அந்த ஆண்டவர் சொன்னார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 9:17
3: துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்.
2: பார்த்தீங்களா? சும்மா இருக்கிறோம், தேவனை மறக்கிறவங்க, செபிக்காமல் துதிக்காமல் அவரை மறந்து, சரி அடுத்த வாரம் சசி போகிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து ஆண்டவரை மறந்து உலக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவோமானால் என்ன செய்ய முடியாது? கற்பார்களுக்கு போக முடியாது. அதுதான் கர்த்தர் திட்டமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. சும்மா இருக்கிற அனைவரும் தேவனை மறக்கிற எல்லா சாதியரும் எங்கே பண்ணுவாங்களா? உலகத்தில் தள்ளப்பட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் மறந்து வாழ்ந்தனால் போதும், ஏதோ சர்ச்சை போயிட்டு வந்துட்டோம், இதோடு முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த தரம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாரும் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் மறக்காமல் ஆண்டவரோடு எப்போது இருக்க எனக்கு உதவி செய்யப்பா, உங்களோடு நான் எப்போது இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாத போல். இப்பொழுதோ என்ன செய்யணும்? எல்லா சாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி,
3: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று,
2: மனம் திரும்ப வேண்டும் என்று
3: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்,
2: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், இங்க மாத்திர உலகம் முழுவதும் இருக்கப்பட்ட எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்
3: கட்டளையிடுகிறார்.
2: பார்த்தீங்களா, எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் தேவன் கட்டளையிடுற, மனம் திரும்புங்க. ஏன்னா மனம் திரும்ப இருக்கணும். எத்தனை பேர் செபிக்காம இருக்கிறோம்? 5 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? 10 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? செபிக்காமே நம்ம நாட்கள் எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணுறோம்? வீட்டில் குடும்பச்சோ இல்லை, செபிக்கிறது இல்லை, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், தேவையில் மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் பண்ண அந்த நிலை போயிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு செபிப்போன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சேப்பா, இந்த நாளில் இருந்து நான் செபிப்பேன். ஆண்டவரே, நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்போ, அந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, ஒரு நாள் கடந்து போயிடும். நம்ம செபிக்கணும். ரெண்டாவதாக, நான் பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 25:13 முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க, வாசிக்க.
3: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
2: மனுஷகுமார் வரும் நாளையாவது,
3: நாளிகையாவது,
2: நாளிகையாவது,
3: நீங்கள் அறியாமிருக்கிறபடியா,
2: நீங்கள் அறியாம இருக்கிறபடியா,
3: விழித்திருங்கள்,
2: விழித்திருங்கள், விழித்திருந்தா தூங்காமையா, டெய்லி விழித்திருக்க, டெய்லி விழித்து விழித்து இருக்க முடியுமா? இல்லை, தூங்கணும். அதுதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நானும் நான் நித்திரை செய்ய இருதயமோ விழித்திருந்து,
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
2: என் இதயமோ விழித்திருக்கு. உன்னத பாட்டு 5:2
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
2: என் இதயமோ. நித்திரை பண்ணணும், நம்ம இறுதி விழிப்பா இருக்கணும். இது வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்களா? பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நீ துதிக்கிறோமே, சௌத்திரிக்கிறோமே. ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியா செவிக்கிறோம், ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இரு அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஐயா, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க அப்பா. அப்பா, அவை துதிக்கிற என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனி பெல்லீசனி அழித்து போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்கப்பா. உழித்துக்குறமாக கூட கிரீச்சர் சாத்து அழிக்கப்பட்டு போட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தில், வேலை இல்லாத மக்களுக்கு வேலைக்கு கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அப்பா, எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்கப்பா, கண்ணீர் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாற்றிடுங்க, கண்ணீர் துடைச்சிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, அமை துதிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது, மாறுதலில் வேற்றுமான நிழலில் சொன்னீரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தகப்பனே, மே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் தேவையான ஆவியானவர் இறங்கி அப்பா ஒவ்வொருவரும் ஆளுகிச்சும் ஜெயிக்கிறோம். தீர்க்க தரிசியில் எழுப்புங்க, சுவிசேஷர் எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, மே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் எழுப்புங்க ஆண்டவரே, உங்கள் பிரயோஜனமான பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும். ஒளிஞ்சல் ஒவ்வொருவரும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையாக மாற்றுங்க. நேசுடைக்காரன் தாங்கட்டும். அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் அமைச்சத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112-435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
4: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

0: இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினார் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்கணும்.
4: கண்டினியூ earnestly in prayer, being vigilant in it too with thanksgiving.
2: ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார்.
4: The Lord he desires the thanksgiving.
2: சொல்லி இருக்கிறாரு.
4: The Lord said,
2: இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
4: I made created these people for me.
2: இவர்கள் என் துதியை சொல்லிவர்களென்று சொன்னார்.
4: They will proclaim my praises.
2: கர்த்தர் உங்களை என்ன உருவாக்கின நோக்கம் என்ன தெரியுமா?
4: What is the reason the Lord created us?
2: ஏசாயின் புத்தகம் 43:21.
4: Isaiah 43
2: 21
4: 22nd verse.
3: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
4: These people will proclaim my praises.
2: நம்ம செபிக்கிறதா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இந்த உலகத்துல.
4: The Lord keeping us to pray to him.
2: துதிக்க வேண்டும்.
4: We must praise him.
2: அதனால தான் தாவீது ராஜா சொன்னாரு.
4: So King David said,
2: கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு சொன்னாரு.
4: I praise the Lord at all times, his praise will be all in all times in my mouth.
2: 40 வருஷமா 6 மாசம் ராஜாவா இருந்தாரு.
4: He was a king of 40 years and 40 months.
2: அவர் வேலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா?
4: He had many works.
2: அந்த சூழ்நிலையில தான் சொன்னாரு.
4: In that situation he said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், அவர் துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொல்லி.
4: I praise the Lord at all times, his praise will be in my mouth always.
2: இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா?
4: Second, what should we do?
2: முதல்ல நாம ஜெபம் பண்ண வேண்டும்.
4: First we must pray.
2: ஜெபத்தில் உறுதியாய் தரித்து.
4: We must be steadfast in our prayers.
2: இரண்டாவதாக,
4: Second,
2: பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்?
4: What should we do to in order to stand against Satan?
2: 1 பேதுரு புத்தகம்
4: 5th chapter 9th verse.
3: விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
2: விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
4: Resist him steadfast in faith.
2: அதான் சொன்ன லோகங்களே, பரலோகத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பிசாசன் கொஞ்ச காலம் விட்டு மாற்று உண்டென்று உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்டோம்.
4: Rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you having great wrath, because he knows that he has a short time.
2: முதலாவது ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must steadfast in our prayers.
2: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must steadfast in our faith.
2: ஆண்டவரே விசுவாசம் கேட்கணும்.
4: Let us ask the Lord our faith.
2: அவர்தான் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும்.
4: He is the creator and finisher of the faith.
2: விசுவாசம் தாங்க ஆண்டவரே.
4: Lord give me the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க வேண்டும்.
4: Lord give me the faith. We must ask that.
2: யூதாவின் புத்தகம்
4: Jude
2: ஒன்றாம் அதிகாரம்
4: First chapter.
2: ஒரே அதிகாரம் தான்.
4: There is only one chapter.
2: 20th வசனம்
4: 20th verse.
3: நீங்களோ பிரியமானவர்களே,
2: நீங்களோ பிரியமானவர்களே,
3: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
2: பாத்தீங்களா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
3: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
2: விசுவாசம் என்ன செய்யணுமா, நம்மள என்ன செய்யணும்னா உறுதிப்படுத்திக் கொண்டு
3: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி,
2: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
4: But you, beloved, building yourselves upon your most holy faith, praying in the Holy Spirit.
2: மகா பரிசுத்த விசுவாசமால உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
4: we must build ourselves on the most high faith.
2: நம்ம விசுவாசத்தை விசுவாசம் மேல உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong in on our faith.
2: ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாரும்.
4: Lord give me the faith.
2: எனக்கு விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: நீங்க தாங்க தரணும் ஆண்டவரே.
4: You can only give this faith to me, Lord.
2: அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்.
4: We must ask the Lord like this.
2: விசுவாசம் இல்லாம தேவன் பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
4: That is not pleasure to Lord without our faith.
2: விசுவாசம் மிக மிக மிக அவசியம்.
4: Faith is very very important for us.
2: ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும்.
4: We must ask the Lord give me the faith.
2: ஏன்னா விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருக்க முடியாது.
4: We will not please the Lord without a faith.
2: ஒன்றாம் அதிகாரம் 18 and 19 verses.
3: நல்ல போராட்டம் பண்ணும்படி,
2: நல்ல போராட்டம் பண்ணும்படி
3: இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன்,
2: இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன்,
3: நீ விசுவாசமும்
2: விசுவாசமும்
3: நல்மன சாட்சியும் உடையவனாயிரு,
2: நல்மன சாட்சி உடையவனாயிரு.
3: இந்த நல்மன சாட்சியை,
2: இந்த நல்மன சாட்சியை
3: சிலர் தள்ளிவிட்டு,
2: சிலர் தள்ளிவிட்டு
3: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்,
2: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
4: This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some having rejected concerning the faith have suffered shipwreck.
2: சொல்றாங்களே அனசாட்சியே இல்ல உங்களுக்கு.
4: People are saying that there is no conscience in them. They are doing like this.
2: அப்படி சொல்றாங்களா இல்லையா?
4: People say like this.
2: நாம் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும்.
4: We should keep our conscience.
2: மனசாட்சி கர்த்தருக்கு தீபம்.
4: The lamp, the conscience is the Lord's given lamp for us.
2: அதுதான் இங்க சொல்றாரு. அது மட்டும் கடைசியா வாசிப்பா. மனசாட்சியை தள்ளிவிட்டு
3: இந்த நல்மனசாட்சி
2: மாத்திரல, நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு
3: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
2: விசுவாசமாகிய கப்பலை என்ன, விசுவாசம் எதை குறிக்கிது, கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார்.
4: The faith denotes as a ship.
2: நல்மனசாட்சி என்ன செஞ்சிர கூடாது, தள்ளிர கூடாது.
4: We should not reject the conscience.
2: நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும்.
4: We must ask the Lord daily.
2: ஆண்டவரே எனக்கு நல்மனசாட்சி தாங்கப்பா.
4: Lord give me the good conscience.
2: என் மனசாட்சி வந்து எந்த குறை இராதபடி என்னை காத்துக்கொள்ளும்.
4: There must not be lack in my conscience, Lord.
2: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்.
4: Concerning faith have suffered shipwreck not happened in my life, Lord.
2: நம்ம அறியாம அந்த நல்மனசாட்சி கரப்படுத்த பேசா பாப்பா.
4: Satan will make to defile the good conscience.
2: நல் மனசாட்சியை நாம காத்துக்கொள்ளணும்.
4: We must keep the good conscience.
2: விசுவாசமாய் கப்பல் நாம காத்துக்கொள்ளணும்.
4: We must keep the faith as a ship.
2: விசுவாசத்தை பரிசுத்த பவுல் எதற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்?
4: Paul denotes the faith to what?
2: கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
4: The faith is like a ship.
2: அப்ப நான் ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம்.
4: So we must ask the Lord, please give me the faith.
2: ஒன்றாம் அதிகாரம்
4: First chapter
2: 5th verse.
4: 5th verse.
3: அந்த விசுவாசம்,
5: அந்த விசுவாசம்
3: முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும்,
5: உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளோ,
3: உன் தாயாகிய ஐனியக்கேளுக்குள்ளும்,
5: உன் தாயாகிய ஐனியக்கேளுக்குள்ளும்
3: நிலைத்திருக்கிறது,
5: நிலைத்திருக்கிறது,
3: அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்,
5: உனக்குள்ளே நிலைத்திருக்கின்ற நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்லுகிறார்.
4: When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded in you is in you also.
5: நமக்கு நல் மனசாட்சி நம்ம சேதப்படுத்தக்கூடாது.
4: We should not spoil our good conscience.
5: விசுவாசத்தை சேதப்படுத்தக்கூடாது.
4: We should not spoil our faith.
5: விசுவாசத்தை எப்படி இருக்கணுமா?
4: How should we must be in our
5: faith? உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must strong, steadfast in the faith.
5: விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவருக்கு எது தின்றாலும் ஓடி போயிடுவா.
4: When we steadfast in our faith, Satan will flee away from us.
5: முதல் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must be strong in our prayer.
5: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must steadfast in our faith.
5: மூன்றாவது எதில உறுதியா இருக்க வேண்டுமா?
4: Third in what we must steadfast.
5: நாம் வாசிக்க கேட்ட புத்தகம்,
4: we hear the words,
5: ரெண்டு பேதுரு புத்தகம் 1 Peter 1:12.
4: Second Peter 1:12.
3: இது நிமித்தம்,
5: இது நிமித்தம்
3: இவைகளை நீங்கள் அறிந்தும்,
5: இவைகளை நீங்கள் அறிந்தும்
3: நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற,
5: நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற
3: சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும்,
5: இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தோம்.
4: Therefore I will not be negligent to remind you always of these things, though you know them and are established in the present truth.
5: நம்ம சத்தியன புள்ள பைபிள் வாசிக்கலையே.
4: We didn't not even read completely the Bible, no?
5: எப்படி நான் உறுதியா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா?
4: How can I be strong in this, you are thinking?
5: பரிசுத்த பேதுரு எழுதுறாரு,
4: Peter writes,
5: நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உறுதியா தரித்திருங்கன்னு சொல்றாரு.
4: Established in the present truth which you know.
5: இப்ப எது வரைக்கும் அறிஞ்சிருக்கோம்?
4: How much we knew?
5: அதுல உறுதியா இருக்க வேண்டும், சத்தியத்துல உறுதியா இருக்க வேண்டும்.
4: All these truths.
5: முதல்ல ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
4: First we must steadfast in our prayers.
5: இரண்டாவது எதில உறுதியா இருக்கணும்?
4: In what we should
5: விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
4: In faith we must steadfast.
5: மூன்றாவது,
4: Third,
5: சத்தியத்தில் உறுதியா இருக்கணும்.
4: We must steadfast in our truth.
5: நிறைய பேர் சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல.
4: Many people are not reading the truthful Bible.
5: அப்படி இருக்கவே கூடாது.
4: We should not be like that.
5: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது.
4: The Bible says.
5: நீதிமொழி புத்தகம்
4: Proverbs
5: 28th
4: chapter 9th verse.
3: வேதத்தை கேளாதபடி,
5: வேதத்தை கேளாதபடி
3: தன் செவியை,
5: தன் செவியை
3: விளக்கருடைய ஜெபமும்,
5: தன் செவியை விளக்கருடைய ஜெபமும்
3: அருவருப்பானது,
5: அருவருப்பானது.
4: One who turns away his ear from hearing the law, even his prayer shall be an abomination.
5: நாம் வசனத்தை கேட்க வேண்டும்.
4: We must hear the verses.
5: வாசிக்க வேண்டும்.
4: We must read the verses.
5: தேவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
4: We must know about the Lord.
5: இப்ப ஒருத்தர் யாராவது இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு கேக்குறாங்க.
4: Somebody asks us what kind of man he is. What will we say? Even we knew about them a little, but we say he is good.
5: இப்ப இயேசுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ன செய்ய வேண்டும்?
4: If you want to know about the Lord Jesus Christ, what should we do?
5: Bible adhigama vaasikka vendum.
4: We must read the Bible more and more.
5: Vaasikkiradhu maatharalla,
4: not only reading the Bible,
5: adhai thyanikka vendum.
4: We must meditate all the verses of the Bible.
5: Thyanikkiradhu maatharalla,
4: not only meditating the reading,
5: vasanthu vala vaangi vara vendum.
4: We must have longing on the verses.
5: Thaaga vara vendum.
4: We must have thirst on the verses.
5: Vasanthal thaagam vaangillaatta aandar nammal vittuvar.
4: Without thirst and longing on the verses, the Lord will leave us.
5: Adhai vasanam kaalil theevam paadai kelichom.
4: So the Bible says that the verses of the Lord is a lamp for our feet.
5: கர்த்தருடைய பரலோகத்துக்கு போறது கர்த்தருடைய வசனம் தான் காலில் தீபம் பாதை கெளிச்சோம்.
4: To go to the heaven, the verses of the Bible is the lamp and the light.
5: வசனம் அதிகமாக வாசிக்க வேண்டும்.
4: We must read the Bible more and more.
5: சத்தியத்தில் என்ன செய்யணும்? உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must establish in our truth.
5: மத ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
4: First we must be strong in our prayer.
5: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
4: Second we must steadfast in our faith.
5: மூன்றாவது என்ன செய்யணும்?
4: Third what should we do?
5: சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong in the truth.
5: தீத்தின் புத்தகம்
4: Titus
5: 1:9
4: 9th verse.
3: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்.
5: ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லணும்.
4: ஹோல்டிங் ஃபாஸ்ட் தி ஃபேத்ஃபுல் வேர்டு.
5: ஆரோக்கியமான உபதேசம்,
4: தட் இஸ் ஃபேத்ஃபுல் வேர்டு.
5: நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொன்னா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல வேண்டும்.
4: When we want to counsel others, we must give the counsel with the faithful word.
5: ஆரோக்கியமான உபதேசம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும்.
4: We should give the teaching of the faithful word.
5: ஏதோ ஒன்னு சொல்லிர கூடாது.
4: We should not say this and that.
5: ஆரோக்கியமான உபதேசம் சொல்ல வேண்டும்.
4: We must give the faithful word to the people.
5: அதான் பரிசுத்த யோவான் எழுதுகிறாரு.
4: So John says,
5: யோவான் சுவிசேஷம்
4: the gospel of John
5: 8th அதிகாரம்
4: 8th chapter
5: 32th வசனம்
4: 32nd verse.
3: சத்தியத்தையும் அறிவீர்கள்,
5: சத்தியத்தையும் அறிவீர்கள்,
3: சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
5: சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
4: And you shall know the truth and the truth shall make you free.
5: சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
4: When we know this truth, then it will deliver us.
5: பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சத்தியம் ஒன்று மாத்திரம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
4: The truth can free us from all evil things. So the Lord Jesus Christ said,
5: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி.
4: And you shall know the truth and the truth shall make you free.
5: சத்திய வசனம் நமக்குள்ள இல்லைனா எப்படி நம்ம விடுதலையாக்க முடியும்?
4: If there is not the truthful word in our heart, how can we be free?
5: சகோதர சகோதரி தாய்மார்களே தகப்பன்மார்களே,
4: my beloved brothers and sisters, fathers and mothers,
5: வசனத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be established in our in the truth.
5: மத ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must steadfast in our prayer.
5: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second in faith.
5: மூன்றாவது சத்தியத்தில் உறுதியா இருக்க
4: வேண்டும். Third in truth.
5: கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாரா?
4: Who will the Lord look?
5: ஏசாயின் புத்தகம்
4: ஐசாயா
5: 66 அதிகாரம்
4: 6th chapter
5: 2nd வசனம்
4: 2nd verse.
3: என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
5: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
4: I will look who trembles at my word.
5: வசனத்தை வாசிக்கிறவங்களோட இங்க சொல்லல.
4: He is not saying that read the Bible.
5: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
4: I will look the people who tremble at my word.
5: கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நடுக்க நமக்கு வரணும்.
4: We must have tremble on the word of the Lord.
5: ஆண்டவரே பிரியமானே செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே.
4: Lord, teach me according to do according to your will, Lord.
5: உம்முடைய நல்ல ஆவியினால் என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே.
4: Kindly guide me in according to your good spirit, O Lord.
5: வசனத்துக்கு நடுங்க வேண்டும்.
4: We must tremble for the word.
5: ஒன்றாம் அதிகாரம்
4: 27th
5: வசனம்
4: 27th verse.
3: நான் வந்து உங்களை கண்டாலும்,
5: நான் வந்து உங்களை கண்டாலும்,
3: நான் வராமல் இருந்தாலும்,
5: நான் வராம இருந்தாலும்,
3: நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று.
5: நம்ம எல்லாம் சரிமா சபையில எல்லாரும் ஒரே ஆவியில எப்படி இருக்கணுமா? உறுதியாய் இருக்க வேண்டும்.
4: Only let our conduct be worthy of the gospel of Christ, so that whether I come and see you or am absent, I may hear your affairs, that you stand fast in one spirit and with one mind, striving together for the faith of the gospel.
5: கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். எங்களுக்கு செபிக்கீங்களா? எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம். சீவுள்ள பிதாவே, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோமப்பா, கெஞ்சுறோம். பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க. செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மை ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொருவரும் வியாதியும் குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையும் மை துதிக்கிறோம். கால்வழியை குணமாக்குங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையும் ஸ்தோத்திரம். எத்தனையோ கொள்ளை நோய் வருதுப்பா, அதிலிருந்தெல்லாம் உங்களை பிள்ளைகளை விடுவித்து காத்து கொள்ளுங்கப்பா. பந்தரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க எஸ்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க எஸ்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் எஸ்பா. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தைப்பாய் தாங்க எஸ்ப்பா. சமாளாத மக்கள் சமாளித்தாங்க அப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க எஸ்ப்பா. ஐயாமை துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க எஸ்ப்பா. கத்துடைய கரம் தாங்கணும் ஐயா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்ப்பா. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாரும்.
2: உங்க மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க. தேவ பிரசன்னத்தில் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செங்கேசப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பெரிய காரியத்தை செங்கேசப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியிச்சிரு தேவன் நீங்கப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்து

0: நம் மகிமை மகத்தூற்றி உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, தி நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கௌண்ட் நம்பர் 1409100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், குன்னூர், நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.
3: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
4: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரக

0: இறங்க வேண்டியிருந்தது. சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருக்கிறார். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்துல சிறையில வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரச வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கு செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறா. மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்துல இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தான கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதா மக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்துல பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்துல செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்துல சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னைப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர் தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளிலிருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளிலிருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடகலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க. அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
2: பூமி இன்னும் இளம் நிலையில் இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் முத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதில் இருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல அனைத்தும் ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதியா உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்கா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது.

வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள். இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
4: என் ஷார்ட்ல இருந்து வெளியே போ. உன் உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
5: நான் பேரரசுகளை கட்டுன அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம்.
3: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இத வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
5: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
5: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
5: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
3: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என்று நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

0: நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார், பொன்னின் பலி மின்னும் கிரீடங்கள், அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழுகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய், இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க உடையும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத, அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி ஜிபிஎஸ்ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவை மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வர காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
1: உலகத்தினுடைய முடிவு நீங்கள் இதுவரை பார்த்த எதையும் விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
2: இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் விளக்க முடியுமா?
1: சரி, ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
3: இது மிகவும் நீண்ட ஷிப்ட் ஆனது, ஆனால் இறுதியில் நமக்கு ஒரு இடைவேளை கிடைச்சிருக்கிறது.
1: நகரத்தில் சிறந்த பர்கர் கடை இதுதான், நானே சொல்றேன்.
4: அதை பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம், நான் மிகவும் பசி கொண்டிருந்தேன்.
1: Control, the watch space. நான் அடையாளம் தெரியாத ஒரு பொருளை கண்டுள்ளேன். மேல் வளிமண்டலத்தில் திசை

0: இது ஒரு பெரும் இரசாயன கசிவு என்று அவசரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அதிகாரிகள் இதன் மூலத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. முழு நதி மாசடைந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன.
1: நாம் உடனடி செய்திகளை பெறுகிறோம். நான் என் வாழ்க்கையில் இது போன்றதை ஒருபோதும் செய்தி வழங்கவில்லை. பல நாடுகளில் அதிகாரிகள் முக்கியமான நதிகள் திடீரென சிவப்பாக மாறிவிட்டதாக உறுதிப்படுத்துகிறார்கள்.
2: இது நான் இங்கு பார்த்த மிக வித்தியாசமான காட்சி. இதுதான் நதிகள் சிவப்பாக மாறுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பூமியில் ஏற்படும் குழப்பத்தை. இனி தூய குடிநீர் கிடையாது. எந்த தெளிவான அறிவியல் விளக்கமும் இல்லை. என் இறைவனே, இது உண்மையிலேயே இப்போது நடக்கிறது.
0: நாம் இங்கேயே இருக்க வேண்டுமா? நாம் போய் உதவ வேண்டாமா?
2: உதவ வேண்டுமா? இது கடவுளின் தீர்ப்பு.

0: நாம் புதிய உடனடி தகவல்களையும் பெறுகிறோம். பல பகுதிகளில் மக்கள் வானிலிருந்து தீ விழுகிறது என்று தெரிவிக்கிறார்கள்.
1: இது நம்ப முடியாதது. இந்த சைக்கிளை பாருங்கள்.
0: மன்னிக்கவும், இது வரும்போதே நான் வாசிக்கிறேன். சாட்சிகள் மேகங்களை ஊடறுத்து தீக்கணல்கள் கீழே விழும் காட்சியை ஒரு திரைப்படம் போல விவரிக்கிறார்கள்.
2: அதை பாருங்கள், வானமே விழுகிறது.
3: ஐயோ கடவுளே, அது கீழே விழப்போகிறது.
1: இது முடிவாகும்.
3: உங்களிடம் பணம் இருந்தால் இந்த பேரழிவுகளை எல்லாம் தவிர்க்கலாம் அல்லவா?
1: இந்த நேரத்துல பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த ரகசியமான நிலத்தடி தஞ்சங்கள் எந்த பயனும் தராது.
2: உலகம் மனம் திரும்ப வேண்டும். கடவுளின் தீர்ப்பு வரப்போகிறது. இவை வித்தியாசமான நிகழ்வுகள் அல்ல, இவை தீர்க்க தரிசனமானவை.
4: ஐயா மீப்பாய், உங்கள் பணம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. பாருங்கள், மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள்.
2: நான் ஏன் செய்ய வேண்டும்? என்னிடம் ஒரு தஞ்சம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது.
4: இவ்வளவு நடக்க அனுமதிக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த நிகழ்வுகள் விசித்திரமானவை. உங்க கடவுள் ஏன் எங்களை வாழவிட மாட்டேங்கிறார்?
3: ஐயா, இவையெல்லாம் மனிதர்களின் இதயங்களில் உள்ள பாவத்தினால் நடக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துதான் நம் இரட்சிப்புக்கான நோய் கப்பல்.
2: ஆமா, சரி,

0: இயேசு தன் திரும்பி வருவதற்கு முன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் காணப்படும் என்று தெளிவாக கூறுகிறார். பூமியில் குழப்பமும் வானத்தின் அதிகாரங்கள் அசைந்தாடும் நிகழ்வுகளும் இருக்கும்.
1: இது மாதிரி இரத்த சந்திரன் போன்றவை

0: இப்போது வெளிப்படுத்தல் 9 வந்தால் அதுவே மிக அதிசயமான நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. ஒரு எல்லையற்ற குழி திறக்கப்படுகிறது. அரக்கப்புகை பூமியை மூடுகிறது. பூமியில நரகம் போல.
1: இன்று ஒரு முக்கிய மருத்துவமனை வெளியே இருக்கிறோம். நோயாளிகள் வரத்து அதிகரித்துள்ளதாகவும் புகையால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.

0: உள்ளேதான் இருங்கள். நிஸ்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் மூடுங்கள். முடிந்தவரை இடைவெளிகளை அடைத்து விடுங்கள். மிக அவசியமானால் மட்டுமே வெளியே செல்லுங்கள். இப்படி பாதுகாப்பான இடம் உங்கள் வீட்டுக்குள்ள இருப்பதே என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். மருத்துவமனைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மேலும் புகையின் மூல காரணம் இன்னும் தெரியவில்லை.
1: அருகில் இருங்கள். வெளியில் என்ன நடந்தாலும் நாம் அதை தனியாக எதிர்கொள்வதில்லை.
0: பொறுமையாக இருங்கள். குழந்தையை மூடி வைத்திருங்கள். நான் இங்கு 40 ஆண்டுகளாக வாழ்கிறேன். இப்போது நான் ஓடப்போவதில்லை.
2: எஸ்தர், தயவு செய்து என்னை விட்டு செல்லாதே.
1: நான் செல்ல மாட்டேன். நாம பிரார்த்தித்து சகித்துக் கொள்கிறோம்.
2: எஸ்தர், அந்த வண்டுகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லு.
1: பைபிளில் அவை இந்த உலகம் பார்த்ததில்லாத வகையில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது.
0: உள்ளே செல்லாதீர்கள். அவை

0: கையில என்ன இருக்குது?
1: தயவு செய்து உள்ளே செல்லுங்கள்.
2: வண்டுகள் இங்கே. வெளிப்படுத்தல் 9 பூமி உண்மையான பேய்களின் உடல் உருவத்தை காணும். இக்கட்டான காலத்தில் இந்த பேய்கள் பூமியில விடுவிக்கப்படுவார்கள். அவை மிகவும் பயங்கரமானவை.
1: கடவுளே, தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள்.
0: தகவல் படி இந்த வேதனை தற்செயலானது அல்ல. வானை இருட்டிய புகையிலிருந்து உயிரினங்கள் வந்த போதே இது தொடங்கியதாக சாட்சிகள் கூறுகின்றனர்.
1: கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தவறு பண்ணியது எங்களை பாதுகாக்கவும்.
0: இந்த வலியை மீண்டும் மீண்டும் பஞ்சு வண்டியின் கொத்துக்கு ஒப்பிட்டுள்ளனர்.

0: இப்போது அடுத்த காணொளியை நீங்கள் அனைவரும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது சில மனிதர்களிடம் இருக்கும் தீமை மற்றும் கொடூரத்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறது.
1: ஒரு நாள் என்று நான் உங்களிடம் சொன்னால், பைபிள் யுயானம் கூறுகிறது, மிருகத்தின் குறிப்பெற்றவர்களுக்கு தீய புண்கள் வரும் என்று. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. மனிதர்களை கொந்தளிக்கும் தீயால் சுடும் சக்தி சூரியனுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு உலகம் இருளில் மூழ்குகிறது. முடிவில் மின்னல் பிளிரல்கள், பெரும் சத்தங்களும், இடியோசைகளும், ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16 விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இயற்கை பேரழிவுகளும் விசித்திர அதிசயங்களும் நடக்கப்போகும் என்பதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால், சரி, அதைப்பத்தி நாமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசப்போறோம். இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் நாம் துன்பக்காலத்தில் இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவின் மறுபிறப்புக்கு முன்னிருக்கும் காலம். இந்த பூமியில் இது மிகவும் கடினமான காலமாக இருக்கும், ஏனெனில் பல விஷயங்கள், பல அடையாளங்களும் அதிசயங்களும் நிகழும். மனித வரலாற்றின் இறுதி தருணங்களுக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தேவனின் தீர்ப்பின் 7 பாத்திரங்கள், ஆர்மகெத்தான், முன்னெப்போதும் இல்லாத தீமை மற்றும் கிறிஸ்துவின் திரும்புதல். இந்த அதிகாரத்தில் பயங்கரமான விஷயம் என்னென்றால், 3 முறை இந்த பூமியில் சிலர் வெறுப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனை வெறுப்பார்கள் மற்றும் வந்து மனம் திரும்ப மறுப்பார்கள். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், 9 வசனத்தில் அவர்

தங்கள் தீய செயல்களை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 21 வசனத்தில் அவர்கள் அந்த பயங்கரமான ஆலிகட்டி புயலின் நோய்க்கு காரணமாக தேவனை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் உலகம் சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் தீய தாக்கத்தில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள தீமை பலரது இதயங்களை பிடித்து வைத்திருக்கும் அளவுக்கு அவர்கள் மனந்திரும்ப மறுப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. இந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் எவ்வளவு தூரம் தங்கள் இதயங்களில் விலகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்திற்கு வந்தபோது இங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பாருங்கள். உலகம் 7 முத்திரைகள் மற்றும் 7 கம்பிகள் தீர்ப்புகளை அனுபவித்திருக்கும். இது பூமிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போகலிப்டிக் நிகழ்வுகளின் தொடராகும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் இரு மர்மமான மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருவரும் உலகில் தனித்துவமாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தேவனால் வழங்கப்பட்ட அதிகாரத்துடன் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் செய்யும் சக்தியை பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் பெரும்பான்மையினரால் வெறுக்கப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பேசுவார்கள், அவரை ஆண்டவர்களில் ஆண்டவரும் ராஜாக்களில் ராஜாவும் என்று அறிவிப்பார்கள். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் அதிசயமான பைபிள் தீர்க்க தரிசனங்கள் உயிர் பெறுகின்றன. மிருகம், அதாவது எதிர்கிறிஸ்து, ஒரு உயிருக்கு ஆபத்தான காயமடைகிறான், ஆனால் அதிசயமாக மீண்டும் குணமடைகிறான். மிருகம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறது. மிருகத்தின் குறி கட்டாயப்படுத்தப்படுகிறது மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் யோவான் வானில் ஒரு தூதன் பறந்து செல்கின்றதை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உலகத்திற்குச் சொந்தமான மக்களுக்கு ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி மக்களுக்கும் அறிவிக்க நித்திய நற்செய்தியை எடுத்துச் செல்கிறான். கடவுளை பயப்படுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். அவருக்கு மகிமை அளியுங்கள், ஏனெனில் அவர் நீதிபதியாக அமர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இவையெல்லாம் நடந்த பிறகும் வெளிப்படுத்தல் 16 எல் மக்கள் கடவுளை திட்டி மனந்திரும்ப மறுப்பதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் பயமில்லைதானா? நான் நம்புகிறேன் எதிர் கிறிஸ்துவின் தோற்றமும் உலக அதிகாரத்திற்கு அவர் எழுச்சி பெறுவதும் பலர் பலரின் இதயங்களில் ஒரு அதிர்ச்சி தரும் தீமையை எழுப்பும். இந்த வேதனையின் காலத்தில் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் பின்னர் திரும்பி விலகுவார்கள். இதுவே பெரிய விசுவாச துரோகமாகும். சமூகத்தில் உள்ள பயமும் அழுத்தமும் காரணமாக சில கிறிஸ்தவர்கள் தளர்ந்து மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். சில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டாம் என்பதற்காக மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றிய எண்ணத்தை விரும்புகிறார்கள் மற்றும் அவரை சற்றே தங்கள் ஆண்டவராக அறிவிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தலையா அல்லது வசதியையா என்ற கடினமான தேர்வில் பலர் வசதியையே தேர்வு செய்வார்கள். இப்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுதந்திரமாக கேட்கும் காலத்திலும் யுகத்திலும் வாழ்கிறோம். ஆனால் இந்த காலப்பகுதியில், அதாவது துன்பத்து காலத்தில், எதிர்கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுவான். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் கடவுளுக்கு எதிராக இப்படி பொது எதிர்ப்பு இருக்கும்? ஏன் பலர் மனந்திரும்பாமல் அதுக்கு பதிலாக கடவுளை நிராகரிப்பதை தேர்வு செய்வார்கள்? இதோ இதற்கான ஒரு கருதுகோள். திருப்பெயர் பவுல் கடைசி நாட்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதுகிறார். எதிர்கிறிஸ்துவை பற்றி பேசும்போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:6 இதை எழுதுகிறார். இப்போது நீங்கள் தடுக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள், அவன் தன் காலத்தில் வெளிப்படுவதற்காக. பவுல் தடுக்குபவர் என்ற கருத்தை முன்வைக்கிறார். மேலும் இங்கு எதிர்கிறிஸ்துவை தடுக்க ஒரு சக்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார். இப்போது வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்பவர்கள் தடுக்குபவரின் அடையாளம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இங்கே அதிகமாக விவாதிக்கப்படும் கருத்துக்கள் சில உள்ளன. முதலாவதாக, தடுக்குபவர் மிகேல் என்ற பிரதான தூதராக இருக்கலாம். இரண்டாவதாக, தடுக்குபவர் திருச்சபையாக இருக்கலாம். இது திருச்சபை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படாத வரை எதிர்கிறிஸ்து வெளிப்படமாட்டான் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. தடுக்குபவரின் அடையாளம் குறித்து மூன்றாவது சாத்தியமானது பரிசுத்த ஆவி. இது பரிசுத்த ஆவியே தடுக்குபவர் என்று நம்புபவர்கள் பரிசுத்த ஆவியின் உள்ளிருக்கும் இருப்புதான் சட்டமின்மையின் சக்தியை தடுத்து நிறுத்துகிறது என்று வாதிடுகிறார்கள். இதுதான் மற்றும் எதிர்கிறிஸ்துவின் வெளிப்பாடு பற்றியும்
நான் தனிப்பட்ட முறையில் இது பரிசுத்த ஆவியே என்று நம்புகிறேன். எனவே பரிசுத்த ஆவியின் அடையாளமே தடு

0: இயக்குபவர் என்ற இந்த சாத்தியத்துடன் வெளிப்படுத்தல் 16 பலரின் இதயங்களில் இவ்வளவு குளிர்ச்சியை நாம் காண்பது பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தடுக்குபவராக இருக்கும் பரிசுத்த ஆவியுடன் அவர் மக்களின் இதயங்களில் பாவத்தை உணர்த்தி மனந்திரும்ப தூண்டுவதிலும் செயல்படுகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 16L தேவனை நிராகரிக்கும் மக்களை, தேவனை சபிக்கும் மக்களையும் நாம் பார்க்கிறோம். அவங்கள் மனந்திரும்ப மறுக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் பரிசுத்த ஆவி வேறுபட்ட முறையில் செயல்படுவார் என்பதற்காக இது ஒரு பகுதி காரணம் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி இன்னும் செயலில் இருப்பார், ஆனால் இரட்சிப்புக்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட அவர் செய்யும் வேலை மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதனால்தான் பலரின் இதயங்களில் கடினம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் தேவன் 7 கோபக் கோப்பைகளை ஊற்றுகிறார். இதற்கு பிறகும் மக்கள் தேவனை நோக்கி குளிர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புகள் என்னவென்று, அவை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க, முதல் கோப்பை, இந்த கோப்பை மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொண்டு எதிர்கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தவர்களை மட்டுமே பாதிக்கிறது. பைபிள் நமக்கு சொல்கிறது, மிருகத்தின் முத்திரையை ஏந்தி அதன் உருவத்தை வழிபட்ட மக்களுக்கு தீங்கும் வேதனையும் தரும் புண்கள் ஏற்பட்டன. இரண்டாவது கோப்பை, இதில் கடலில் இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துவிட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது நீரில் வாழும் எல்லா உயிரினங்களும் இல்லாமல் போய்விட்டதாக கற்பனை செய்யுங்கள். மூன்றாவது கோப்பை, அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் இரத்தமாக மாறிவிடுகின்றன. பைபிள் சொல்வது போல மூன்றாவது தூதன் தனது கோப்பை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், அவை இரத்தமாக மாறின. நான்காவது கோப்பு தீர்ப்பு என்பது சூரியன் மக்களை நெருப்பால் எரிக்க அனுமதிக்கப்படுகிறது, அவர்கள் கடும் வெப்பத்தால் சுடப்படுகிறார்கள். ஐந்தாவது கோப்பு தீர்ப்பு என்பது பூமியை முழுவதும் ஒரு பயங்கரமான இருள் மூடிவிடும். ஆறாவது கோப்பு தீர்ப்பு என்பது யூபிரேட்ஸ் நதி உலர்ந்து அது சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிக்கு வழி செய்யும் போது நிகழும், உலகத் தலைவர்களை இறுதி ஆர்மகெட்டான் போர்க்காக தயார்படுத்தும் பொருட்டு. மற்றும் இறுதியாக ஏழாவது கோப்பில், இது முடிந்தது என்ற வார்த்தைகள் கேட்கின்றோம். அதாவது இந்த கோப்பை துன்பத்தின் போது தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும் என்று பொருள். இந்த தீர்ப்பு உலகளாவிய அளவில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். மனிதன் பூமியில் தோன்றியதிலிருந்து இது போன்றது ஒருபோதும் காணப்படவில்லை. இப்போது இவையெல்லாம் நடந்த பிறகு இந்த அதிகாரத்தின் இறுதி வாக்கியம் இதுதான் என்று கற்பனை செய்யுங்கள். அவர்கள் கடுமையான ஆலிகட்டி புயலின் கொடிய தொற்றினால் தேவனை நிந்தித்தார்கள். இப்போது வெளிப்படுத்தல் 16 பற்றி பேசும்போது ஆர்மகெட்டானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:16 பைபிள் கூறுகிறது, பிசாசு ஆவிகள் எல்லா அரசர்களையும் அவர்களது படைகளையும் எடுத்து எபிரேயர் மொழியில் ஆர்மகெட்டான் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு கூட்டினார்கள். இப்பொழுது ஆர்மகெட்டான் என்பது எல்லா போர்களிலும் மிகப்பெரிய போராக மட்டுமே விவரிக்க முடியும். பிரதிவேஷி அவன் தீய தாக்கத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றாகச் சேர்த்து விடுவான். இந்த பிரதிவேசிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக போர் செய்ய தங்கள் படைகளை அமைப்பார்கள். இப்போது இவையெல்லாம் கூறப்பட்ட பிறகு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு திரும்பி வந்தால் நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? உங்கள் மனது உறுதியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரதிவேசி வெளிப்படுத்தப்பட்டால் நீங்கள் எந்த வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்காக துன்புற வேண்டாம் என்பதால் அந்த அடையாளத்தை ஏற்கும் வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டுமா? நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் போது அது ஆண்டவரை சந்திப்பதற்கும் இன்னும் ஒரு நாள் அருகில் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. அது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு இன்னும் ஒரு நாள் நெருங்கியது என்பதை குறிக்கிறது. அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? நம்மில் பெரும்பாலோர் சாதாரணமான வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம வேலைக்கு செல்கிறோம், நாம் வந்து எங்க ஜூக்குடி குடும்பத்தினருடன் நிரந்தர வழிக்கின்றோம். நாம் எங்கள் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் வெளியே நாம் உண்மையில் கடவுளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நீங்கள் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நாம் இயேசு கிறிஸ்துவுடன் நெருக்கமான உறவை உருவாக்க எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? நான் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் சேர்த்து வைத்திருக்க மட்டும் திருப்தி அடைகிறீர்களா? நீங்கள் வாழும் வாழ்க்கை நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்கிறீர்களா? இன்றைய உலகில் ஒவ்வொரு மூலையிலும் தீமையும் பிரச்சனைகளும் மறைந்திருக்கின்றன மட்டுமல்லாமல், நம் கவனத்தை ஈர்க்க பலவிதமான விஷயங்களும் உள்ளன. அதனால் உண்மையில் முக்கியமான விஷயங்களிலிருந்து எளிதாக கவனம் சிதறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகின் குழப்பமும் கலவரத்திலும் கடவுளின் குரல் இன்னும் நம்மை அழைக்கிறது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஆண்டவரின் ஆவி நம் இதயங்களை தட்டுகிறது. ஆனால் அதை கேட்பது நம்மிடம்தான் உள்ளது. எபிரேயர் 3:15 இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் கிளர்ச்சி காலத்தில் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிளர்ச்சி என்பது நாம் நினைப்பது போல எப்போதும் மிகைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 10 கட்டளைகளையும் முற்றிலும் மீற முயற்சிக்கவில்லை என்றாலும் கடவுளின் குரலை கேட்டபோது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது மட்டும் போதும், அதுவே கிளர்ச்சி. நீதிமொழிகள் 28:14 கர்த்தரை எப்போதும் பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் விபத்தில் விழுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் பைபிள் இங்கு நம் இருதயங்களை கடினப்படுத்துவது குறித்து எச்சரிக்கிறது. ஆனால் கடினமான இருதயம் என்பது என்ன அர்த்தம்? அது ஆன்மீக கண்மூடித்தனத்தை குறிக்கிறது. அது கடவுளின் அழகு மற்றும் மகிமையை உணர முடியாத மனநிலையை குறிக்கிறது. அது கடவுளின் காரியங்களை விட நம் சொந்த ஆசைகளை தொடர்ந்து ஓடுவதை அர்த்தப்படுத்துகிறது. ஆனால் நன்றி, தன் இரக்கத்தில் கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முன்வந்துள்ளார். கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முடியும். எசேக்கியேல் 26:36, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் உங்களுக்குள் வைப்பேன். உங்கள் மாம்சத்திலிருந்து கல் இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இப்போதுதான் இயேசுவில் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டிய நேரம். இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக அவரை உங்களுள் வர அனுமதித்து உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றச் செய்யுங்கள். சுவிசேஷங்களில் இயேசு பணிவுடன் நடந்தார். மேலும் அவர் மதத் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தலில் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரது மகிமையும் வல்லமையும் வெளிப்படையாக வெளிப்படுகிறது. அது அனைவரும் பார்க்கும் வகையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியென்றால் நாம் இதில் ஆழமாக செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அவருடைய முதல் வருகையைப் போல இருக்காது. சுவிசேஷங்களில் கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இயேசு முதன்முறையாக பூமியில் வந்தபோது அவர் ஒரு மாட்டுத் தொட்டியில் பிறந்தார். அவர் வந்து ஒரு அரசரின் அரியணை அறையில் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பிறந்த மகன், விலங்குகளுக்கு நடுவில் பிறந்தார். அவரது முதல் பார்வையாளர்கள் வயல்களில் இருந்த சாதாரண மேய்ப்பர்கள். ஆனால் அவருடைய 2வது வருகையில் யோவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிகழ்வுகளை பார்த்தபோது இயேசுவை பற்றி அவர் விவரிக்கிறார். பின்னர் நான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். அங்கே ஒரு வெள்ளை குதிரை நின்றது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் நம்பிக்கையுள்ளவரும் உண்மையுள்ளவரும் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் நீதியாக தீர்ப்பு வழங்கி நீதியான போரை நடத்துகிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல் இருந்தன. அவருடைய தலையில் பல கிரீடங்கள் இருந்தன. அவர் மீது அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவர் இரத்தத்தில் நனைந்த ஒரு ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய பட்டம் தேவனுடைய வார்த்தை என்று இருந்தது. பரலோக இராணுவங்கள் தூய வெள்ளை பருத்தி ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை குதிரைகளில் அவரை தொடர்ந்து வந்தன. அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அது ஜாதிகளை தாக்கும். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடும் கோபத்தை திராட்சை சாறு பிழியுமிடத்தில் சாறு ஓடும் போல் வெளிப்படுத்துவார். அவரது ஆடையிலும் அவருடைய தொடையில் அனைத்து ராஜாக்களின் ராஜா, அனைத்து ஆண்டவர்களின் ஆண்டவர் என்ற பட்டம் எழுதப்பட்டிருந்தது. சுவிசேஷங்களில் இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்றார். எதுவும் பேசவில்லை. பிலாத்து இயேசுவிடம், நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார். இயேசு பதிலளித்து, நீ சொல்வது போலவேதான் என்றார். இயேசுவை மதத் தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இயேசு எதுவும் பதிலளிக்கவில்லை. பிலாத்து அவரிடம், உன்மீது அவர்கள் எத்தனை விஷயங்களை சாட்சியாக சொல்கிறார்கள் என்று கேட்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு ஒரு வார்த்தையும் பதிலளிக்கவில்லை. இதனால் ஆளுநர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிலாத்து இயேசுவையும் பரப்பாஸ் என்ற பெயருள்ள ஒரு புகழ்பெற்ற கைதியையும் கூட்டி இருவரையும் பெரிய கூட்டத்தின் முன் நிறுத்தினார். பிலாத்து அவர்களிடம், நான் உங்களுக்காக யாரை விடுவிக்க வேண்டும், பரப்பாசையா அல்லது கிறிஸ்துவென்று அழைக்கப்படும் இயேசுவையா என்று கேட்டார். கூட்டம் பரப்பாசை தேர்ந்தெடுத்தது. இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 2வது வருகையில் ஒவ்வொரு முழங்காலும் வணங்கி ஒவ்வொரு நாவும் இயேசு ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு செல்வாக்கு உள்ளவரும், சிறையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கூட அந்த நாளில் இயேசுவுக்கு முன் முழங்கால் மடங்குவார்கள். சுவிசேஷங்களில் இயேசு நாட்டின் சட்டப்படி தீர்ப்பளிக்கப்பட்டார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அக்கால அரசாங்கம் அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மரண தண்டனைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்தனர்.
1: ஆனால் இரண்டாவது வருகையில் இயேசு நீதிமானும் பரிசுத்தமான நீதிபதியாக வருவார். அவர் அனைத்து தீமைக்கும் பாவத்திற்கும் தீர்ப்பு வழங்க வருவார். 2 கொரிந்தியர் 5:10 வசனத்தில், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒருவர் ஒருவர் தம் உடலில் செய்த நன்மையோ தீமையோ அதற்கேற்ப தக்க பலனை பெறுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுவிசேஷங்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் ரோம படைவீரர்கள் அவரை இகழ்ந்தனர் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் அவரை உடை கழற்றி ஒரு சிவப்பு ஆடையை அவருக்கு போர்த்தினார்கள். அவர்கள் முட்கள் முக்குத்தியை சுழற்றி அதை அவருடைய தலையில் வைத்தார்கள். அவருடைய வலது கையில் ஒரு கம்பு வைத்தார்கள். பின்னர் அவர் முன் முழங்கியிருந்து, யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று அவரை இகழ்ந்தனர். இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரும் இகழ முடியாது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தின்படி யோவான் இயேசுவை ஒரு நீண்ட ஆடையுடன் அவரது மார்பில் பொன்னாலான பட்டையுடன் அணிந்திருப்பதை பார்த்தார். அவருடைய தலையும் முடியும் வெள்ளை கம்பளம் போல் பனிபோல் வெள்ளையாக இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பொறிகள் போலிருந்தன. அவருடைய கால்கள் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெண்கலம் போல் பிரகாசமாக இருந்தன. அவருடைய குரல் பெரும் கடல் அலைகளின் இடிமுழக்கம் போல ஒலித்தது. அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான 2 முனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் அதன் முழு பிரகாசத்திலும் சூரியனைப் போல இருந்தது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள் கூறுகின்றன, இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து கோத்திரங்களும் அவருக்காக புலம்புவார்கள். ஆம் ஆகட்டும், நான் ஆல்பாவும் ஓமேகாவும் ஆரம்பமும் முடிவும் இருப்பவரும் இருந்தவரும் வரவிருப்பவரும் சர்வவல்லவரும் என்று கர்த்தர் கூறுகிறார். சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறார். அவர் தேவனின் மதிப்புமிக்க ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தன்னை பரிபூரண பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விசுவாசமான சாட்சி, இறந்தவர்களில் முதற் பிறந்தவர், பூமியின் அரசர்களுக்கு மேலானவர், அவர்தான் பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் தம் கைகளில் வைத்திருப்பவர். வெளிப்படுத்தல் புத்தகம் உலகத்தின் முடிவை நோக்கி நடைபெறும் நிகழ்வுகளின் தொடரை முன்வைக்கிறது. இறுதி நாட்கள் வருவதற்கு முன் என்னென்ன நிகழும் என்பதை பற்றிய தொடர்ச்சியான தரிசனங்களை அனுபவித்த பிறகு யோவான் இந்த விவரங்களை எழுதியார். 1 அதிகாரத்துடன் தொடங்கலாம். யோவான் பத்மோஸ் தீவில் இருந்தபோது ஒரு குரலை கேட்டார். அவர் திரும்பி பார்த்தபோது மிகவும் பயமுறுத்தும் ஒரு உருவத்தை பார்த்தார். அதனால் அவர் விழுந்துவிட்டார். அந்த உருவத்திற்கு தீ போல கண்கள், பளிச்சிடும் வெண்கள் போன்ற கால்கள், வாயிலிருந்து கூரிய வாள் ஒன்று நீட்டியிருந்தது. இது உயிர்த்தெழுந்த இயேசுவே. இயேசு வழக்கமான வர்ணனைகளிலிருந்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட தோற்றத்தில் தோன்றினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இவை நேரடி உடல் அம்சங்களா அல்லது சின்னங்களாக உள்ள பிரதிநிதிகளா? இந்த தரிசனங்கள் தொடரும் போது இது தெளிவாகிறது. 1 அதிகாரத்தில் இயேசு இப்போது துருக்கியில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு செய்திகளை வழங்கினார். பின்னர் இறுதி நாட்கள் சம்பந்தமான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். 4 அதிகாரத்தில் யோவான் ஒரு பரலோக தரிசனத்தில் நுழைகிறார். அவர் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரை யோவான் சர்தியஸ் மற்றும் ஜாஸ்பர் கற்கள் போல ஒப்பிடுகிறார். அந்த சிங்காசனத்தை ஒரு பச்சை மரகதம் போன்ற வானவில் சூழ்ந்துள்ளது. அருகில் 7 பொன் விளக்குத்தூண்கள் நிற்கின்றன. அந்த காட்சி இன்னும் விசித்திரமாகிறது. 4 தேவதூதர்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றி நிற்கின்றனர். அவர்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் உள்ளன. மேலும் அவர்கள் சிங்கம், கன்று, மனிதன் மற்றும் கழுகு போன்ற தோற்றம் கொண்டுள்ளனர். இந்த உயிரினங்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை. அவர்கள் இடையராது தேவனை புகழ்ந்து, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய சர்வ வல்ல தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று பாடுகின்றனர். அவர்கள் தனியாக இல்லை. 24 மனித மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தேவனுக்கு முன் வீசுகின்றனர். 100,000-ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இந்த புகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் முறையாக அமைந்திருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் யோவான் வேறு ஒன்றை கவனிக்கிறார். தேவன் தன் வலது கையில் 7 மெழுகு முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருளை பிடித்திருக்கிறார். தேவன் இந்த சுருளை திறக்க யார் தகுதியானவர் என்று கேட்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த சுருள் முக்கியமானது, ஏனெனில் அதில் பூமியில் நிகழும் முதல் 7 தெய்வீக தீர்ப்புகள் உள்ளன. இந்த சுருள் என்ன? அதை திறக்க யாராவது தகுதியானவராக இருக்க வேண்டியதன் காரணம் என்ன? யோவானின் காலத்தில் மூடப்பட்ட சுருள்கள் சொத்து பரிமாற்றங்களில் பயன்படுத்தப்பட்டன. யாராவது நிலத்தை வாங்கும்போது உரிமை ஆவணம் மெழுகு முத்திரையுடன் மூடப்பட்டு உரிமையாளர் அதை பிறகு கோருவதற்காக வைத்திருப்பார்கள். பல அறிஞர்கள் இந்த சுருள் பூமியின் உரிமை ஆவணத்தை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். இதுவரை பைபிள் சாத்தானை உலகின் ஆளும் அதிகாரியாகவும் இந்த யுகத்தின் கடவுளாகவும் விவரிக்கிறது. யாரும் அந்த சுருளை திறக்க முடியாது போல தெரிந்தபோது யோவான் மிகவும் அழுகிறார் என்பது இதற்கான காரணமாக இருக்கலாம். யாரும் அதை திறக்கவில்லை என்றால் சாத்தான் என்றென்றும் ஆளுவார் என்று அவர் பயப்படுகிறார் போல தெரிகிறது. யூதா குலத்தின் சிங்கம் அதை திறக்க முடியும் என்று தெரிந்தபோது யோவானின் கண்ணீர் நின்றது. யோவான் மேலே பார்த்தார், ஒரு வல்லமை வாய்ந்த சிங்கத்தை எதிர்பார்த்து. ஆனால் அதற்கு பதிலாக 7 கொம்புகளும் 7 கண்களும் கொண்ட கொல்லப்பட்டதாக தோன்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக பலியாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. முதல் அதிகாரத்தில் இயேசு கண்களில் தீயும் வாயிலிருந்து வாளும் கொண்டு தோன்றுகிறார். ஆனால் 5 அதிகாரத்தில் ஏன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறார்? ஏன் பல பரலோக உயிரினங்கள் பல கண்களுடன் இருக்கின்றன? இதற்கான பதில் என்னவென்றால், வெளிப்படுத்தல் புத்தகம் குறியீட்டு உருவகங்களை பயன்படுத்துகிறது. ஏனெனில் கடவுள் யோவானுக்கு மனித கண்களுக்கு காண்பிக்கப்படாத ஆன்மீக உலகத்தை காட்டுகிறார். ஆன்மீக உலகத்தை முழுமையாக காண்பது சாதாரண மொழியில் விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் கடவுள் உருவகங்களை வழங்குகிறார். இயேசுவை ஒரு உருவத்தில் மட்டும் பிடிக்க முடியாது. 2 வடிவங்களும் அவர் யார் என்பதை காட்டுகின்றன. உலகின் ஆண்டவரும் உலகின் இரட்சகரும். பல கண்கள் முழுமையான விழிப்புணர்வை குறிக்கின்றன. அதாவது கடவுளின் கவனத்திற்கு எதுவும் தப்புவதில்லை. பல கண்கள் கொண்ட உயிரினங்கள் என்பது கடவுளுக்கு சேவை செய்யும் மற்றும் அனைத்தையும் கவனிக்கும் உயிரினங்களை குறிக்கிறது. காலவரிசை முன்னேறும்போது ஒவ்வொரு குறியீட்டையும் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் முக்கியமானவற்றை விளக்க முடியும். இயேசு முதல் முத்திரையை திறக்கிறார். அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். அவன் வெற்றி பெறச் செல்கிறான். இந்த சவாரி உலகின் ஆட்சியாளராக எழும் ஒருவரை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். 2 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு சிவப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவன் பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரத்தையும் வன்முறையான மோதலை ஏற்படுத்தும் அதிகாரத்தையும் பெறுகிறான். 3 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு கருப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவர் தராசுகளை ஏந்தியிருக்கிறார். இது பஞ்சம் மற்றும் பொருளாதார சிரமங்களை குறிக்கிறது. 4 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு வெளிர் நிற குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவரது பெயர் மரணம் மற்றும் ஹேட்ஸ் அவரை பின்தொடர்கிறது. அவன் பூமியின் மக்கள் தொகையில் 1/4 வாள், பசி, மரணம் மற்றும் காட்டு மிருகங்கள் மூலம் கொல்லும் அதிகாரத்தை பெறுகிறான். இந்த 4 குதிரையோட்டிகள் பெரும்பாலும் அதிகரிக்கும் தீர்ப்புகளாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வெற்றி, பிறகு போர், அதன் பிறகு பஞ்சம், பின்னர் பெரும் மரணம். 5 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது யோவான் இயேசுவில் நம்பிக்கையுடன் இந்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களின் ஆத்மாக்களை காண்கிறார். அவர்கள் நீதியை கோருகிறார்கள் மற்றும் தேவனுடைய நீதியை குறிக்கும் வெள்ளை ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. 6 முத்திரை முந்தையவற்றை விட அதிகமான பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. சூரியன் கருப்பாக மாறுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழுகின்றன. இந்த கிரகம் அழிவடைகிறது. இதனை சிலர் பிரபஞ்ச பேரழிவாக விளக்குகிறார்கள். மற்றவர்கள் இதை ஆணுபோர் விளைவுகளுடன் ஒப்பிடுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு உலகளாவியதும் கடுமையானதுமாகும். 7 முத்திரை மற்றவற்றை விட வேறுபட்டது. ஆனால் அது 8 அதிகாரம் வரை திறக்கப்படவில்லை. அதற்கு முன் 7 அதிகாரம் மற்றொரு முக்கியமான தரிசனத்தை வழங்குகிறது. யோவான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து 144,000 பேரை காண்கிறார். தேவன் அவர்களை குறிவைத்து பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்ட காரணம் தெளிவாக இல்லை. 7 மூத்திரை இறுதியாக திறக்கப்படுகிறது. உடனடி நடவடிக்கைக்கு பதிலாக சுமார் 30 மணி நேரம் பரலோகத்தில் அமைதி நிலவுகிறது. அடுத்த தீர்ப்பு அலை தொடங்கும் முன் பரலோகம் முழுவதும் ஒரு இடைவேளை எடுத்தது போல உள்ளது. இந்த முத்திரையில் 7 புதிய தீர்ப்புகள் உள்ளன. அவை 7 கம்பை தீர்ப்புகள் ஆகும். ஏழு தூதர்களுக்கு ஏழு கம்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் கம்பை ஊதப்படுகிறது, பனிக்கட்டி மற்றும் தீ இரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் விழுகின்றன. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போகின்றன. இரண்டாவது கம்பை ஊதப்படுகிறது, எரியும் மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது, இதனால் மூன்றில் ஒரு பகுதி கடல்கள் மாசுபடுகின்றன. மூன்றாவது கம்பை ஊதப்படுகிறது, ஒரு பெரிய நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து விழுகிறது, மூன்றில் ஒரு பகுதி குடிநீரை மாசுபடுத்துகிறது. நான்காவது கம்பை ஊதப்படுகிறது, மூன்றில் ஒரு பகுதி சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருண்டு போகின்றன. பல வாசகர்களுக்கு இந்த முதல் நான்கு கம்பை தீர்ப்புகள் உலகளாவிய அணு பேரழிவை விவரிப்பது போல தோன்றுகிறது. யோவான் தீ, விழும் பொருட்கள், இருண்ட வானம், விஷமடைந்த நீர், எரிந்த செடிகள் ஆகியவற்றை விவரிக்க தன்னிடம் உள்ள மொழியை பயன்படுத்துகிறார். பின்னர் ஐந்தாவது கம்பை வருகிறது. இது அந்த நூலில் உள்ள மிகவும் விசித்திரமான தீர்ப்புகளில் ஒன்றாகும். ஒரு தூதர் பரலோகத்திலிருந்து விழுகிறார் மற்றும் பேய்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஆழமற்ற குழியின் சாவியை பெறுகிறார். அந்த குழி திறக்கப்படும் போது பயங்கரமான பேய் உருவங்கள் வெளியில் வருகின்றன. யோவான் அவற்றை எறும்பு போன்ற உருவங்களாகவும், குதிரை உடல்களும், தங்க கிரீடங்களும், மனித முகங்களும், பெண்களின் முடியும், சிங்கத்தின் பற்களும், இரும்பு மார்புக வசங்களும், பெரும் சத்தமுள்ள இறக்கைகளும், சுள்ளிவால் கொண்டவைகளாகவும் விவரிக்கிறார். அவை ஒரு காலப்பகுதிக்காக மக்களை வேதனைப்படுத்துகின்றன. அந்த வேதனை மிகவும் கடுமையானதால் மக்கள் இறக்க விரும்புகிறார்கள், ஆனால் முடியவில்லை. ஆறாவது கம்பை ஒலிக்கிறது. யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த நான்கு விழுந்த தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 200 மில்லியன் பேருடைய ஒரு பெரிய படையை எழுப்புகிறார்கள். யோவான் அவற்றை பயங்கரமாக விவரிக்கிறார். சிங்கத்தின் தலைகளும், வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பாயும் குதிரைகள். இது நவீன போர்க்கருவிகளுக்கான ஒரு குறியீட்டு விளக்கம் என்று சிலர் நம்புகிறார்கள். முதல் நூற்றாண்டு மொழியில் யோவான் விவரிக்க முடியாத அளவுக்கு அது மேல். ஏழாவது கம்பை இன்னும் ஒலிக்கவில்லை. 10ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு சிறிய சுருளை உண்ணச் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு தீர்க்க தரிசனம் தொடர அறிவை அளிக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் இரு தேவ சாட்சிகள் எருசலேமில் தோன்றுகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அதிசயங்கள் செய்கிறார்கள், 3 ஆண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் சாட்சி அளிக்கிறார்கள். பின்னர் சாத்தான் அவர்களை கொல்லுகிறான். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இதை நேரடியாக காண முடியும் என்று பலர் சந்தேகித்தனர். இன்று தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன்கள் மற்றும் உலகளாவிய ஊடகங்கள் மூலம் அனைவரும் அவர்களின் மரணத்தை பார்க்க முடியும் என்பது முழுமையாக சாத்தியமாகியுள்ளது. 3 நாள் அரை கழித்து கடவுள் அந்த இரு சாட்சிகளை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை பரலோகத்திற்கு அழைக்கிறார். அதே நேரத்தில் எருசலேமில் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இறுதியாக 7ஆவது கம்பை ஒலிக்கிறது. அதனுடன் பரலோகத்தில் ஆராதனை வெடிக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வேகமாக முன்னேறுகிறது. 12ஆம் மற்றும் 13ஆம் அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை தீர்ப்புகளுக்கிடையே உள்ள ஆழமான ஆன்மீக போராட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை காண்கிறார். சூரியனை உடையாக அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் சந்திரன், அவளது தலையில் 12 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கிரீடம். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 கிரீடங்களும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு தோன்றுகிறது. அது அவளது குழந்தையை பிறக்கும் போதே விழுங்க காத்திருக்கிறது. குழந்தை பிறக்கிறது மற்றும் தேவனிடம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த பாம்பு சாத்தானாகும். ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. அவர் இரும்பு கோலால் ஜாதிகளை ஆளப்போகிறார். அந்த பெண் இஸ்ரவேலை குறிக்கிறார். சூரியன், சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்கள் என்ற உருவகங்கள் ஆதியாகமத்தில் யோசேப்பின் கனவை நினைவூட்டுகின்றன. அங்கு இதே உருவகங்கள் அவனது குடும்பத்தையும் இஸ்ரவேலின் மூதாதையர்களையும் குறித்தன. மிகேல் என்ற பிரதான தூதர் அந்த பாம்பை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுகிறார். பின்னர் அந்த பாம்பு தனது கோபத்தை அந்த பெண்ணின் மீது திருப்புகிறது. ஆனால் தேவன் அவளை பாதுகாக்கிறார். சாத்தான் தனது திட்டங்களை பூமியில் நிறைவேற்ற இருவரை எழுப்புகிறான். 13ஆம் அதிகாரத்தில் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுகிறது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் 10 கிரீடங்களும் உள்ளன. இது உலகளாவிய ஆட்சி செய்யும் ஒருவரை, சாத்தானால் அதிகாரம் பெற்ற ஒரு பேரரசை குறிக்கிறது. அது இறந்து மீண்டும் உயிர்த்தெழும் போல் தோன்றினாலும் அது கிறிஸ்துவல்ல. இது கிறிஸ்துவின் போலியான நகல், அதற்கு எதிர்கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருவம் முதல் முத்திரையில் உள்ள வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருடன் தொடர்புடையது. இது கால வரிசையில் ஆரம்பத்திலே எழுந்து உலக அதிகாரத்தை பெறுகிறது. மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுகிறது. இரண்டாவது மிருகம் ஆட்டுக்குட்டியைப் போல தோற்றமுடையதாக இருந்தாலும் பாம்பை போல பேசுகிறது. இது அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து உலகத்தை முதல் மிருகத்தை வழிபட வழி நடத்துகிறது. இது பொய்யான தீர்க்கதரிசி. மிருகமும் பொய் தீர்க்கதரிசியும் சேர்ந்து உலகை கட்டுப்படுத்தி சமுதாயத்தில் பங்கேற்க மக்களுக்கு அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். 14வது அதிகாரம் முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட 144,000 பேரை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது. இப்போது அவர்கள் எதிர்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இயேசுவை முதலில் பின்பற்றும் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம். அவர்கள் ஆயுதமில்லாதவர்கள். கிறிஸ்துவை அவர் எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறார்கள். அவர்களில் ஏதும் பொய் காணப்படவில்லை. இந்த காலத்தில் அவர்கள் தேவனின் ஊழியர்களாக பணியாற்றி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப உதவுகிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்களை தாண்டி ஒரு தூதர் வானத்தில் பறந்து ஒவ்வொரு ஜாதியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எவருக்கும் எச்சரிக்கை இல்லாமல் இருக்காது. மற்றொரு தூதர் பாபிலோனின் வீழ்ச்சியை அறிவிக்கிறார். மூன்றாவது தூதர் மிருகத்தை வழிபடுவோருக்கு தீர்ப்பு வருவதை அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் 7 தூதர்கள் தேவனின் இறுதி கோபம் நிரம்பிய 7 பாத்திரங்களை பெறுகிறார்கள். இவை முடிவுக்கு முன் வரும் இறுதி தீர்ப்புகள். முதல் பாத்திரம் ஊற்றப்பட மிருகத்தின் முத்திரை பெற்றவர்களுக்கு வேதனைக்குரிய புண்கள் ஏற்படுகின்றன. இரண்டாவது பாத்திரம் கடலை இரத்தமாக மாற்றுகிறது. மூன்றாவது பாத்திரம் நதிகளையும் ஊற்றுகளையும் இரத்தமாக மாற்றுகிறது. 4வது பாத்திரம் சூரியன் கடும் வெப்பத்தால் மக்களை எரிக்கச் செய்கிறது. 5வது பாத்திரம் மிருகத்தின் ராஜ்யத்தில் இருளும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. 6வது பாத்திரம் ஊற்றப்பட யூப்ரேட்ஸ் நதி உலர்ந்து கிழக்கின் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. இது இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடையை அமைக்கிறது. 7வது பாத்திரம் ஊற்றப்பட பூமி வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் தாக்கப்படுகிறது. பெரிய ஆலங்கட்டி மழை விழுகிறது. மலைகள் மறைந்து போகின்றன. தீவுகள் காணாமல் போகின்றன. உலகம் அறிந்த நிலை முற்றிலும் சிதறுகிறது. இவையெல்லாம் நடந்த பிறகும் உயிர் வாழ்ந்தவர்கள் மனந்திரும்பாமல் கடவுளை திட்டுகிறார்கள். 17ஆம் அதிகாரத்தில் யோவான் ஒரு தீய பெண்ணை சிவப்பு வண்ண மிருகத்தின் மீது சவாரி செய்யும் நிலையில் காண்கிறார். அவள் பாபிலோன் மகாநகரம் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் ஜாதிகளை கெடுக்கும் மற்றும் பரிசுத்தரை துன்புறுத்துகிறாள். 18ஆம் அதிகாரத்தில் அந்த தீய அமைப்பு இறுதியாக தீர்ப்பை எதிர்கொள்கிறது. பாபிலோன் முற்றிலும் வீழ்கிறது. பின்னர் இந்த புத்தகத்தின் உச்சக்கட்டம் வருகிறது. 19ஆம் அதிகாரத்தில் இயேசு திரும்பி வருகிறார். முதல் அதிகாரத்தில் வந்த பயங்கரமான உருவம் மீண்டும் தோன்றுகிறது. இப்போது அவர் வானத்தின் படைகளுடன் வருகிறார். இந்த படைகளில் கடவுளின் மக்கள் அடங்கியுள்ளனர். 6வது பாத்திரத்துடன் தொடர்புடைய போர் உச்சக்கட்டத்தை அடைகிறது. சாத்தான், அந்த மிருகம் மற்றும் பூமியின் அரசர்கள் தங்கள் படைகளை கிறிஸ்துவை எதிர்த்து திரட்டுகிறார்கள். அவர்கள் அவருக்கு எதிராக நிலைக்க முடியாது. இயேசு பேசுகிறார், எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். மிருகமும் பொய்யறிவிப்பவர்களும் நெருப்புக் குளத்தில் எரியப்படுகிறார்கள். சாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு ஆழ்கடலில் வீசப்படுகிறார். பின்னர் கிறிஸ்து எருசலேமிலிருந்து 1000 ஆண்டுகள் பூமியில் ஆட்சி செய்கிறார். அந்த 1000 ஆண்டுகள் முடிவில் சாத்தான் சிறிது நேரம் விடுவிக்கப்படுகிறார் மற்றும் மீண்டும் ஜாதிகளை ஏமாற்றி கடவுளுக்கு எதிராக மற்றொரு கிளர்ச்சியை திரட்டுகிறார். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவர்களை அழிக்கிறது. பின்னர் சாத்தான் என்றும் என்றும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார். அதற்கு பிறகு பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்காத அனைவரும் கடவுளின் முன் நின்று தங்கள் செயல்களின்படி தீர்ப்பு பெறுகிறார்கள். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் இல்லாத எவரும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களின் முடிவல்ல. 21 மற்றும் 22 அதிகாரங்களில் யோவான் முற்றிலும் புதிய உலகத்தை காண்கிறார். பழைய வானமும் பழைய பூமியும் மறைந்துவிட்டன. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகின்றன. புதிய எருசலேம் வானத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்குகிறது. அந்த நகரம் பறந்ததும் மகிமையுடனும் விலை மதிப்புள்ள இரத்தினங்களால் கட்டப்பட்டதுமாகும். ஆனால் அதன் அழகுதான் சிறந்த பகுதி அல்ல. சிறந்த பகுதி என்னவென்றால், கடவுள் தாமாகவே அங்கே இருக்கிறார். இந்த நூலின் தொடக்கத்தில் இருந்த ஆசனரை தரிசனம் இப்பொழுது பூமியில் வந்துவிட்டது. உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் இனி பிரிந்திருக்கவில்லை.
2: அவர்கள் இன்றென்றாய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். கடவுள் தமது ஜனங்களுடன் வாசம் செய்கிறார்.
0: அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறார். இனி மரணம், துயரம் அல்லது வலி எதுவும் இல்லை. பழைய உலகில் கடவுளை நேசித்த அனைவரும் புதிய உலகில் அவரை என்றென்றும் அனுபவிப்பார்கள். யோவான் பட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர் அதிசயமான ஒன்றை கண்டார். யோவான் சொன்னார், நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை கண்டேன். அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் உட்பட இறந்தவர்கள் அவர்கள் செய்த செயல்களின்படி அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். கடல் தன்னிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டது. மரணமும் கல்லறையும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டன. அனைவரும் தங்கள் செயல்களின்படி தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். இப்போது வரலாறு முழுவதும், குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பார்க்கும்போது, கடவுளால் பயன்படுத்தப்பட்ட சில குறிப்பிடத்தக்க நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட சிலரும் இருந்திருக்கிறார்கள். பனர்த்தி அவங்கள் ஆன்வர்க்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. தாவீது ராஜா முதல் கோலியாத் வரை அவர்களுக்குள் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. திருமறை பரிசுத்தர் பவுல், மோசே, கிதியோன், பேதுரு ஆகியோருக்கும், யூதாஸ், சிம்சோன், இராஜா ஹேரோத் மற்றும் எசபெல் ஆகியோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அனைவரும் நாமும் தீர்ப்பு தினத்தில் கடவுளின் முன் நின்று எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த உண்மை. நீங்கள் பாருங்கள், தீர்ப்பு தினம் என்ற சொல் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரு சொல். ஆனால் வேதாகம ரீதியாக இதன் அர்த்தம் என்ன என்பதை உண்மையில் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள்? தீர்ப்பு தினம் குறித்து ஒரு பெரிய தவறான புரிதல் உள்ளது. மக்கள் இதை பார்க்கும் விதம் இதுதான். நம் அனைவரும் வாழ்கிறோம். சிலர் மற்றவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் நாம் அனைவரும் இறந்து விடுவோம். அந்த நேரத்தில் நம் கடவுளின் முன் நின்று நாம் செய்த அனைத்திற்கும் தீர்ப்பு பெறுவோம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதுவே தீர்ப்பு தினம் குறித்த பொதுவான கருத்து. ஆனால் அது எவ்வளவு துல்லியமானது? இந்த எளிமைப்படுத்தப்பட்ட பார்வையில சில உண்மை இருக்கிறது, அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நாம் வேதங்களை ஆழமாக ஆய்வு செய்து தீர்ப்பு தினத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் சில முக்கியமான கருத்துக்களை ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த உண்மைகளை தவறாக புரிந்து கொள்வது வழிதவறலுக்கும் தவறான போதனைகளுக்கும் வழிவகுக்கும். தீர்ப்பு தினத்தை பற்றிய தவறான புரிதல் சிலரை மனித முயற்சியில் அடிப்படையிலான இரட்சிப்பை நம்பச் செய்திருக்கிறது. நீங்கள் பார்க்கப் போகும்போது அது தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரட்சிப்பு மனித முயற்சியால் கிடைக்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் மனித முயற்சி எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். நாம் அனைவரும் நிற்கவும் தீர்ப்பு பெறவும் செய்யப் போகிறோம். ஆம். ஆனால் பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய இறுதி தீர்ப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதே. இந்த முக்கியமான போதனையை புரிந்து கொள்ளும் விசை என்னவென்றால், இரண்டு தனித்தனி தீர்ப்பு நிகழ்வுகள் உள்ளன என்பதே. இந்த நிகழ்வுகளுக்கிடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அவற்றில் கலந்து கொள்பவர்கள்தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வை கடந்து செல்லுவார்கள், மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள் பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வுக்கு செல்லுவார்கள். இவை இரண்டும் நியாயத்தீர்ப்புகள். மேலும் நாம் செய்த செயல்கள் இரண்டிலும் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு நபர் இரு நிகழ்வுகளிலும் இருப்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் இறக்கும் தருணம் வரை எந்த நியாயத்தீர்ப்பில் பங்கேற்பது என்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு உள்ளது. முதலில் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் எங்கு முடிவடைவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை. நினைவில் வையுங்கள், இந்த நியாயத்தீர்ப்புகளில் காலத்தின் தொடக்கத்திலிருந்து எல்லாம் முடியும் வரை வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் அடங்குவர். நாம் உண்மையில் எப்போதும் வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் தொடர்புடைய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:11-15 பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை பற்றி பைபிள் சொல்கிறது. பின்னர் நான் ஒரு பெரிய வெள்ளை இருக்கையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவரது முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடிப்போனது. அவற்றிற்கு எங்கும் இடம் காணப்படவில்லை. நான் இறந்தவர்களை பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த இருக்கையின் முன் நின்று கொண்டிருப்பதையும் புத்தகங்கள் திறக்கப்பட்டதையும் பார்த்தேன். பிறகு இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். இறந்தவர்கள் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து நியாயம் விசாரி

அறிக்கப்பட்டார்கள். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் ஹேடிஸும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை வெளியிட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். பிறகு மரணமும் ஹேடிஸும் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டன. இது இரண்டாவது மரணம், அதாவது நெருப்புக்குளம். யாருடைய பெயரும் உயிரின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டார். பைபிளின் மொழி இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு நியாயம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்போது வேதாகமம் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுள் என்று நமக்கு சொல்கிறது. அதேபோல் யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை, யாரும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. பைபிளில் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆம், விசுவாசிகள் உடல் மரணம் அடைகிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை என்பதை பைபிள் தெளிவாக கூறுகிறது. இது முரண்பாடாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும். மேலும் எனக்கு அதிக நேரம் இருந்தால் நாம் இன்னும் ஆழமாக ஆராயலாம். ஆனால் இது செயல்படும் விதம் என்னவென்றால், ஒருவர் உடல் அல்ல ஆன்மா என்பதால் ஒருவர் தங்கள் உடலை விட்டு பிரியும் போது அந்த கணத்திலிருந்து அவர்கள் வேறு எங்கோ, அதாவது ஆன்மீக உலகில் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை, அவர்கள் தங்கள் உடலை விட்டு பிரிகிறார்கள் என்பதால் வெளிப்படுத்தல் 20 உள்ள இந்த வசனம் இறந்த ரட்சிக்கப்படாத மக்களை பற்றியே பேசுகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிகிறோம். இருப்பினும் இது நம்பிக்கையில்லாதவர்களை பற்றியது என்பதற்கான ஒரே ஆதாரம் மட்டுமல்ல. நடக்கும் தீர்ப்பின் இயல்பு ஜட்சமே. இந்த மகா வெள்ளையாசன தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, நம்பிக்கையில்லாதவர்களுக்கு மட்டுமே என்று காட்டும் மற்றொரு முக்கிய குறிகாட்டியாகும். நாம் குறுக்கு மேற்கோள்கள் மூலம் இன்னும் ஆழமான புரிதலை பெற முடியும். தானியேல் 7:9-10 இதில் கூறப்படுகிறது, நான் பார்த்தபோது ஆசனங்கள் அமைக்கப்பட்டன, மற்றும் பண்டைய நாட்களின்வர் தனது இருக்கையில் அமர்ந்தார். அவரது உடை பனிப்போல் வெள்ளையாகவும் அவரது தலையின் முடி தூய கோழி போன்றதாகவும் இருந்தது. அவரது ஆசனம் தீப்பொறிகள் போலவும் அதன் சக்கரங்கள் எரியும் தீயாகவும் இருந்தன. ஒரு தீயின் ஓடை அவருக்கு முன்பாக இருந்து வெளியேறியது. 1000 பேர் அவருக்கு சேவை செய்தார்கள். 10,000 பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நீதிமன்றம் அமர்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நீதிமன்ற அறையின் தெளிவான காட்சியை கவனியுங்கள். இங்கு ஒருவர் தெளிவாக விசாரணையில் இருக்கிறார். நீதிபதியாக இருக்கிறவர் பரிபூரணமும் பரிசுத்தமும் ஆன இயேசு கிறிஸ்துவே. வெளிப்படுத்தல் 20 தானியேல் 7:2 புத்தகங்கள் திறக்கப்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்க பயன்படுத்தப்படும் பல புத்தகங்கள் உள்ளன. மேலும் ஜீவனின் புத்தகம் என்று அழைக்கப்படும் ஒரு புத்தகமும் உள்ளது. ஆனால் இந்த மக்களின் பெயர்கள் ஜீவனின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை, ஏனெனில் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றும் கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்கவில்லை என்பதால் இந்த மக்களுக்கு பெரிய வெள்ளையாசன நீதி தீர்ப்பில் இடமில்லை. அவர்கள் மீது தீர்ப்பு வழங்கப்படும் புத்தகங்கள் விசாரணையில் உள்ள நபரின் பதிவு செய்யப்பட்ட தவறுகள் பற்றியவை. துரதிருஷ்டவசமாக இந்த நிலையில் அங்கு உள்ள மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்நாளில் செய்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். அவர்களின் கணக்கில் கிறிஸ்துவின் இரத்தம் பயன்படுத்தப்படவில்லை, எனவே அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை. ஒரு நபர் தங்கள் பாவங்களுக்கு தண்டனை செலுத்த கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் இங்கு முடிவடைவார்கள். கடவுள் நீதிமானாக இருக்கிறார், அவர் பாவத்துடன் சமாளிக்க வேண்டும். ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை என்றால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவில்லாமல் ஒரு நபர் முழுமையாக செலுத்த வேண்டிய பாவக் கடனை உடையவராக இருக்கிறார். மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்பது கடவுள் உலகத்தை மீண்டும் முழுமையான ஒற்றுமை மற்றும் சமாதானத்திற்கு கொண்டு வரும் கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாகும். அவரிடம்தான் இது அவசியமானது, அதனால் அவர் அதை செய்கிறார். இந்த நாளில் தங்கள் சொந்த செயல்களில் நம்பிக்கை வைத்திருந்த அனைத்து மக்களையும் கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த சாதனைகளில் நம்பிக்கை வைத்ததால் மற்றும் பரிபூரணமானவர் இயேசுவின் செயலில் அல்ல, இது அவர்களுக்கு எவ்வளவு துயரமாக இருக்கும். அவர்கள் ஒரு வெகுமதி விரும்பினார்கள், ஆனால் தங்கள் பாவம் அவர்களை அளவுக்கதிகமாக சுமந்து விட்டது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. ஒரு பாவம் கூட நமக்கு எந்த ஒரு வெகுமதியையும் பெற முடியாமல் தடுக்கும், அதற்கு பதிலாக கடவுளிடம் கடனில் வீழ்த்துகிறது. நம் பாவத்தால் கடமைப்பட்டுள்ள கடனை எந்த அளவிலான நற்காரியங்களாலும் ரத்து செய்ய முடியாது. அதை நமக்காக ரத்து செய்ய இயலும் ஒரேவர் கிறிஸ்துவே.
ஒரு நபர் மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பிற்கு வந்துவிட்டால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு மகன் அங்கே நின்று கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுண்ட தாங்களாகவே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமையில் ஒருவர் அனுபவிக்கும் அவமானத்தையும் உதவியற்ற தன்மையையும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது பரிசுத்தமான கடவுள் நேரில் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் மற்றவரிடம் சொல்லாத உங்கள் மனதில் வந்த ஒவ்வொரு பாவமான எண்ணமும் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது எந்த காரணமும் உங்களுக்கு ஆதரவாக வர யாரும் இல்லாமல் வெளிப்படையாக வாசிக்கப்படுவதை கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு தவறான செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது சாட்சியாக அங்கே இருக்கிறது. பிறகு கடவுள் ஜீவனின் புத்தகத்தை நோக்குகிறார். கடவுள் அன்பே, அவர் கருணை, ஆனால் அவர் நீதிமானும் கூட. இந்த தருணத்தில் அவர் தனது கவனத்தை ஒரு புத்தகத்திற்கு திருப்புகிறார். அந்த புத்தகத்தில் ஒருவரின் பெயர் இருந்தால் அவர்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். கடவுள் ஒருவேளை கடைசி முறையாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். இந்த நிலைமையை தவிர்க்க முடிஞ்சிருக்குமே, அந்த நபர் கிறிஸ்துவை மீட்புக்காக நம்பியிருந்தால் என்றுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். துரதிருஷ்டவசமாக ஜீவனின் புஸ்தகம் சத்தமாக மூடப்படுகிறது. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நபர் நெருப்பின் ஏரிக்கு தள்ளப்படுகிறார். இந்த கடைசி தருணத்தில் ஒருவர் அனுபவிக்கும் வருத்தத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், ஆனால் இன்னும் மீட்பை பெறவில்லை என்றால் கிறிஸ்துவை நம்பி மீட்புக்காக அவரை மட்டும் நம்புமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் மகா வெள்ளை ஆசன தீர்ப்பை தவிர்க்க ஒரே வழி கிறிஸ்துவை நம்புவதுதான். இப்போது நம்பிக்கையுள்ளவர்கள் எங்கு தீர்ப்பு பெறுவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தம் உடலில் செய்த நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ற பலனை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. உடனடி சூழ்நிலை கிறிஸ்தவர்களை பற்றியது. இங்கே ஒரு கிறிஸ்தவரின் செயல்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று பைபிள் கற்றுக் கொடுக்கவில்லை. கெட்ட செயல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தில் நடைபெறுவது அல்ல. ஒரு நபர் செய்த நல்லதும் கெட்டதும் என்பது ஒரு கிறிஸ்தவர் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார் என்பதையே குறிப்பிடுகிறது. ஒரு கிறிஸ்தவர் நல்ல செயல்களையும் செய்யலாம், கெட்ட செயல்களையும் செய்யலாம், மற்ற எந்த நபரைப் போலவே. வித்தியாசம் என்னவென்றால் இந்த தீர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையுள்ளவரின் வாழ்க்கையின் இறுதி மதிப்பீடு. அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த சேவைக்கு வெகுமதிகளை பெறுவதற்காக. சிலர் அதிகமான வெகுமதிகளை பெறலாம், சிலர் குறைவாகவோ அல்லது எதுவும் இல்லாமலோ பெறலாம். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களும் தங்கள் வாழ்நாளின் முடிவில் கடவுளின் முன் நிற்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது. எனினும் இங்கு மிக குறைவாகவே முக்கியத்துவம் உள்ளது. பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பில் உள்ளதை விட நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்கள். அவர்களுக்கு சொந்தமாக சொர்க்கத்தில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களின் நித்திய இலக்கில் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு நம்பிக்கையுள்ளவர் ரட்சிப்புக்கு பிறகும் செய்த அனைத்து பாவங்களும் அந்த பாவத்திற்கு முழுமையாக கட்டணம் செலுத்திய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பில் நம்பிக்கையுள்ளவர்கள் அதிகமாக பெறுவதற்கும் அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கும் இப்போது எப்படி தயாராக இருக்க முடியும்? இந்த நாள் வாழ் நமக்கு முக்கியமானது என்பதை முதலில் நம் இதயங்களில் தீர்மானிக்க வேண்டும். நாம் நரகின் தீயால் அச்சுறுத்தப்படவில்லை என்றாலும், நித்தியமாக கிறிஸ்துவுடன் இருப்போம் என்றாலும், அவரின் முன்னிலையில் நின்றபோது நல்ல மற்றும் விசுவாசமான ஊழியக்காரனே, நன்றாக செய்தாய் என்று அவர் சொல்லும்போது கேட்க விரும்புகிறோம். பைபிளிலிருந்து மிகவும் உண்மையானதும் பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விதை விதைப்பும் அறுவடை செய்வதும் என்ற கருத்தாகும். நாம் வாழ்க்கையில் உற்பத்தி செய்யும் கனிகள் முக்கியம், அவை நல்லவையா கெட்டவையா என்றாலும். இப்போது நேரம் இருக்கும்போது நல்ல விதைகளை விதைப்பதன் மூலம் நம்மை தயார்படுத்த விரும்புகிறோம். நமது காலம் முடிந்தவுடன் கிறிஸ்துவுக்காக இந்த உலகில் தாக்கம் ஏற்படுத்த மற்றொரு வாய்ப்பு நமக்கு இருக்காது. நீங்கள் இப்போது முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த நாள் எவ்வளவு அதிசயமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். அவர் சம்மதத்துடன் புன்னகை செய்கிறார். நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த நேரங்களில் செய்த நல்ல காரியங்களுக்காக அல்லது அவருக்காக நீங்கள் செய்த எல்லா தியாகங்களுக்காக அவர் உங்களை பாராட்டுகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கால்களில் நிற்கும் சக்தி கூட இல்லாத போது இவை அனைத்தும் முக்கியம். கிறிஸ்தவரே, ஒரு நாள் இவை அனைத்திற்கும் நமக்கு வெகுமதி வழங்கப்படும். நாம் அனைவரும் இன்னும் அதிகம் செய்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம்.
எனவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவை மிக உயர்வாக மதிக்கும் வகையில் வாழுங்கள். இவை இரண்டு தனித்தனி நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒன்று நம்முடைய கற்பனைக்கு மேலான மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிறைந்த அதிசயமான அனுபவமாக இருக்கும். மற்றொன்று உள்ளத்தை உருக்கும் துக்கமும் ஏமாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதில் இருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இருக்கையில் இருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நாம் முடிந்தவரை அதிகமான மக்களுக்கு அந்த மகா வெள்ளையாசன நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இருவரும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கிடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள நாம் உதவுவோம்.

0: 我眼看到你来原来我看到你
1: பானமிழ் உங்கெல்லாம் பறந்து போய்ப்பிலாம் தயவு செய்து எனக்கு உதவுங்க.

0: அந்த ஆப்பிள்கள் எப்படி இருக்கணும்? ஆமா,
1: ஓ கடவுளே, அது என்னன்றதா? எனக்கு உதவுங்கள்.

இரவு நேரத்தின் அமைதிய யாராலும் விளக்க முடியாத ஒரு சத்தம் கலைத்தது. ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கானோர் மறைந்து விட்டார்கள். விமானங்கள் பைலட்டுகள் இல்லாம விட்டு வைக்க மாட்டன. கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாம வேகமா முடங்க. மருத்துவமனைகள் டாக்டர்களுக்கு இருந்தன. பள்ளிகளில் இருக்கைகள் காலியாகி இருந்தன. அழிக்க முடியாத காட்டு தீ போல குழப்பம் தெருக்களின் பரவியது. பூமி நம்ப முடியாத துக்கத்திலும் மறதியது. கத்தல்கள், கண்ணீர், பதில் இல்லாத கேள்விகள் நடுவே ஒரு உண்மை பலரது மனதில் ஒலித்தது. ராப்சர் நடந்து விட்டது. பலர் புராணம் அல்லது மிகைப்படுத்தல் என்று நினைத்த தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களின் நம்ப முடியாத கண்களுக்கு முன்னால் நிறைவேறின. இப்போது பெரிய கேள்வி இயேசு திரும்பி வருவாரா என்பதல்ல, ஆனால் விட்டுவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக இருந்தது. குடும்பங்கள் துக்கத்தில் முழுக, அரசாங்கங்கள் சிதற, சமூகம் பதில்கள் தேடி அலைந்த போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ராப்சர் முடிவல்ல, இது இன்னும் அதிகம் பயமுறுத்தும் மற்றும் வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமே. உலகம் இதுவரை அனுபவிக்காத இருண்ட நாட்களை எதிர்கொள்ள போகிறது. தெருக்கள் துக்கத்தின் காட்சிகளாக மாறின. ஓட்டுநர் இல்லாத கார்கள் வேகமாக மோதின. விமானங்கள் வானில் இருந்து விழுந்தன. ரயில்கள் தடம்போம்பல. மருத்துவமனைகள் குழப்பத்தில் மூழ்கின. நோயாளிகள் ஸ்ட்ரெச்சர்களில் விட்டுவிடப்பட்டனர். மில்லியன்கள் திடீரென இல்லாம போனது வெறும் காலி இடங்களை மட்டும் இல்ல, திறந்த கதவுகளையும் விட்டு சென்றது. உலக ஒழுங்கில் ஆழமான புமடு. இயல்பானதாக இருந்தவை சில வினாடிகள்ல பேரழிவாக மாறின. தொலைக்காட்சி கேமராக்கள் உலகளாவிய வீழ்ச்சியின் நேரடி படங்களை ஒளிபரப்பின. பத்திரிகையாளர்கள் அவர்களின் குரல் நடுங்க விளக்க முடியாததை விவரிக்க முயன்றனர். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஓடி வெறுமனே மறைந்து போன அன்புக்குரியவர்களை அழைத்தனர். அவர்களின் முகங்களில் தெரிந்த பயம் ஏதோ அதிசயமான ஒன்று நடந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டியது. யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கருதுகோள்கள் முடிவில்லாமல் பெருகின. இதற்கிடையில் உலக தலைவர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர். பார்லிமெண்டுகள், சட்டமன்றங்கள் மற்றும் அரசாங்க அரண்மனைகள் பதற்றமான குரல்களால் நிரம்பின. சிலர் வெளிநாட்டவர்களை குற்றம் சாட்டினர். சிலர் தொழில்நுட்ப தோல்விகளை பற்றி பேசினர். இன்னும் சிலர் தங்களது கண்முன்னே நடக்கும் உண்மையையே மறுத்தனர். ஆனால் குழப்பத்தின் நடுவில் சிலர் பைபிளின் பழமையான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40. அந்த தருணத்தில் உலகம் எந்த அறிவியல் அல்லது இராணுவ தயாரிப்பும் நடக்கிறது எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தது. மனிதர்களின் ஒழுங்கு பூமியில் உள்ள எந்த அதிகாரத்தையும் விட பெரிய ஒன்றின் முன் சிதைந்தது. ராப்சர் அந்த இருண்ட காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீதமுள்ளவர்களுக்கு நம்பிக்கை எழுப்ப இப்போதுதான் துவங்கியது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்தது. தேவாலயங்கள் கூட்டமாக இருந்தன, ஆனா ஆராதனையில் ஈடுபட்ட விசுவாசிகளால் அல்ல. அவை பதற்றத்தில் உள்ள மக்களால் நிரம்பின. பதில்கள் தேடி கோயில்களில் ஓடி வந்தன. பூல்பெட்கள் காலியாக இருந்தன. தலைவர்களின் இயற்கைகள் காணவில்லை. பைபிள்கள் தரையில் திறந்த வண்ணம் கிடந்தன. எடுத்து செல்லப்பட்டவர்களின் பாதையை குறிக்கின்றன. ஒரு காலத்தில் கேலி செய்ய காரணமாக இருந்தது, இப்போது இழந்த வாய்ப்பின் கசப்பான நினைவாக மாறியது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தொட்டிலில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று டெஸ்பரட்லி அழுதார்கள். தந்தைகள் தெருக்களில் ஓடி பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெயர்களை கூவி அழைத்தனர். தம்பதிகள் பிரிக்கப்பட்டனர். ஒருவர் போய்விட்டார், மற்றவர் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார். ராப்சர் சில வினாடிகளில் முழு குடும்பங்களை பிரித்து விட்டது. இதயங்களை சிதறடித்து ஆறுதல் சொல்ல முடியாத வலியை விட்டு சென்றது. மீடியா மதிப்பீட்டுக்காக ஆசைப்பட ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான காட்சியையும் பயன்படுத்தியது. சேனல்கள் ஒளிபரப்பின. சதுக்கங்களில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. குழுக்கள் வானத்தை நோக்கி அழைத்தன. ஒருங்கிணைந்த நம்பிக்கை இழப்பும் கூட நிகழ்ந்தது. நடந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தன. ஆனா விளக்கங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பதில்லை. ஆட்சி செய்த உணர்வு தெளிவாக ஆண்டன. அவர்கள் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார்கள். அழுகையின் நடுவில் ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்தவர்களும் இருந்தனர். ஆண்டுகளாக கேட்ட வார்த்தைகள் இப்போது மனசாட்சியில் சுத்தியலாக ஒலித்தன. ஏனெனில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடனாக வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரூஸ் தெசலோனிக்கேயர் அங்கேயது. இப்போது இனி எந்த காரணமும் இல்லை. பலருக்கு அது மிகவும் தாமதமாயிருட்டது. மற்றவர்களுக்கு மனிதகுலம் அறிந்திராத இருண்ட நாட்களை எதிர்கொள்வதே மீதம் இருந்தது. குழப்பத்தின் நடுவில் உலக தலைவர்களில் ஒருவராக ஒரு உருவம் வெளிப்படத் தொடங்கியது. கரிஷ்மாவோ, நயமான பேச்சோ, சமாதானத்தை வாக்குறுதி அளிப்பதும் கொண்ட அவர் அனைவரும் தேடிய பதிலாக தன்னை முன்வைத்தார்.
அவரது உரை

ஆக இருந்த போட்டி நாடுகள் நிலைத்தன்மையை நாடி ஒரே மேசையில் அமர்ந்தன. கூட்டாக இருந்த பயம் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவிட்டது. இதில் பாதுகாப்பு என்ற வாக்குறுதிகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை மாற்றின. உலகம் காயமடைந்தும் பலவீனமடைந்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது. கூட்டங்கள் அவரை கைகுட்டி பாராட்டினாலும் அந்த தலைவரின் உண்மையான இயல்பை சிலர் மட்டுமே உணர்ந்தனர். மென்மையான வார்த்தைகளும் தன்னம்பிக்கையுள்ள பார்வையும் பின்னால் ஒரு இருண்ட ஆசை இருந்தது. பழமையான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்தின் கண் முன்னே உயிர் பெற்றன. ரிதி எதிராவியார் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனித உருவிலும் இரத்தத்திலும் தோன்றினார். அவ்வாறு உலகளாவிய பேரரசு உருவாக தொடங்கியது. பொருளாதாரம், அரசியல், மதம் ஆகியவை அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டில் ஒன்றிணைக்கப்பட்டன. தீர்வாக தோன்றியது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலையில் மாறியது. ரதி எதிர் அரசுகளை மட்டுமல்லாமல் ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த நிலத்தை தயார் செய்தார். உலகம் முன்பு காணாத ஒரு மோசடி காலத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் பிரதியெதிரின் அமைப்பிற்கு சரணடையவில்லை. பலர் அவர்கள் புறக்கணித்த செய்திகளை நினைவு கூர்ந்து மன்னிப்புக்காக அழுது மண்டியிட்டு மனம் திரும்பினர். அழிக்கப்பட்ட தேவாலயங்களை வீடுகள், குகைகள், தரைத்தலங்களில் ரகசிய கூட்டங்கள் மாற்றின. ஒரு காலத்தில் சுதந்திரமாக இருந்த நம்பிக்கை இப்போது ஆபத்தானதும் துன்புறுத்தப்படுவதுமானதாக மாறியது. புதிய அரசு தன் அதிகாரத்திற்கு தலைவணங்காத எந்த மதத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அறிவித்தது. கடுமையான சட்டங்கள் பைபிள் வாசிப்பதை தடை செய்தன. இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்வது ஒரு பெரிய குற்றமாக மாறியது. எதிர்த்து நின்றவர்களை அரசு எதிரிகளாக குற்றம் சுமத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதி நடத்தினார்கள். கூட்டங்கள் அண்டைவர்கள், நண்பர்கள் ஆகியோரை வெளிப்படையாக குற்றம் சுமத்தினர். புதிய அமைப்பை ஏற்க மறுக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட அவர்கள் வெளியிட்டனர். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தங்கள் நம்பிக்கையை மறுக்குமாறு அல்லது கொடூரமான தண்டனைகளை எதிர்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது ஒழுங்கை பாராட்டி கைகூட்டுவதோ அல்லது அநியாயத்திற்கு முன் அமைதியாக இருப்பதோ என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் இந்த ஒடுக்குமுறையிலும் நம்பிக்கையின் ஒரு தீபம் உயிருடன் இருந்தது. பலர் கிறிஸ்துவை மறுக்காமல் உயிரை இழப்பதை விரும்பினார்கள். அவர்களின் குரல்கள் பயத்தை மீறி நம்பிக்கையின் வார்த்தைகளை ஒலிக்கச் செய்தன. மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 மறைநாளர்களின் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. யாரும் இந்த முடிவிலிருந்து தப்பிக்க முடியாத நேரம் வந்தது. புதிய அமைப்பு வாங்கவும் விற்கவும் ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான குறியை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அது இல்லாம உணவு, மருந்து அல்லது கூட தண்ணீர் பெற முடியாது. பசிப்பும் நம்பிக்கை இழப்பும் பெரும்பான்மையினரை எதிரு கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடன்படவர் பொருத்தின. குழந்தைகள் உணவுக்காக அழுதார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்தனர். பலர் தங்கள் நேசித்தவர்களை இழப்பதன் வழியில் உடைந்து விட்டனர். வாழ்வதை தொடர அந்த குறி ஒரே தீர்வாக தோன்றியது. ஆனால் வார்த்தை அறிந்தவர்கள் அதை ஏற்கும் பொருள் தேவனுடன் நித்தியத்தை துறப்பதாகும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது வெறும் ஒரு குறி அல்ல, அது எதிரியின் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உடன்டணிக்கை. எதிர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கூட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டனர். சிலர் கேலி செய்யப்பட்டனர், மற்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். உலகம் நீதியை பாராட்டியது, ஆனா வானோ ஒவ்வொரு விசுவாசத்தின் சாட்சியையும் பதிவு செஞ்சது. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வாழ்வது உயிரையே செலுத்தும் விலை கொண்டது. ஆனா அந்த கண்ணீருக்கு இடையே ஒரு அமைதியான வெற்றி இருந்தது. தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள் அழியாத வாக்குறுதியை மரபாக பெற்றார்கள். நித்திய ஜீவனின் கிரீடம் விலை அதிகம் இருந்தாலும் பலன் அளவில்லாதது. பரலோகம் நடந்துவிட்டது, ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்தே இருந்தது. கிறிஸ்துவில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மரணத்தையும் எதிர்கொண்டு பரலோகம் உலகிற்கு ஒரு விஷயத்தை காட்டும். நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் 14:6 ஏற்கனவே தங்கள் உயிரை அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் எதிர்க்கும்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று கிருபையின் காலம். வலிமை, செல்வம் அல்லது மனித ஞானம் மூலம் ரட்சிப்பு கிடையாது. அவர் திரும்பும் நாளில் ஒரே பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் குறியிடப்பட்டிருப்பதே. உண்மையான வாழ்க்கை இந்த கடந்து போகும் உலகத்தில் இல்லை, ஆனால் தேவனுடன் நித்தியத்தில் தான் உள்ளது.
அதனாலதான் யாரு

எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதே. யாரும் அழிவடைய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இன்னும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் கிறிஸ்துவ சிலுவைக்கு அழைத்து சென்ற அன்புக்கு ஒப்படைக்கவும் நேரம் இருக்கிறது. பிடிப்பு ராப்சர் ஒரு பிடிப்பு கோடாகும். ஆனால் இன்று நீங்களும் பின்னால் விடப்படாமல் தயாராகலாம். ரட்சிப்பு இலவசம், ஆனா வரலாற்றில் எப்போதும் செலுத்தப்பட்ட மிக பெரிய விலையை அது கொண்டது. தேவனுடைய மகனின் மேல் இந்த வீடியோவின் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் கருத்துக்களில் ஆண்டவர் இயேசுவே நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை என்று எழுதுங்கள். ஆமென்.

ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தாவியாகிய எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்தரே, நன்றி அப்பா. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தராகிய உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள பரிசுத்தாவியாகிய தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல அற்புத வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனையை தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேவன் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. எங்கள் சிந்தைகள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு உகந்த தூய பலியாய் ஆண்டவர் எங்களே நாங்கள் அர்ப்பணித்த ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் தொழுது கொள்ள ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்த புறப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட, கர்த்தர் எழுந்தருள, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாடப்போகிற பாடல்களை தேவாவியானவர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க, உங்களுடைய மகிமையால் நிரப்புங்க, மகிமையால் ஆண்டவரே சோத்திரம் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே செய்தி பகுதியையும் கர்த்தர் பொறுப்படுங்க. பரிசுத்தாவி ஆகிய தேவன் ஆண்டவரே சோத்திரம் ஐயா, ஆண்டவரே பேசுகிறவர் ஆவியான தேவன், நீர் பேசுவீராக. ஆண்டவரே சோத்திரம் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், வரப்போகிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து தெளிவடைந்து ஆண்டவரே பலனடைந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால கடிந்த புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும், எல்லா மொழி ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்து. தேவனே உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணுங்கப்பா. கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், நாம உயர்த்தப்படட்டும். எல்லா துதிக நமகிமே அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன், எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிற அந்த தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நம் பாடி கர்த்தரமயப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று நம் பாடி கர்த்தரமயப்படுத்தலாம். ஹல்லேலூயா.

அமேன். அவர் பரிசுத்த தேவன். அமேன். தேவதூதர்களாலே பரலோக சேனைகளாலே புகழப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம் பரிசுத்த தேவன் எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் கனத்திற்கும் அமேன். பாத்திரர் தகுதியுள்ள தேவன் இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறபடியாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் பாடிக்கத்திரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாருமையா அமேன். ஸ்தோத்திரம். எங்களையும் அந்த மகிமையால் நிரப்பும் என்று அமேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து நம் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து நாம் பாடிக்கத்திரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

காலவேளைகளை நிரப்பட்டுமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஹாலேலூயா. ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். ஓராபாலா கபாராபாலா. இரண்டோ மூன்றோ பேர் நாமத்தினால எங்க கூடி வந்தால் அவர் நடுவிலே வருவேன். ஆமேன் என்று வாக்களித்தவர் மகிமையின் மேகமாய், மகிமையின் தேவனாய், மாட்சிமை நிறைந்தவராய், மகத்துவத்தை உடையவராய். ஹாலேலூயா. இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறபடியால எல்லாரும் அவருக்குரிய கனத்தை செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹாலேலூயா. ஆமென் ஆமென். அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு, அவர் ஒருவரையே தொழுது. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம் எல்லா நாவுகளும். ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓரா பாலா கமானா சந்தரா பாக்கா பாலா பாலாபா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க அவருடைய மகிமை நம்மை நிரப்ப நிரப்ப, ஓ நிறைவானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது குறைவானவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும். ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா. குறைவானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஓ ராபாலா பாலா சம்தூரியாந்தனா ரிகாமான ஹந்தா ரகாபாலா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆமென். தினந்தோறும்

மகிமைப்படுத்துவோம். Give him the glory. Hallelujah. கர்த்தருக்குரிய மகிமையே, கர்த்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி. Hallelujah. எல்லாரும் கர்த்தர மகிமைப்படுத்துவோமா? முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட. ஹாலேலூயா. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மகத்துவங்களை, ஆமென், மகத்துவத்திற்குரியவர். ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா, ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வருகிறவர், ஆசரிப்பு கூடாரத்துல உம்முடைய ஜனங்கள் கூடி வந்த பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக எழுந்தருளின மேகமே, எழுந்தருளின தேவனே, எங்களுக்காக இந்த காலை வேளையிலயோ கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறபடியால, ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Raka bala bala bala. Rika bala bala. பலவித கவலைகளோட, வருத்தங்களோட வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காக, எங்கள் தேவன் இந்த எழுந்தருள் இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரிகா பாலா பாலா பாலாவா, ஆமே. வனாந்திர பயணத்தை, பிரயாணத்தை குறித்து ஆண்டவரே கலங்கி நின்ற இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுந்தருளின மேகமே, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஆமே. எதிரே வருகிற தடைகளை உடைத்தறியும்படியாக தேவ உம்முடைய ஜனங்களுக்கு எழுந்தருளின மேகமே, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஆமே, ஆமே, ஆமே, ஆமே. அற்புதங்களை செய்யும்படியாக எழுந்தருளின வெளிப்பட்ட தேவ மேகமே, நன்றி அப்பா. எங்களுக்கு அந்த கால வேளையில கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறபடியால, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆமென் யுத்தம் பண்ணுகிற, ஆமென், தேவனுடைய மகிமையாக தேவன் வெளிப்பட்டிருக்கிறபடியால், தடைகளை உடைக்கிற கர்த்தராய் நீர் வெளிப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமே. ரபக்கமான கரபாலா தியந்தனா ஷபா காலாரமானி அந்தலா கபாலாவா ரிகாமானாலாபாலா. இது எப்படி ஆகும் என்று நாம் கவலைப்பட்டு நிற்கிற காரியங்களில, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், இது எப்படி சாத்தியமாகும் என்று, ஆமென், ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா, கவலைப்பட்டு நிற்கிற காரியத்திலையும், ஆமென், அவர் அற்புதத்தின் தேவனாய் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு அறிந்து கர்த்தரை துதியுங்க. ஹாலேலூயா, நமக்காக மகிமை மேகமாய் வெளிப்பட்டிருக்கிற தேவன், ஆமென், ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ சக்கரா பாலா துரிக்கா பாலாபா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியராக எங்களை தெரிந்தெடுத்த தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஓ சக்

எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. எப்போதும் இருக்கின்றவர், இனிமேலும் வருகின்ற, சீக்கிரம் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் மத்தியில செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எஸ் லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, வி வர்ஷிப் யூ. ஹாலேலூயா. உம்முடைய மகிமையால கர்த்தரங்களை நிரப்புகிறபடியால நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹாலேலூயா. ஆமே, நம்ம எல்லாரும், ஆமே, நம்முடைய கரங்களை தட்டி இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆராதனை, மகிமை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வி வர்ஷிப் யூ ஜீசஸ். ஆமென். ரபா ஹம்தா ரகா பாலா தூரா பாலா பாலா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்பாக தடைகள் தகர்க்கப்பட்டு போகிறபடியால உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மிகார்ந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே. வாசல்களை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா. ஹாலேலூயா. ஆமே, ஆமே, ஆமே. நீர் உட்பிரவேசிங்கப்பா. உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பேசுகிறவர் ஐயா. உம்முடைய சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து நீர் ஆண்டவரே பேசுகிற சத்தம் இன்றைக்கு எங்களுக்குள்ள ஆண்டவரே துணிக்கட்டும். கர்த்தர் நீங்க பேசுங்க. உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரரை கருவியாக்கி பயன், உமக்கு ஆண்டவரே கருவியாக்கி எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நீர் அப்படி செய்திருக்கிற கிருபை காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம அனைவர் உட்காருவோம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி காணிக்கைகளை நாம் செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா.

0: யாராகிலும் சாட்சி சொல்ல இருந்தால் உங்க சுருக்கமான சாட்சியை நீங்கள் சொல்லி அமர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சாட்சிகள் இருந்தால் சுருக்கமாக எழுந்து உங்கள் சாட்சியை சொல்லி அமர உங்களை அன்பாய் கேட்கிறேன்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ரெண்டு வாரங்களுக்கு முன்பு கண்ணில் திடீர்னு சகப்பாயிடுச்சு, ஒரே உறுத்தல், வலி, ஒன்றுமே முடியல. போயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் நான் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஹாஸ்பிட்டலு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் ஏசப்பா நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த கண்ணில் இந்த ரத்த மாதிரி சகப்பாயிடுச்சு, ஏசப்பா எனக்கு வலி குத்தல் இந்த சகப்பு எல்லாம் எனக்கு மாறிடுச்சுன்னா நான் ஆலயத்தில் சாட்சி சொல்கிறேன் ஏசப்பான்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மூணு நாளுக்கு அப்புறம் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அப்போ கண்களில் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு வாரத்துக்கு மருந்து ஊத்துங்க சரியாயிருனாங்க. ரத்த மாதிரி இந்த சகப்பு வலி குத்தல் எல்லாமே பரிபூர்ணமாக இயேசுவின் நாமத்தினால் சுகமாயிடுச்சு. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
0: ஹல்லேலூயா.
2: ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் பாத்திரம் கழுவி கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடி டம்ளர் கை தவறி கீழே உடைந்து விழுந்து அதனுடைய ஒரு பாகம் என்னுடைய காலில் விழுந்து மிகவும் ஆழமாக போய் வீடு முழுவதும் ஒரே ரத்தம். மருத்துவமனைக்கு வந்தோம். வந்து பார்த்து எல்லாம் டாக்டர்லாம் செக் பண்ணாங்க. கடைசியில் உள்ள எந்த சில்லும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, ஒரு நூல் அளவில் இன்னும் கொஞ்சம் போயிருந்ததுன்னா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தார். அப்படி எதுவும் இல்லாமல் கடைசியில் மூணு தையல் போட்டு இப்போ நல்ல ஆண்டவருடைய கிருபையில் எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். ஒரு நூல் இல்லை அளவில் ஆண்டவர் எந்தவித ஆபத்து வராமல் அவருடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து கொண்ட மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.
0: ஆமென்.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 94வது ஆண்டில் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை பண்ணினார். உன் கூடாரத்தின் நிலத்தை பெரிவாக்கி தடசியாத உன் மூளை உறுதிப்படுத்துன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் இந்த 2022 நிறைவேற்றினார். அதை முடிக்க இந்த முடிந்த வாரத்தில் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் இருந்த நிலைமை என் ஊழியக்காருக்கு நல்லாவே தெரியும். அவரால் உள்ள கூடி வர முடியாது. ஒரு ஜனல் வழியில் ஏறி இறங்கணும், ஒரு சின்ன பெட்டி கிடக்க கூடிய பெருசாக இருக்கும். அதை விட ரொம்ப மிகவும் சிறிய இடத்துல நான் ஜீவிப்பேன். உதவி யாரும் இல்லை. ஏசப்பா பெரியவராக இருந்து சகல தேவைகளை சந்தித்து ஆனால் இக்கட்டான நிலைமையில் அந்த வீடை வாங்க வைத்து அதனுடைய முடிக்க வைத்து அதை தங்க வைத்த தேவனுக்கு கோடான கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த போட்டியில எனக்கு ஆண்டவர் வெற்றி தந்தார். வெற்றி தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி.
0: அல்லேலூயா. ஆண்டவர் எழுப்பின நல்ல சாட்சிகளுக்காக நம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக நீர் செய்த நன்மைகளை உங்க பிள்ளைகள் சாட்சியாக சொல்ல ஆண்டவர் கொடுத்த அனுகிரகத்துக்காக கிருபைக்காக நாங்களும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். கர்த்தாவே, காணக்கூடாத தேவனாய் இருந்தாலும் நாங்கள் காணக்கூடிய நன்மைகளை, எங்கள் கைகளினால் நாங்கள் தொட்டு அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை, எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாய் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை கர்த்த நீர் எங்களுக்கு தருகிற மகிமையுள்ள தேவன். உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் எங்கும் சாட்சிகளா இருக்கணும். உம்முடைய பிள்ளைகள் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்த உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கென்று கொடுத்தவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதை உங்க பிள்ளைகள் தங்கள் சாட்சியான வாழ்க்கையின் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த கர்த்தர் கிருபையை தாரும். கொடுத்ததற்குரிய பலனை பரத்திலிருந்து கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவேறிடுச்சுன்னா உங்க என்ன காட்டிலும் சந்தோஷமா உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தான் ஆராதனைக்கு முதன் முதலாக வந்திருக்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய இனிய பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆராதனை முடிந்த உடனே சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் எப்பொழுதும் போல 10 மணிக்கு ஆரம்பமாகும். புதன்கிழமை இரவு பெண்களுக்குரிய முழையிரவு ஜபம். புதன்கிழமை இரவு 9:30 மணியிலிருந்து விடிய காலம் வரைக்கும் நடைபெறும். நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க இங்கே எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்லி ஃபார் லேடிஸ், பெண்களுக்கு மாத்திரமே. நம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. லிவிங் ஜீசஸ் நம்பிக்கை எல்லா டிவி ப்ரோக்ராமையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:20-21 2 தீமோத்தேயு 2:20-21.
4: ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
0: ஜோமனோமா, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுப்பா எங்கூட பேசுங்க. என்னங்க பேசுகிறவர்? கர்த்தர். எல்லாரும் வாயை திறந்து நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. என் கண்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. என் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம். மகா இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே கூடாது என்று சொன்னீர். உம்முடைய பாதத்தில் அடிமை என்னை முற்றிலும் ஆண்டவரே சரணாகதி அடைய செய்கிறேன். கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம். கிருபையை தாரும். வார்த்தைகளே வாயிலே வையும். பிரயோஜனமானவைகளை பேச கிருபையை தாரும். சுயமா எதுவும் வேண்டாம். கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவைகளை மாத்திரம் பேசுவதற்கு கர்த்த நீர் கிருபை தாரும். உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்கள் நல்ல நிலங்களாய் மாறட்டும். தங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் நான் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாசிப்போம். 2:20.
4: ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல்
0: மரமும்
4: மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
0: அவைகளில்
4: சில கணத்திற்கும்
0: அந்த பாத்திரங்களிலே சில பாத்திரங்கள் கணத்திற்கும்
4: சில கணவீனத்திற்கும் ஆனவைகள்
0: ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
4: தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும்
0: எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
4: கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
0: நான் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு கணத்துக்கு உரிய பாத்திரம். ஆமென். கணத்துக்கு உரிய பாத்திரம். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வீடு.
4: 20வது வசனத்தை போடுங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல்
5: மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
4: மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
5: அவைகளில் சில கனத்திற்கும்
4: அவைகளிலே சில கனத்திற்கும்
5: சில கனவீனத்திற்கும் ஆனவைகள்.
4: அவைகள் கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய வீட்டிலே, வீடு எப்படிப்பட்ட வீடு? பெரிய வீடு, சரியா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க வீடு தான் இந்த ஊர்ல பெரிய வீடு, இல்லையா? நம்ம தேசத்துல இருக்கிற ஐயா அம்பானி அதானி எல்லாருமே அவங்க வீட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய வீடு. ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னார், தன்னுடைய வீட்டினுடைய சதுர அடி 100,000 ஸ்கொயர் ஃபீட். அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், குன்னூர்ல பிரசங்கிக்கும் போது தான் அவர் சொன்னார், என்னுடைய வீடு 100,000 சதுர அடி கொண்ட வீடு. யாராவது இருக்கிறீங்களா அப்படி? அப்படி யாரும் இல்ல. நமக்கு அதை பார்த்தா அப்படின்னு நினைக்கிறோம், இல்லையா? இதை காட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னவர்கள் இதை விட பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் உலகத்திலேயே பெரிய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா பெரியவருடைய வீடு தான் பெரிய வீடு. அல்லேலூயா. உலகத்தில் மத்தேயு 21:13 நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 21:13
5: என்னுடைய
4: வீடு
5: ஜெப வீடு எனப்படும்,
4: ஜெப வீடு எனப்படும்
5: என்று எழுதியிருக்கிறது,
4: என்று எழுதியிருக்கிறது. சில இடங்களிலே என் பிதாவின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? 100,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லாவிட்டால் 500,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடா இருக்கட்டும், அது அவர்களுக்காக கட்டப்பட்ட வீடு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 21:13 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், சொல்லுங்க, ஜெப வீடு. சகல ஜனங்களுக்குமே

விற்று இந்த வீடை கட்டினேன். அங்கே நான் கடன்பட்டு இந்த வீடை கட்டினேன். ஆனால் இயேசு சொன்னார் அல்லவா, என்னுடைய வீடு என்று. அந்த வீடாகிய சபை இருக்கிறதே தன்னுடைய ரத்தம் சிந்தி கட்டின வீடு. அல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. இது ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்ட வீடு. ஆமென். இது விலையேற பெற்ற வீடு. இது விலையேற பெற்ற வீடு. இந்த வீட்டில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு என்று சொல்லிவிட்டு, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. புரியுதா? இதுல விலையேற பெற்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள். அடுத்தது பார்க்கறதுக்கு ஒருவேளை அழகா இருக்கலாம், மரத்திலான பாத்திரங்கள், மண்ணினாலான பாத்திரங்கள், மண்ணினால பாத்திரங்கள். ஆனால் இதுல விலையேற பெற்றது எது அப்படிங்கிறத நான் அறிகிறேன். பொன்னும் வெள்ளியும் விலையேற பெற்றது. பொன்னும் வெள்ளியும் விலையேற பெற்றது. எதை வைத்து சொல்லுகிறேன், திடீர் என்று ஒரு நாள் அக்னி இதை சோதிக்கும் என்று சொன்னார். இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்களை அக்கினி சோதிக்கும் என்று சொன்னால், சோதிக்குமா சொல்லுங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்ப பொன்னான பாத்திரங்கள் இப்ப எங்க இருக்காங்க? அந்த விலையேற பெற்ற பாத்திரங்கள் ஆண்டவருடைய பெரிய வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா. நம்முடைய விசுவாசம் எல்லாம் பாருங்க, சில வேளைகள்ல ஆண்டவர் சோதிப்பார். அக்கினி போன்ற சோதனைகளினாலே கர்த்தர் சோதிப்பார். அந்த சூழ்நிலையில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும், இன்னும் ஒரு பக்கத்தில் இந்த பெரிய வீட்டிலே மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் இருக்கும். இந்த சோதனையில பாத்தீங்கன்னா, இந்த பொன்னினாலான பாத்திரமும் வெள்ளியிலான பாத்திரமும் எந்த விதத்திலும் அழிஞ்சு போகாது. ஒருவேளை உருமாறலாம், அது என்ன செய்யலாம், உருமாறலாம், ஆனால் அழிந்து போகாது. ஆனா மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் அழிந்தே போகும். மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் என்ன செய்யும், அழிந்து போகும். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாகும். மண்ணெல்லாம் மண்ணெல்லாம் அப்படி ஆகும். மரங்கள் என்னாகும், எரிந்து சாம்பலாய் ஒண்ணுமே இல்லாம போகும், ஒண்ணுமே இல்லாமல் போகும். இந்த சவுண்ட கொஞ்சம் எக்கோடிக்குது, குறைங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப மண்ணினாலான பாத்திரங்களும் எங்கதான் இருக்கு, உள்ளதா இருக்கு. மரத்தினாலான பாத்திரங்கள் எங்கதான் இருக்கு, உள்ளதா இருக்கு. பொன்னினாலான பாத்திரங்களும் வெள்ளியினாலான பாத்திரங்கள் எங்கதான் இருக்கு, எல்லாமே எங்கதான் இருக்கு, இந்த பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னால் அல்லவா, என்னுடைய வீடு என்று. அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அது இந்த வீடு. எது இதுதான் இந்த வீடு, அதுதான் இந்த வீடு, சரியா? அப்ப மண்ணினால் ஆன பாத்திரங்களும் உண்டு, மரத்தினாலான பாத்திரங்களும் உண்டு.

பொன்னினாலான பாத்திரங்களும் உண்டு, வெள்ளியினாலான பாத்திரங்களும் உண்டு. இதுல கனத்துக்குரிய பாத்திரம் எது? நம்ம பார்க்கிற மாதிரி பார்க்க கூடாது, கத்தர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் அழிந்து போகாமல் தன் விசுவாசத்தில் உறுதியாக, ஆமென், கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாக, வசனத்திலே நிற்பதிலே ஸ்திரமாக, என்ன வந்தாலும் சரிதான், என் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், ஆமென், ரட்சியாமல் போனாலும், ஆமென். எதனால சோதிக்கப்பட போறாங்க? அக்னியினால. புரியுதா? இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் அக்னியில போட்டாங்கல்ல, மூணு பேரும் பாத்தீங்கன்னா சாம்பலா போகல. இதுதான் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இருந்த விலையேற பெற்ற பாத்திரம். ஆமென். விலையேற பெற்ற பாத்திரம் என்பது இந்த பாத்திரம் தான். அப்ப சில பாத்திரங்கள் கணத்துக்குரிய பாத்திரம், சில பாத்திரங்கள் கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். அப்ப கனப்படுத்த முடியாமல் கனவீனத்துக்குரிய பாத்திரமும் எங்க தான் இருக்கு? பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க? எந்த வீட்டுக்குள்ள இருக்கு? பெரிய வீட்டுக்குள்ள இருக்கு. அது எந்த வீடு? இந்த வீடு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இந்த வீடு தான் அந்த பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கா? விலையேற பெற்ற பாத்திரங்களும் உண்டு. எந்த சோதனை வந்தாலும், ஆமென், ஒருவேளை ஷேப் மாறும், ஆனா தன்மை மாறாது. சோதிக்கப்பட்ட பின்பு சுத்தமான பொன்னாக விளங்குகிற அனுபவர்கள், அனுபவம் உள்ளவர்களும் உண்டு. சோதிக்கப்படும் போது தங்கள் விசுவாச வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போனவர்களும் உண்டு, ஒன்றுமே இல்லாமல் போனவர்களும் உண்டு. அப்ப கணத்துக்குரிய பாத்திரம் எது? எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பதுதான் கணத்துக்குரிய பாத்திரம். ஆமென். சூழ்நிலைகள் என்று வரும்போது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போகிறது பாருங்க, அது கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். இந்த கணத்துக்குரிய பாத்திரம் எது? இந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்வது, இந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்வது, உலகமாகிய பாவமாகிய அக்கிரவமாகிய இந்த பொல்லாப்பில் இருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு வேத வசனத்தோடு இசைந்து போகிறாங்க பாருங்க, இது விலையேற பெற்ற பாத்திரம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே உலகம், மாமிசம், பிசாசு, அடிமைத்தனங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிமையாயிருக்கிறவர்கள் மீட்கப்பட்டு, எதனாலே மீட்கப்பட்டார்கள்? விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது, விலையேறப்பெற்றது. ஒருபடி மண்ணை கொண்டு போய் எவனும் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க மாட்டான். ஆனா அந்த மண் இன்னைக்கு தேவ சாயலாய் மாறி அது பின் தன் பாவத்தினாலே பின்வாங்கி போனாலும் கூட, ஆமேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனை கொடுத்தே வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆமேன். இந்த விலையேற பெற்றவர்கள் எதோடு இசைந்து போகும் போது நம்ம விலையேற பெற்ற பாத்திரமா இருப்போம். மீட்கப்பட்டுட்டோம்ல, மீட்கப்பட்டுட்டோம்ல. இப்ப கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு எதை போல, எப்படி ஏனோக்கும் தேவனும் ஒன்றாக நடந்தார்களோ. ஆமென். முன்னால போன அதிக பிரசங்கி, ஆண்டவருக்கு முன்னாலையும் போக கூடாது, வசனத்துக்கு முன்னாலையும் போக கூடாது, பின்னால போனா சொல்லுங்க அதுவும் நேர்த்தியாயிராது. தேவனோடு இசைந்து, எப்படிங்க? தேவ வசனத்தோடு இசைந்து, கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கணத்துக்கு உரிய பாத்திரங்கள்.